0: அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்க பச்சை தவளை.
1: அது எப்படி
0: இருக்கும்ல பச்சை தவளை?
1: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
0: குளத்துல உள்ள பச்சை தவளை,
1: பச்சை கலரா இருக்கிற தவளை, பச்சை கலர்ல இருக்கிற தவளைய சமைச்சு சாப்பிடுவாங்க.
0: அது அணில்,
1: அணிலா
0: அணில்
1: வேற வேற நினைக்கிறேன். சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க, பூனை பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிடுறாங்க, பாம்பு தேள் அந்த எல்லா
0: விஷயங்கள் அவங்க வந்து எதுவுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க,
1: எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க. அதான்டா உண்மை. அது அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை செய்யப்பட்ட எல்லா இறைச்சி வகையும் எல்லா ஊர்வனை எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அந்த நோய் ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. என்ன அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான் அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்துருக்குறாங்க. அங்க இப்படி எல்லாம் இருக்கிறத இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு. கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த போகும்போது டிம் ஹோட்டன் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குடிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர் செய்யறான், அவன் தான் அந்த டீய தந்தான். இது எப்படி இருக்கு? அது ஏன் அப்படி சொன்னாரண்டா? நான் குடிக்காம விட்டுட்டோம் என்னட்டு தான் அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்ச தூரம் நான் வாயில வைக்கல சொன்னேன், சைனீஸ் பையன் தான் இது தந்தது அம்மா, அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன். என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
0: இல்ல அப்படி இல்ல, இல்ல அவரு இல்ல அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு. அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு. அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துச்சா, டெலிபோன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது. அந்த நாட்டுல
1: இல்ல சொல்ல முடியாது.
0: இப்ப வந்து
1: இது இந்த நோய் வழியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல இந்த நாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாது தானே. எந்த நோயும் அப்படித்தான். இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டு தான்டா, எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும் தெரிய வரும். அது வெளிப்படும், எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களோட உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, இப்ப பாருங்க நான் தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னன்னா ஒரு மாதம்
0: அப்படி இல்ல டீ
1: குடிச்சீங்களா? ஒரு மாதம் லீவ் இருக்கு.
0: என்னோட
1: பேசிட்டீங்க வந்து பேசுறவங்க
0: அவங்க தெரியாம பேசிட்டு போயிட்டாங்க,
1: எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க சிரிச்சு சிரிச்சு. சரி நீங்க அப்ப முழுமையா ஒரு பாட்டு பாடுறீங்களா ஷாவுல்? நீங்க
0: இல்ல இல்ல புதுப்பிய வந்து அடுத்த வாரம் கட்டிப்பட்டு அடுத்த வாரம் வருவீங்கள? இன்னும் 2 கிழமை இருக்கு. நீ இன்னும் 2 கிழமை இருக்குல்ல, அடுத்த
1: உண்மையா உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ கரிநாக்கு, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போயிங்க. நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, நாளைக்கு வர முடியும், நிச்சயமா என்னால வர முடியும், போயிடும் ஒண்டியில எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும், அதனால சொல்லாதீங்க. நீங்க அது ஏதோ நீங்க இதை மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க. நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன். ஏதோ ஒரு நோய் வந்து அது சொல்லாதீங்க. சரியா, மாமாவே இதுக்கு சாட்சி. நீங்க நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும். சரியா, ஒவ்வொரு சொல்லு கொடுத்த அழகுல எல்லாம் பாட்டு எடுத்து வர சொன்னா உங்களை காணல, என்ன நடக்குது? நீங்க வர முடியாமல் இருக்கிறது வேலையா?
0: மொத்தத்துல
1: யாரும் வரையில, இப்படித்தான் இவங்க பழச போட்டுட்டு இருக்கிறாங்களாக்கன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? இன்று தை மாதம்
0: 26
1: வருதல்ல, மற்ற இதுலயும் பதிவுலயும் வருதல்ல டைம். அப்ப அவங்க
0: நினைப்பாங்க
1: மற்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சிய தமிழன் பாரதி? ஒரு நேரா வந்து கண்விருப்ப பாடல் அதுகள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசியிருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார். நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்திருங்க, வளர வேணும்ட்டு. அவர் இன்னும் வளராம இருக்கல, வளர்ந்துட்டார.
0: அவர் வந்து இசை வாழ்ந்து சீர்கடிக்கிறோங்கிறீங்க, வளர்ந்துட்டார், பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீர்கடிச்சு இன்னும் பறக்கணும்.
1: இன்னும் பறக்கணும் பறக்கணும், ஆனா ஒருவடியா பறந்து போயிடக்கூடாது இல்ல. சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா?
0: பறந்து பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
1: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அதை சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோம் ஓடிட்டர். இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சோ? அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்லது ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதானா சுத்தும் அதுல நின்று?
0: அது அழகெல்லாம் பாக்காது, அல்ல அது அழகெல்லாம் பாக்காது,
1: இல்ல அழகெல்லாம் பாக்கும் அழகான. இல்ல இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறதோ ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி அதுதான் சுத்துது, சரியா? இல்ல சத்தத்தை காணையில இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
0: தூக்கிட்டு போறா வலிவு இருக்கா வலிமையா பாக்கணும்.
1: நீங்க பாத்தீங்களா, எது நல்லதா நினைக்கிறீங்களா? நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது? பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேசுங்க, மற்ற அறிவு போல தான் இருப்பாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காதுல்ல வந்து பேசுறதுக்கு. நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம்
0: வரப்போகுது. இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இழைப்பாரு நிறைய பறவைகள் வந்து வந்து போகும் வரும் வந்து போகும் போயிட்டு இருக்கும் வரும் போகும். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
1: தங்கும் போகும்
0: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்,
1: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சை கிளி இருக்கு ஒரு இடம் போகும்.
0: இல்ல அது அழகான பச்சை கிளியா அழகு இல்லாத பச்சை கிளியா, அது வந்து அடுத்த விஷயம். அது
1: இதெல்லாம் பொறுக்குது இல்ல. மாமாண்டா வந்து சொல்லுவார், ஏன் ஷாவலா அவ சொல்ல விடுங்களேன் அப்படி, அது புள்ள சொல்லிட்டு போகட்டுமே என்று சொல்லுவார். நீங்க
0: என்னன்னா அதெல்லாம் சொல்ல
1: முடியாது.

0: அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல,
1: ஆலமரம். இந்த படத்துல இந்த பாட்டுல வந்து ஆலமரம் வேணுமா? இல்ல இந்த பாட்டு இல்ல அச்சம்பு சங்கிலி நீ எங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர நல்லா இருக்கும். ஆழ்ந்த கருத்துள்ள பாட்டு,
0: ஆழ்ந்த கருத்துள்ள. நான் கேட்ட பாட்டு நீங்க கண்டுபிடிக்கல. ஓங்கி வளர்ந்த ஒரு காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம், ஆலமரத்தினிலே.
1: ஆமா, நீங்க
0: எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு யாரு கண்டுபிடிச்சா கெட்டியாருங்க. சரியா சரியா,
1: அந்த பாட்டுதான்.
0: இல்ல இல்ல, நான் சொல்றது வேற. இந்த வரிகள் வேற. ஓங்கி வளர்ந்ததொரு காடு, அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம், ஆலமரத்தினிலே.
1: பாடுங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க கட்டி கட்டிக்காரன் சொல்லுங்க. அங்க யாரும் எழுதிட்டாங்க பாருங்க, நல்லா வாழ்த்து நல்லா பாருங்க. வாட்ஸ்அப்புக்குல எழுதிட்டாங்கல்ல, நல்லா பாருங்க. கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது எழுதிருப்பாங்க
1: பாருங்க. தேவன் கடவுள் அமைத்து வைத்த நீடை.
0: இது உண்மையா? நீங்க உண்மையா உங்களுடைய ஹார்ட், உண்மையா உங்களுடைய இடப்பக்கம் ஹார்ட் உள்ள பக்கம் கைய வச்சு, வல கைய வச்சு சத்தியமா சொல்லுங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்குல உண்மையை கேட்டு ஓடிட்டாருங்க, உண்மையை சொல்லுங்க ஓடிட்டாரு. சரி, நீண்ட நேரம் பேசிட்டோம், இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணும் வந்து ட்ரை பண்ணீங்க, இணைப்புக்கு வாங்க. வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். என்ன, நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு, பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை, அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே, சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே, ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க உங்களோட பேசலாம். எங்கே, வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிருந்தீங்க. ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல், அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனாலதான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 647-8746-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே கண்ணன் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்ட உடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவள் ஒரு தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்க நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே, எங்களுக்கு குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைந்து கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ், நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நல்லா மேடம்.
0: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, ஆனா பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
2: ஆமா ஆமா, நானு ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
0: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
2: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
0: எமர்ஜென்சில போனீங்களா?
2: அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சார், எப்படி இருக்காரு?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எல்லாம் ஊஹோ இருக்காங்க. நாங்க பேசுறது நீங்க கேட்கல, ஜாலியா இருக்கிறாங்க.
2: இல்ல எங்க எங்க இங்க, அதாவது கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் இதாயிருது, டக்குன்னு இதாயிருது.
0: நீங்க எதுல,
2: சரி
0: எதுல கேக்குறீங்க நீங்க? அந்த கிரீன் கலர் இதுலயா கேக்குறீங்க? தமிழ் ரேடியோஸ்
2: இல்ல இல்ல, இப்ப இது எல்லோ கலர்.
0: எல்லோ கலருக்கு போயிட்டீங்களா? சரி செய்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கும்.

0: உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஜோர்ஜ், முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
1: வாழ்த்து
0: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான், ஜாய் இவர்களையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. இங்க ஒரு பாட்டு ரெண்டு வரிய பாருங்க பாக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
1: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கு கல்யாண மாலை
0: நீங்க குளிர் சொல்றீங்க.
1: நான் இப்ப லீவ் போயிட்டு வந்தேன்ல, அது பயங்கரமா குளிர்
0: அங்க. நல்ல அங்க குளிரா இங்க குளிரா?
1: இல்ல இப்ப நான் இங்கதான் இருக்கிறேன், குவைத்துல இருக்கிறேன்.
0: நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வர நீங்க கேளுங்க, ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்குது.
1: நன்றி
0: ஜார்ஜ்,
1: நன்றி.
0: அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, கெட்டிக்காரன் சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்ப இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்க இணைகிறதுக்கு முயற்சி செய்யறீங்க, உங்களுடைய பாட்டையும் கேட்டலான்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க காற்றடையில இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடலையும் நாங்க முழுமையாக கேட்டிடலாம். கிருஷ்ணா இங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல், நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனா லேட் ஆயிடுது, இனி முத்துவேல் பாட இயலாது. நீங்க இனி பாடுனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரையும் பாட வச்ச. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம். என்ன பாட வைக்காது?
0: ஏன் எதுக்கு
2: பெரிய பெரிய பாடல்கள் இல்லாம நீங்க நல்லா பாடுறீங்க,
0: அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது அந்த சொல்லு நீங்க பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா, சரியா? அந்த நேரம் எங்கேயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல? அது என்னடா நீங்க என்ன விட்டு, உங்களோட மனசுல ஒரு இறக்கம், பாவம் இவ அப்படி சொல்லுவோம் என்று வந்து சொல்றீங்க, பாவமா இருக்கு ஊக்கப்படுத்த. சரி பாடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, நாங்களும் காவல் இருக்கிறோம், எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு. நீங்க எங்க பாடுங்க பாக்குற, ரெண்டு வரி
2: என்னன்னு
0: பாருங்க. வாரம் பாட போறீங்க, வார வாரம்
2: பழைய பாடுறாங்க, புது
0: பாருங்க, பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க பாக்கலாம், நானும் சேர்ந்து பாடுறேன்.
2: எனக்கு என்ன தெரியல,
0: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
2: நீ எங்கே நினைவுகள் அங்கே,
0: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா? எங்க பாடுங்க பாக்கலாம்
2: அந்த பாட்டு.
0: நீ எங்கே அப்படியெல்லாம் முதல்ல வரும்.
2: ஓ அதோட அவடக்கீழாது, அதோட
0: நீ பாடுங்க, எங்க ரெண்டு வரி பாடுங்க அவ்வளவு போதும்.
2: அதுல என்ன வசனம், என்ன வரி வருது
0: என்னண்டு சொல்லுங்க.
2: பிறப்பிடம் பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் உன் இருப்பிடம் எனது மனமல்லவா, ஆயிரம் காலம் ஆன பின்னாலும்

0: சிறகிலையே நான் பறந்து வரு, என்னுயிரே உனை தொடர்ந்து வரு, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா, சக்கர். இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை, நல்லா பாடுறீங்க.
0: அர்த்தம் அடுத்த முறை ஒரு புது பாட்டுதான் எனக்கு கரையரன் டெஸ்பியும் பாடுற மட்டும்தான் பாட்டு பாடம்
1: எதுவும். ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல் நல்லா இருக்குது, சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள்,
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமையிலே எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல், நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க, கொஞ்சம் கரகரக்கும் தான், என்னால வாங்க அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா என்ன, அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ, ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, இங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாவுல் கமீர், நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அது பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை, முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் அவரோட சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல், நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

சரியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கரண்டிய நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்ற பேசிக்கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

நிறைய நேர்கள் இணைந்து இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர் 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ன எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டுக் கொடுக்கதில்லை. கடகடண்டு பேச தொடர்ச்சியாக பாட விட்டுக் கொடுக்கதில்லை. அது உங்களை எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம்.

நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து.

0: இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்க வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை இணைச்சு
1: கொண்டுட்டேன். பழையபடி உங்களுக்கு அந்த இந்த இருமல் பகல் வருவது போல தெரிகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால் குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது
1: வானொலி,
0: அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும். மன்னிக்க வேண்டும், என்ன உங்களுக்கு தெரியும்?
1: கொஞ்சம் ஓடி வந்துதான் வானொலிக்கு கிட்ட போக முன்பு உங்களுக்கு
0: எடுத்துக்கிட்டேன்.
1: முதற்கு நின்று எங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறியபடியும் தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு வந்து இளையமறை காயா இருக்கும் திறமைசாலிகளை வெளிக்கொணர்வதுதான் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இன்று தமிழன் பாரதி என்ற நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை ஏழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களை போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிழலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு, நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலைநாட்டலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களில் இருந்தும் எனக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த நேயம் நேரம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஒன்று இருக்கின்றது. அது குறிப்பிட்ட நபர்களாக தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவர்கள் எழுதும் போலே எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது. அங்கு அன்பு உறவுகள் எழுதி கொண்டிருக்க சிலர் இணைக்கலாம், கேட்க அவர்களோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் அடுத்த அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்ளேன். அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக வேண்டும். உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர், காளிதாஸ் அவர்கள், அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர். ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனியமார்க் கெட் செட் கோ. நீங்கள் ஒனியமார்க்கில் இருக்கின்றீர்கள், கெட் செட் கோ. இந்த 3 தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்க நிச்சயமாக மலர்ந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையிலே இன்று கிட்டத்தட்ட 12-13 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நிற்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டிலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலிலே இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனனம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம்.
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை முடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கவும் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே. வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவர நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க,
1: மறந்து போன பாடுற பாடலாம் பாடலாம்
0: பாடுங்க.

0: மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
1: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
2: யார்
0: வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன் சிரிப்பு. நிறைவாக நீ அந்த 13 பேரை சேர்த்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? இது 4 பேரும் வந்து உங்களுடன் 15 ஆகின்றது. நன்றி
1: நன்றி.
0: அந்த நேரம் எடுக்க மகளே அப்பா என்ற சாந்தி போகும். உங்களோட குரல் வளம் சற்று காய்ந்து கொண்டு போகும் கவனம். நன்றி
1: நன்றி.
0: அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி. நான் இப்ப 13 பேரை சேர்த்துட்டேன். வெற்றிதான். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது இரவு நேரம் என்றதுனால கண்ணஞ்சொலிகள் அப்பா பாடல் அருமை என்று சொல்லியிருக்க. அட்டே அப்பா, கண்ணன் மட்டும்தான் இப்ப ரசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அப்ப நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம். அப்படித்தானே கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கான் போல இருக்குது.

இன்னொரு வரிகள் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடியிருக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். என் அன்பு உறவுகளே, சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை எனக்கு. அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கி கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்றுதான் சொல்லலாம். சரி, நாங்களோ இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார் நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். இந்த பாடலை கேட்போம். முழுமையாக இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு வரும்.

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்தோபச்சோல் மீன் குழம்பு என்னை எழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்தோபச்சோல் மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சை

0: கீழே எனக்கு இப்போய் சீவுறது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நினைக்கையிலே எனக்கு இப்போய் சீவுறது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுபாலம் வருத்தாச்சு, பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரைக்கு கூழுக்கு அது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரைக்கு கூழுக்கு அது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. இத்தனத்தன் நிலச்சோறு நீ மனக்கும் கத்திரிக்காத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பழையதுக்கு தோதா புடிச்சிருக்கு நூறே, புட்டு கடலை தேங்காய் பொட்டரைச்ச துவையலு. பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கும் புட்டு கடலை தேங்காய் பொட்டரைச்ச துவையலு. சாம்பாரு வெங்காயம் சழுக்காது தின்னாலும் அதுக்கு இதே உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை, அதுக்கு இன்ன உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. இத்தனைக்கு மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, இத்தனைக்கு மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தங்கத்தும் நெல்லிச்சூடு மனக்கும் கத்திரிக்கா, தேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஆசை. ஏன்னா இந்த பாடம் கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுங்கிற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர் ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்ல, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி விடுறதுக்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி, இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே மணிக்கும் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீ குழம்பு என்ன இழுக்குதையா. அந்த பாடல் யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்தரிக்காய் பொரியல் பிடிக்கும் பாக்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலேயே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கி கொண்டிருப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் விழிச்சிருக்கிறார், கண்ணன் விழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி விழித்திருக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா விழித்திருப்பார், நம்ம ஷாவுல் ஹமீத் விழித்திருப்பார், அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி, நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேலாமை இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்த ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்த வரதராஜன் இணைந்து ஊதக்காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். தமிழன் பாரதி அவர் இணைந்து காட்டுக்கென்ன வேலி என்ற பாடலை பாடியிருந்தார். கண்ணன் இணைந்து காதல் கடிதம் வரைந்தேன் என்று பாடலை பாடியிருந்தார். மற்ற கண்மணி அன்போடு அந்த பாடலையும் பாடியிருந்தார். இளவரசு இணைந்து பாத கொலுசு பார்த்து பாடி வரும் என்ற பாடல் பாடியிருந்தார். எங்களுடைய நாகராஜன் இணைந்து பாடறியன் படிப்பறியன் என்று பாடியிருந்தார். கண்ணன் மீண்டும் இணைந்து நினைத்தது யாரோ நீதானே என்று பாடியிருந்தார். எங்களுடைய ரதீஷ் இணைந்து இளங்காற்று வீசுதே எச போட்டு பாடுதே என்ற பாட்டும், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி என்ற பாடலை பாடியிருந்தார். ஷாவுல் ஹமீத் இணைந்து சரவண பொய்கையில் என்று பாடியிருந்தார். மற்றது எங்களுடைய ஜார்ஜ் இணைந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடியிருந்தார். கிருஷ்ணா இணைந்து அருமையாக நீ எங்கே உன் என் நினைவுகள் அங்கே என்ற பாடல் அருமையாக பாடியிருந்தார். எங்களுடைய அப்பா இணைந்து சிந்தனை செல்வன் இணைந்து காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடியிருந்தார்கள். மீண்டும் எங்களுடைய தமிழன் பாரதி இணைந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்று பாடியிருக்கிறார். இத்தனை பாடல்களும் அருமையா பாடிய இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, நான் நினைக்கிறேன் வருகிற காலத்திலிருந்து சற்று முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் இணைய இணைய 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்று மீண்டும் மீண்டும் இன்று மீண்டும் புதிதாக இணைந்த எங்களுடைய அறிவிப்பாளருக்கு மீண்டும் நல்வரவை வரவேற்றுக் கொண்டு மீண்டும் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு உறவுகளே, அடுத்து நாளை உங்களை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு. நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்று மன்றம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வரிசைக்கிரமமாக நீங்கள் கேட்க தவற வேண்டாம். புதிய நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லா அறிவிப்பாளர் நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை

அங்கு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: 85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருடத்தில் கால் பதித்து தொடர்ந்தும் சேவையாற்றும் VSDC டிரைவிங் ஸ்கூல்.
1: வாகன அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com. உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: தொடர்வது மும்மத.
1: முதலில் இந்த பாடல்கள். கோவிலில் நந்தியை வழிபட்டு அவரது அனுமதியை மானசீகமாக பெற்றபின்தான் சிவனை தரிசிக்க வேண்டும் என்பது விதி. நந்தி என்பது தர்மத்தின் அடையாளம், அதாவது சிவனை தாங்கி நிற்பது தர்மம். அந்த தர்மத்தின் சின்னமே நந்தி. கடவுளின் அருகில் இருக்கும் தகுதி தர்மத்திற்கு மட்டுமே உள்ளது என்பதால் நந்தி மூலவரான சிவனை நோக்கியபடி இருக்கும். நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் சென்றால் தர்ம செயல்களை மீறுவதாக கருதப்படும். எனவே சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. சிவன் கோவிலில் சுவாமி புறப்படும் பொழுது ஒரு பக்தர் ஆலால சுந்தரா என்று சொல்ல மற்றவர்கள் அற்புத சுந்தரா என்று கோஷமிடுவர். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? சாகா மருந்தான அமுதம் எடுப்பதற்கு தேவர்கள் பார்க்கடலை கிடந்த போது ஆலால விஷம் எழுந்தது. எங்கும் உஷ்ணம் பரவியது. இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவனின் உதவியை நாடினர். சிவன் தன் நண்பர் சுந்தரரை அழைத்து பார்க்கடலில் எழுந்த விஷத்தை ஒன்று திரட்டும்படி கட்டளையிட்டார். அவரும் இருகரம் குவித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபிக்க விஷம் நாவல் பழம் போல உருண்டையாகி அவர் கைக்கு வந்தது. அதை சிவனிடம் ஒப்படைத்தார். சிவன் அந்த உருண்டையை விழுங்கினார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் ஆலால சுந்தரா, அற்புத சுந்தரா என்று கோஷமிட்டு வணங்கினார்கள். தேவர்களின் பயம் போக்கியது போல நமது பயமும் நீங்கவே கோஷமிடுகிறார்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மனிதன் வாழ்வில் குறுக்கிடும் இன்பத் துன்பம் அனைத்திற்கும் காரணம் கிரகங்களே. இவற்றிற்கு தலைமை நாயகராக ஆட்சி செய்பவர் சூரியன். ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பலத்தை பொறுத்தே அவருடைய ஆளுமைத்தன்மை, ஆட்சி, அதிகாரம் அனைத்தும் உண்டாகும். ஆத்மகாரகன் என போற்றப்படும் இவர் தந்தை, தலை, உடல் நலம், பணிவாய்ப்பு, வலக்கண், வைத்தியம், தைரியம், புகழ் ஆகியவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். கார்த்திகை, உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு உரிய இவர் தான் இருக்கும் ராசியில் இருந்து ஏழாம் ராசியை பார்க்கும் சக்தி கொண்டவர். ஜாதகத்தில் சூரியனும் குருவும் ஒரே ராசியில் சேர்ந்திருந்தாலோ அல்லது சூரியனுக்கு ஏழாம் ராசியில் இருந்தாலோ பலமான ஆன்மயோகம் அமையும். அந்த ஜாதகர் பக்தி பழம் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் என்கிறது ஜோதிடம். வளர்பிறை சப்தமி திதியில் விரதமிருந்து தானம் செய்தால் சூரியன் அருளால் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். உத்தராயண புண்ணிய காலமான தை வளர்பிறை சப்தமி முதல் ஆடி வளர்பிறை சப்தமி வரை 7 மாதம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஏழைகளுக்கு குடை, செருப்பு, ஆடை, பழங்கள் என தானம் அளிப்பது அவசியம். கிருஷ்ணரின் மகனான சாம்பன் இந்த விரதம் மேற்கொண்டதாக சூரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இனி பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். தவறான உறவுகளுக்கான சந்தர்ப்பம் நாடி வந்தாலும் கூட அதை ஒதுக்கிவிட வேண்டும் என்கிறது பைபிள். அதில் சொல்லப்படும் ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். யோசேப்போ பக்தியுள்ள ஒரு வாலிபன். தன்னுடைய சகோதரர்கள் செய்யும் தீய செயல்கள் பற்றி தன் தகப்பனாரிடம் எடுத்து சொன்னான். இதனால் பல துன்பங்களை சந்தித்தான். பெற்றோரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். பல இடங்களிலும் அலைந்த அவன் ஒரு வேலையில் சேர்ந்தான். அந்த வீட்டின் எஜமானி அவனை தவறான செயலுக்கு அழைத்தாள். அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. கர்த்தரை மனதில் நினைத்து நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வேன் என்று உறுதி எடுத்தான். அந்த இக்கட்டில் இருந்து தப்பினான். அந்த மன உறுதிக்கு பரிசாக கர்த்தர் அவனை எகிப்து நாட்டின் அதிகாரி ஆக்கினார். அந்த நாட்டின் மன்னரே அவனுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார். தவறான உறவுகள் கர்த்தரால் விரும்பப்படவில்லை. யோசேப்பின் நன்னடத்தைக்காக பெரிய வாழ்வு அமைந்தது போல கர்த்தரை ஜெபித்து ஒழுக்கமான வாழ்வுக்கு அடிக்கல் நாட்டுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

சிலர் வாழ்வின் துவக்கத்தில் நல்லவர்களாய் இருப்பார்கள். பதவி, சுகம், அபரிமித வருமானம் ஆகிய சந்தர்ப்ப சூழல்கள் அவர்களை கெட்ட நண்பர்களிடம் சேர்த்துவிடும். இதனால் அறிவு கெட்டு அவர்களோடு இணைந்து குடிப்பார்கள். பெண் இன்பச் சேற்றில் விழுந்து விடுவார்கள். ஒரு கட்டத்தில் இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு பணத்தை தொலைத்தும் விடுவார்கள். அதன்பின் அவரை ஒட்டியிருந்த நண்பர்கள் ஓடிவிடுவார்கள். இவ்வாறு வாழ்வில் கெட்டு குட்டிச்சவரானவர்கள் பெரும்பாலும் தற்கொலை முடிவையே எடுக்கிறார்கள். ஆனால் தற்கொலை இதற்கு பரிகாரம் அல்ல. இவர்கள் தேவனிடத்தில் தாங்கள் செய்த தவறை வெளியிட்டாலே மனபாரம் குறைந்துவிடும், உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும். பைபிளில் சொல்லப்பட்டுள்ள உங்களில் ஒருவர் ஞானத்தில், அதாவது அறிவு குறைவு உடையவனாக இருந்தால், யாவர்க்கும் பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாகோபோ 1:5 வசனம் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இணைந்திருங்கள்.

இஸ்லாமிய பாடல்களை கேட்கும் முன் இனிய இஸ்லாம் அறிவோம். கெட்டுப்போன உணவை கவனக்குறைவாக வைத்துவிட்டால் வைத்தவரை திட்டுவோம். ஆனால் தனக்கு விஷ உணவு தந்த பெண்ணையும் மன்னிக்கும் பெருந்தன்மை கொண்ட பெருந்தகையாக திகழ்கிறார் நபிகள் நாயகம். உருவமற்ற இறைவன் ஒருவன்தான். அவனுக்கு தேவை எதுவும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற கொள்கையை போதித்தார் நபிகள் நாயகம். இந்த கொள்கை உருவ வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த யூத பெண் ஒருத்திக்கு பிடிக்கவில்லை. அவள் தா நாயகத்திற்கு விஷம் கலந்த ஆட்டிறைச்சியை கொடுத்து கொள்ள முயன்றாள். அதில் விஷம் கலந்துள்ளது தெரிந்தும் கூட நாயகம் அவளது திருப்திக்காக சிறிது சாப்பிட்டார். அதனால் ஏற்பட்ட துன்பத்தையும் சகித்து கொண்டார். நாயகனின் நண்பர்கள் இதை அறிந்து அப்பெண்ணை கொல்ல முயற்சித்தனர். நாயகம் அவர்களை தடுத்து விட்டார். அவளை மன்னித்து விட்டதாக அவர் கூறினார். நாமும் பெருந்தன்மையான உள்ளத்தை பெற அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது ஒரு பாடல்.

சிலரது வீட்டிற்கு போனால் வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க, சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா, மட்டன் தயாரா இருக்கு, ஒரு நிமிஷத்திலே சப்பாத்தி ரெடி பண்ணிடுவேன் என்று உபசரிப்பு பலமாக இருக்கும். ஒருவர் தினமும் வீட்டுக்கு வந்தாலும் கூட இதே முகமலர்ச்சியுடன் உபசரிப்பார்கள். சில வீடுகளுக்கு போனால் சமையலறையில் பெரிய திரையை போட்டுக்கொண்டு அந்த வீட்டு அம்மையார் வெளியே வரவே மாட்டார். வீட்டு தலைவரோ உலக விஷயமெல்லாம் பேசுவார், ஆனால் ஒரு டீ கூட தரமாட்டார். இப்படி நம்மை ஒருவர் உபசரிக்கவில்லை என்பதற்காக அதே நபர் நம் வீட்டிற்கு வந்தால் நாம் உபசரிக்காமல் இருந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகத்திடம் அவரது தோழர்களின் தந்தை ஒருவர், நாயகமே, நான் ஒருவரது வீட்டிற்கு சென்றேன், அவர் என்னை உபசரிக்கவில்லை, அவர் என் வீட்டுக்கு வந்தால் நானும் பதிலடியாக உபசரியாமல் இருந்துவிடலாமா என்றார். அதற்கு நாயகம், அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் எந்த நிலையிலும் அவருக்கு விருந்து உபசரிப்பு செய்தே தீர வேண்டும் என்றார். உங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை கௌரவியுங்கள், முடிந்த அளவுக்கு உபசரியுங்கள், முகமலர்ச்சியுடன் பேசுங்கள், இதையே இறைவன் விரும்புகிறான் என்கிறார் நாயகம். பாடலுடன் இணைவோம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலை போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்க கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் பொய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்திநிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்திநிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார். பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி 1998 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு தொகை முழுவதையும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கிவிட்டார். கலெக்டிவ் சாய்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற அவரது முதல் புத்தகம் 1970 வெளிவந்தது. பொருளாதாரம், வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள் புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதி 2013 வெளிவந்த அன் அன்சர்டன் குளோரி என்ற புத்தகம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இணைந்திருங்கள், இது MTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகி கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளை கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளை கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி இராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணைக்கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணைக்கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர் பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக் கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அலுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும், அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாமறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நமையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான். முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அப்படி அல்லர். சம்பங்கோரையை அறுத்து கட்டாக கட்டாக கூடியவர்கள் அதை கட்டுவதற்கு கயிறை தேடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு புரியாத விஷயம் அந்த சம்பங்கோரையே கயிறாக திரித்து புல் பொதியை கட்டலாம் என்பது. வைக்கோல் போரை போல வைக்கோல் பிரியால் கட்டுவது போல. தேடி தேடுனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன் என்ற தேவார பாடல் போல அங்கும் இங்கும் என்றில்லாதபடி இறைவனை நமக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல நிர்வாக இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடி போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்குத்தானாக கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிர்தமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய்த்தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே. இணைந்திருங்கள். இது MTR FM

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்கு ஜாம கால அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும். கிராமங்களில் இந்நாளில் விடிய விடிய குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக 7 நாட்கள் முன்பதாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்குவர். இந்த ஆண்டில் பிரதோஷமும் சேர்ந்து புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் வருவதால் சிவராத்திரி விழா கோவில்களில் களை கட்டும். இணைந்திருங்கள்.

மாலையான வணக்கத்தோடு காட்டிலையில் உங்களோடு மீரா பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் பொதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

0: கொல்லப்படும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்லத் தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

0: படும்
1: சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

0: படும்
1: இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

மனதோடு சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

எம்டிஆர் வழங்கும் இதய ராகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இடைக்கால பாடல்கள் உங்கள் இல்லங்களை தேடி, உள்ளங்களை நாடி, காற்றலைகளில் உங்களோடு கலக்கவிருக்க நிகழ்ச்சி இதய ராகங்கள். எம்டிஆர் எஃப்எம் மூலம் உங்களுக்கு நிகழ்ச்சியை வழங்கும் நான் உங்கள் நண்பன் குரலாச்சேரி காளிதாஸ். முதலாவதாக பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் நெஞ்சிக்குள்ள இன்னார் என்று எஸ்பிபி அவர்களும் ஜானகி அவர்களும் பாடிய பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் நேயர்களே, நல்ல தமிழ் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். இன்றைய இதே ராகத்தில் இடையிடையே கல்வியை குறித்து பல அறிஞர்கள் கூடிய கருத்து வாசித்துவிட்டு பாடல்களை தரலாம் என்று இருக்கிறேன். மறைமலை அடிகள் கூறிய கருத்து, கல்வியை பற்றி மறைமலை அடிகள் கூறிய கருத்து, எல்லா உயிர்களின் அறிவையும் அறியாமை என்னும் ஒரு பேரிருள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. இருளை போக்குவதற்கு ஒளியின் உதவி கட்டாயமாக வேண்டப்படுவது போல, இருளை போக்குவதற்கு ஒளியின் உதவி கட்டாயமாக வேண்டப்படுதல் போல, நமது நிலை மறைக்கும் அறியாமை இருளை போக்குவதற்கும் கல்வியாகிய விளக்கம் இன்றியமையாதது. கல்வி இன்றியமையாததாக வேண்டப்படுகிறது என்று மறைமலை அடிகள் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக வருகின்ற பாடல் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் என்ற திரைப்படத்தில் என்னை தொட்டு என்ற பாடல் எஸ்பிபி அவர்களும் ஸ்வர்ணலதா அவர்களும் பாடிய பாடல் தான்.

எம்டிஆர் வழங்கும் இதய ராகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக வரும் பாடலுக்கு முன்னர் கல்வியை பற்றி அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்து, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறு. வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம். வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம் கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதய ராகங்களில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கின்ற பாடல் பாடும் பறவைகள் என்ற திரைப்படத்தில் எஸ்பி ஜானகி அவர்கள் பாடிய பாடல், கார்த்திக் பானுப்பிரியா ஆகியோர் இணைந்து நடித்ததில் கீரவாணி என்று தொடங்கும் பாடல்

எம்டிஆர் எஃப்எம் மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். எம்டிஆர் எஃப்எம் கனடா நாட்டிலிருந்து ஒன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் காற்றலைகளில் 24 மணி நேரமும் தமிழ் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற வானொலி. அனைவரும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்க. அடுத்ததாக இடம்பெறும் பாடலுக்கு முன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்வியை பற்றி கூறியது, அந்நிய மொழியில் உள்ள பிறருடைய எண்ணங்களை மூளையில் வருந்தி திணித்து மனப்பாடம் செய்து காட்டி சர்வகலாசாலையில் சில பட்டங்களை பெற்றுக்கொண்டவுடன் பெரிய கல்விமான்கள் என உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். இதுக்கு பேர் கல்வியா? சுவாமி விவேகானந்தர் கல்வியை எப்படி கேட்கிறார் பாருங்கள். அந்நிய மொழியில் உள்ள பிறருடைய எண்ணங்களை மூளையில் வருந்தி திணித்து மனப்பாடம் செய்து காட்டி சர்வகலாசாலையில் சில பட்டங்களை பெற்றுக்கொண்டவுடன் பெரிய கல்விமான்கள் என உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் கல்வியா? இது சுவாமி விவேகானந்தரின் கேள்வி. அடுத்ததாக இடம்பெறும் பாடல் நந்தவனத்தெரு என்ற திரைப்படத்தில் வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என்று தொடங்கும் பாடல் எஸ்டிபி அவர்களும் உமாராமணன் அவர்கள் பாடியது. இதில் கார்த்திக் ஸ்ரீஜா இணைந்து நடித்திருப்பார்கள்.

இதயராகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். எம்டிஆர் எஃப்எம் வழங்குகின்ற ஒப்பற்ற நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, வார வாரம் புதன்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் இல்லங்களை தேடி வருகின்ற ஒப்பற்ற நிகழ்ச்சி இதய ராகங்கள். இன்றைய இதய ராகங்கள் அடுத்த பாடலை கேட்கும் முன் கல்வியை பற்றி ராஜாஜி அவர்கள் கூறிய கருத்து, கல்வி வேறு படிப்பு வேறு, கல்வியானது புத்தி ஆத்மா சிறப்பு பெற சீர்பட்டு நிற்பது, வெறும் எழுதப்படிக்க தெரிந்திருப்பது மட்டும் அதை தந்துவிடாது, தண்ணீர் மட்டும் ஆகாரமாகிவிடாது, ஆனாலும் அது அவசியம்தான், ஆனாலும் அதை விட உணவு முக்கியமானது அல்லவா? அதைப் போலவே எழுதப்படிக்க தெரிவது மட்டும் கல்வியை பெற்றுவிட்டோம் என்று நினைப்பது தவறு. ராஜாஜி அவர்கள் இப்படித்தான் கல்வியை பார்க்கிறார். கல்வி வேறு படிப்பு வேறு, கல்வியானது புத்தி ஆத்மா சிறப்பு பெற சீர்பட்டு நிற்பது, வெறும் எழுதப்படிக்க தெரிந்திருப்பது மட்டும் அதை தந்துவிடாது, தண்ணீர் மட்டும் ஆகாரமாகுமா? ஆனால் தண்ணீர் அவசியம்தான், ஆனால் அதைவிட உணவு முக்கியமானது, அதை போல எழுதப்படிக்க தெரிவது மட்டும் கல்வியை பெற்றதாகாது, கூறியவர் ராஜாஜி. அடுத்ததாக வருகின்ற பாடல் ராமராஜன் அவர்களும் கௌதமி அவர்களும் இணைந்து நடித்த படம் பொங்கி வரும் காவேரி என்ற திரைப்படத்தில் வெள்ளி கொடுசுமணி என்ற பாடல், அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

எம்டிஆரின் இதய ராகத்தோடு இணைந்திருக்கும் நேயர்களே, அடுத்ததாக வருகின்ற பாடலை கேட்பதற்கு முன் கல்வி பற்றி பெர்னாட்ஷா அவர்கள் கூறியதை பார்ப்போம். எந்த துறையிலும் போட்டி இருக்கக்கூடாது. குறிப்பாக கல்வித்துறையில் பரீட்சை வைத்து போட்டியிட செய்யும் முறை கூடாது. மாணவர் ஒருவர் மற்றவரின் அறியாமையையும் குறையையும் வீழ்ச்சியையும் கண்டுமகிழும் மனப்பான்மைக்கு அந்த பரீட்சை போட்டி இடம் தருகிறது. மற்றவனை வீழ்த்துவதை நோக்கமாக கொள்ள கற்றுத்தருவது இடையூறாக இருக்கும். இப்படித்தான் பெர்னாட்ஷா கல்வியை பார்க்கிறார். எந்த துறையிலும் போட்டி இருக்கக்கூடாது. குறிப்பாக கல்வித்துறையில் பரீட்சை வைத்து போட்டியிட செய்யும் முறை கூடாது. மாணவர் ஒருவர் மற்றவரின் அறியாமையும் குறையையும் வீழ்ச்சியையும் கண்டு மகிழும் மனப்பான்மைக்கு அந்த பரீட்சை போட்டி இடம் தருகிறது.

மற்றவனை ஈட்டுவதை நோக்கமாக கொள்ள கற்றுத்தருவது இடையூறாக இருக்கும். இது அறிஞர் பெர்னார்ட் ஷாவின் கருத்து. அடுத்ததாக இதே ராகத்தில் இடம்பெறுகின்ற பாடல் ராஜா சித்ரா இருவரும் இணைந்து நடித்த படம் நீதானா அந்த குயில். இந்த படத்தில் இடம்பெறும் பாடல் பூஜை கேட்ட பூவிது நேற்றுதானே பூத்தது

எம்டிஆர்எஃப்எம் நீங்கள் கேட்க வேண்டுமா? www.mtrfm247 .com என்ற இணையதளத்தில் வாயிலாக கேட்டு மகிழுங்கள். புது புது நிகழ்ச்சிகளாக அறிவிப்பாளர்கள் கொண்டு வருகின்ற புது புது தலைப்புகளில் வித்தியாசமான பாடல்கள் நிறைந்த நிகழ்ச்சிகளை கொண்ட வானொலி எம்டிஆர்எஃப்எம். அதோடு மட்டுமல்ல, கதம்பம் நேரலை எம்டிஆர் இயக்குநர்கள் நேரடியாக உங்களோடு உரையாடி உங்கள் உணர்வுகளை மதித்து உங்களை சகஜ நிலையில் கொண்டு வருவதற்காக நல்லதொரு உரையாடல் மூலம் சிறப்பாக கதம்பம் நேரலையில் உங்கள் பாடல்களை கேட்டு அதை நிறைவேற்றி உடனுக்குடன் நிறைவேற்றி வருகின்ற நிகழ்ச்சி கதம்பம் நேரலை. அதில் நீங்கள் யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம். கேட்டு மகிழுங்கள் எம்டிஆர்எஃப்எம். அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் விவேகானந்தர் இப்படி கூறியிருக்கிறார். அவர் வளர்ந்த பிறகு இந்த கல்வியின் பார்வையே அவருக்கு மாறி இருக்கிறது. அப்போது அவர் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? நான் மறுபடியும் கல்வி கற்பதாக இருந்தால் வெறும் புள்ளி விவரங்களை நான் படிக்க மாட்டேன். நான் மறுபடியும் கல்வி கற்பதாக இருந்தால் வெறும் புள்ளி விவரங்களை நான் படிக்க மாட்டேன். முதலில் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலையும் நல்ல பண்பாட்டையும் வளர்த்துக் கொள்வேன். அதன் பிறகு பண்படுத்தப்பட்ட அந்த கருவியை கொண்டு நினைத்த நேரத்தில் உண்மைகளை நான் சேகரித்துக் கொள்வேன். ஆமாம், ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் இருந்தால் அனைத்து இரகசியங்களையும் நாம் அறியலாம். அடுத்ததாக பிரபு குஷ்பு இவர்கள் இணைந்து நடித்த படம் உத்தமராசா என்ற திரைப்படத்தில் எஸ்பி ஜானகி அவர்கள் பாடிய பாடல் இளையராஜா இசையில் இந்த மாமனோட மனசு என்று தொடங்கும் பாடல்

எம்டிஆர் எஃப்எம் உங்கள் இதயம் கவர்ந்த வானொலி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடுவோர் பாடலாம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. உங்கள் திறமைகளை குடத்திலிட்ட விளக்காக இருக்கின்ற உங்கள் திறமைகளை குண்டிலிட்ட விளக்காக ஏற்ற காத்திருக்கிறது எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் நல்ல குரல்வளமிக்க பாடகரா? உங்களால் பாத்ரூமில் தான் பாடிக்கொண்டிருக்கிறோமே, நம் பாடலை கேட்க ஆள் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் எம்டிஆர் எஃப்எம்மின் பாடுவோர் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பாடி இந்த உலகுக்கு உங்கள் குரலை வெளிப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதயாகும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் கல்வியை பற்றி அரிஸ்டாட்டல் கூறியது, ஒரு நாட்டில் வேறுபட்ட இயல்புடைய மக்கள் வசிக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்துவது கல்வி முறைதான் ஏற்ற சாதனம். இதை விடுத்து சட்டத்தின் மூலமோ பழக்க வழக்கங்கள் மூலமோ ஒருமைப்பாட்டை சாதித்து விடலாம் என்று நினைத்தது அறிவீனம். இது அரிஸ்டாட்டிலின் கருத்து. ஒரு நாட்டில் வேறுபட்ட இயல்புடைய மக்கள் வசிக்கிறார்கள், இவர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்துவதற்கு கல்வி முறைதான் ஏற்ற சாதனம். இதை விடுத்து சட்டத்தின் மூலமோ பழக்க வழக்கங்களின் மூலமோ ஒருமைப்பாட்டை சாதித்து விடலாம் என்று நினைப்பது அறிவீனம். இது அரிஸ்டாட்டல் கல்வி மேல் கொண்ட கருத்து. அடுத்ததாக வருகின்ற பாடல் பிரபு கஸ்தூரி இணைவரும் இருவரும் இணைந்து நடித்த சின்னவர் என்ற திரைப்படத்தில் எஸ்பிபி கே சித்ரா அவர்கள் பாடிய பாடல், இளையராஜா இசையில் கொட்டுக்கிளி கொட்டு என்ற பாடல்.

இதய ராகிகளோடு இணைந்திருக்கின்ற எம்டிஆர் எஃப்எம்மின் உறவுகளே, அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் கல்வியை பற்றி ஐசக் நியூட்டன் இப்படித்தான் கூறுகிறார். நமது மிக குறைவான ஆயுட்காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு தாமதமின்றி கல்வியை பெறவும் அனுபவத்தை அடையவும் துரிதமாக முயற்சி எடுக்க வேண்டும். நமது மிக குறைவான ஆயுட்காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு தாமதமின்றி கல்வியை பெறவும் அனுபவத்தை அடையவும் துரிதமாக முயற்சி எடுக்க வேண்டும். இது ஐசக் நியூட்டன் அவர்கள் கல்வியை பற்றி கூறும் கருத்து. இதே ரகத்தில் அடுத்ததாக இடம்பெறுகின்ற பாடல் சிவகுமார், ராதிகா, லட்சுமி, மோகன் ஆகியோர் இணைந்து நடித்த பாசப்பறவைகள் என்ற திரைப்படத்தில் கேஸ்வா சுத்ரா அவர்கள் பாடிய தென்பாண்டி தமிழே என்ற பாடல்

0: இதே ராகத்தோடு இணைந்திருக்கும் நேயர்களே, அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் கல்வியை பற்றி பெர்னார்ட் ஷா என்ன கூறியிருக்கிறார்? கல்வி என்பது ஒருவருடைய இளமையோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. கல்லூரி கல்வி தேர்வு முறை வேறு, அதை விட சிறந்தது இல்லை. என்றாலும் வாழ்க்கை அனுபவம் இல்லாமல் எந்த மனிதனும் கல்வி அறிவு பெற முடியாது. வாழ்க்கை அனுபவம் இல்லாமல் யாரும் கல்வி அறிவை பெற முடியாது. விருப்பம் இல்லாதவற்றை திணித்து புகட்டும் கல்வி, விருப்பம் இல்லாதவற்றை திணித்து புகட்டும் கல்வி மரத்தூளை வற்புறுத்தி உண்ணச் செய்வது போலதான். மரத்தூளை வற்புறுத்தி உண்ணச் செய்வது போலத்தான் என்று கூறியிருப்பவர் பெர்னார்ட் ஷா. அடுத்ததாக வருகின்ற பாடல் கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடியது. ஆனந்த பாபு அவர்களும் மோகினியருடன் நடித்த படம் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்தில் ஏலேலம் கிளியே என்ற பாடல்.
1: ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே.
2: சபாஷ்.

இதய ராகங்களில் இணைந்திருக்கின்ற நேயர்களே, அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் கல்வியை பற்றி ரூசோ, அறிஞர் ரூசோ அவர்கள் கூறிய கருத்து, மனிதன் தன்னையும் தன் வாழும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள உதவியாக இருப்பது கல்விதான். மனிதன் தன்னையும் தான் வாழும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள உதவியாக இருப்பது கல்விதான். வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்று பாவிப்பவர்களால்தான் சரியான முறையில் கல்வி கற்றவர்களாகிறார்கள். வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்று பாவிப்பவர்கள்தான் சரியான முறையில் கல்வி கற்றவர்களாகிறார்கள். கற்பது என்பது கற்றதில் கற்றபின் நிற்பதிலாக இருக்கும் என்று கூறுகிறார் ரூசோ அவர்கள். அடுத்ததாக வருகின்ற பாடல் பாக்யராஜ் அவர்களும் கல்பனா அவர்களும் இணைந்து நடித்த படம் சின்ன வீடு. சின்ன வீடு என்ற திரைப்படத்தில் வில்ல மனோ முள்ள மச்சான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதய ராகங்களில் அடுத்ததாக வருகின்ற பாடல், எத்தனை பாடல்கள் இருந்தாலும் பழைய பாடல்களும் நம் மனதை விட்டு நீங்காதல்லவா? இந்த இதய ராகத்தில் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் ஏராளம். இந்த இடைக்கால பாடல்களுடன் ஒரு பழைய பாடல். இது 1962 வெளிவந்த திரைப்படத்தின் பாடல். இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக கேட்போமா? பாசம் என்ற திரைப்படத்தில் MGR சரோஜா தேவி அவர்கள் நடித்த படம். பிபி சீனிவாஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் இணைந்து பாடியது. பாழ்வண்ணம் பருவம் கண்டேன் என்ற பாடல் இதோ உங்களுக்காக.

நல்லது அன்பு உறவுகளே, இதுகிறார்கள் இதுவரை பொன்னுமணி உன்னை நினைச்சின் பாட்டு படிச்சேன் பாடும் பறவைகள் நந்த விளத்தது பொங்கி வரும் காவேரி நீதானா அந்த புயல் நாடோடி பாட்டுக்காரன் உத்தமராசா சின்னவர் பாசப்பறவைகள் நான் பேச நினைப்பதெல்லாம் சின்ன வீடு பாசம் என்ற படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நல்லதொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் அம்மாமீர் அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் குரடாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலக புகழ் பெற்ற இணையதள வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உணைமறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண்டாட்டி தேவை என்ற படத்தில் இருந்து ஆர் ஆரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருள்மொழி, சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பக்கரை தங்கையா என்ற படத்தில் இருந்து பாட்டு உன்னை இழுக்குதா அதை கேட்டு நெஞ்சம் மயங்குதா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுநெல்லு புது நாத்து என்ற படத்திலிருந்து சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திலிருந்து சாலையோரம் சோலை ஒன்று பாடும் சங்கீதம் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர் ஆரோ ஆரிரோ என்ற படத்திலிருந்து என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படச்சான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து சீர் கொண்டு வா வெண் மேகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்திலிருந்து அடி வான்மதி என் பார்வதி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் ஆசை மச்சான் என்ற படத்திலிருந்து ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய SP பாலசுப்ரமணியம் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டு பாடவா என்ற படத்திலிருந்து வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வலன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருள்மொழி எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் சிகப்பு மனிதன் என்ற படத்திலிருந்து பெண்மானே சங்கீதம் பாடிவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக உதய கீதம் என்ற படத்திலிருந்து என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து ஒலிக்கின்றது MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் கூறிய நான், நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதலில் பஞ்ச கல்யாணி திரைப்படத்து பாடல் ஒன்றை கேட்போம். ஆமணக்கு தோட்டத்திலே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். இன்று அந்த பாடலை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற சிங்கார பூமியம் சிங்கப்பூரில் மகாலிங்கம் அவர்கள்.

சிவகலிங்கத்தை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ள என்ற பாடல். ஹலோ பிரதர் திரைப்படத்து பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். உயிரே என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் கேட்க விரும்பும் பாடல். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்று முதல் வரியை எடுத்து முழுமையே பாடுகின்றது.

கவிக்கரிய கீதங்களை கேட்டு மகிழ்வது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். மனசு கீத்த மகாராசன் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் ஆத்துமேட்டு தோப்புக்குள்ள என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வரும் பாடலும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். மொட்டுவிட்ட புதுமலரே என்ற வரியை கொண்ட பாடல் அந்தோனி என்ற ஈழமணி திரு நாட்டினர் தயாரித்த திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மீண்டும் மொட்டுவிட்ட புதுமலரே அந்தோனி திரைப்படுத்து பாடல்.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். கனடா உறவினரின் பாடல்கள் தொடர்கின்றது. வன்கூவர் மாநிலம் காஞ்சனா, உங்கள் பாடலை கேட்போமா? செம்பருத்தி பூ சேலை கட்டி என்ற ஒரு பாடல். அந்த பாடலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: உங்களோடுதான் அடுத்த பாடலையும் உங்கள் ஊர் கனடா வன்கூவரில் இருந்து இளவரசி தந்திருக்கின்றார். சி போய்யா நீ ரொம்ப மோசம் என்று கூறும் வரியை கொண்ட பாடல் இளனியன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.
1: நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கோசம்

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தி நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். இவள் ஒரு இளங்குருவி என்று வரியோடு பிரம்மா திரைப்படுத்த பாடலை பாடுகின்றது.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாம் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து நண்பர்கள் தருகின்றார்கள். அவர்களே முதலில் தருகின்றார் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், கேரிஸ் அவர்கள். பாமா ருக்மணி என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், நீ ஒரு கோடி மலர் கூடி என்ற முதல் வரியை கொண்டு.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் உங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஔஷதிய கண்டத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் பாவை நீ மல்லிகை என்ற வரியை கொண்ட பாடல். தெய்வீக ராகங்களில் இருந்து பாடுகின்றது.

பாடல்களோடு பாடல்களாக அடுத்து வரும் பாடலை தருவதற்கு முன்பு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம் என்பதை புரிந்து கொள்வோம்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அங்கிருந்து வளமை போல என்றும் அருள்மோகன் ஓ பெண்ணே தமிழ் பெண்ணே என்ற பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: அடுத்து வரும் பாடல்கள் ஐரோப்பிய உறவுகளின் பாடல்கள். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன், நீங்கள் தந்த பாடல் மூக்கு மீள மூக்குத்தி என்ற பாடல் தாய் கிளவி வாரா என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்கும் வேளை அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம் நாங்களும்.
1: பாடுதல் வசூல் கொண்டிருக்கிறவன்

0: என்னடா பெண்ணு குக்க,
1: என்னடா
0: பொண்ணு பார்க்க போனீ, என்னடா ஆச்சு?
1: பொண்ணு ஓடி போயிடுச்சா?
0: ஓடி போச்சா? இவளை கட்டிக்க, இன்னும் 8 பல் இருக்கா?

ஐரோப்பிய மண்ணென்றால் என்ன வழி பெருமாள் தானே, உன் மார்பில் விழிமூடி என்ற வரியை கொண்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். உழைக்கின்றது அந்த பாடல் என்னவள் உங்களுக்காக.

இவர்களோடு இறுதியாக ஒரு பாடலை பலமை போல தந்து என்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். ஒன்னு நினைச்சா இனிக்குது என்று பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் வளமை போல என்றும் தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒளிபரப்ப கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நிறத்தின் முதல் பாடல் வழமையாக நீண்ட காலத்து உறவாக இருக்கும் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் இன்றும் தருகின்றார். பூங்கொடியே பூங்கொடியே பூ இருந்தால் தருவாயா, இந்த பல்லவியை சரணங்களோடு ஸ்கூல் மாஸ்டர் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களோடு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

கை கொடுக்கும் கை என்ற ஒரு திரைப்படம், அதில் தாளம் பூவே என்ற ஒரு பாடல் அன்று கேட்டோம். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா மேலும் ஆத்மநாபன், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் புதிய பறவை என்ற திரைப்படத்திலே 1964 ஆண்டு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களினாலே பாடப்பட்ட பாடல். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று, பருவ நாடகம் தொல்லையோ என்றும் கேட்கின்றது அந்த பாடல். அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டு எழுதி அனுப்பி கேட்க இருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அனுஷியா கிருஷ்ணன், நீங்கள் இந்த பாடலை உங்களோடு இணைந்து அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடும் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை, நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை புதிய பறவை திரைப்படுத்த பாடலாக சோகமாக பாடுகின்றார் இசை அரசு பி சுசீலா அம்மா அவர்கள். அதையும் கேட்க வேண்டும் என்று பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ என்ற பல்லவியோடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் உலக தமிழ் மக்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் நேயர் நேரத்தை அலங்கரித்து கூலி என்ற திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். மோனிகா மோனிகா என்ற முதல் வரியை கொண்டு பாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் கூறி தரும் வேளையில் அந்த பாடலை நாங்களும் வணக்கம் கூறி அவர்களுக்கு ஒலிபரப்பி விடுவோம்.

தங்கத்தின் தங்கம் என்று ஒரு திரைப்படம், அதிலே செவ்வந்தி பூ மாலை கட்டு என்று பாடியது அன்று. இன்று அதை நீங்கள் நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் ரவிச்சந்திரன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பாடலை ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து அவரது நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

0: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரம் கெட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே 1-20 வரைக்கும் என்ற ஒரு அற்புதமான பாடல் நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவ பாடல். முதல் தேதி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்த பாடல். மிகவும் பழைய பாடல் என்றாலும் தரமான ஒரு பாடலை அன்புடனே தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலே இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. சியாமலா பிரபா அற்புதமான பாடல்களை தரும் வேளையிலே அவரோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியாள் இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.
1: பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும்
2: பொன்னிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலையிருந்து சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21-30 வரைக்கும் திண்டாட்டம் 21-30

மனுஷன் படாத பாடு படுவது இருபத்தொன்னிலே இருபத்தொன்னிலே. முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே. பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும்.

இதில் எரிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும். இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வா

தொடரும் நீ என் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் முதன் முதலாக என்ற வரியை கொண்டு பாடுகின்றது. சரணங்களையும் இணைத்து பாடும் அந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று நீவேலி அறுதடி குப்பம் சரவணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் செவிமடுக்கின்றார்களும். நாங்களும் கேட்போமே.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற பாடல் உரிமை கீதம் திரைப்படுத்த பாடலாக கேட்டு மகள விரும்புகிறார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சொந்தனராஜ் அவர்களும் உறவினர்களும்.

ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடல் அடியே அடி சின்ன புள்ள என்று சிந்து நதி பூ திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பேரும் கொடுத்த பாடலோடு நானும் ஒரு பாடல் தருகின்றேன், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்பது போன்று அத்திப்படம் சிவப்பா என்ற வரி கொண்ட ராஜபாண்டி திரைப்படுத்த பாடலை வளைகுடாமன் குவைட் நாடு நீண்ட கால உறவு முன்னிலை தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முன்னிலை தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிற்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக முதலில் பாடும் ஒரு பாடல் கருச காட்டுப்பூவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. மாமரத்தில் ஊஞ்சல் கட்டணும் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட வரும் வேளையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள்மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி. ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து எனது காணம் என்ற முதல் வரியை தொட்டு ஆரம்பித்து முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நீல நயனங்களில் என்ற முதல் வரியை தொட்டு நாளை நமதே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்ன சுகம் என்று இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் உங்கள் பாடலாக.

மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலையும் கேட்போம். பேபி அண்ட் பேபி திரைப்படத்து பாடல் ஆரா அமுதே என்று முதல் வரியை தொட்டு பாடுகின்றது.

மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்களை கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து நிரந்தர உறவுகளாக இருக்கும் உறவுகளுள் காஞ்சனா தருகின்றார் ஒரு பாடலை. மன்னவனே மன்னவனே என்ற புலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தெரிவு செய்தார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலை கேட்கலாம். அநேகன் திரைப்படத்து பாடல் ஆத்தாடி ஆத்தாடி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒழிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே பப்பரப்பா பப்பரப்பான் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு வேட்டை என்ற திரைப்படுத்த பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து தொடரும் உறவுகளின் பாடல்கள் கேட்போம். நீண்டகால உறவு கேதீஸ் அவர்கள் எங்களோடு இசைப்பயணம் செய்யும் வேளையிலே இளங்காத்து வீசுதே என்ற இனிமையான பாடலை பிதா மகன் திரைப்படுத்தி தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி பம்பரக்கண்ணு என்ற மதுரை திரைப்படத்து பாடலை தந்தீர்கள் அல்லவா, ஒலிக்கின்றது பாடல்.

அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. எப்பொழுதும் ஜோடி குரலிலே ஜோடியாக வந்த பாடலை கேட்கும் வேளையில் சிறுவாணி ஆத்து தண்ணி என்ற வரியை முதல் வரியாக கொண்ட இரட்டை ரோஜா திரைப்படுத்து பாடலைத்தான் என்று கேட்டார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்களும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து மகாராஜன் உலகை ஆளலாம் என்ற வரியை முதல் வரியாக தொடர்ந்து பாடுகின்றது முழுவதையும்.

ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகர் நிவேஷன் லப்பர் பந்து திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகின்றார். சில்லான் சுரக்கியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த திரைப்படுத்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து ஐரோப்பிய மன்னன்றால் என்னவளும் பெறுவாள் தானே. என்னவள் ஆத்தி என்மேலே என்ற ஒரு அற்புதமான வரி கொண்ட பாடல் செம்பி என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவித்து தந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

பார்க்க போறேன்னு சொல்லுது.

0: எதுடி இது? ஆமா, இது வாங்க காசு. எது
1: நீ கொடுத்த காசு தான் உண்டியெல்லாம் உடைச்சிட்டேன்.
0: என்னடா இது, இந்த மாதிரி படப்படான்னு எல்லாம் நான் கட்டவே மாட்டேன்.
1: நீ டாக்டரோட அமைச்சி தானே, இனிமே இப்படிதான் நீ கட்டணும்.
2: ஒரு பாடலை தந்து இன்றைய நேயர் நேரத்தை, சர்வதேச நேயர் நேரத்தை வளமை போல நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். இந்த பாடல் ஈழமணி திருநாட்டில் படமாக்கப்பட்ட ஈழத்து தயாரிப்பான அந்தோனி என்ற திரைப்படத்திலிருந்து குத்து விளக்கொளியே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. ஆவலோடு கேட்போம்.

கேட்டு மகிழ்ந்தது இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலி காற்றாலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். டிக்கெட்டும் இசை பரப்பி மகிழ்வூட்டி செல்லும் இந்த பாடல்களை கேட்ட மகிழ்வோடு நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் என்று அன்புடன் கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: இன்றைய நீர் நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால உறவாக இருக்கும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்து ஒரு பாடலை தருகின்றார். உங்க பொன்னான கைகளில் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா என்ற பாடல். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, கேட்போம் நாங்களும்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாம்.

வழமை போல என்றும் ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் ஒலிக்கும் வண்ணம் எப்படி என்பதை ஒப்பீடு செய்யும் வகையிலே 1977 ஆண்டு கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இருவர் பாடியதாக கேட்டு மகள இருக்கின்றோம். முதலில் பிரபல பின்னணி பாடகி இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் ஒலிக்க கேட்கும் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்ற பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கி அனுஷ்ய கிருஷ்ணன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக அன்பு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், திருபுவனத்து உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.

அதே திரைப்படம் கவிக்குயில், அதே பாடல், ஆனால் பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி எம் பாலமுரளி கிருஷ்ண ஐயா அவர்கள். சின்னக்கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்று வரியெடுத்து அவர் குரலிலும் கேட்டு மகிழ வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறோம் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொழிலா.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்கின்றோம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற ஒரு அற்புதமான பாடல், உள்ளத்தை தொடும் பாடல், நூல்வேலி என்ற திரைப்படத்தில் பாடியிருந்ததல்லவா? அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயதீர பாண்டியன், கௌதமன் லட்சசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நற்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை மணித்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் நூல்வேலி திரைப்படத்திலிருந்து, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே.

கையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி யார் முகம் பார்த்தாலோ ஐயத்தில் தவிப்பாய் நீ. யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் தவிப்பாய் நீ. மௌனத்தில் வே

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

நீண்ட கால உறவு திரும்பும் வந்த பாடல்களை கேட்டு மகளும் அன்பு. மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நானும் ரவுடிதான் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். தங்கமே உன்னைத்தான் என்று வரி எடுத்து பாடும் வேளையிலே அவரோடு வளமை போல நின்றும் செவி மடுக்கின்றார்கள். அந்த பாடலை கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

0: கையை உடைச்ச மாதிரி நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி,
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து, அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு.
1: எஸ் சிவா,
2: ஓகே.
1: ஓ ஏய், அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத.
3: ஏங்க
2: சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல.
3: என் ஃபோன் எப்போ கிடைக்கும்?

0: மீண்டும் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறும் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். என் அண்ணன் என்ற திரைப்படத்தில் இருந்து அற்புதமான ஒரு பாடல். கடவுள் ஏன் கல்லானார் மனம், கல்லாய்போன மனிதர்களால் என்ற தத்துவத்தோடு அவர் கேட்கும் அந்த பாடலை இன்று ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் வளமை போல செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: கடவுள் ஏன் கல்லானார் மனம் க

கோபத்தை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

ராஜநடை திரைப்படத்தில் பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா என்ற பல்லவியை தாங்கி பாடுகின்றது மீண்டும் ராஜநடை என்ற திரைப்படத்தில் இருந்து.

இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் செவியோரம் கேட்கின்றது.

தொடரும் ஒரு சிறப்பான பாடல் நேயர் நீரத்தை அலங்கரிக்க பாடுகின்றது. இவன் அவனிதான் என்று 1960 ஆண்டு திரைக்கு வந்த படத்திலே பாடிய பாடல் ஒன்று. இன்ப எல்லை காணும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவியும் சரணங்களும் இணைகின்றன. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் கேட்ட வேளையிலே வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து செவிமடுக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

0: ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். அவர் தரும் இனிமையான அந்த பாடலை செவி மடுக்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிராமத்து மின்னல் திரைப்படுத்து பாடல்தான் நாங்கள் செவி மடுக்க இருக்கும் பாடல். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானியே என்ற பாடலைத்தான் அவர் தந்தவேளை ஒலிக்க கேட்போம்.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

பின்வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். கேரள மாநிலத்திலிருந்து கோபக்கார கிளியே என்ற முதல் வரி எடுத்து

இறுதியாக ஒரு பாடல் வந்து எங்களுக்கு நிறைவை தருகின்றது. நிகழ்ச்சிக்காக நூதனா நூதனா என்ற பதி கொண்ட நிறம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலுக்கு காத்துக்கொண்டிருப்பவர் ஜோர்ஜ் வளைகுடா மண், நீண்டகால உறவு, முன்னிலை தமிழ் வானொலியை சுவாசிக்கும் குவைத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலமே எல்லோரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்கணி என்ன பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்பம் நிகழ்ச்சி, நேரம் சரியாக 10:45. இன்று சற்று நிகழ்ச்சிகள் சற்று தவறுதலாக மாறி நேரம் சரியாக 10 ஆரம்பிக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்திய இலங்கை நேரம் 10:45, கனடிய நேரம் சரியாக 1:15. இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா, எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கள் தானே? வெள்ளிக்கிழமை என்றால் எல்லாரும் பக்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு இன்று ஒரு புது விதமாக, அதாவது முன்பெல்லாம் நீங்கள் கொண்டு வரும் ஒரு கவிதை கொண்டு வந்தால் அதுக்கு பாடலை நாங்கள் கண்டுபிடிப்போம், அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பாடலை தந்தால் அதுக்கு கவிதை யாராவது எடுத்து வர வேண்டும், நாங்களும் கண்டுபிடிக்கலாம். அது இடையிடையே சற்று நாங்கள் மாற்றமாக செய்யலாம். இன்று நான் கொடுக்கும் ஒரு பாடலுக்கு நீங்கள் எல்லோரும் 4 கவிதை அல்லது 6 கவிதை எடுத்து வர வேண்டும். இது அடிக்கடி நான் சொல்லணும் என்றால் சில பேர் இடையில வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, இருந்தாலும் முதல்ல ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியை எடுத்து வரலாம்.

நல்லது. என் அன்பு உறவுகள், இப்பொழுது இருந்து காட்சியளிக்கு வருகிறது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. அது கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. எல்லோரும் நான் போட்டிருந்த பதிவு பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன், பார்த்திருக்கிறீர்கள். அது தெரிகிறது யார் யார் பார்த்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் தெரிகிறது. சரி, இருந்தாலும் என்னை வரவேற்க வடலூர் ஆனந்தன் வணக்கம் உங்களுக்கு தளத்திலே. எங்களுடைய ஞானசேர்மன்னா உங்களுக்கு வணக்கம். ஜார்ஜ் உங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வரப்போறேன்னு நிறைய அன்பு உறவுகள் வரவேற்று விட்டீர்கள். கலைவாணன் மேசிராணி அவர்கள், உங்களை எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எங்கே கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நான் எடுத்து வரும் மலரே மௌனமா, கருணா திரைப்படத்திலிருந்து வரும் மலரே மௌனமா அந்த பாடல் எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வரும் அத்தனை வரிகளும் உண்மையாக எங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு வரிகள். மற்றது கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஏதோ எங்கள் உணர்வோடு ஒட்டி போகிறது போல இருக்கும். அந்த வரிகளை ஒரு தடவை நாங்கள் கேட்கலாம், பாடலை கேட்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த அதற்குரிய ஒரு நான்கு வரி கவிதை அல்லது ஆறு வரி கவிதை, நிறைய நீட்டாக கொண்டு போக வேண்டாம், நிறைய வரிகளை எடுத்து வர வேண்டாம். சரி, அப்படி மிஞ்சினாலும் எட்டு வரி கவிதை உங்களால் நீங்கள் அதை அந்த பாடல்களை கேட்டு அதுக்குரிய வரிகளை நீங்கள் உங்களோட படைப்பில் எடுத்து வாங்கோ. அப்படி இயலாத பட்சத்தில் எங்கேயாவது நீங்கள் படித்து அதில் சுவைத்த கவிதை அதோடு ஒன்றி போகிறதாண்டு பாருங்கள் இந்த பாடலுக்கு. அப்படி ஒரு கவிதையையும் நீங்கள் எடுத்து வரலாம். அதாவது இந்த பாடலுக்குரிய கவிதை, வேறு யாராவது எழுதிய கவிதை, படித்ததில் சுவைத்த கவிதையை, நீங்கள் பிடித்த கவிதையை நீங்கள் இந்த பாடலுக்கு நீங்கள் எடுத்து வரலாம். காற்றலையன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடலையும் கொண்டு வர வேண்டும், உங்கள் விருப்பமாக ஒரு பாடல், சரியா? அந்த பாடலையும் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலில் அந்த மலரே மௌனமான்ற பாடலை கேட்கலாம். அதில் எல்லா வரிகளும் என் மனதை கவர்ந்த வரிகள். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது, அம்மா என்ன நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாட்டை எடுத்து வந்துட்டீங்க, உங்களுக்கு விருப்பம் பண்ணோன்னு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் நீங்கள் பதிவு செய்தால் ஒரு தடவையும் நாங்கள் எடுத்து வரலாம், அதுக்குரிய கவிதைகளை எடுத்து வரலாம். சரி, பார்ப்போம், பாடலை பார்ப்போமா?

அழகிய நல்ல இனிமையான, அது அழகின்னு சொல்லக்கூடாது, அழகுன்னு சொல்லக்கூடாது, நான் பார்க்கவில்லை. ஆனால் அந்த நான் அழகென்று வந்தது ரெண்டாம் அந்த காட்சி அமைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால வீடியோவில் போட்டுட்டு. ஆனால் அந்த காட்சி அமைப்பு மட்டுமில்லை, அந்த வரிகள் இனிமையான வரிகள். இந்த வரிகளுக்கு நீங்கள் என்ன கவிதை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் என்றதை பார்ப்போம். பேசாத பெண்மையையும் பேச வைக்கும் ஒரு அன்பின் உறவு, நல்ல ஒரு உமையாக ஒரு பாடலின் வரிகள் அனைத்துமே உள்வாங்கிக் கொள்ளும் போது இருக்கிற சுகம் எங்கும் இல்லை. எங்கே பார்க்கலாம் கவிதைகள் சொல்லும் சொல்லவா நிகழ்ச்சியில் யார் துணிந்து முதல்ல ஒரு வரி நான்கு வரி அல்லது உங்கள் வரிகளை கொண்டு வருகிறீர்கள் என்று பார்க்கலாம். சரியா?

சந்தன ராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம். இப்போதான் நீங்க கிளாஸ் ரூமுக்கு மிக லேட்டாக வந்திருக்கீங்க மாமா. பரவாயில்லை, நானே லேட் தான், அதனால பரவாயில்லை.

இந்த பாடலை கேட்டுக்கொண்டு இதுக்கு கவிதை கொண்டு வந்துடாதீங்கோ. ஏன்னா சில பேர் இதுதான் ஆக்கமுன்னு நினைப்பீங்க. நான் எடுத்து வந்த பாடல் வந்து மலரே மௌனமா என்ற அந்த பாடல். அதில் வரும் வரிகளை வைத்து அதை நீங்கள் சுவைச்சதை ஏற்று கவிதையை நீங்கள் எடுத்து வரலாம். எல்லாரும் யோசிச்சு கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோட மனதில் என்ன எழுகிறதோ அதை உடனே எடுத்து வாங்கோ. எனக்கே இன்றைக்கு வரையிலும் ஒரு வரிகளும் பார்க்கலாம்.

ராஜேந்திரன், உங்களுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் சரியா கிளாஸ் ரூமுக்கு சரியான லேட்டாக வாரீங்க. என்றாலும் பரவாயில்லை, சின்ன பிள்ளை தானே, ஒரு மன்னிப்பு தான். காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா? உற்சாகம் வந்திருக்கிறீங்களா? மலரிய மௌனமாக பாடலுக்கு எல்லாரும் தங்கி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பாட்டை கொண்டு வாங்க, கவிதை எழுதுன்றா டக்குன்னு ஓடி வந்தீங்க. பரவாயில்லை, முதல்ல இணைஞ்சு கொள்ளுங்க. முதல்ல பாட்டு உங்களுடைய விருப்ப பாட்டை கொண்டு வாங்க, அந்த பாட்டுக்கு எடுத்து வரலாம் கலந்தே. இந்த பாடலுக்கு நீங்கள் இன்னொரு தடவை அந்த பாடலை எடுத்து வரட்டுமா? அது எத்தனை தடவை போட்டாலும் சரிக்காத ஒரு பாடல், எடுத்து வரலாம்.

0: சந்தித்துக் கொள்ள போகிறேன் பார்க்கலாம். துணிவோடு ஓடி வந்திருக்கிற ஆசிரியர் அல்லவா, அதனால ஓடி வந்துட்டார். வணக்கம் தில்லை சீனிவாசன், ஸ்ரீனிவாசன் வாங்க.
1: வணக்கம், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா
0: இருக்கேன். நீங்கள் ஆசிரியர், கொண்டு வரலாம் இந்த பாடலுக்கு 4, 6, 8 வரையும் கவிதை எடுத்து வரலாம். தயாரா வந்திருக்கிறீங்களா? நீங்க
1: என்ன பாட்டுமா பண்ணும்?
0: நீங்க நிகழ்ச்சி கேட்கலையா? நான் ஒரு பாடல் கொடுத்தேன், அந்த பாட்டுக்கு கவிதை எடுத்து வர சொன்னேன். உங்களுக்கு இயன்ற அளவு வரிகளை அமைத்து கவிதை. சரி, உங்களோட விருப்ப பாடல சொல்லுங்க பாக்கலாம்.
1: என்னோட விருப்ப பாடல் வந்து பாஸ்மார்க் படத்துல இருந்து உன் புன்னகை போதுமடி.
0: யார்கிட்ட புன்னகை பாத்துட்டு இந்த பாட்டு கேக்குறீங்க?
1: என்னோட தோழி கிட்ட. அந்த புன்னகை
0: என்ன படம் சொன்னீங்க அந்த பாடல்?
1: பாஸ்மார்க்.
0: பாஸ்மார்க். சரி, அந்த பாடல் உங்களுக்கு பாட வருமா?
1: பாடுங்க
0: உங்களோட பாட்டு நல்ல கால. அந்த இசையமைப்பாளர் உங்களை காண இல்ல.
1: வைகரையில் வந்தது என்ன வான்மதி?
0: அது அடுத்த பாட்டு.
1: பாட்டு
0: எப்ப வருமோ எனக்கு தெரியாது. இது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி, அதை அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு நான் உங்கள் பாடலை எடுத்து வரலாம். முதல்ல நீங்க எனக்கு
1: சொல்லுவோமா?
0: இப்ப நீங்க அந்த மலரே மௌனமா அந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்குமா அந்த கவிதை?
1: ஒருவரி இருவரி கவிதை சீனு.
0: சொல்லுங்க
1: பாக்கலாம். பெயர் இருவரி கவிதை சீனு. சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால் உறவாவேன்.
0: என்ன இன்னொரு கா சொல்லுங்க பாப்பா. சீனு உடையில வந்துட்ட. சரி சொல்லுங்க.
1: இருவரி கவிதை நான் சீனு. சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால் உறவாவேன்.
0: சுவாசித்தால் உயிராவேன், நேசித்தால்
1: நினைப்பாங்க.
0: அவர்களுக்கு உங்களை பார்க்க எல்லாருக்கும் அன்போடு நீங்க எடுத்து வர்றீங்க போல இருக்குது. இப்பவே பாருங்களேன், இப்ப நானே ஒரு சின்ன உங்களுடைய பள்ளியில படிக்கிற சின்ன குழந்தை ஆயிட்டேனே உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு. ஒவ்வொரு நாளும் இருக்கும் 10 மணிக்கு தொடங்கணும். இன்றைக்கு ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய நிகழ்ச்சி சற்று தாமதமாகி விட்டது. அதனால காலையில 10 மணியில இருந்து, அதாவது திங்களில் இருந்து வெள்ளி வரை காலை 10 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரை வரும். மற்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 10:30 தொடங்கி சரியா 3 மணிக்கு நிறைவு பெறும். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமையில வருது. அதுல நீங்க பாட்டும் பதமும் அது வந்து சனிக்கிழமை காலை உங்களுடைய நேரம் காலை 9 மணிக்கு பாட்டும் பதமும் நிகழ்ச்சி வரும்.
1: வேண்டும் ஒரு ரிக்வெஸ்ட், நான் குரூப்ல ஆட் பண்றேன். அப்பாட்டே சொல்லிருந்தேன்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: அதிபத்தை பேசுங்க, நாங்க அதான் உங்கள்கிட்ட பேசுவோம்.
0: நிச்சயமா நிச்சயமா ஆட் பண்ணிடுறேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவர் அந்த பாடலுக்குரிய கவிதையோடு வந்தது போலவே அவர் சொன்ன சும்மா இரண்டு வரி சொன்னாலும் அவர் எடுத்து வந்தாலும் அதை அதை நினை அதோடு சேர்த்து வைத்து பார்க்கும்போது அதுக்கு பொருத்தமாகவே இருக்கிறது என்று என்னுடைய மனம் சொல்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அது வேறு ஒரு பாட்டு பாடினா நான் மயங்கி விழுந்துட்டேன். பாட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வரியாகவே சொல்லிட்டேன், உன் புன்னகை போதுமடி என்னட்டு அதோட நிப்பாட்டிட்டேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இப்படி பாட்டு பாட பழகிறாதீங்க, கஷ்டமாயிரும் பாடுவோர் பாடலாம் இல்லை. சரியா, அந்த பாடலை மீண்டும் எடுத்து வரலாம். மலரே மௌனமா என்ற பாடலை எல்லோரும் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கவிதையை தயார் பண்ணுங்கள்.

0: காற்றிலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன் கவிதையோடு. சும்மா ஓடி வந்திருக்கிறார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் கம்பீரமாக. ரெண்டாவது துணிந்த ஆண்களில் இரண்டாவது வணக்கம். என்ன பாடல் நீங்க விரும்பி கேட்க போறீங்க?
1: திருமலை படத்துல இருந்து அழகுரில் பூத்தவளே.
0: நல்ல பாடல் இல்லையா? அவர் தான் தோழி சிரிச்சு கொண்டே பக்கத்துல இருக்கிறான்னு சொன்ன. உங்களோட அழகுரில் பூத்த பூ அங்கேயா இருக்குது? அப்படித்தான் இருக்கணும். கவலை மறக்க இதுதான் தேவை எங்களுக்கு.
1: ஊடகங்கள் அப்படிதான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இதுதானே, ஒரு
0: மற்றது வானொலியில வரும் அன்பு உறவுகள் என்ன. நான் ஆரம்பத்துல இப்படித்தான் வானொலி ஆரம்பிக்கும் முன் சில வானொலிகளைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அது வந்து தச்சீராக கேட்க வேண்டி வந்தது. ஒரு ஒரு ஓய்வு இருக்கும்போது, அப்போது நாங்கள் வேலையாக இருப்போம், மிக சரியான துரிதமான வேலையாக இருப்போம், வேலைப்பாடு மிக இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. அப்போ அந்த வானொலியை கேட்க ஆரம்பித்த உடனே முதலில் வந்து பேசும் உறவுகளின் பேச்சு தான் எங்களை கவர்ந்தது. அறிவிப்பு துறையில் இருப்பவர்களை விட இந்த உறவுகள் வந்து மாட்டி மாட்டி பேசுகிறார்கள் இல்லையா. அப்ப அப்படி பேசும்போது இப்ப ஒருவர் வந்து பேசிவிட்டு சென்ற பின்பு மற்றவர் வந்து பேசும்போது அவருக்கு அவர் பேசியதை இட்டு ஒரு தமாஷாக ஒன்று சொல்லுவார். அது என்னை ஈர்த்தது. உண்மையிலேயே விருப்பமாக இருந்தது எனக்கு. அது அப்படியே பழகி பழகித்தான் இந்த வானொலி சேவையை ஆரம்பிக்க 97 இது ஆரம்பித்த ஒரு வானொலி. சரி, இப்ப உங்களுடைய கவிதையை கேட்போம். ஆனந்தன் ஒரு புது அன்பு உறவு இணைகிறார் என்று நான் நினைக்கிறேன். அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அது நீங்க இப்ப நீங்க என்னுடைய இணைப்புக்கு வருகிறீர்களா? வாருங்கள், அவரை நாங்கள் அழைப்புக்கு எடுக்கலாம். சரியா? சரி, எங்கே இப்பொழுது அழைப்புக்கு வந்த அன்பு உறவு மீண்டும் நீங்கள் இரண்டு பேர் நீங்கள் புது உறவுகள் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அதே இணைப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரி, அவர் அழைப்புக்கு வரட்டும். அந்த அந்த இணைப்பு தான் எல்லோருக்கும் தெரியும், அப்பாவுடைய தொலைபேசி இலக்கம். அதனால் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் இருந்து சொல்லலாம். சரி, உங்களுடைய கவிதையை நாங்கள் பார்க்கலாம். என்ன கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்க?
1: 1, 2, 3, 4, 7 வரிகள் எழுதியிருக்கமா?
0: பரவாயில்ல, அது நான் சும்மா ஒரு கட்டுப்பாட்டுக்கு சொன்னேன் அன்றி. நீங்க 10 இல்ல, நீங்க 20 இல்ல, 30 கொண்டு வந்தாலும் நான் கேட்க தயார். ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். வணக்கம், காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா, முதல் முறையா உங்க வானொலி தொட்டு வருகிறேன்.
0: ஓ, முதல்
2: நாகை மா. ஆமா, அதாவது நான் பழைய நேயர் தான். நான் முதல் முறையா உங்களுடைய நண்பர்கள் சிலுவை சந்தானராஜுங்கிற நண்பர் கொடுத்தாரு உங்களுடைய தொலைபேசி எண். அதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கேட்பதில் மிக மகிழ்ச்சி.
0: உங்களுடைய பெயர் தெரிஞ்சு கொள்ளலாமா?
2: என்னுடைய பெயர் புகைப்பட கலைஞர் KS ராஜா, நாகை மாவட்டம் தேவூர் கிராமம்.
0: உங்களுக்கு தெரியுமா வரே?
1: தெரியுமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
2: இருக்கீங்க.
1: நீங்க நல்லா
2: இருக்கீங்க. நேத்து கூட என்னுடைய பிறந்த நாள் 50 வயது நிறைவடைந்து 51 தொட்டு இருக்கேன் நேத்து. அனைத்து வானொலி இலங்கை. ஆமா,
0: 50 வயதை தொட்டு விட்டீங்க நீங்க.
2: ஆமா, 50 முடிந்து 51
0: ஆரம்பமாகிறது.
2: ஆமா, இதுல வந்து புகைப்பட கலைஞர்களும் மற்றும் இலங்கை வானொலி மற்றும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த வானொலி நேயர்கள் எல்லாம் நேற்று வாழ்த்துக்கள் அனுப்புறாங்க. அனைவருக்கும் இதன் வாயிலாக நன்றி தெரிவித்துக்
0: கொள்கிறேன்.
2: உண்மையிலேயே படைப்பாளியா,
0: உண்மையிலேயே என்ன எங்களுக்கு தெரியாமல் மொன்றியூர் தமிழ் வானொலியில் எங்களுக்கு உங்களை நேற்றைய தினம் உங்களுடைய பிறந்த நாள் என்பதை தெரியாமல் போய்விட்டது. இருந்தாலும் எங்கள் அன்பு உறவுகள், மொன்றிய தமிழ் வானொலி உறவுகள், நேர்கள், கலைஞர்கள் எல்லோரும் உங்களை எல்லா சிறப்பும் பெற்று வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றென்றும் வாழ்த்திக் கொண்டே இருப்போம்.
2: ஒரு கவிதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த முதல் நிகழ்ச்சியில.
0: முதல் நிகழ்ச்சியில முதல் முதலாக ஒரு கவிதை நீங்களாக எடுத்து வருகிறீர்கள் உங்களுடைய.
2: ஆமா, நானாக சொந்தமாக எழுதிய கவிதை இது.
0: எடுத்து வாங்க. கே எஸ் ராஜா, இந்த பெயரை கேட்டாலே ஒரு ஈர்ப்பு தான். எங்களை எல்லாம் கவர்ந்த
1: நிதானமாக தெளிவா அழகா பேசுவாங்க. நல்ல சிறந்த ஒரு நாயகருங்க.
0: இது மற்றது இந்த கே எஸ் ராஜா என்ற பெயர் எங்களுடைய அறிவிப்பாளர், இலங்கை வானொலி அறிவிப்பாளர், ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன் எல்லோருக்கும்.
2: இளம் வயதிலேயே கேட்ட குரல் அவரது குரல், யாரும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது.
0: நிச்சயம், நிச்சயம்.
2: ஒரு கவிதை வரிகளை தொடங்குறேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நான் ஒரு எழுதிய கவிதை, சொந்தமாக முயற்சித்து எழுதிய கவிதை. டாக்டர் அப்துல் கலாம், அதாவது பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில் பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்த, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாம் அவர்களே, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று கல்வி கற்கா பாமரனுக்கும் கவிதையின் ருசியை தெரிய வைத்தவரே, காற்றிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் மனதில் நிற்பவரே, காகித பூக்கள் கூட உங்கள் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனம் வீசும், நான் பிறந்த மண் தேவூருக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு, நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு, கவியெனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரே, விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்கமா?
0: அருமை, அருமை. அது அதை வாசிக்கும் தன்மை கூட நன்றா இருக்கிறது. உங்களுடைய குரல் வளம், அதுவும்
2: அதாவது இது ஒரு மெமரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மனப்பாடமாகவே ஆகிவிட்டது. சொந்தமா கவிதை எழுதி அதை சொல்லி சொல்லி அது மனதிலே பதிந்த ஒரு கவிதையாக நிலைத்து நிற்கிறது.
0: நிற்கிறது. நீங்க சொந்தமா நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறீங்களா கே எஸ் ராஜா?
2: நிச்சயமாக ஒரு 50 கவிதைகளுக்கு மேல எழுதி இருக்கிறேன்.
0: உங்களோட பக்கம் தானா இந்த சத்தம்? கோயில்ல எங்கேயும் நிக்கிறீங்களா?
2: ஒரு நிமிடம் இடையூறா இருக்கு, இந்த போயிட்டு இருக்குது வண்டி. சத்தம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, ஒரு மணி நேரம் வரும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: அந்த சத்தம் போகட்டும், ஏனென்றால் நான் நினைச்சேன் நான் இன்னும் கோயில் தெரிகிறது. சரி சரி சரி. இப்ப நான் வந்து ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன், மலரே மௌனம்மா. அந்த பாடல் கருணா திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடலுக்கு உங்களால் ஒரு கவிதை, அதாவது 4 வரி அல்லது 6 வரி அல்லது 8 வரி எடுத்து வர முடியுமா? அந்த பாடலை நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்கல்ல?
2: ஆமா, கேட்டிருப்போம்மா.
0: அப்ப அதுக்குரிய
2: மலர்களுக்குள் ஒளிந்து கிடக்கும், அதாவதுமா அந்த வரிகள் கேட்டவுடனே மலர்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது மௌனம், அது விரிகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் பிறருக்கு தெரியும் என்பது புரிய வைக்கிறது.
0: என்னோட தடவை சொல்லுங்க. மலருக்குள்
2: ஒளிந்து கிடக்கிறது மௌனம், அது விரிகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி மற்றவருக்கு புரிய வைக்கிறது என்னவோ எனது கவிதையில் தொடுகிறது மனதே.
0: ஓ சரி, நல்லா இருக்கிறது. உடனே சொல்லிட்டீங்களே, கெட்டிக்காரன் நீங்க.
2: ஆமா,
0: நீங்க ஒரு கவிஞர் அல்லவா, அப்ப சொல்லத்தானே வேணும்.
2: அதாவது வரிகளிலே வரி வார்த்தைகளே மனதில் பதித்து அதையே விதையாக எடுத்து ஊன்றி அதிலிருந்து நம்ம அறுவடை செய்கிறதான் நம்மளது கவிஞருடைய திறமை.
0: உண்மையிலேயே எங்களுடைய காற்றலை கொடுத்து வைத்தது கே எஸ் ராஜா. முதல் முதலில்
2: நீங்கள் கூட தென்றல் கூட நின்று ரசிக்கும் உங்களுடைய அருமையான பேச்சை கேட்டால் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அம்மாவினுடைய குரல் வளம் என ஈர்த்த குரல் வளமாக இருக்கு. தென்றல் கூட சற்று நின்று ரசிக்குமோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு உங்களது குரல் வளம் அமைந்திருக்கு.
0: அப்ப ஆனந்தன், உண்மைதான ஆனந்தன் இது? தென்றல் கூட நிக்குமா என்ற குரலை கேட்டு ஆனந்தன்
1: சொல்லுங்கம்மா.
0: தென்றல் கூட நீ நிக்குமாம் என் குரலை
2: கேட்டு
0: பாருங்க ஆனந்தன், அவர் சொல்லி முடிக்கட்டேன் என்னண்டா பாருங்க.
2: தென்றல் கூட நான் தெளிவாக சொல்றேன், தென்றல் கூட சற்று நின்று ரசிக்கும் உமது பேச்சை கேட்டு கொஞ்சம் காலதாமதமானாலும் பரவாயில்லை, இவ்விடத்தை விட்டு கடந்து செல்ல என்று எண்ணக்கூடிய அளவிற்கு உங்களது பேச்சு அமைந்திருக்கிறது.
0: ஓ நன்றி நன்றி நன்றி.
1: உண்மையிலேயே
0: அருமையா இருக்கிற, முதல்ல உங்களோட குரல் வளம் அருமையா இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரும் கவிதைகள் அருமையா இருக்கிறது, உடனே அந்த படைப்பை எடுத்து வருகிறீங்க அல்லவா, அந்த தன்மைக்கு ஒரு சிரம் தாழ்த்திய அன்பை தெரிவிக்கிறேன். ஏன்டா நல்ல ஒரு கவி படைப்பு படைப்பாளராக இருக்கிறீங்க நீங்க. இன்னும் ஒன்று, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், உங்கள் மனம் விரும்பிய பாடல் என்ன?
2: அதாவது புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் மிக்க, இந்த பாடலுக்கும் இந்த எழுதின கவிதைகளுக்கும் ஒற்றுவரும் நினைக்கிறேன்.
0: அது அந்த நீங்க ஏதாவது பாடல், உங்களுக்கு நல்ல பாட வருமா உங்களுக்கு?
2: நிச்சயமா ஒரு சில வரிகள் வரும்,
0: பாடுங்க பாக்கலாம். எங்க பாக்க கேட்டு பாக்க,
2: அத
0: ஞாயிற்றுக்கிழமையில பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, முழுமையாக பாடல் பாடும் நிகழ்ச்சி இருக்கிறது 10:30 ஆரம்பிக்கும். நீங்க இன்றைக்கு எங்களுக்காக ஒரு 2 அல்லது 4 வரி பாடுங்க.
2: கல்யாண பால் நில நீதானி வானிலா, என்னோடு வானிலா, தேயாத கண்ணிலா, என் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா, கல்யாண தேனிலா, காய்க்காத பாலிலா, தென்பாண்டி தூரலா, தேவார பாடலா, நீதான் என் ஊடலா, தேன் சிந்தும் கூடலா, என் அன்பு காதலா, நீன்றி ஊடலா, ஆகாயம் மண்ணிலா, கல்யாண தேனிலா, காய்காத பாலிலா, நீதானே வானிலா, என்னோடு வானிலா, தேயாத கண்ணிலா, உன் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா, கல்யாண தேனிலா, காய்க்காத பாலிலா. நன்றிமா.
0: அருமை அருமை, நீங்களும் சகலகலா வல்லவன் போல் இருக்கிறது நீங்க.
2: வாய்ஸ் எப்படி இருக்கோ தெரியல, முயற்சி பண்ணிருக்க முதல் முறையா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை, உண்மையா அருமை. நான் பொய்க்கு சொல்ல இல்ல, பால் நிலாட்டீங்க அது பரவா இல்ல, பால் நிலாவோ தேன் நிலாவோ, முதல்ல தேன் நிலா, காய்ச்சாத பால் நிலா. நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பாடகனாக, நல்ல பாடல் உங்களோட குரல் வளத்துக்கு ஏற்ற பாடல்களை தெரிவு செய்து நீங்கள் கொண்டு வரலாம். அருமையா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்கிறது. நல்ல குரல்.
2: அப்படியா? அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் முயற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய முயற்சி. அதாவது 50 வயது ஆனாலும் கூட நம்ம இந்த முயற்சியில இந்த ஜாலி மூடுல போகணுங்கிறது நம்மளுடைய லைஃப நம்மளே மாற்றிக்கொள்ளணும்.
0: உங்களோட வயசு எங்கட வானவில் இணைஞ்சா உங்களோட வயசு எல்லாம் குறைஞ்சிடும்.
2: அதாவது வயசுக்கும் நம்மளுடைய குரலுக்கும் வந்து மாற்றமே தான். ஏசுதாஸ் ஐயா சொல்லுவாங்க, அதாவது இறைவனுடைய கொடுத்த வரத்திலேயே மெயின் அவர் வந்து இன்னைக்கும் கடைபிடிக்கிறது வந்து உணவு மட்டும் சொல்லுவாரு. அந்த உணவு வந்து சீரான முறையில உணவு எடுத்தா அந்த சீரா உடலும் இருக்கும், குரலும் இருக்கும், குரல் வளமும் இருக்கும் அப்படிங்கறது அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாரகம். உணவு நம்ம வந்து கட்டுப்பாட்டா இருந்தோம்னா உடல் மட்டும் இல்ல, குரல் மட்டும் இல்ல, மனம் மட்டும் இல்ல, எல்லாமே சிறப்பாமைய.
0: என்ன ஆனா நான் எனக்கு ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த குரல் வளத்தை நாங்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது முக்கியம் மன சந்தோஷம். உள நலமும் மன சந்தோஷமும் ஒரு பூரிப்பான நிலை எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. அது இருந்தால் இந்த குரல் அப்படியே தான் இருக்கும். சோகம் என்ற ஒன்று வந்துவிட்டால் குரல் இல்லாமலே போய்விடும் ஒரு மனிதனுக்கு. அது நீங்க வேணுமெண்ணா நீங்க பார்க்கலாம். அதுதான் ஏன்னா நான் கண்டுபிடிச்சதில் உண்டு. இன்னும் உண்டு, நீங்கள் 51 வயது 51 வயதுன்னு சொன்னீங்களே, திருப்பி போட்டால் திருப்பி போட்டால் 15 வயது கே எஸ் ராஜா, அது தெரியுமா உங்களுக்கு?
2: சரி, சந்தோஷம். அதாவது
1: எம்டிஆர் வானொலிக்கு வந்தாலே வயசு குறைஞ்சு மாறி போயிடும், மாறி போயிடும், குறைஞ்சு போயிடும்.
0: எம்டிஆர் வானொலிக்கு வந்தாலே வயசு குறைஞ்சு போய் பாருங்க, எல்லாரும் வயசு குறைஞ்சிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. இல்ல உண்மையும் அதுதான், எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் இளமையோடு இருக்கலாம் என்றது எனது கருத்து. உண்மையாக
2: இரண்டு முறை வானொலியில போய் காரைக்கால் வானொலியில பேட்டி எடுக்கிறப்ப கூட அப்படித்தான் சொன்னாங்க தம்மா. அதாவது குரல் வளமும் நம்மளுடைய

0: ஒருத்தங்க ஒருத்தங்க குரல் கேட்டு வானொலியில் அருமையாகி ஒரு 15 ஆண்டுகள் வருமா எப்படியும்?
1: இருக்கு இருக்கு இருக்கு. சிதம்பரத்துல ஒரு வாட்டி சிதம்பரம் வந்திருந்த ஒரு தடவை காரைக்கால்ல சந்திச்சிருப்போம்
0: நினைக்கிறேன்.
1: இது மாதிரி ஒரு நேயர்களை வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது எங்க இருந்தோ எங்கேயோ கேட்ட குரலுங்கிறது மாதிரி எங்கேயோ இனிமையான குரல்களை கேட்டதெல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு கதம்பம் மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த முதல் நிகழ்ச்சியில நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
2: எங்களுடைய வானொலியில் நாங்கள் எல்லா நேர்களையும் ஒருவருக்கு ஒருவர் பேச வைத்து இணைத்து விடுவோம். மற்றது உறவு, அவர்கள் உறவாகி விடுவார்கள். அதாவது இதில் பேசியவர்கள் எல்லாரும் அங்கு உங்களை பார்க்க வரலாமான்னு சென்று அவர் வீடு சென்று பார்த்து விட்டு வருவார். அப்படித்தான் ஆனந்தன் ஓடி ஓடி வருகிறார் அல்லவா உங்களோட பக்கம் எல்லாம் இல்லையா?
1: அதாவது இதுல ஒரு 300 சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நான் ஒரு 2 படங்கள்லயும் நடிச்சிருக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு, நடிச்சிருக்கிறேன். அது சினிமா படங்கள்ல ஒரு 15 ஆண்டுகளா புகைப்படத்துறையில இருந்ததுனால சினிமா துறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. தற்பொழுது கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடிகர் விமலுடைய ஒரு பாட்டு சீன்ல நடிக்கிற மாதிரி கிட்டச்சு, ஒரு ஓர ஓர பார்வைங்கிற தொடங்குற ஒரு பாடல். அந்த பாடல்ல விமலோடைய பக்கத்திலே இருப்பேன். அதனால அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு. அப்புறம் சண்டியன்னு ஒரு படத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வேடமிட்டு ஒரு சிறு பாட்டு சீன்லதான், அதுவும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த சினிமா துறையில கிடைச்சிருக்குங்கிறது மிக ஒரு இனிமையான வாய்ப்பு.
2: அதானே நான் ஒரு சின்ன ஒரு வரியிலேயே முடிச்சிட்டேனே, நீங்க ஒரு சகலகலா வல்லவனண்டு, இது இதுக்கு மேல ஒன்று வேணுமா உங்களுக்கு?
1: இல்லம்மா, வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக கொஞ்சம் கடின உழைப்பும் இருந்துச்சுன்னா அதோட மெருகேறும். கடின உழைப்பும் நம்மளுடைய திறமையும் சேர்ந்தா மெருகேற்றும். அதாவது நம்ம காதல அணிகிற ஆபரணங்கள் மாதிரி பட்டை தீட்ட தீட்ட பல பழப்பும் நம்மளுடைய திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி எடுத்து வெளிக்கொண்டாதான் அது நிச்சயமா பிரதிபலிக்கும்.
2: நிச்சயமா. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேஸ்ராஜா? நீங்க என்ன தொழில் செய்கிறீர்கள் நீங்க?
1: நான் ஒரு புகைப்பட கலைஞர்.
2: நீங்க பேசும் பேச்சை பார்த்தால் ஒரு ஆசிரியராக இருப்பீர்களோ, ஒரு தமிழ் ஆசிரியராக நினைத்தேன்.
1: கால் வைக்க ஆரம்பிச்சேன் படிக்கின்ற காலத்திலே. ஆர்வத்துல தொடங்கி இதே நமக்கு தொழிலாக மாறிவிட்டது.
2: சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி, புகைப்பட கலைஞர் போது நீங்கள் இப்ப திருமண வீடு இப்படியான வைபவங்களுக்கு சென்று புகைப்படங்களை எடுப்பீர்கள் அப்படித்தானே?
1: ஆமா, திருமண வீடு. ஆமா, பெரிய எந்த ஃபங்க்ஷன், பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் திருமணம், அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் அனைத்திலையும் கவரேஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம எது கொடுத்தாலும் செய்வோம்
2: இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் புகைப்பட கலைஞர்கள் என்ன செய்யறாங்கடா, அந்த மூர்த்தம் பார்த்து தாலி கட்டுறதுக்கு வச்சிருப்பார்கள். அதை எடுத்த உடனே பொருங்க அப்படியே பிடிச்சு கொண்டு இல்லைங்க, நாங்க ஒருக்க அந்த படத்தை எடுத்து போட்டு விடுகிறோம். அந்த மூர்த்தம் போய்
0: திருமண மேடையில வந்து ஒரு தம்பதியா முதல் பார்க்கக்கூடியது கேமரா மூலம் நீங்களா தான் இருக்கும் அப்படிங்களா?
2: அவங்கதான். ஆனா அவங்களுடைய அந்த மூர்த்த வேலையே தாண்டி நில்லுங்க நில்லுங்க, இந்த காலத்துல எல்லாம் நிறுத்தி வைக்கிறார்கள் கட்ட முதல். அவருக்கு படத்தை எடுத்துட்டு
1: வர்றேன். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய வந்து இயற்கையா உங்களுடைய நேச்சரா உள்ள போட்டோ எடுத்தோம்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கணும். அதாவது நான் ஒரு பெயர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அவர் ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு மாவட்ட ஆட்சியரா ஒரு புகைப்படம் ஒரு சாதாரணமான இடத்துல அவரு ரொம்ப கிராஜுவலா இருக்கிறது மாதிரி அவர் எதிர்பார்க்காம ஒரு புகைப்படம் எடுத்து அவருக்கு அனுப்புனா அவர் எனக்கு கையப்பட்டு ஒரு சான்றிதழ் அனுப்புனார். மிகப்பெரிய புகைப்படங்கள் எடுக்கும் போது நம்ம வித்தியாசமான கோணத்தில் எடுத்தா மற்றவரை இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு.
2: அதாவது இல்லாமல் இயற்கையாகவே படங்களை எடுக்கும் போது ஒரு அழகு இருக்கும் இல்லையா, அதுல ஒரு
1: அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்றது வாய்ப்பு.
2: நிச்சயம் நிச்சயம் நல்லது. கேஎஸ்
1: குழந்தை பருவத்தில் எடுத்த ஒரு பையன் கூட பிஏபிஎல் அட்வொகேட்டாக இருக்கிறார். நான் 3 வயதுல எடுத்த பையன் அந்த புகைப்படம் எடுத்து முதல் பரிசு

0: பேசுவாங்கன்னு பையன் இப்ப ஒரு வக்கீலாக
1: இருக்கிறார்.
0: பெருமைக்குரிய விஷயம். அவர் வந்து ஒரு காலமாட்டை தொடர்றது போன்ற ஒரு புகைப்படம் எடுத்தார். அந்த காலமாட்டை அவர் ஒண்ணும் பண்ணல, அவர் வீட்டுல வளர்ந்ததுனால அந்த காலமாட்டை அவர் ஒண்ணும் பண்ணல, அந்த ஒரு ஷூட் எடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான புகைப்படம் என்று எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாரு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு சிந்தனையிலும் நம்ம மனசு வந்து பசுமையும் துளிராகவும் இருந்தோம்னா நிச்சயமா அது நாளைக்கு நிழல் தரும் மரம் போல காட்சியளிக்கும்.
1: நிச்சயமா நல்லது, சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு கலைஞனை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நன்றி கே எஸ் ராஜா உங்களை சந்தித்ததில். உங்களை இந்த வானொலிக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய சந்தனராஜ் மாமா மற்றும் அவர்களோடு கூடியவர்கள் எல்லோருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி இது உங்களுடைய வீடு, தாராளமாக வரலாம், உங்கள் படைப்புகளை எடுத்து வரலாம். மற்றது சொந்தமாகவே இந்த வீட்டில் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை துணிவாக சரளமாக அன்பாக உறவுகளோடு சேர்ந்து எடுத்து வாருங்க. சரியா?
0: நிச்சயமாமா, நிச்சயமாமா, ரொம்ப நன்றி. உங்களோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தன், நல்ல ஒரு கவிஞனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அது மட்டுமில்லை, அவர் பேசும் பேச்சிலேயே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதுக்காக உங்கள்ட்ட எல்லாம் இல்லையென்று சொல்லி இல்லையப்பா, சண்டைக்கு வந்துடாதீங்க. எத்தனை பேர் இப்போ அங்கே எழுதி கொண்டிருக்கிறாங்களோ தெரியல. அம்மா என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னு, எல்லாரிலும் ஒரு கவர்ச்சி. எம்டிஆர் எஃப்எம்ல வர்ற எல்லாரும் ஒரு கவர்ச்சியோடு தான் வாரீங்க. உங்களுடைய கவிதையை கேட்கலாம், ஆனந்தனுடைய கவிதையை எங்க சொல்லுங்க.
2: மலரே மௌனம் ஏனோ, காற்று அசைந்தால் கொடி அசைந்து விடும், கொடி அசைந்தால் மலரே உன் வாசம் சொல்லிவிடும், உன் மௌனம் சம்மதம்
1: என்று.
2: மலரே மௌனம் மேனோ, காற்று அசைந்தால் கொடி அசைந்து விடும், கொடி அசைந்தால் மலரே உன் வாசம் சொல்லிவிடும், உன் மௌனம் சம்மதம் என்று.
1: அருமை. இது நீங்களா எழுதிய கவிதை இல்லையா?
2: நன்றி.
1: பாடலை
2: கேட்டுட்டு அப்படியே.
1: நன்றி நன்றி ஆனந்தன், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா என்ற அந்த நிகழ்ச்சியோடு உங்களுடைய படைப்பை பார்க்கலாம். இந்த மலரே மௌனமா என்ற பாடலுக்குரிய கவிதை எங்கே பார்க்கலாம், எத்தனை பேர் எடுத்து வர்றீங்கன்னு பார்ப்போம்.

0: கவிதை நாயகன் வந்துட்டாருங்க, வந்துட்டார். வாங்க எங்களுடைய லெனின் கவிதை நாயகா, ஓடி வாங்க.
1: இனிய காலை,
0: இனிய காலை வணக்கம், இனிய காலை வணக்கம்.
1: நள்ளிரவு வணக்கமா?
0: ஆமா, உங்களுக்கு காலை வணக்கம். ஒரு நிமிஷம் தாங்கோ லெனின். ஒரு நிமிஷம். வணக்கம் லோகிதா, லோகிதா வணக்கம்.
2: வணக்கம் மீரகா, இன்றைய வெள்ளிக்கிழமை இனிய பொழுதாக அமைய வேண்டும்.
0: ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவர்கள் வேலையில் இருக்கிறார்கள். அப்ப அவர் உடனே தன்னோட வாகனத்தை நிறுத்தி கவிதை சொல்ல வந்திருக்கார். விட்டா பிடிக்க இல்லாது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் அங்கே
1: லெனின்.
0: எங்க லெனின், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கவிதை என்ன.
1: கவிதை சொல்லலாம் வரலாமா?
0: அந்த பாட்டுக்கு ரெண்டு வேலை கவிதை இல்லாட்டி உங்களுக்கு பாட்டு இல்ல, அந்த பாட்டு கேட்க மட்டும் ஓடி வந்துருவீங்க. சொல்லுங்க. நல்ல நல்ல பிள்ளைங்க.
1: கவிதை ரெடி பண்ணிட்டு வர வரமாட்டா?
0: இப்படித்தானே சொல்லிட்டு போவீங்க ஐயா, இந்த ஏமாத்திர பழக்கம் எங்க இருந்த ஐயா நீங்க கட்டுறீங்க உண்மையா? சரி, பாட்டு சொல்லுங்க முதல்ல. என்ன பாட்டு?
1: பாட்டு வந்து திரைப்படம் பேர் வந்து மோசமான முள்மா.
0: மோகமான முள்ளா? மோக முள்ளா? மோசமான முள்ளா? இப்படி ஒரு படம் இன்னைக்கு தானே ஐயா கேக்குறேன் நான். மோசமான
1: முள்ளு,
0: முள்ளு
1: பாடல் வந்து. ஆமா,
0: அது மோகமுள்ள ஐயா என்று ராசா பரமா நாராயணா இப்படி ஒரு பிள்ளையோ வாய் திறந்து அந்த பாடல் தானே?
1: ஆமாங்கம்மா, அந்த பாடல்.
0: அது அது வந்து மோகமுள், நல்ல ஒரு பாடல். மோகமுள் பாடல்
1: அதம்மா, அதுதான் மோசமான முள்ளுன்னு சொன்னவா.
0: இது நீங்க சும்மா மாத்தி சொல்லி இருக்கீங்க போல இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அப்படி சொல்லுங்க, அது தெரியாம இருக்குதா பாருங்க. சொல்லாயோ வாய் திறந்து அந்த பாடல் உங்களுக்காக எடுத்து வருவேன். இந்த நீங்க மலரே மௌனமாக்கு நாலு வரி என்றாலும் இன்றைக்கு இல்லைன்னு நீங்க அதோட வர வேணும்.
1: சரியா?
0: ஏதாண்டாலும் எங்கேயாவது எங்கேயும் நான் உங்களுக்கு ரகசியமா தான் சொல்றேன். களவெடுத்தாலும் கொண்டு வாங்க ஒரு நாலு வரி. இல்ல, சில சில கவிஞர்கள் 10-20 வரிகளை எழுதி இருப்பார்கள். அந்த வரிகள்ல ஒன்று ஒன்று அப்படியே இடையிடையே அதை அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே பொருத்திருங்க. ஓகே, நான் சொல்லி
1: தரேன்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி, வணக்கம், நன்றி. எங்கே லோகிதா, உங்களுடைய கவிதையை நான் பார்க்க போறேன், உங்களுடைய திறமை. நீங்க ஒரு கவிஞர், அது மட்டும் நல்லா தெரியும். மட்டக்கிளப்பில் இருந்து எங்களுடைய லோகித ராஜா. எங்க வணக்கம், வணக்கம். சொல்லுங்க லோகிதா.
2: என்னண்டா, இப்பதான் மகன் வந்து கொண்டே ஓடி வந்து கொண்டிருக்கான். பெண்ணும் ஒரு கொப்பியும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இந்த கையில அன்றா கிடைச்சிட்டு, பொண்ணு பெண்ணும் கொப்பியும் இப்ப கிடைச்சது,
0: கிடைச்சிருச்சு. அப்ப இப்ப மலரை மௌனமாக நீங்க வரி எழுத போறீங்க, அப்படித்தானே?
2: என்ன
0: பாடல் நான் கேட்டிருந்தேன்? உங்களுக்கு விருப்பமான பாட்டை சொல்லுங்க.
2: இப்ப மலரே மௌனமா கர்ணா படத்துல வந்து அந்த பாட்டுக்கு நான் அதே மாதிரியான ஒரு விஷயம் பாலும் பழமும் திரைப்படத்துல நான்

0: வேண்டும்.
1: இது மௌனத்தை கலைச்சதாக, நான் பேசுறத நீ பேசு என்று சொல்லி கேட்கறதாக இணையாக ஒன்றை கொண்டு வந்தேன். இதுக்கு நான் இப்ப நாலு வச்ச கவிதை எழுதுறேனக்கா.
0: சரி, இது உங்களுக்கு பிடித்தமான பாடல் இந்த, இது சரியா?
1: பிடித்த பாடல், பிடித்த பாடல் மௌனமே மழை. அதுக்கு ஏற்ற வகையில நான் கவிதையை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தந்துருவேன், எழுதுறேனா?
0: சரி சரி, நன்றி நன்றி. அப்ப நான் மற்ற நேரம் சந்திக்கிறேனா? சரி, நீங்கள் அப்படி இணைப்பில் இருந்து எழுதுங்கோ. எங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு மற்ற என்னோட உறவை நான் சந்திக்கப் போகிறேன். வணக்கம், ராஜேந்திரன் கரூரில் இருந்து. ராஜேந்திரன்
2: அம்மா, வணக்கம் அம்மா. அம்மா
0: வணக்கம். ராஜேந்திரன் வணக்கம்.
2: வணக்கம்
0: ராஜேந்திரன், இருக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் சத்தம் கேட்கிற இடத்துக்கு கொஞ்சம் விலகி போங்க, விலகி போங்க. நல்ல சத்தமா பேசுறீங்க. எனக்கிட்ட வந்த உடனே உங்களோட சத்தம் குறைஞ்சு போகுது. ஏன், அவ்வளவு பயமா உங்களுக்கு? அம்மாவை பார்த்தா
2: இல்லம்மா, இல்ல ஒரு பயம் இல்லம்மா, அந்த பேசுறதே பொறுமையா பேசுறது மாதிரி.
0: சரி சரி சரி. எங்க ராஜேந்திரன், மலரே மௌனமாக்கு நீங்கள் வரி எழுதிட்டீங்களா? கவி வரி
2: இரண்டு வரி எழுதவெல்லாம் இல்லம்மா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், டக்குன்னு வந்ததுதான். மலர்கள் என்பது மௌனம் என்று நான் நினைத்துக்
0: கொண்டிருக்கேன். இல்ல இல்ல, நீங்க சொல்றது, நீங்க சொல்றது மிக உள்ளுக்குள்ள போகுது. கொஞ்சம் சரி செய்யுங்க, உங்களுடைய தொலைபேசியை சரி செய்யுங்கள்.
2: இப்ப கேக்குதாம்மா?
0: இல்ல, இப்ப கேக்குது. அதே அளவுலயே வச்சு பேசுங்க.
2: மலர்கள் என்பது மௌனம் என்று நாம் நினை,
0: இல்லை ராஜேந்திரன், உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் சரியா,
2: வேதங்களை
0: இல்லை இல்லை ராஜேந்திரன், உங்களோட தொலைபேசியை மிகவும் கிட்ட வாய்க்கு அருகாமையில் கொஞ்சம் வையுங்கோ. கொஞ்சம் சரியாக அந்த
2: கேக்குதாம்மா?
0: இப்ப சரி, இப்படியே வச்சு சொல்லுங்க.
2: மலர்கள் இல்லை, அது பல பல வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது. கல்லறை முதல் கல்யாண வீடு வரையும் அந்த மலர்களை அதற்கு துணையாக இருக்கிறது. அவ்வளவுதாம்மா.
0: இன்னொருக்கா சொல்லுங்க, அரவாசி அதுல வரவில்லை, அப்படி கட்டாகி வருகிறது. அந்த வாய்க்கு அருகாமையிலும் வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் விலக்கி வச்சு பேசுங்க. எங்க பேசுங்க, எங்க நல்ல பிள்ளை.
2: மலர்கள் அம்மா, மலர்கள் என்பது மௌனம் என்று, மலர்கள் என்பது மௌனம் அல்ல, மௌனமாகத்தான் இருக்கிறது. அது பல பல வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அம்மா.
0: வேதங்களையா வேதங்களையா?
2: வேதங்கள், வேதங்கள்,
0: வேதங்களை.
2: வேதங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அது. சில கல்யாணம் முதல் கல்லறை வரை மலர்களே துணை போகிறது அம்மா.
0: நிச்சயமா துணை போகிறது, அது அருமை.
2: ஆமாம்மா,
0: கல்யாணம் முதல் கல்லறை வரை துணை போகிறது மலர்கள் அல்லவா? காதலுக்கும் துணை போகிறது மலர் இல்லையா?
2: அது போது,
0: முக்கியமானது சொல்ல வேணாம்.
2: அது நினைவுல வரலம்மா? இல்ல, அதே சேர்த்திருக்கலாம்.
0: இப்படி அதானே, அதாவது என்ன, கல்யாணம் முதல்
2: ஆமாம்மா
0: கல்லறை வரை,
2: கல்லறை
0: தொடரும் இந்த மலர்
2: வரை,
0: இல்ல கல்லறை
2: வரையும் சென்று,
0: இல்ல கல்லறை வரை தொடரும் இந்த மலர் இடையில் காதலுக்கும் துணை போகிறது. அப்படி வர இல்ல, துணை போறது
2: என்ன,
0: காதலுக்கு துணை போறது என்ன, ரெட் ரோஸ கொடுத்தா அது காதலா, அது தெரியுமா உங்களுக்கு?
2: கையில கொடுத்தா காதல் இல்லம்மா, கையில
0: கையில கொடுத்தா காதல், காதுல வச்சா சுத்து. இல்ல காதுல வச்சா சுத்த,
2: அது காலுக்கிட்ட போயிடுச்சுன்னா முறிஞ்சிருதுமா அந்த காதலே கூட.
0: ஐயோ,
2: ஆமா, அப்படி கீழே போட்டு காலில் மிதிச்சுன்னா அது காதல் முறிஞ்சிருச்சு.
0: சரி, நல்லது. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு
2: இதுல கேக்கணும்? இந்த வேலையில மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாட்டு நல்லா இருக்குமா?
0: எங்க பாடுங்க பாப்போம். அது
2: அந்த பாட்டு ரொம்ப, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாழை மெதுவாக வீச.
0: முயற்சி செய்திருக்கிறீங்க. மாலையில் யாரோ சரி
2: என்றாலும்
0: இனிதான் பேச போறார் அவர், இனிதான் அவர் வந்து மட்டக்களப்புல இருந்து பேசுகிறார், மட்டக்களப்பு. லோகிதன் எங்க உங்களுடைய குரல் வரவில்லை லோகிதன், எங்க வணக்கம் லோகிதன், மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே பேசுறீங்க. ஆ இப்ப பேசுங்க. வணக்கம் லோகிதன், என்ன நடந்தது? என்னுடைய இணைப்புல எல்லாம் நல்லா இருக்கே, நீங்க பேசுவீங்களா? எனக்கு வார்த்தை வர உங்களுடைய பேச்சு கேட்கவில்லை எனக்கு. இன்னொரு முறை அழைப்புக்கு வந்து வாங்க, சில வேளை அதுல நீங்க மீண்டும் அழைப்புக்கு வாங்கும். சரி, எங்கே காட்டலையில் விஜயராகவன் நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீங்க, ஓடி வாங்குவோம். நீங்கள் சிந்தனை செல்வன் அப்பா, நீங்களும் அழைப்புக்கு வரலாம், எங்கே உங்களுடைய அழைப்பை எடுத்து விடலாம், அங்கே காட்டலைக்கு வாங்குவோம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளை சந்திக்க போறேன். அப்பா வணக்கம். அப்பா அப்பாவுக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மகளே மீரா, நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமா இருக்கிறேன்ப்பா, ஒரு நிமிடம் தாருங்கள். வணக்கம் லோகிதா. லோகிதா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். ஈழத்தமிழ் லோகித ராஜா.
0: ஈழத்தமிழ் லோகித ராஜாக்கு அப்பா அடிக்கடி படம் பாட்டு போடுறார் நேர் விருப்பத்துல. நீங்க தான் கேட்கல நினைக்கிறேன். இப்ப அப்பாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. அப்பா லைன்ல நிக்கிறார் உங்களோட.
2: அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம் வணக்கம் மகனே லோகித ராஜா.
2: வணக்கம் அப்பா வணக்கம். சந்தோஷமா சுகமா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக நலமாக இருக்கிறேன் ஈழத்தமிழனே.
2: மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபிச்சமும் நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாரப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் அவ்வாறே அருள் கிடைக்க வேண்டும்.
2: நன்றி.
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா நாட்டிலே?
2: குடும்பத்தால் சகிதம் நலமாக உள்ளோம். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி பாமர மக்களை பட்டினியால் வாட்டி கொண்டிருக்கிறப்ப அது ஒரு கவலை உண்டு.
1: பட்டினி சாவி எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, அடுத்தது எங்களவர்களுக்கு பழக்கப்பட்டது தானே.
2: கண்டிப்பாக
1: தாங்கும் சக்தி தமிழனுக்கு உண்டு
2: உண்டு. எதனையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தமிழனுக்கு உண்டு.
0: சரி அப்பா ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே இருங்கப்பா. அவருடைய கவிதையை கேட்போம். ஈழத்தமிழனுடைய கவிதையை கேட்போம்.
1: எங்க ஈழத்தமிழன்
0: மலரே மௌனம். மலரே மௌனமாக ஒரு பாட்டு கொண்டு வர்றாரு, ஒரு கவிதை கொண்டு வர.
1: சரி சுவைப்போம் சுவைப்போம், கொண்டு வாருங்கள்.
2: நான்கு வரிக்கு கவிதை கேட்டிருந்தீங்களக்கா கர்ணா திரைப்படத்தில். மலரே மௌனமா மௌனமே வேதமா. அதை ஒட்டியதாக உணர்வதை அடக்கி உனைதினம் நினைத்து மௌனத்தை கலைத்து மலர்தனை கேட்டேன். மரணத்தில் வருவாயா அல்லேன் மணவரையில் மணமாலை சூடுவாயா என்று.
0: என்னோட தடவை சொல்லுங்க.
2: உணர்வதை அடக்கி உனைதனம் உனைதினம் நினைத்து மௌனத்தை கலைத்து மலர்தனை கேட்டேன். மரணத்தில் வருவாயா அன்றில் மணவரையில் மணமாலை சூடுவாயா என்று.
0: அப்பா
1: சிறப்பு சிறப்பு.
2: நன்றி அக்கா. நன்றி அப்பா.
0: இப்ப நான் அப்பா
1: சிறப்பான வரிகள்.
0: அப்பா நீங்க தான் சொல்லணும் அத வாழ்த்துறதுக்கு.
1: சிறப்பான வரிகள்
0: நிச்சயமா.
1: இது நீங்கள் வேற கவிதைகள் எழுதியிருக்கீங்களா? கவிஞருக்கு கவிஞனோட கையில இருக்கிற பேனாவும் கடதாசியும் அவர் இல்லாமலே கவி சமைக்கும். அவர்களிடம் நாங்கள் கேள்வி கேட்டு கவிழ்ந்து விட வேண்டியதுதான் தலையே.
0: சரி லோகிதன் லோகிதன் இப்ப அப்பாவுடைய கவிதையை கேட்கலாம். இப்ப
2: நன்றி. கண்டிப்பா ஆவலா இருக்கிறேன். சுவைக்க ஆவலா
0: இருக்கிறேன்.
1: நான் கவிஞன் இல்லை, இருப்பினும் கற்பனையில் வந்ததை தருகின்றேன். மலரே மௌனமா என்ற பாடலுக்கு ஒரு சுருக்கமாக நான் ஒரு கவிதையை கொண்டு வர என் கருத்தில் உருவாகியது. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல் தானே. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல் தானே. மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலரும் மௌனமாகிவிடுகிறதா? ஏன் மௌனமே மனதின் சம்மதம்தானே. ஏன் மௌனமே மனதின் சம்மதம்தானே. மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதல்தனை மலர்கள்தான் கூறிடுமா என்ன? மலரும் மௌனமாகிவிடுகிறதா? ஏன் மௌனமே மௌனம் மனதின் சம்மதம் தானே. ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே. முரண்பாடான கவிதை அவருக்கும் எனக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா அப்பா. என்ன சொல்லுங்க, ஒருதலை ஒருதலை காதல் உள்ளாக்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பர் வச்சு வாங்கப்பா.
1: நான் பாசிட்டிவா, அதாவது வந்து அதை நேர்மறையாக எடுத்து நீங்கள் சற்று எதிர்மறைக்குள் சென்று நேர்மறைக்குள் வந்தீர்கள்.
2: வந்திருக்கிறேன். ஒருதலை காதல்காரா, ஒருதலை காதல்காராக்களுக்கு நல்ல சப்போர்ட்டான ஒரு கவிதை உண்டும் கூட. கவிதை
1: இல்லை, மௌனம் வந்து சம்மதம் தானே. என்னுடைய அந்த பாடலின் என்னுடைய நோக்கின்படி மௌனமே மலரே மௌனமா. அப்ப அவள்கள் உடனே கூறிவிட்டாள் தானே, மலர்கள் பேசுமா?
0: பேசுமா?
1: பேசாதது. அதெல்லாம் மனதுக்குள்ள உண்டு காதல்
0: என்பதை
1: பாருங்கள். மௌனமாய் மனதினுள் மௌனிக்கும் காதலை, அவள் இந்த மனதுக்குள்ள மௌனிச்சு போய் இருக்கிறது அந்த காதல்.
0: அப்பா
1: மலர்கள் தான் குருடுமா? அது மலர்களை கேட்டா குருடுமா? ஏன் மலரும் குருட மறுக்கிறதா? அது குருது இல்லையா? ஏன் மௌனமே மனதின் சம்மதம் தானே.
0: அப்பா அந்த பாடல்ல வரையில மூன்றாவது வரி, அப்பா இப்ப திருமணமான ஆண்களுக்கு கஷ்டமா இருக்கு.
1: எது மூன்றாவது வரி?
0: மலர்

0: பேசினால் ஓயுமா? அதே லோகிதனுக்கு லோகிதனுக்கு அது பிடிக்குமா?
1: அவருடைய கருத்து, அவருடைய பார்வை சரி, அவருடைய பார்வை நல்ல பார்வை. என்னென்றால் தெரியாமல் தானே அவர் கேட்கிறார். மலரை மௌனம் ஆண்டது, மௌனம் வந்து நான் சொல்றேன் நேர்மறையாக, அது அது சம்மதம் என்று. அதுக்கு எதிர்மறையும் இருக்கு தானே, மௌனமா இருந்தா எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் தானே.
0: மூன்றாவது வரி பேசினால் ஓயுமா, அதை கேளுங்க லோகிதனுக்கு அது பிடிக்குமா இல்லையா?
1: இரண்டாவது வரியில அந்த மௌனம் கலைஞ்சு விட்டது.
2: அப்பா அப்பா, இரவு ஒரு இரவு ஒரு விஷயம் சம்பாதிச்ச நாங்க மீராக்காவோட, இப்ப அதுக்கு ஒப்பாக ஒரு விஷயத்த சொல்ல வரனாக்க. அப்பா கேட்டிருந்தா இந்த மடர்க பேசுமா, பேசினால் ஓயும் விஷயம் இருக்குதானே? அதுக்கு ஒரு ஈடான ஒரு விஷயம் அப்பா, அதுக்கு ஒரு ஈடான ஒரு விஷயம். என்ன வேற எதுவும் செட்டப் பண்ணி இருக்குதா லோகிதன் கேட்டா, நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முள்ளு காவடி போட்டிருக்கேன், இன்னும் ஒரு பறவை காவடி தூக்க சொல்றீங்களா கண்டு கேட்டேன் நான்.
1: அதுல இன்னும் ஒன்று இருக்கு ஐயா, இப்ப இன்னும் ஒரு வகையால சொல்லுவதா இருந்தால், மலர்கள் பேசுமான்றதுக்கு பேசினால் ஓய்மான்றதுக்கு இன்னொரு கருத்துனா, கோபிக்க கூடாது பெண்குலங்கள் வாய் கூடத்தானே வைக்க.
2: ஆரம்பத்துல கல்யாண நாட்கள்ல திட்டினது, ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு பிறகு ஆண்டவா இவளோட வாய கொஞ்சம் வளர்க்க மாட்டேன் வளர்க்க மாட்டேன் கேட்டி கொடுத்துருக்காங்க.
1: அல்ல அல்ல, ஆணினம் அப்படி இல்லை, ஆனால் சிவம் சக்திக்குள்ளேதானே ஐயா. பேசுவதற்கு மகிழ்வாக இருக்கின்றது. கதம்பத்திலே நானும் வந்தால் பேசி மகிழலாம் தான். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். என் கவிதை இருந்து விட எனக்கு ஒரு பாடல்
0: சொல்லுங்கப்பா. என்ன பாடல்
1: இதோடையொட்டி? இதோடையொட்டி ஒரு பாடல், சலங்கை ஒலி திரைப்படத்தில் லோகிதன் கேட்டு,
0: மௌனமான நேரம்,
1: மௌனமான நேரம், மனதில் என்ன பாரம் லோகிதன்.
2: ஓமப்பா, மௌனமான நேரம் இடம் மனதில் என்ன பாரம், மனதின் தோசைகள் நினைவில் யா.
0: சூப்பர்.
1: நன்றி நன்றி நன்றி, இருவருக்கும் நன்றி. நான் உங்கள் இடத்தை
0: நன்றி,
1: எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது, உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி, இன்னும் பேசலாம்.
2: எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பா,
1: சந்தோஷம்.
0: நன்றி நன்றி.
2: இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மீராக்கா, மீராக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா.
0: நன்றி நன்றி லோகிதன். எனக்கு அப்பாண்டா உங்களுக்கும் அப்பா தான், அதனால நீங்க பயப்படலாம், பயமில்லாம பாட்டு பேசலாம்.
1: சரியா?
0: உங்களோட பேச்சுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை லோகிதன், உண்மையிலேயே.
2: தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் அக்கா.
0: நிச்சயமா, நேற்று நான் உண்மையா நீங்கள் எல்லாரும் விடுபட்ட உடனே நீங்க இரண்டு பேரும் என்னை அறியாமலேயே நான் சிரிச்சேன். சிரிக்கும் போது அப்பா, அதாவது இரவு சாப்பாட்டு நேரம், அப்பா கேட்டார், ஏன் சிரிக்கிறீங்களம்மா? உடனே உங்களோட அந்த கதையை சொன்னேன் நான், அந்த காவடி கதை.
2: நான் தொட்டது அக்கா, அக்கா இந்த லைஃப்ல நான் தொட்டது பட்டது கெட்டது எல்லாம் உண்டுதானக்கா. இன்னும் உண்டுக்கு மனசு அலைபாயவும் மாட்டுது, அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன். அப்படித்தான் யாரும் வந்தாலும் கூட மூக்கூட பட்டு போவாங்க.
0: ஏனண்டா பயம் ஐயா, உமக்கு பயம் இன்னொன்று வந்து.
2: அப்படி இல்லையக்கா,
0: இல்ல அதாவது இல்ல கொஞ்சம் பாருங்க, அதாவது என்னண்டா, ஒரு விழுந்து கிடந்தவனுக்கு மேல ஒரு சக்கரம் ஏறிடும், முதல் சக்கரம், உடனே அவனை மற்ற முதல் அங்கால விலகி ஏனாதோடையும் ஓடிடுவான் யோசிப்பான் உடனே. ஐயோ ரெண்டாவது சக்கரம் வருது, பின் சக்கரம் வந்து அவன் ஏனாதோடையும் ஓடிடுவான். அத மாதிரி தான் இப்ப நீங்க.
2: நேற்று நேற்று ஒரு விஷயம் சொல்லி நான் மன்னிச்சு கொள்ளணும். நான் இப்ப இந்த மனசு சரியா உறுத்தின ஒரு விஷயம் என்னென்றால், நேற்று என்ன சரியா கவலையா போயிட்டது எனக்கு. நான் என்ன, நேற்று நானும் சுவசனும் கதைச்சு கொண்டு இருக்கேன், அப்புறம் சுவசன் ஒரு பாட்டு படிக்க சொல்லி சொன்ன, நீங்க அந்த பாட்டு அந்த இது பொன்னுமணி படுதா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொல்ல இல்ல இல்ல அன்பச்சு வந்து
0: சுமந்து. ஆமா
2: நான் படிச்சுட்டேன் பிறகுதான் நான் எல்லாம் முடிச்சது பிறகுதான் ஜோதிச்சேன் காசி நான் செஞ்சது சரியா இல்ல சுவசனை மட்டும் இல்ல சொல்ல சொல்லி
0: சொன்னவன்
2: நான் இடையில அதை ஏன் வாய்
0: திறந்தேன்
2: மனசுக்குள்ள அக்கா என்ன
0: பரவாயில்லை
2: ப்ராட்காஸ்டிங் என்ற விஷயத்த நான் யோசிக்கலக்கா
0: மறந்து
2: கலைக்கிறாங்களா என்று கூட நான் டக்குனு
0: மறந்து அது தெரியல
2: வாய் நுழைச்சிட்டேன்
0: அது பரவாயில்லை அதெல்லாம் நன்றாக இருக்கும் அதெல்லாம் நாங்க எம்டிஆர் எஃப்எம்ல அதெல்லாம் நாங்க சமாளிச்சிடும் நாங்க அப்படித்தான் நாங்க பேசுறோம் எல்லாரோடய அதனால நீங்க கவலை வேண்டாம் சரியா நன்றி
2: லோகிதன்
0: உங்களுடைய வரவும் உங்களுடைய கவிதையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நல்ல ஒரு
2: பாடல் ரொம்ப கவர்ந்த பாடல்
0: அது வந்து சந்தோஷ பாடல் உங்களுக்கு வேணும் இல்ல சோகமும் இருக்கிறது
2: இது வந்து மலரே மௌனமான்றதுக்கு சந்தோஷமான விஷயம் தான் அதுல வருது
0: அப்ப நான் அதை எடுத்து வருகிறேன் நினைப்பில் எங்களுடைய பல உறவுகள் நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீங்கள் யார் யார் அழைச்சிருக்க செந்தில் முருகன் அழைச்சிருக்கிறீங்க ஒரு வரியோடு ஏதோ ஒன்று கொண்டு வர்றதுக்கு இருந்தாலும் செந்தில் முருகன் நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் விஜயராகவன் நீங்களும் அழைப்புக்கு வரலாம் எங்கே காற்றலைக்கே

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். இப்ப அவர் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய செந்தில் முருகன் இனிமையாக பேசுவார். இவரை இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் இனி பதிவு செய்து வச்சு இரவுல தூங்கும் போது கேட்டுக்கொண்டு தூங்கணும். செந்தில் முருகன்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறக்கா.
0: பாத்தீங்களா, நான் என்ன சொன்ன தெரியுமா? நீங்க பேசுற பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பதிவு செய்து வச்சு தூங்குற நேரம் போட்டுட்டு தூங்கணும்.
1: சரிங்கக்கா.
0: என்ன அதை சோகத்தா சொல்றீங்க? சோகமா சொல்றீங்க? நான் விரும்பி சொல்றேன், நீங்க சோகமா சொல்றீங்க. நீங்க பேசுங்க, பயம் இல்லாம பேசுங்க செந்தில் முருகன். வாங்க செந்தில் முருகன், என்ன நடந்தது செந்தில் முருகன்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், கேட்கவில்லையா நான் பேசுறது உங்களுக்கு? செந்தில் முருகனுக்கு
1: டவர் விட்டு வருது, அதனால.
0: ஓ, அதனால தான். சரி, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு.
1: எனக்குங்களா? எனக்கு வந்து அந்த பூவேலையில அந்த கவிதைகள் சொல்ல வாங்குற பாட்டு.
0: அந்த பாட்டு தான் வேணுமா? கவிதைகள் சொல்லவா? அதை எடுத்து வரவா? சரி, நீங்க அந்த நான் கொடுத்த பாடலுக்கு ஏதாவது கவி வரி உங்களுக்கு தெரிஞ்சதா? ஏதாவது ஒரு வரி கவி என்று தேவையில்லை.
1: எனக்கு அதெல்லாம் தெரியாதக்கா.
0: நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்களோட பேசும் போது எல்லாம் உண்மையா அந்த எடுத்து வர ஒவ்வொரு விடயமும் நன்றாக இருக்கும்.
1: டவர் விட்டுட்டு வருது, ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன்.
0: சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே விஜயராகவன், நீங்கள் காற்றலைக்கு அழைப்புக்கு வாருங்க, உங்களுடைய கவிதையும் கேட்கலாம் அங்கே.

0: காற்றில இணைந்து கொள்ளும். இப்ப சரி, அது எப்படி இப்ப நல்லா வேலை செய்து எப்படி செந்தில் முருகன்?
1: அது எம்டிஆர் எஃப்எம் அதை லோகிதா பேசிட்டு இருக்கிறதா, அதுக்கு வச்சுட்டா அதுக்கு கட்டாக மாட்டேங்குது, அதுவும் பேசுது இதுவும் பேசுதா, புரிய மாட்டேங்குது.
0: அதனால சரி சரி சரி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? இப்ப நான் போடுற பாட்டையா கேக்குறீங்க? கவிதைகள் சொல்லவா?
1: அதான்
0: அத அந்த பாட்டு. அது பாட்டு, அது உங்களுக்காக எடுத்தேன். அதான்
1: பூவேலிங்கிற படத்துல அந்த பாட்டு,
0: பூவேலியில இருக்கா ஒரு பாட்டு? இது வந்து பூவேலி இல்ல இந்த பாடல் நினைக்கிறேன். நான் பூவேலியில தேடி பாக்குறேன். சரி, அப்ப உங்களுக்கு கவிதை வரி வேற இல்ல இல்லையா?
1: எனக்கு கவிதை வரி எல்லாம் வராதுங்கக்கா.
0: சரி, செந்தில் முருகனுக்கு பாட வருமா உங்களுக்கு?
1: எனக்கு பாட்டு சரியா பாட வராது.
0: பாட வராதா?
1: பாட வராதுங்க.
0: பாட நீங்க பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்குது. சரளமா நீங்க
1: பேசல, பயந்து பயந்து எல்லாம் பேசல. எங்க வீட்டுக்காரையும் பக்கத்துல தான் இருக்குது. எனக்கு பேச்சு இப்படித்தான் அக்கா வரும்.
0: அப்படித்தானா வரும்? உங்களோட மனைவியோடு பேசலாமா?
1: பேசுங்க.
0: எங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நலமாக இருக்கறங்க.
0: உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்?
2: என் பேர் சுதாங்க.
0: சுதா, நல்ல பேர். நலமா இருக்கீங்களா? உடல் நலத்தோட இருக்க வேண்டும் எப்பவும்.
2: சரிங்க.
0: சரி, உங்களுக்கு
2: பேரு வந்து தமேந்தி, தம்பி பேர் வந்து தயாநிதி.
0: பாப்பாட பேர் என்ன சொன்னீங்க? தமேந்தியா?
2: தமேந்தி.
0: தமேந்தி, நல்ல பேர்.
2: தம்பி பேரு தயாநிதி.
0: தயாநிதி,
2: தயாநிதி.
0: தயாநிதி அவவுக்கு தமயந்தி, நல்ல பேர். ரெண்டு பேரும் நல்ல பேர். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சுதா? உங்களுக்கு?
2: எனக்கு எந்த பாட்டா இருந்தாலும் பிடிக்குங்க, பழைய பாட்டு.
0: ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க, உங்களோட மனம் பிடிச்ச பாட்டு உங்களுக்கு எடுத்து வர்றேன்.
2: இந்த சினேகா பாடுவாங்களே,
0: என்ன பாட்டு? ஒவ்வொரு பூக்களுமே.
2: அந்த பாட்டு பிடிக்குங்க.
0: நல்ல பாட்டு அது.
2: அது பிடிக்குங்க.
0: நீங்க வானொலி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா இப்ப?
2: நான் கேப்பேங்க, காலையில கேப்பேங்க, சாயங்காலமும் கேப்போம்.
0: பிடிச்சிருக்கா உங்களுக்கு வானொலி இந்த நிகழ்ச்சி?
2: பிடிச்சிருக்குதுங்க, பிடிச்சிருக்குதுங்க.
0: என்ன பிடிச்சிருக்கு இதுல நீங்க கேக்கும் போது?
2: நீங்க பேசுறது எல்லாமே நல்லா சிரிப்பா பேசுவீங்க, நல்லா இருக்குங்க.
0: அதுதானா?
2: கேப்பங்க, டெய்லியுமே நாங்க எஃப்எம் கேப்பங்க. எஃப்எம் கேட்டது போத கொஞ்ச நேரம் டிவியும் பாப்பங்க.
0: செந்தில் முருகன் தனக்கு பாட வராதா? உங்களுக்கு நீங்க பாடுவீங்களா சுதா?
2: எனக்கு கொஞ்சம் பாடுறதுன்னு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்குதுங்க.
0: முயற்சி செய்து பாருங்க, ஏதாவது தெரிஞ்ச ஒரு பழைய பாடல. எங்க முயற்சி செய்து பாருங்க. உதவி
2: செய்யறேன்,
0: பொறுமையா இருந்து
2: கேக்குறேன்.
0: அதுதான், எந்த எஃப்எம்லயும் நீங்க பேசினது இல்ல, மொன்ட்ரியல் தமிழ் வானொலி தான் முதல்ல பேசுறீங்க இல்லையா? எப்பொழுதும் எங்களுடைய அன்பு உங்களுக்கு இருக்கும். நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளலாம், அழகா பேசலாம். இது உங்களுடைய வீடு போல, சரியா? சரி, இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாடல் ஒரு கொஞ்சம் பாடுங்க, பாக்கலாம். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பாடுங்க.
2: பூச்சூடவா, இளம் நெஞ்சில் தளாட்டவா. அருமை.
0: உண்மையா கெட்டிக்காரி, குரல் வளம் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. உண்மையா நல்ல குரல் வளம், கேட்க ஆசையாக இருக்கிறது உங்களோட குரல் வளம். எனக்கு நன்றாக இருக்கிறது.
2: இன்னொரு டைம் பேசினா நல்லா பாட்டு பாடுறேங்க.
0: சரி, நல்லது. ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருக்கு. முழுமையான ஒரு பாடலை நீங்க முயற்சி செய்து எடுத்து வாங்க. எல்லாரும் அப்படித்தான், ஆரம்பத்துல பாட தெரியாவிட்டாலும் மெல்ல மெல்ல பாட பாட
2: பாடிட்டே இருந்தா கொஞ்சம் வருங்க, வரி வரும்.
0: நிச்சயமா அதனால நீங்க
2: புதுசா பாடுறதுனால கொஞ்சம் வரமாட்டேங்குது.
0: சரி, அது முதல் தடவைக்கு அப்படித்தான் இருக்கும். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்களோட இந்த ஒன்றிய தமிழ் வானொலி இந்த குடும்பத்தோடு நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. எப்பொழுதும் நாங்கள் அன்பா இருக்கலாம் எல்லாரோடும்.
2: எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க, என்ன எஃப்எம் எல்லாம் பேசுனது இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் டைம்.
0: நல்லது, நான் உண்மையா சந்தோஷம். நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, எங்களோட பேசலாம். இரவு வேளையில 8 மணிக்கெல்லாம் எங்க அப்பா நேர் விருப்பம் எடுத்து வருவார், அதுல நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை வந்து கேட்டுட்டு போகலாம். அப்பாட்ட முதல் பொருள் கொஞ்ச நேரத்துக்கு மேல் பேசி இருந்தார் அப்பா, அதுல கவிதைய ஒன்று சொல்லி இருந்தார் இல்ல சிந்தனை செல்வன் அப்பா, அவரோட பேசலாம். சரியா?
2: சரி,
0: நன்றி நன்றி சுதா, உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் செந்தில் முருகனுக்கு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி வணக்கம். எங்கே விஜயராகவன், வணக்கம் வாங்க. சேப்பு விஜயராகவன் வாங்க.
3: வணக்கம் வணக்கம்.
0: என் மேல ஏதாவது என் மேல ஏதாவது கோபமா உங்களுக்கு விஜயராகவன்?
3: இல்ல இல்ல, எனக்கு பணியில் இருப்பதால் கொஞ்சம் அதுக்கப்புறம்.
0: சரி, நீங்க அழைச்ச வண்ணம் இருந்தீங்க. சரி, நீங்க அந்த இந்த கவிதை நிகழ்ச்சியை கேக்குறீங்க தானே?
3: கேக்கலமா? ஆனா அந்த நீங்க அனுப்பி இந்த வாட்ஸ்அப்ல பார்த்தேன்.
0: அதுக்கு அங்க நீங்க வரி அமைச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது வரி
3: ஏற்றி வச்சிருக்கோம்.
0: எங்க பாக்கலாம் விஜயராகவனுடைய வரிகளை பார்க்கலாம், எடுத்து வாங்க.
3: செடியில் மௌனமாக மொட்டுக்கள், செடியில் மௌனமாக மொட்டுக்கள், காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு, காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு, மெல்ல மெல்ல கண் விழித்தது, மெல்ல மெல்ல கண் விழித்தது, மனிதனை பார்த்து மெல்ல இதழ்களுடன் சிரித்து பார்த்தது பூக்கள், மனிதனை பார்த்து மெல்ல மெல்ல இதழ்கள் சிரித்து பூக்கள் மனிதனை பார்த்து சிரித்தது. வாய்ப்புக்கு நன்றிமா.
0: என்னோட தடவை வாசிங்க, என்னோட தடவை. அருமை அருமை. இது நீங்க எழுதியது தானே விஜயராகவன்?
3: நான் எழுதல, பேனா எழுதுறது பேப்பர்ல.
0: எப்பையா இப்படி எல்லாம் இந்த வானொலிக்கு வந்த அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது சரி சரி, பேனா பேப்பர்ல பேனா எழுதுது, அந்த பேனாவை பிடிச்சிருக்கிறது யாரு? பிடிச்சிருக்கிறது யாரு?
3: விஜயராகவன்.
0: விஜயராகவன். சரி, இன்னொரு தடவை வாசிங்க. அதங்க,
3: செடியில் மௌனமாக மொட்டுக்கள், செடியில் மௌனமாக மொட்டுக்கள், காலையில் சூரிய ஒளிப்பட்டு பனித்துளிப்பட்டு மெல்ல மெல்ல கண் விழித்தது, காலையில் சூரிய ஒளியும் பனித்துளியும் பட்டு மெல்ல மெல்ல கண் விழித்தது, மனிதனை பார்த்து மெல்ல இதழுடன் சிரித்தது பூக்கள், மனிதனை பார்த்து மெல்ல இதழ்களுடன் சிரித்தது பூக்கள். நன்றி வணக்கம்மா.
0: பீஸ்ட்
3: பாட்டு இருந்துமா? அந்த எந்த பாட்டு? புரியாத பாடல் ஒண்ணு இருக்கு, அது போடுங்கம்மா.
0: என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு?
3: அந்த புரியாத பாடல் ஒண்ணு இருக்குமே.
0: எனக்கும் சரியா தெரியலையே.
3: ஒரு புரியாத பாடல் ஒண்ணு இருக்கு, முதல் வரி ஆரம்பிக்கும் புரியாம.
0: சரியா, நான் பாக்குறேன் என்னண்டு பாக்குறேன். புரியாத
3: மொழி
0: இப்ப உங்களுக்கு புரியாத மொழிதான் இப்ப தேவைப்படுது இல்ல உங்களுக்கு?
3: ஆமா.
0: அருமை விஜயராகவனே நல்ல கவிதையை எழுதிவிட்டார். அவருடைய சொன்ன படம் தான் எனக்கு தெரியல, யாராவது கேட்டுக்கொண்டிருந்தா வந்து எனக்கு ஒரு என் வாட்ஸ்அப்புக்கு எழுதி விடுங்கப்பா, அது என்ன படம்ண்டு புரியாத பாட்டுன்னு சொல்லிட்டு போறார், அதை நான் தேடி எடுக்கணும். சரி, எங்கே நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, பார்க்கலாம். மலரே மௌனமா அந்த பாடலை மீண்டும் எடுத்து வரட்டா ஒரு தடவை?

0: மலர்கள்
1: காற்றலையில் இணைந்து கொண்டும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். அங்கே கலைச்செல்வி நுவரேலியாவிலிருந்து எங்களுடைய கலைச்செல்வி வாங்கோ. வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம் கலைச்செல்விக்கு. இந்த பாட்டு கலைச்செல்விக்கு பிடிச்ச பாட்டு இல்லையா உங்களுக்கு?
2: ஆமா, பிடித்த பாடல். அப்படியே கண்களை மூடி ரசிக்க தோன்றும் இந்த பாடல் கேட்டால். மலரே மௌனமா மலர்கள் பேசுமா, அந்த வரிகளை கொஞ்சம் பார்த்தால் மட்டும்தான் எனக்கு பாட முடியும். மறந்து விட்டேன். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா என் அன்பே? தெரியவில்லை.
1: அன்ப மட்டும் பக்கத்தோட சொல்றீங்க.
2: அன்பு, அன்பு என்பது ஒரு பெரிய
1: உங்களோட எனக்கு நிறைய நேரம் பேசணும். ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு அன்பு உறவை சந்தித்து விட்டு உங்களோட பேசலாம். சரியா? கேட்டுக்கொண்டிருங்க. அப்படி உங்களோட நிறைய நேரம் பேச வேணும். சரி, எங்கே? வணக்கம் ஜெகபத் சாதி கண்ணா அண்ணா. வணக்கம்
3: அம்மா. வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். என்ன இவ்வளவு குதூகலமா கவிதையோட எல்லாத்த கவிதையும் கேட்டு கொண்டு இருக்கிற நீங்க என்னைய போய் நலமாண்டு கேக்குறீங்க பாருங்க.
3: இல்லமா இல்லமா, கேட்பது முறை அல்லவாமா.
1: அதாவது என்னன்னா, இந்த எல்லாரும் சொல்ற கவிதைக்கு எலும்பி நின்று துள்ளணும் போல இருக்கண்ணா.
3: நிச்சயமா சும்மா வந்துடும். மிகுந்த சிறப்பான உரையாடல் நிகழ்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் எனது நண்பர் கே எஸ் ராஜாவுடைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்ததுமா.
1: அவருடைய
3: உரையாடல ரொம்ப கேக்குது, ரொம்ப அருமையா இருந்ததுமா.
1: அவர்
3: எல்லாம் வந்து ஒரு நேரம் காரைக்கால் வானொலியுடைய நேயர்கள் எல்லாமே. ஆமாமா, கே எஸ் ராஜா நல்ல பரிச்சயமானவர் எனக்கு.
1: இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமரத்து நேரும் கூட இலங்கை ஒளிபரப்பு
3: அவருடைய பிறந்த நாள்
1: வயதானாலும்
3: அது இறைவனுடைய கிஃப்ட் பரிசு, அதை மறக்கவே கூடாது.
1: செல்வி நீங்க மீட் போட்டு பேசணும், இங்க கேக்குது கலைச்செல்வி மீட் போட்டு பேசுங்க. சரி, அதாவது அண்ணா அண்ணா இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற நான் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அதாவது வயசு குறைச்சி சொல்றது கூடாதா கூட்டி சொல்றது கூடாதா? எது கூடாது?
3: குறைத்து சொல்வது கூடாதுமா.
1: குறைச்சி சொல்லணுமா? குறைத்து சொல்வது கூடாது. கூட்டி சொல்லலாம் இல்ல, கூட்டி சொல்லலாம்
3: இல்ல, அப்படியே சொல்லக்கூடாதுமா. குறைந்து அதாவது சரியான வயசு சொல்லணுமா. சரியான வயசு சொல்லணுமா?
1: சரியான வயசு சொல்லணுமா?
3: நிச்சயமா.
1: சரி, அவ அண்ணா சொன்னா சரியாதான் இருக்கு. சரி அண்ணா, நீங்க அந்த பாட்டுக்கு என்ன கவிதை கொண்டு வந்தீங்க? நீங்க
3: கவிதை ஒண்ணு கொண்டு வரல, சும்மா ஒரு ஒரே ஒரு வரியில ஒரு கவிதை சொல்லுவோம். அதாவது உப்பு உணவை ருசியாக்கும், நட்பு வாழ்க்கையை ருசியாக்கும்.
1: அந்த அந்த பாடலுக்கு?
3: ஆமா.
1: ஓ, ஏனென்றால் அது அவ பாடுறா இல்லவா, பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ. அப்ப அந்த நட்பு உண்மையிலேயே இணைந்தபடியினால அதிலும் ஒரு சிறப்புன்னு சொல்றீங்க. உங்களோட வரிகளை அதைத்தான் நான்
3: தேர்ந்தெடுக்கிறேன்.
1: சரி, அப்ப அண்ணாக்கு விருப்பமான பாட்டு என்ன?
3: எனக்கு வந்து உனக்காக நான் அப்படிங்கிற படத்துல இருந்து இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகம் இல்லை அப்படிங்கிற நட்பை விளக்கும் பாடல் மாதிரி.
1: இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகம் இல்லை, அந்த
3: பாட்டை அதே பாடல்.
1: அது வந்து உனக்காக நான் படத்துல.
3: ஆமாமா ஆமாமா, கே ஜே ஜெயசுந்தரம் பண்ண பாட்டு மாதிரி.
1: நல்ல அருமையான படம். அந்த படமும் நல்ல படம், உனக்காக நான் இல்லையா? அது அது வந்து ஜெமினி கணேசனும்
3: சிவாஜி கணேசன் நாகேஷ் மூன்று பேர், மூன்று நண்பர்கள். நட்பை விளங்கும் பாடு தான் அது,
1: உனக்காக நான். நல்ல அருமை அண்ணா, அருமையாக பேசினீங்க, அருமையாக இருந்தது நல்லா. உங்களுடைய நீண்ட நாள் உறவு பேசணும்னு எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும் என்ன? கே எஸ் ராஜா அவர் வந்து பேசும்போது எங்களுடைய நன்றி அண்ணாக்கு. சரி, இப்பொழுது நாங்கள் கலைச்செல்வி. கலைச்செல்வி
2: வணக்கம்.
1: இப்ப பாக்கலாம் முழுமையா
2: பாடலை பாடுகிறேன்.
1: பாடலை முழுமையா அந்த பாட்டை உங்களோட குரல்ல முழுமையா கேட்கலாங்க, பாடுங்க.
2: மலரி மௌனமா மலர்கள் பேசுமா, மலர்கள் பேசுமா பேசினால் போயுமா என் அன்பே மலரே மௌனமா.
1: செல்வி எங்க கேக்கல? செல்வி நீங்க உங்களோட இணைப்பு விட்டு வருகிறதா?
2: விட்டு வருகிறது.
1: சரியான இடத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி நில்லுங்க.
2: பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்தார், மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ ஏனோ

0: பேசுமா? அதற்கு கவிதை சொல்கிற சொல்லவா?
1: எங்க எடுத்து வாங்க.
0: வெதுவாக கதவு திறந்த காற்றையே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றார். நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே, நீ சொல்வாயா இதேன் என் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி மறைந்தாய்.
1: இன்னொரு தடவை சொல்லுதா? இன்னொரு தடவை.
0: மெதுவாக கதவு திறந்த காற்றே உன் பெயரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே, நீ சொல்வாயா என்றேன் என் சுவாசத்தில் இருந்ததாக அல்லவா சொல்லி மறைந்தாய்.
1: அடையப்பா,
0: சொல்லி மறைந்து விட்டாய்,
1: சொல்லி மறைந்து விட்டாய், சுவாசத்தில் இருந்து
0: மறைந்து விட்டாய், மறைந்து விட்டாய்.
1: சுவாசத்தில்
0: இருக்கிறதாக சொல்லி மறைந்து விட்டாளே.
1: எங்க விஜய காணையில விஜயன்டா இதுக்கெல்லாம் நல்லா கொடுப்பாங்க.
0: அழகா சொல் கவிதைகளை அவ இன்றைக்கு பாடசாலைக்கு போயிட்டா, அவக்கு மட்டும் பாடுறது ஸ்கூல் இன்றைக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்ல இன்னைக்கு லீவு, அவக்கு ஸ்கூல்.
1: இந்த பாடசாலை இந்த பாடல திடீரெண்டு வரிகளை எடுத்து நீங்க பாடின வழியும் அத
0: அனுபவிச்சு எனக்கு கொஞ்சம் முடியாம
1: அனுபவிச்சு
0: பாட முடியலே. என்னப்பத்தான உங்க பதிவை பார்த்தேன், பார்த்த பிறகு உடனே வந்து விட்டேனா, அதனால எனக்கு அந்த பதிவு கொஞ்சம் பிறகு நான் நன்றாக பாடுகிறேன்.
1: நிச்சயமா நீங்க நல்லா பாடுவீங்க. ஆனா அதுல
0: எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி
1: ஆயிட்டேன்
0: பாடவும்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
0: அழகா பாடுவார், எனக்கு ரொம்ப விருப்பம்.
1: யாரு யாரு அழகா பாடுவார்? அந்த
0: ஹரிஹரன் அழகா பாடுவார். பாடல்லாம் எனக்கு அப்படி விருப்பமா இருக்கும். ஹரிஹரன் பாடல் தானே இது? அப்ப அவர் நல்லா பாடுவார். அவர் பாடல் அனைத்தும் எனக்கு அப்படி விருப்பம்
1: விருப்பம். அவருடைய குரல் வளம்
0: அழகா அனுபவம்.
1: இந்த பாடல் ஹரிஹரன் பாடியதல்ல, இந்த பாடல் ஜானகி அம்மாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். அதாவது
0: எனக்கு ஹரிஹரன் தான் மனசுல பட்டாரு. அதுதான்
1: இல்ல, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், ஜானகி அம்மாவோடு நான் பாடிய பாடல்லே பிடிச்ச பாடல் இதுதான், எனக்கு நல்ல விருப்பம் என்று சொல்லியிருந்தார். இது வந்து வைரமுத்து அவர்களுடைய வரியும் வித்யாசாகருடைய இசையில் வந்தது இந்த பாட்டு.
0: மீராமா, இதுக்கு முன்னுக்கு கே எஸ் ராஜன் ஒருத்தர் கதைச்சாரு, அவர் யாரு?
1: அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற திரைப்பட புகைப்பட கலைஞர். அவர் இந்த படங்கள் போட்டோஸ் எடுக்கிறது. அவர் வந்து ஒரு கவிஞர்
0: சொன்னாரு.
1: இல்ல, கே எஸ் ராஜா எங்களுடைய ராஜா. அவருடைய அவர் ஞாபகம் எங்களுக்கு வந்து வருகிறது இல்லையா? எங்களுடைய இலங்கை வானொலியின் அறிவிப்பாளர் அவர். அவரை இவர் பேசும்போது அவரைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்தினது. இருந்தாலும் அவருடைய குரல் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா அதை அவர் எங்களுடைய கே எஸ் எல்லார் மனதையும் கொள்ளை கொண்ட குரல் அல்லவா அது? அது
0: மறக்க முடியுமா?
1: அதுல அந்த ஒரு பாடலை போட்டுட்டு ராஜா என்று சொல்லுவார் இல்ல, கே எஸ்
0: ராஜா.
1: அந்த பாடல் ஒன்று போட்டு அதுல அவர் சொல்ற ராஜாவை எடுத்து விடுவார். நிச்சயமா.
0: ஆமா,
1: நல்லது. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கலைச்செல்வி? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு பாட்டு இந்த பாடலே நல்லதான் இருக்கிறது.
1: விருப்பமானீங்களா? விருப்பமான பாடல் உண்டு என்ன? அது அடிக்கடி நான் ஒளிபரப்புறேன் தானே. அத இதுல வேற ஒரு பாடல்
0: எனக்கு எனக்கு விருப்பமான பாடல் என்ன? ஜோடி புறப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய எனக்கு ஒரு மணிப்புரா ஜோடி என்று இருந்தது, அதற்கொரு துணை வர வேறு தூரம் பறந்தது நினைவெல்லாம். அந்த பாடல் தருகிறீர்களா?
1: நல்ல பாடல் இது. எங்கட அபூட பாடல் இந்த பாடல்.
0: அப்படியா?
1: நேற்று வந்து சோக பாடலுக்கு அபு கேட்டு இருந்தார் இந்த பாடலை.
0: அப்படியோ?
1: அவருடைய
0: அபுக்காகவே இருக்கட்டுமே.
1: கவிஞர் அக்கா கேட்டதா? கவிஞர் காணே இல்ல இல்லாட்டி ஓடி வந்து விடுவார்.
0: வேலையா இருக்குமா?
1: நிச்சயமா நிச்சயம்
0: வேலையில இருப்பாரோ தெரியலையே.
1: நிச்சயம் நல்லது கலைச்செல்வி அம்மா. நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: அம்மா.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஒருவருடைய பாடல்களையும் எடுத்து வரப்போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் இணையிறவங்க, கவிதையோடு இணையிறவங்க இணைஞ்சு கொள்ளலாம் எங்களோடு என்று சொல்லிக்கொள்கிறேன். இனிமையான ஓரிரு வரிகளோடு இணைகிற கவிதையோடு நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம்.

இந்த நிகழ்ச்சியில் முதல் முதலில் வந்து தனது சிறப்பான கவிதை வரியொன்றை தந்து விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார் எங்களுடைய ஸ்ரீனிவாசன், தில்லை ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது, எடுத்து வரலாம். உன் புன்னகை போதுமடி என்ற அந்த பாடல் காற்றலையில் இப்பொழுது உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காகவும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக 12:36 கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் முதல் நேராக இணைந்து காற்றலையில் எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இப்பொழுது அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்தன் அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் கேட்டிருக்கிறார். அந்த பூத்தவள் யாருன்னு பார்ப்போம். அழகூரில் யார் பூத்ததுண்டு? நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்கிறீங்க. கேட்கலாம் ஆனந்தன் உங்களுடைய பாடல்.

0: பாடல் ஆனந்த, இன்றைக்கு தான் அந்த அழகூரில் பூத்த நான் முன்பு கேட்டிருக்கிறோம் இல்லையாண்டில்லை. பூத்தவள் நல்லா தான் இருந்தது, அருமை, நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் யார் விருப்ப பாடல்னா எங்களுடைய புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா கேட்ட பாடல் காற்றலுக்கு வேற இருக்கிறது. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, அந்த பாடலை எடுத்து வரணும் ராஜா உங்களுக்காக. அந்த பாடல் காற்றலுக்கு வருகிறது, உங்களோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து கொள்கிறோம்.
1: இயேசு காந்தி பிறந்தது

இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடலை, பழைய பாடல் என்றாலும் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் கே எஸ் ராஜா. அடுத்த பாடல் லெனின், நீங்கள் கேட்டிருக்கும் பாடல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடல், மோகமுள். இந்த மோகமுள் திரைப்படத்தை பார்க்காதவர்கள் இல்லை. நல்ல ஒரு கதை பொருந்திய ஒரு படம். அதில் வந்த பாடல்கள் அனைத்தும் முத்தான பாடல்கள், வரிகள், இசை, அதோடு காட்சி அமைப்பு எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதுலேருந்து ஒரு பாடலை எங்களுடைய கவி சொல்லா வல்லவன் லெனின் கேட்ட பாடல் காட்டிலிக்கு வர இருக்கிறது. லெனின், இப்படியே எத்தனை தரம் இப்படியே ஏமாத்தி போறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய அந்த இனிமையான பாடல், அதில் இரண்டு பாடல்கள் இருக்கிறது, பெண் பாடிய பாடல், ஆண் பாடிய பாடல். அதில் ஆண் பாடிய பாடலை உங்களுக்காக எடுத்து வருகிறேன், கேட்போம்.

அருமையான பாடல், அருமை. அது சிறிய பாடலாக இருந்தாலும் அவ்வளவும் கருத்தால மிக்க அந்த வரிகள் பொருந்திய பாடல். நல்ல பாடலை கேட்டிருக்கீங்கள் லெனின். அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது எங்களுடைய மட்டக்களப்பிலிருந்து லோகித ராஜா. உங்களுடைய பாடல் வருகிறது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்று அந்த பேச வைக்கிறார் பாருங்க. இது மலரே மௌனமாண்டு கேட்டதுக்கு பேச வைக்கிறார், பேச வச்சுட்டு பேந்து அவதிப்படுறதே அவர் தான். சரி, நல்ல ஒரு வாழை கேட்டிருக்கீங்க, கேட்கலாம்.

சரியாக 12:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில். இது கதம்பை நிகழ்ச்சியில் இப்போ கவிதைகள் சொல்லவா என்ற நிகழ்ச்சி. அதில் இன்று கவிதைகள் சொல்ல இன்னும் யாராவது வர இருந்தால் வந்து கவிதைகள் சொல்லலாம். வந்து முன்பு வருவதெல்லாம் தயங்கி போய் நிற்கிறீங்க எதுக்கு? இதுக்கு ஒரு 4 வரி கவிதை இப்போ என்னாலே எழுத முடியலை கொண்டு வர்றதுக்கு. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன்னு வருதில்லை. மலர் மௌனமாக இருக்குமென்றார்கள், பேசினால் அது ஓயாது என்கிறார்கள், பாதி ஜீவன் கொண்டு வருகிறது என்றார்கள். இதுக்கெல்லாம் எப்படி வரிகளை அமைப்பது என்று தெரியவில்லை. சரி, இருந்தாலும் அடுத்த பாடல் யாருடைய? ராஜேந்திரன் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். மாலையில் யாரோ மனதோடு பேச என்று சொல்லியிருக்கிறார். இனிமையான ஒரு பாடல் ராஜேந்திரனுடைய பாடலை நான் தெரிவு செய்யவில்லை, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலாக எடுத்து வருகிறேன். ராஜேந்திரன், உங்களுடைய பாடல் எங்களுடைய அப்பாவுடைய பாடலுக்கு பின்பாக வரும். மௌனமான நேரம் சிந்தனை செல்வன் அப்பா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். பாடல்கள்

சிந்தனை சிந்தனை சிந்தனை செல்வன் அப்பாவின் பாடல் மிக அருமையான கேட்டுக்கொண்டிருக்க நானே அப்படியே அசந்து தூங்கவில்லை. நீங்கள் அப்படி நினைச்சிராங்க கேட்டு அந்த ரசித்து கொண்டிருந்ததில் எனக்கு பாட்டு முடிந்தது தெரியவில்லை. அடுத்த பாடல் எங்களுடைய அன்பு உறவுகள், நீங்கள் கவிதை சொல்ல இருந்தால் நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள், சொல்லி உங்களுடைய பாடலையும் நீங்கள் கேட்கலாம். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜேந்திரன், உங்களுடைய மாலையில் யாரோ மனதோடு பேச வருகிறது காற்றலை.

நேரம் சரியாக 1 மணி 6 நிமிடம். அது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி நேரம். இது இந்திய இலங்கை நேரமும் கூட. காற்றிணையில் இப்போ அடுத்து எங்களுடைய நேரத்தை சொல்ல மறந்துட்டு 3:35 கனடிய நேரம். இது இப்போ காலை ஆகிவிட்டது. இருந்தாலும் அடுத்த பாடல் எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் கேட்ட பாடல். அவர் கேட்ட பாடல் இப்போ நான் நினைச்சது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இந்த பாடலாக்க முடியாது அல்ல, பூவேலி திரைப்படத்திலிருந்து. கதை சொல்ல போறேன்னு அந்த பாடலாம் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். அப்போ அதை அவர் கவிதை என்று சொல்லுவது எதை என்று எனக்கு தெரியவில்லை. பூவேலியில் அப்படி ஒரு கவிதை சொல்கிற ஒரு பாடல் இல்லை. இருந்தாலும் கவிதைகள் சொல்லவா அந்த பாடலை முழுமையாக உங்களுக்கு தருகிறேன், கேட்போம். அதுவும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் எங்களுடைய அந்த டைட்டில் சாங்கை தரவா செந்தில் முருகன் உங்களுக்காக.

0: காற்றலையோட அன்பு உறவு கவிதையோட வாராப்பா. ஐயோ, இந்த அவனோட கவிதையை கேட்டால் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் நான் இன்னொரு மனத்தையாலும் நிகழ்ச்சி செய்யணும். வணக்கம் சாந்தியம்மா.
1: வணக்கம்.
0: இன்னொரு மனதாலும் கூட செய்யணும் இவட கவிதையை கேட்டா அப்புறம்
1: பாட்டு கேட்க வந்தேன்.
0: அட்ரா அட்ரா பாருங்க எப்படி என்று சொல்லணும். மலரே மௌனமா பாட்டுக்கு ஒரு ரெண்டு வரி என்றாலும் நீங்க சொல்லணும்.
1: மலரே மௌனமா
0: அந்த பாட்டுக்கு நீங்கள் ரெண்டு வரி, ஏதாவது ரெண்டோ நாலு வரி உங்களோட மனசுல எழுந்து பாடுறது வரிகளை சொல்லணும். கட்டிக்காரி நீங்க உங்களால முடியும் முடியாதது இல்ல. எங்க அண்ணாட்ட சொன்னாலும் சொல்லி போடுவாரே. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? நீங்க ரெண்டு வரி பழைய பாட்டுல ஒரு ரெண்டு வரி எடுத்து வரி எப்படி இருக்கிறீங்க சாந்தியம்மா?
1: நலமா இருக்க மீனாமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: கொஞ்சம் நீங்க குண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட பேசாம இருந்து நல்லா சாப்பிட்டுருக்கீங்க போல
1: இருக்குதானே?
0: முதல்ல உங்களோட விருப்ப பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்?
1: எனது ட்ரிபிள் ஆர்ல இருந்து அந்த சின்ன பொண்ணு பாடுற பாட்டு. அது வரிகள்
0: ட்ரிபிள் ஆர்ல சின்ன பொண்ணு பாடுற பாட்டா?
1: பாடுற பாட்டு.
0: அது பாடல் வரி என்ன தொடக்கம்னு தெரியா என்ன உங்களுக்கு?
1: புரியவே இல்ல. அது காலையில தான் என் பையன் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்.
0: எல்லாரும் புரியாத பாட்டு தான் கேக்குறீங்க நீங்க. இப்ப
1: நல்லா இருக்க தமிழ் தான், ஆனா அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்ததா?
0: சின்ன பொண்ணு பாடினா
1: ஆரம்பிக்கிறது.
0: சின்ன பொண்ணு,
1: சின்ன பொண்ணு பாடகி இல்ல, அந்த நடிக்கிறாள் அந்த குட்டி பொண்ணு, அவ பாடுன.
0: அவ பாடணும் குட்டி பொண்ணு. என்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு?
1: வர குட்டி பொண்ணு.
0: என்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணுன்னு சொன்னா
1: பொண்ணு பாடகி இல்ல.
0: நீங்க இப்படி சொல்லியிருந்தா நான் அந்த அந்த அந்த குட்டி பொண்ணை யோசிச்சிருப்பேன். அம்மா உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தான் ஓ நடிக்கிற பொண்ணான்னு கேட்டிருப்பேன். நீங்க அப்படி சொல்லியா? நீங்க சரி, எங்க அதுல ஒரு பாட்டு, அந்த பாடல் வரி தெரியவில்லை, இருந்தாலும் நான் எடுத்து வருகிறேன். சரி, எங்க கவிதை எங்க பாக்கலாம் சொல்லுங்க. அல்லாட்டி இந்த பாடல் எடுத்து வர்றோம் யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கவிதைய வரிய.
1: சரி மீரா,
0: நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன். நீங்க யோசிச்சுட்டு வர்றது இல்ல, நின்று கொண்டே யோசிக்கணும். விட்டா பிடிக்கல அது உங்களை. சரியா? இப்ப லெனின் ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. லெனின் அம்மா வரியோட வாரம் இப்படியே நில்லுதான் வாழ்ந்து போனேன். நான் நாளைக்கு மட்டும் நிக்கணும் இதுல, அவர் வரும் வரை. சரி, அப்படி இருந்து கேட்டுக்கொண்டு நீங்க பாட வரிகளை எடுத்து வாங்க, தயார் பண்ணுங்க. பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. செந்தில் முருகன் உங்களுடைய பாடல் மன்னிக்க வேணும் ஐயா, சற்று அவை சந்தித்துக் கொண்டேன். பாடலை முழுமையாக எடுத்து வருகிறேன்.

0: காற்றடையில் இணைந்து கொள்ளும் எங்கே சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா, தயாராயிட்டீங்களா? சாந்தி அம்மா தர்மபுரியில இருந்து சாந்தி அம்மா தயாராயிட்டீங்களா? ஆ, எங்க பாக்கலாம், கட்டிக்காரி பாடு அங்க சொல்ற கவிதையில நான் ஒரு நாலு மணித்தியால் நிகழ்ச்சி செய்யணும், எங்க பாக்கலாம்.
1: எனக்கே சிரிப்பு வருது,
0: அப்படி எல்லாம் சொல்லி
1: சொன்னீங்கன்னு எழுதுனேன்.
0: ஆ சரி, எங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேற்று வரை பேச துடித்தது மனம், ஆனால் கர்வம் தடுத்தது, மௌனம் கலைந்தது, மனம் தெளிந்தது.
0: எங்கேயோ குத்துற மாதிரி கிடக்கு. அடடா, இவ்வளவு புத்திசாலியாக்களா இருப்பாங்களேன்னு இன்றைக்கு தானேப்பா தெரியும். இன்னொருக்கா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க.
1: நேற்று வரை பேச துடித்தது மனம்,
0: மனம்
1: ஆனால் கர்வம் தடுத்தது,
0: கோபம்
1: கலைந்தது.
0: கௌரமா இல்லாட்டி கர்வமா, கர்வம் கர்வமா கோபமா தடுத்தது உங்களை? கர்வம் தடுத்தது, சரி.
1: மௌனம் கலைந்தது, மனம் தெளிந்தது.
0: மனம் தெளிந்தது, ஆஹா. மௌனம் கலைந்தது இல்ல, மௌனத்தை கலைத்தார்கள், அதன் பின்புதான் மனம் தெளிந்தது.
1: நீங்க மலரே
0: மௌனமாக்குதான் அருமை. உங்களுடைய பாடல் நான் எடுத்து வருகிறேன், தேடி எடுத்து வருகிறேன், அது ட்ரிபிள் ஆர்ல இருந்து. நன்றி சாந்தி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய திருமதி செந்தில் முருகன் சுதா அவர்களுடைய பாடல். சுதா இன்றைக்கு இணைந்திருந்தார், அருமையாக பேசியிருந்தார், இனிமையாக பேசியிருந்தார். குரல் வளம், அவருடைய குரல் கேட்கும்போது நாங்கள் உன்னிப்பாக எங்களோட காதுக்குள்ளே அது நுழைகிறது அல்லவா, இனிமையாக இருந்தது. சுதா, உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, ஒவ்வொரு பூக்களுமே கேட்போமா?

0: எங்கே இன்னொரு தடவை இந்த பாடல்.
1: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது.
0: ஒரு நிமிடம், ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஒரு கவிதை, ஒரு ஒரு பாட்டு பாடலோட இணையலாமா?
0: ஒரு பாடல், உங்களோட பாடல் ஒளிபரப்பி ஆகிவிட்டது.
2: புன்னகை
0: போதுமடி. நீங்க கவிதை சொல்ல போறீங்களா?
2: சொல்லுங்க. பாட்டு தான், அதே சரியா வரமாட்டேது. திரும்பி போட்டு பார்த்தா டக்குன்னு கால் கனெக்ட் ஆயிடுச்சு.
0: ஓ சரி சரி. அப்ப
2: கவிதைகள் சொல்லவா? உன் பெயர் அல்லவா உள்ளம் கொள்ளை போகுதே, உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுதே என் அன்பே. ஓடிட்டு இருந்தது பாட்டு, அந்த பாட்டை கேட்டு அப்படியே பாடி.
0: இப்படி எத்தனை பேர் நீங்க கவிதை சொல்லுங்க, இது நல்லா இருக்கேன். பாட்டு அப்படியே கேட்டு வந்து இல்ல, உண்மையா நல்லா இருக்கு. பாடிட்டீங்க, பாடிங்க. நல்ல ஒரு பாடலும் இல்லையா அது, அந்த பாடல். நன்றி, நன்றி ஐயா.
2: அடுத்ததா உங்க விருப்ப பாட்டை, ஏதோ ஒரு நல்ல ஒரு பாட்டை போட்டுருங்க
0: பாக்கலாம். ஏண்டா எல்லோருடைய பாடலையும் கொடுத்து நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் இருக்கு, முடிஞ்சு விடும் என்று நினைக்கிறேன். அடுத்த சந்தர்ப்பத்துல பாக்கலாம். நன்றி, நன்றி. அடுத்த பாடல் எங்களுடைய திருமதி செந்தில் முருகன் சுதா அவர்களுடைய. நாங்க, நான் அன்பாவே சுதா, உங்களுக்கு இந்த பாடல் கட்டளைக்கு வருகிறது கேப்போமா?

சரியாக 1:25 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியின் கவிதை நிகழ்ச்சியோடு, அதாவது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிற விஜயராகவன் பீஸ்ட் படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் தனக்கு புரியாத ஒரு பாட்டு, அந்த பாட்டு எடுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு புரியலண்டா எப்படி எங்களுக்கு புரிய போகுது? பாடலை கேட்போம்.

பாடல் நானும் அரபிக் பாச போல இருக்கிறது. முதல் வாரது அந்த பாஷ அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரெண்டு தான் நினைக்கிறேன். யாராவது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் அதோட மீனிங் என்னன்ட்டு, அதனுடைய விளக்கம் அதாவது என்ன பொருள்ன்றது தெரியும். சரி, அடுத்த பாடல் காட்டலையில் வர இருக்கிறது எங்களுடைய நுவரேரியாவிலிருந்து எங்களுடைய கலைச்செல்வி கலைச்செல்வன் அவர்கள் கேட்ட பாடல், அருமையான பாடல். எனக்கொரு மணிப்புறா ஜோடி ஒன்று இருந்தது, தனக்கொரு துணை வர நீண்ட தூரம் பறந்தது. இனிமையான பாடலை கேட்டிருக்கீங்கள். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. சுகமாக இருந்தாலும் சுகமான ஒரு பாடல் கேட்போமா?

கலைச்செல்வி கேட்ட பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

ஜெகவர் சாதி கண்ணாவுடைய பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய தர்மபுரியிலிருந்து சாந்தி அம்மா கேட்ட பாடல், அருமையான பாடல், நல்ல பாடலாக இருக்கிறது. சாந்தி அம்மா கேட்போமா? அதாவது RRR திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது, கேட்போம். ஓ, அது நீங்க தமிழ்ல கேட்டீங்கல்ல, இது மலையாளத்துல வர பாக்குது. சரி, பார்க்கலாம் எப்படி. மலையாளத்துல வர பாக்குறது, தமிழ் பாட்டு எல்லாம் வேணுமா?

நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்கள் சாந்தி அம்மா. அடுத்து வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். மலரே மௌனமா திரைப்பட பாடலுக்கு நாங்கள் கவிதை கொண்டு வர சொல்லியிருந்தோம். அந்த கவிதைகள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. நீங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்கன்ட்டு நானும் உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு வரி கிறுக்கி இருக்கிறேன். அந்த கவிதையை கேட்கலாம். மலரே மௌனமா பாட்டுக்குரிய கவிதை, இல்லை கவிதை இல்லை வரி, அதில் கேட்டு என் மனதில் எனக்கு பிடிச்சு இப்படித்தான் இருக்கணுமா இருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரிகளை பார்க்கலாம். ரெண்டு முறையில் எழுதியிருக்கிறான், பார்க்கலாம். உண்டு முதல்ல பார்ப்போம். மலரென்னும் பெண்மையை, மலரென்னும் பெண்மையை உறவென்னும் அன்பால், உறவென்னும் அன்பால் கனிய வைக்கும் ஆண்மையே. மலரென்னும் பெண்மையை உறவென்னும் அன்பால் கனிய வைக்கும் ஆண்மையே. மௌனித்த மலர்தனை பேசவும் வைத்தாய், மௌனித்த மலர்தனை பேசவும் வைத்தாய், பேசிய பெண்மையின் ஜீவனில் கலந்தாய், பேசிய பெண்மையின் ஜீவனில் கலந்தாய். இது ஒரு ஐந்து வரியில நான் எடுத்து வந்திருந்தேன். அடுத்த இன்னொரு வரியை பார்க்கலாம். பாதி நீ பாதி நான், பாதி நீ பாதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உறவில் கலந்த உறவே. அது தடங்குறது எனக்கு. இப்போ நேரம் சரியான ஒரு 4 மணிக்கு மேலே போச்சு இல்லையா, அதனால் தடங்குது. பாதி நீ பாதி நீ மீதி நான், பாதி நீ மீதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உயிரில் கலந்த உயிரே, வாழ புது வாழ்வையும் தந்த வள்ளலே நீ வாழ்க. பாதி நீ மீதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உயிரில் கலந்த உயிரே, வாழ புது வாழ்க்கையும் தந்த வள்ளலே வாழ்க நீ. இந்த ரெண்டு வரிகளையும் எடுத்து வந்திருக்கிறேன் அந்த பாடலுக்குரிய இது. ஆனால் எனக்கு இப்போ எனக்கு பிடித்த பாடல் ஒன்று அதையும் தந்து நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் 13 பேர் இணைந்திருந்தீர்கள். எல்லோரும் சிறப்பாகவே பேசினீர்கள், சிறப்பாகவே கொண்டு வந்தீர்கள். மெல்ல மெல்ல நீங்கள் எல்லோரும் கவிதை என்று வரிகளை எழுதி அதை இணைத்து விடுங்கள். பழக பழகத்தான் எல்லாமே சிறப்பாகும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போமா? இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். நீ வேணுமடா செல்லம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. நீ வேணுமடா செல்லம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

இனிமையான காலை நேர வணக்கம். மன்னிக்க வேண்டும் என் நண்பர்களே, சரியா 45 நிமிடங்கள் நான் சற்று தாமதமாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் அமலன் அவருடைய நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள், அவருடைய அரை மணி நேர நிகழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீற ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து இன்றைக்கு நான் கொடுக்கும் சொல் இலகுவான சொல்லை கொடுக்கலாமா என்று யோசிக்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்க அன்றைக்கு ராசாத்திய கொண்டு வந்தோம் இல்ல, இன்றைக்கு ராசாவை கொண்டு வரலாம் பார்ப்போம். ராசா கொண்டு வந்தேனோ தெரியவில்லை, இல்ல கொண்டு வரலாம். ராசா கூடுதலாக முதல்ல வரணும் நீங்க, அதாவது முதல் பகுதியிலேயே ராசாண்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். என்றாலும் கேட்கலாம் இந்த பாடலோடு.

0: இன்று ராச ஆண்டோன்னு எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. சரி, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள எங்களுடைய ஆண்டாள் வணக்கம் சொல்லியிருக்கிறா, ரேவதி அம்மா வணக்கம் சொல்லியிருக்கிறா, ராசாவை உன்னை நம்பி என்று பாட்டு எழுதிட்டா. சரி, இளவரசி இருக்காரு. இது அந்த படத்துல சொன்ன மாதிரி இளவரசி இருக்காரு, ஆண்டாள் இருக்காரு, ரேவதி அம்மா இருக்காரு. சரி, என்ன மற்றவங்க எல்லாம் சத்தம் போடாம அமைதியா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? ராசா ஒரு கை வந்து இப்ப மூன்று நாள் ராஜகுமாரை காணாமல் இன்றைக்குதான் ஒரு கும்பிடு போட்டிருக்காருங்க. வணக்கம் ராஜகுமார். சரி, காற்றலையில இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவு இவ தொடக்கி வச்சா ஓஹோண்டு போகும் வானலே. இங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: என்ன
0: பனிஷ்மென்ட் தர போறீங்க? கொஞ்சம் என்னால பிள்ளைகள் அப்படி இல்ல, பிள்ளைகள் ஏதாவது பிள்ளை விட்டுச்சேன்னா கொஞ்சம் என்னால நீங்க உருக்கணும். அன்பையை காட்டினா புள்ள கெட்டு போமில்ல. இப்ப நான் இன்னைக்கு 45 நிமிஷம் லேட், அப்ப நாளைக்கு யோசிப்பா என்ன பேசல தானே, அப்ப நான் என்ன ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்ல செய்யக்கூடாதுல்ல. பாக்கலாம் யார் வந்து நல்ல உருக்கி இப்படி வரலாமா நீங்க, சரியா டைம் அப்படி உருக்கணும். சரி, இன்னைக்கு ராசா என்று சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாடல்.
1: ராஜா ராஜா ராஜாதி ராஜனிங்க ராஜா
0: ராஜா
1: அந்த
0: அடே அப்பா எப்படி பாட்டு கேட்டிருக்கான் பாருங்க. வணக்கம் இளவரசு. இளவரசு
1: வணக்கம்.
0: அம்மா வந்து கலக்கிட்டா, அம்மா வந்து கேட்ட பாட்ட கேளுங்க என்னண்டு. ராஜா ராஜாதி ராஜா எங்கள் ராஜா என்று கேட்டிருக்கலாம். வாசா மட்டும் முன்னுக்கே கொண்டு வரீங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நான் நல்லதை செய்ய போனா நீங்க அதை கெட்டதா நினைக்கிறீங்க. அதாவது வாசாவை மட்டும் முதல் தொடக்கத்துல கொண்டு வாங்க ராஜாவன்னு சொன்ன. அப்ப இப்ப இவர் கேக்குற ராசாத்திய இடையிலையும் கொண்டு வரலாம்னு சொன்னீங்களே, எங்களுக்கு கொண்டு ஓர வஞ்சனேன்னு கேக்குறாரு. இதுக்கு என்ன விளக்கம்? சரி பாக்கலாம், எந்த மனசுல இருக்கிற என்ன விளக்கத்தை யார் கண்டுபிடிக்கிறேன்னு பாக்கலாம். என்ன விளக்கத்துக்காண்டி நான் அப்படி சொன்னேன், சரியா? நிறைய இருக்கு ராஜா சொல்லுங்க. அப்ப அம்மா பாட்டை மாத்தனு, ராசா அண்டுதான் வரணே ஒழிய ராஜா அண்டு வரக்கூடாது. சரி அம்மா, இன்னைக்கு ராசாவை குடுக்கலாம், சரியா?
1: அம்மா அம்மா எனக்கு பாடல் கூட அப்படிதான் இருக்கு. ராசாவே
2: உண்மையே ராசாவை கூட ராஜாவே செய்வாங்கம்மா.
1: வடமொழி செல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்ப ராசாவே கொடுங்க.
0: ராசாவே குடுக்கலாம் நாங்க, பாத்தீங்களா? இல்ல இப்ப நான் அம்மா பாடல மாத்தணும், ராஜா இல்ல. இப்ப நீங்க பாடல மாத்தணும் ஆண்டாளம்மா, நீங்க மாத்துங்க. இப்ப எங்களோட இப்ப ஒரு ராசா இணைஞ்சிருக்கார், எங்கட ராசா நீண்ட நாளைக்கு பிறகு. இளவரசோட வணக்கம் சொல்லுங்க. அந்த ராசாக்கு யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அந்த ராசாவை
1: யார்? அந்த ராஜா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ராஜகுமார்.
0: பாருங்க ராசாட குரலை கேளுங்க, அங்க பேசுங்க ராசா.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
0: வீட்டுல.
3: நாங்க ஊர்ல இருந்து பேசுறோம்.
1: ஊர்ல
3: இருந்து பேசிருக்கோம்.
1: ஆனா ஊர்ல இருந்து பேசுறீங்க? அந்த ஊர் பேரு, அந்த ஊர் பேர் என்ன சொல்லுங்க?
3: ஊர் தமிழ்நாடு தாங்க.
1: தமிழ்நாடு தாங்கம்மா.
0: சொல்லுங்க, உலகெல்லாம் இருக்கம்மா.
3: அம்மா எங்க ஊர்ல கூட்டுக்கு பேமஸ்
2: ராஜால இளவரசு ராஜகுமார்.
1: அம்மா இது வந்து ராஜ்குமார் அண்ணா கிடையாதம்மா.
3: இப்படி அனுமந்தபுரம் ஒரு எம்டிஆர் வானொலியின் அறிவிப்பாளர் நீங்க, முக்கிய நீங்க ஒரு தூண் நீங்க, இப்படி யாரு யாருன்னு கேக்குறீங்க?
1: உங்களுக்கு தெரியல, நீங்க எனக்கு தெரியுது.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வாட்ஸ்அப்ல யாரும் பொன்சேகர், வாட்ஸ்அப்ல யாரும் எழுதிட்டாங்களோ யாராவது?
1: அந்த குரலில் உள்ள ரசிகரம், அழுத்தமான பேச்சு,
0: அந்த வேட்டிய மடிச்சு கட்டு.
3: இந்த இரவு நேரில் இப்படி ஒரு விஷயத்தரவா?
1: நீங்க காற்றலைக்கு வந்து நீங்க பேசுறால
3: நாங்கெல்லாம்
1: கண்டுபிடிச்சிருவோம் யாருன்னு.
3: தெரிஞ்சாதான் அதுக்கு மேலதான நீங்க நேற்று ஒரே வர சொல்லி போட்டீங்க, அனுமந்த உரத்துல ஒரு வயிற கருப்பு வயிறமே இருக்கும் இல்லீங்களா? இட்லி கதை, சூனியம், ராசாத்தி, அன்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: எல்லாம் கேக்குறேன், இருக்கட்டும். இந்த கருப்பு வைரத்தை நான் மறந்துட்டேன். நீங்க கருப்பு வைரம்னு சொல்லும் போது ஏதாவது இருக்கும்.
3: நானும் நேற்று அப்படித்தான் யோசனை பண்ணிட்டேன். அப்புறம் தான் சொன்னார் அனுமந்த உரத்துல இருக்கிறோம்
1: அப்படின்னீங்களா?
3: நலம் வழி அவளோடு காத்துக்கிட்டோம். எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: இணைப்பு ஏதோ செய்யுது பாத்துக்கோங்க. ஏன்னா கருப்பு வைரம் எந்த கலங்கம் எல்லாம் இருக்கு.
3: கருப்பு வைரம் கட்டாயிடக்கூடாது.
0: கட்டாயம் பக்கத்துல ஆண்டாள் அம்மா இருக்கா? அவருக்கு அவ
3: வணக்கம்மா. ஆண்டாள் அம்மா வணக்கம். இது உங்களோட முறை முறையா பேசுறோம். வணக்கம் அம்மா.
2: வணக்கம்.
0: அது என்ன, அது என்ன என்ன என்ன என்ன என்ன எங்க இப்ப பேசுங்க.
3: இப்ப வணக்கம் மண்டலம்மா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா. நல்லா
2: நல்லா
3: இருக்கேன்.
0: இப்பவும் கம்மியா கேக்குதா?
3: என்ன என்ன கேக்கல? இளவரசன் உங்களுக்கு எப்படி கேக்குது
2: அம்மா? சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: நீங்க ரெண்டு பேரும் உதவி செய்து அம்மாக்கு ஒரு ராசாண்ட பாட்டு எடுத்து கொடுங்க.
3: அம்மா
2: அம்மா இந்த நேரத்துல வந்து அம்மா பதிவு பண்ணீங்க.
0: அம்மா
2: அம்மா
0: உங்களுக்கு உங்களுக்கு இப்ப இவங்க தெரிவிச்சிருக்கோம் மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து ராசா ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல அந்த பாட்டு கொடுக்கறோம்.
4: ஒரே
0: அது வீட்டுல அம்மாக்கு இப்ப இந்த காட்டில எல்லாம் இந்த ராசாவை பிடிக்காட்டி நாங்க வேற ராசா குடுக்கறோம் அப்படித்தானே போச்சு. தள்ளி வச்சிட்டோம். அவரு கொஞ்சம் தலக்கணம் இருக்கு ராஜான்னு சொன்னா ராசா அன்பு ததும் ராசா வாட ராசா எங்க கிட்ட வாட ராசா இந்த உலகில இருக்கிற எல்லாரும் ராசா அந்த சொல்ல தங்களோட குழந்தைக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ யாருக்காவது பாவிச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்கம்மா எப்படியும் பாவிச்சிருப்பாங்க இல்லையா?
3: குழந்தைகளுக்கு
0: உண்மை. அப்ப இந்த கணவனுக்கு உங்க கூட மனைவி அப்படி கூப்பிடுது இல்லையா ராசா இங்க வாங்க ராசா இந்த வெங்காயத்தை இந்த வெட்டுங்க ராசா
3: போன் பண்ணி எப்படி கூப்பிடுறாங்க
0: அது உண்மை. கொஞ்சம் பாருங்க இப்படி அந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு சத்தியமான கலவரத்துக்கு என்ன ராசா அவருக்க செய்யுங்க ராசான்னு கேப்பாங்களா இல்லையா? மனைவிமாரும் கணவன் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. என்ன ராசா இது செய்யறீங்கன்னு கேப்பாங்க. எப்படியா ஏனுங்க ராசா இப்படி செய்யறீங்க அம்மா உண்மைதானே அம்மா நீங்க உங்களோட
4: கணவன் 1985
3: முன்னாடி
0: இப்ப டே அம்மா இப்ப என்ன டே கூப்பிடுறாங்களா டே இங்க வந்து வெங்காயத்து ரெண்டு தரம் வெட்டிட்டு போ என்று சொல்றாங்களா அப்படியா? ஏங்க இப்படி என்ன அந்த மனைவி மேல இவ்வளவு அப்படியெல்லாம் நீங்க அம்மா
4: அப்படிதான் கூப்பிடுறாங்க
0: அம்மாவும் நீங்களும் சேர்ந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெண்கள் எல்லாம் அப்படி
4: மெட்ராஸ்ல அப்படிதான் கூப்பிடுறாங்களா சொல்றாங்க பாருங்க
0: சொல்லுங்க
4: அப்படிதான் கூப்பிடுறோம்
0: அப்படிதான்
4: கூப்பிடுறோம்
0: உண்மையாவா கணவனியா கணவனியா
4: பேர் சொல்லிதான் கூப்பிடுறோம்
0: பேர்ல பேர் சொல்லி கூப்பிடுறது பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படி வந்துருச்சு கூப்பிடுறாங்களா
4: என்னங்கம்மா
0: அந்த கேளுங்க பாசம் அதிகமா பொண்ணு டே என்ற வார்த்தை
3: 2020 முன்னாடி வாங்க போங்க மாமா அத்தான் ராசா எல்லாமே இருந்துச்சு
0: இப்ப டே தான் பாசம் அதிகம்
3: இப்ப 2020 பேர் சொல்லித்தான் கூப்பிடுறாங்க
0: டே என்று
3: கூப்பிடுறாங்க போயிட்டு
4: பேர் சொல்லி கொடுத்தா கூட வருத்தம் வரக்கூடாது அந்த காரணத்தால என்னடா மாமா
0: என்ன சொல்ற என்னடா மாமா
4: என்னடா மாமா
0: என்னடா இங்க வாடா அப்படி கூப்பிடுறாங்களா அப்படியா
4: மாமா
0: சேர்த்துக்கிறாங்கம்மா இணையறாருங்க அவரை கேக்கலாம் ஒருக்கா அவரையும் கேட்டுங்க எப்படி கூப்பிடுறாங்க யாருன்னு கண்டுபிடிங்க நீங்க எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க நீங்க
4: வணக்கம்
3: வணக்கம்
0: அம்மா சொல்லிட்டா சொல்லுங்கம்மா அம்மா சொல்லுங்கம்மா.
5: நாகராஜன்.
0: நாகராஜன்
5: சத்தம்
6: வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சரி உங்களோட இணைப்பு உங்களோட இணைப்புல ரெண்டு ராசா இருக்கிறாங்க. நாகராஜன் இவர். நாகராஜன் பாருங்க, ரெண்டு ராசாக்கள் இருக்காங்க. ஒன்று இளவரசு, அடுத்தது வந்து பொன்சேகர். அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலம் நலம் நலம் நலம் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி.
0: நாகராஜன் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஊர்ல உங்களோட வீட்டுல உங்களை சரி சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வளர்ந்து இப்ப நீங்க திருமணமான வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களே ராசா இங்க வாங்க ராசான்னு கூப்பிட்டுப்பாங்க?
6: என்ன எல்லாரும் கூப்பிடுறது ராசா கூப்பிடுவாங்க.
0: ராசான்னு தான் கூப்பிடுவாங்க. யாரோட ராசா
6: உங்களுடைய நாகராஜன் காடி அந்த நாகாவை எடுத்துட்டு ராஜான்னு கூப்பிடுறாங்க. அதேதான் கூப்பிடுறாங்க.
0: மனைவி எப்படி கூப்பிடுறா நாகராஜன் உங்களை?
6: மனைவி மனைவி மாமான் தான் கூப்பிடுவாங்க.
0: மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப இதுல இது இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல அப்படித்தான் பொன்சேகர் இல்லையா?
6: பேர்ல அவர் ராஜாவா தான் இருக்கிறாரு.
0: அவர் ராஜாவா
6: தான்
0: யாரும் கூப்பிடலாம். அந்த பேர்ல ராஜா இல்லாம இருக்கிறவங்களை அன்போட மனைவி எப்படி கூப்பிடுறாங்க? சரி இந்த காலத்து மனைவியும் எப்படி கூப்பிடுறாங்க நாகராஜன்? அது ஒரு நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மனைவிய விடுங்க நடைமுறையில.
6: அடுத்த சொல்லலாம்
0: சொல்லுங்க.
4: பேசுறீங்களா?
0: நாகராஜன் நான் சொன்ன ராசாவை முன்னுக்கு வைங்க.
6: ராசா
0: கூடுதலா நீங்க முன்னுக்கு வைக்கணும்.
6: ராசாவை என்ன பிடிக்கலையா?
0: அது என்ன படம்?
4: ராசாவை என்ன பிடிக்கலையா? என்ன ஒரு பாடல்? புதிய பாடலா இருக்கு.
6: ராசாவை என்ன பிடிக்கலையா
0: அப்படின்னு
4: பாடம் இருக்கு. அது வந்து வேற ஒரு சாயல வரணும். ராம்ஜி அண்ணாவும் ரமே கிருஷ்ணன் அவர்களும்
0: பாடுவாங்க. விடைபெற்றுக் கொண்டு மற்றவர்களை இணைக்கலாம் இதுக்குல. அம்மா உங்க பாட்டு மாறாது. ராசா ராசா பாட்டு.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி இப்பொழுது எங்களுடைய தர்மபுரி ராசா வராருங்க. அவரான ராஜா தான் ராஜான்னு தான் சொல்லுவாரு. இருந்தாலும் நீங்க நம்பாதீங்க. வீட்டுல எப்படி கூப்பிடுறாங்க அவர் தான் இப்ப அருமையா சொல்ல போற உங்களை எல்லாம் இருக்கும். இப்ப இப்ப நாகராஜ் நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க, இளவரசு நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க முதல்ல. இளவரசு
4: அம்மா ஆண்ட ஆண்ட நம்ம பாடி வைக்கீங்களா
0: அதை எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம். ராஜகுமாரன் ராசா
7: தர்மபுரி உன்னை நம்பினேன் ராசாவா. வணக்கம்
0: பொன்சேகர். நீங்க பேசுறது இல்ல ராசா.
7: ஐயா வணக்கம். நலம் நான் பேசுறது இல்ல ஐயா கிட்ட, பேசுறது இல்ல
6: ஐயா. நலமா நலமா
7: ஐயா நலம் அறிய ஆவல்
0: சனிக்கிழமை
7: போனது ஞாயிற்றுக்கிழமை வேலையின் பழுவின் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த உடனே டயர்டா இருக்கு, வர்றது 10:30 வர சாப்பிட்டவன கண்ணு சொக்குது, கேக்குறேன் பேசலன்னா ஆமா
0: தூங்கி போறீங்க.
7: பாக்குறேன் பாத்துட்டு இருக்கிறேன், பேச முடியல
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. சந்தோஷம், நாங்க எவ்வளவோ நினைச்சிட்டோம். அதான் உங்களுக்கு உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா உங்களை ஆட்டுறதுக்கு தான் இந்த 3 ராசாக்களை பக்கத்துல வச்சிருக்கேன்.
7: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
4: வணக்கம் நலமா இருக்கல்ல. ரொம்ப நேரத்துல வந்து நான் திருடாத் திருவி என்ற திரைப்படத்துல இருந்து ராசா ராசா நல்ல ராசா
7: இளவரசையா
6: ஏரியால
7: விசேஷம் போயிட்டு இருக்குது, சத்தங்கம் அதிகமா கேட்க நினைக்கிறேன்
6: உங்களுக்கு.
4: அண்ணா
0: புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார் வந்திருக்காரு, அவருக்கு அவருக்கு அவரையும் ஒரு வணக்கம் சொல்லிருங்க எல்லாரும்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: புதுக்கோட்டை
7: அம்மா வந்து
0: சொல்லுங்க
7: கனடா மகாராணி, கனடா மகாராணி
0: மகாராணி வந்து எல்லாரையும் இப்படி சேர்த்து வைப்பாங்களா? வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. ஒரு சேவன் தான் உங்களை எல்லாம் வர
7: சொன்னாங்க. நாங்களா குறுஞ்சல மக்கள், நீங்க சமஸ்தானம்.
0: சரி பொன்சேகர், உங்களுக்கு ராசாவை சொல்லுங்க, பாட்டு எழுதிக்கலாம்.
6: ராஜா கைய
0: வச்சு ராஜா வரக்கூடாது, ராசான்னு வரணும். ராசா
6: ராசா ராசா
7: நம்பி அது பாடு முதல் மரியாதை ராசாவே உன்ன நம்பி.
0: சரி உங்களுக்கு
7: ராசா போய் சொல்லிருக்கீங்களா, ராசாவே உன்ன நம்பி.
0: இல்ல இல்ல சொல்ல சொல்ல சொல்ல
7: முதல் மரியாதை முதல்
0: சொல்லி இருக்காங்க.
4: அம்மா வாட்ஸ்அப் கூட ரோக சாதிக்க அந்த பாடல சொல்லிருக்காங்க. ராசாவு உன்ன நம்பி இந்த ரோக சாப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜோக சாதிக்க ஒரு நாலு பாட்டு வரிசலா பண்ணி பண்ணிருக்காங்க. ராசாவே சித்தரும்பு உன்ன கடிச்சுதா அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ராசாவே உன்னை விடமாட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ராசாவே உன்னை நான் எண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் வரிசலாக சாதிக்க என்ன கொடுத்திருக்காங்க. எந்த பாட்டு
0: சரி இப்ப அப்ப இதுல ஒரு
6: பாட்டு
4: சொல்லுங்க சொல்லுங்க.
6: இப்ப சேவ சாதிக்க அனுப்பின பாட்டுல அவருக்கு ஒரு பாட்டை எடுத்து நீ இருக்கிற நாங்க நாலு பேருக்கு எங்களுக்கு அந்த பாட்டை பதிவு பண்ணுங்க.
0: சரி
6: நீங்க
0: எடுத்துருங்க இன்னும் அவர் பதிவு
6: பண்ணுங்க கொடுத்து போட்டு மீதி எங்க நாலு பேருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்.
0: சரி பொன்சேகர் சொல்லுங்க, அதுல எந்த பாட்டு நீங்க எடுக்கலாம்? முதல்லம் பொன்சேகர் கேட்கலாம் சொல்லுங்க. பொன்சேகர்
6: உங்களுக்கு வால்டர் வெற்றிவேல் இருந்து அந்த பாட்டை கொடுங்க.
4: ராசா ராசா முன்னாடி அது வந்து பாடல வந்து சின்ன ராசாவே சித்தரமன் வரும் சின்ன அப்படின்னு வரக்கூடாது, ராசாவே அப்படின்னு ஆரம்பிக்கணும். அண்ணன் தவறையில அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. சின்ன ராசாவே
7: ராஜராஜ படத்துல ஒரு பாட்டு இருக்கு இல்லீங்க,
4: அது பாக்கியராஜ படம் மாலஸ்தான் சரத்குமார் சரத்குமார் நடித்த
0: படம். பொன்சேகர் முந்திருங்க, அவர் சொன்ன பாட்டுல ஒரு ராசாவை எடுத்துருங்க. நீங்க
6: அண்ணன் அந்த அண்ணன் அஞ்சு பாட்டுல ஒண்ணு போயிருச்சுங்க.
0: எங்க
6: கழிச்சிட்டு தப்பு அனுப்பிருக்காரு இல்லீங்களா?
0: தப்பு கழிச்சிட்டு மற்றது என்ன போட
6: அண்ணனுக்கு ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு சேட்டீங்க.
0: என்ன சொல்லுங்க இளவரசர், அவருக்கு இவருக்கு என்ன கொடுக்கலாம் எழுதி வைக்கிறதுக்கு?
4: தனிக்காடு ராஜா திரைப்பட பாடல்,
0: அதுல என்ன பாட்டு அது?
4: ராசாவே
6: அந்த
0: பாட்டு இது யாரு கண்டா? இது பொன்சேகருக்கு இல்ல பாருங்க அடுத்த வரி பாருங்க.
6: அப்படியே சொக்குமா
0: சொக்கு நல்லா சொக்கும் அந்த பாட்டு
6: நல்லா இருக்கும், பாய்ஸ் நல்லா இருக்கும்.
0: சரி இப்ப நாகராஜன் கேட்கலாம். நாகராஜன் நீங்க சொல்லுங்க. நாகராஜன்
8: ராசாவே என்ன தெரியலியா?
4: அந்த பாடல் வந்து ராஜராஜேஸ்வரி படம் பெறுமா? ராஜராஜேஸ்வரி
0: என்னை தெரியலையா? தெரியல
4: ராசாவே என்ன தெரியலையா?
0: அடுத்து இப்ப ராஜகுமாரன், ராஜ்குமார் நீங்க அவட்ட ராசா
7: மானஸ்தன் படத்துல
0: அது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அது முதல்ல
7: இளவரசி வந்து போட்டீங்களா?
0: அது முதல்ல அம்மா
4: அது ஆண்டலாம் ஆண்டலாம் அந்த பாடல
0: நீங்க பாருங்க. ராசாத்தி ஒரு பிரச்சனை இல்லாம டக்கு டக்குனு சொன்னாங்க. இந்த ராசாவ பாருங்க, பிணைவீங்க
4: இருந்து இந்த நேரத்துல பாருங்க. வாட்ஸ்அப் கூடாக ஆவரி அனந்தலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க.
0: கோவை போயிட்டா வணக்கம் அம்மா, உங்களுடைய அந்த குறி சொல்ற இல்லாம நாங்க எல்லாரும் இப்ப எங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது தெரியாம இருக்கிறோம் இல்லையா?
6: நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள்.
0: இல்ல ராஜ்குமார்
6: இளவரசன் தான்
0: இல்ல ராஜ்குமார் சூனியத்திலேயே தப்பிட்டாருங்க அவர். மற்றது புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்கான், அவர்கிட்ட கேட்கலாம். ராசா என்ன செல்வகுமார் எவ்வளவு அமைதியா இருந்தார், அவர் தாங்க ராசா. சொல்லுங்க, வீட்டுல இப்படிதான்
9: இருப்பார்.
0: யோசிச்சுட்டு இருக்காருங்க, நீங்க சொல்லுங்க.
9: வாய் எடுக்கிற எடுக்கிற நினைக்கிற பாட்டு பூரா சொல்லிட்டாங்க,
0: சொல்லிட்டேன். அப்ப எல்லாருமா சேர்ந்து உதவி செய்யுங்க, அவருக்கு ஒரு ராசா கொடுங்க, ராஜகுமாரனுக்கு ஒரு ராசா
4: கொடுங்க,
0: கண்டுபிடிங்க. ராசாதி நாங்க ஏங்க சந்தோஷமா இருக்கிற ராசாவும் ராசாதிய கூட்டி கொண்டு வரீங்க, நீங்க கொஞ்சம் சந்தோஷமா ராசா.
9: நல்லா இருக்கும்.
0: இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ராசா கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கேன். சரி, இடையிலேயே சொல்லலாம், சொல்லுங்க. விட்டு கொடுத்தாச்சு. இல்ல சொல்லல, சரி, இளவரசு இளவரசு இடையிலேயும் கொடுக்கலாம். ஏன்னா பாவமா
4: இருக்கேன், இப்படி சொல்லுங்க. இப்ப
9: பாருங்க,
0: இப்ப யாருக்கு இந்த ராசாதி மனசுல ராசாவின் நினைப்பு தான், யாருக்கு?
9: ராஜகுமார், ராஜகுமார், ராஜகுமார்.
0: இந்த ராசாதி மனசுல
9: இந்த ராஜாவும் நினைப்பு தான்.
0: ராஜா இல்ல, இது ராசா.
9: ஒரு தேசம் உண்டானது நல்லா இருக்கும் பாடல், நம்ம காமராஜன் ஐயாவோட.
0: இப்ப இப்ப செல்வகுமார், ஆமா ஆமா, இப்ப செல்வகுமார் உதவி செய்யுங்க. பாவம், ஒரு ராசா அப்படிங்க, எங்கேயாவது போற ஒரு ராசா அப்படிங்க.
4: பாடல் வரிகள் இருக்கு,
0: ராசாத்தி ராசா கண்ணு, அது ராசாத்தி.
4: ராசாய ராசா கண்ணு நம்பி வந்த
0: ராசா
4: கண்ணு, கண்ணேயன் கண்மணி. கவிதை பாடும் மலைகள்.
0: அப்ப கொஞ்சம் என்ன தொடங்குது, அது அது எப்படி தொடங்குது?
4: அந்த பாட்டை கண்மணி,
0: அதுல ராசா
4: வரையன் கண்மணி.
0: ராசா வரையல, ராசா
4: வருதுல்ல.
0: கண்ணேன் கண்மணி,
4: கண்ணேன் கண்மணி, அதுல இடையில வரும் ராசாய ராசா கண்ணு உள்ள நம்பி வந்த ரோசா கண்ணு அப்படின்னு வரும்.
0: ஆஹா, பாருங்க, ஆறு ஆறு ராசாக்கள் நின்று கொண்டு இந்த பாட்டு எடுத்து இவ்வளவு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாருங்க. இந்த ராஜாத்திக்கு மட்டும் டக்கு டக்குன்னு சொன்னீங்க, இந்த ராசாவை பாருங்க கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா எப்பவும் இந்த ஆண்களுக்கு இதுதாங்க விதி, இந்த ராசாவை எடுத்து வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க எல்லாரும்.
4: இல்லம்மா, கவிதை எல்லாருமே ஆண்களா இருக்கிறாங்க, அதனால ராசாத்தி பாடல்கள் நிறைய எழுதிட்டாங்க.
9: ராஜா பாடல் யாரும் இயக்க முடியல, ராசான்னு போட்டு பாடுவாங்க. ஏ ராசா, வா ராசா
0: அப்படின்னு
9: யாரு கூப்பிடுறா? கூப்பிடுறது இல்ல, அதனாலதான் பாட்டே வரல. இல்ல
0: கொஞ்சம் இப்ப நாங்க மஜித்
9: நினைக்கிறோம்,
0: அவருக்கு என்ன ராசாதி தெரியும் பாக்கலாம். என்ன மஜித் வரமாட்டேங்கிறாரு, வந்தா நான் வந்தா நான் தனியா வரவேண்டு என்று சொல்றாரு மஜித்.
9: ராஜாத்தி இந்த ஒரு பாடல்ல இந்த பாடலுக்குல ஏ ராஜா டி நல்லா இருக்கும்
10: புதுநிலம். ஒரு நிமிஷம் நின்னுங்க ராசா, இவர் ராசா அன்னைக்கு இவர் வர முடியல, எல்லா ராசாத்தையும் இன்றைய கொண்டாடலாம்
9: யோசிச்சுட்டா.
10: விட்டு போன எல்லாமே ஒரு நிமிஷம் இல்லங்க, ஒரு தர பேசணும். சரி, இப்ப இளவரசு

0: ராசாத்தி ரோசாப்பூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடல
1: சொன்னாங்க.
2: கேட்ட பாட்டு என்ன அத சொல்லுங்க மாட்டாம.
1: இப்ப இன்னைக்கு கேட்டதா, இன்னைக்கு கேட்டதா ராசாவின் மனசு இல்ல.
2: ஐயோ கொஞ்சம் பாருங்க பாருங்க எவ்வளவு குழம்புறாரு பாருங்க. இந்த ராசாதி மனசுல இந்த ராசாவின் நினைப்பு தான் அப்படித்தானே? அவரும் குழம்புறாரு எல்லாரும் குழம்புறீங்க அந்த பாட்டுக்கு. இப்ப நாகராஜன் சொல்லுங்க அது என்ன பாட்டு. நாகராஜன்
0: ராசாவே
2: உன்னை நம்பி படம் இந்த நினைப்புதான் அதுதான் பாட்டு. இப்ப சரியா எல்லாருக்கும் சரியா? எல்லாரும் பாட்டு கேட்டுட்டீங்க ஆறு பேரு. அப்ப விடப்பட்டுக் கொள்ளலாமா நாங்க எல்லாரும்?
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: அனைவருக்கும்
2: எல்லாரும் எல்லாரும் கும்பிட்டு கண்டு நான் இடப்படுங்க. எங்க பொன்சேகர் தூங்கிட்டார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சரி நன்றி நன்றி. உண்மையிலே உண்மையிலே எல்லாரும் இந்த ராசாதி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பாருங்க. சரி இப்ப காட்டலையில இன்னொரு ராசா வாரர் வாங்க. ரதீஷ் வாங்க. எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
3: நல்லா இருக்கு, நல்லமா இருக்கு,
2: நல்ல சுகமா இருக்கு.
3: சுகமா இருக்கு. ராசா இன்னைக்கு
2: ராசா ஆனா முன்னுக்கு வரானு ட்ரை பண்ணுங்க பாக்கலாம்.
3: முன்னுக்கு ராசா வந்து போச்சு நிறைய, இனி பின்னுக்கு வர ராசாவை பின்னா சொல்றேன்.
2: இல்ல இல்ல நீங்க இருக்க ட்ரை பாருங்க. எல்லாரும் சுகமா வரதான் இருக்கிறீங்க. சரியா?
3: ராசாவே தேடி அப்படி ஒரு பாட்டு.
2: அது எப்படி?
3: அது வந்து தேடி வந்த ராசா திரைப்படத்துல இருந்து ராசாவே தேடி என்ற பாடல் இருக்கு.
2: இருக்கு, அது எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுமா அந்த பாட்டு தேடி வந்த ராசா?
3: ஆமா. அப்புறம் பெரிய மருதி என்ற திரைப்படத்துல இருந்து ராசாவுக்கு வந்தனம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
2: தேடி வந்த ராசாவில என்ன பாட்டுங்க சொன்னீங்க நீங்க முதல்?
3: தேடி வந்த ராசாவில ராசா தேடி வந்த ராசா படம், அதோட பாட்டு வந்து ராசாவை தேடி.
2: ராசாவை தேடி.
3: ஆமா, படத்தோட பேரு தேடி வந்த ராசா. படத்திலும் ராசா இருக்குது, பாட்டிலும் ராசா இருக்குது.
2: அடுத்த பாட்டு என்ன சொன்னீங்க? அடுத்த பாட்டு
3: வந்து இது பெரிய மருது என்ற திரைப்படத்திலிருந்து ராசாவுக்கு வந்தனம்.
2: பெரிய மருது.
3: ஆமா, எனக்கு இதெல்லாம் வெரைட்டியா புடிச்ச பாடல வந்து அரமனை கிளீன் திரைப்படத்திலிருந்து.
2: உங்களுக்கு
3: அரமனை
2: கடைசியில எந்த விருப்பமா போடலாம்? நீங்க எங்க இருந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும்? இவ்வளவு நேரம் எல்லாரும் சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த அரமனை கிளி பாடல் சரியான ஃபேமஸ் ஆன பாடல் இந்த பாடல். ஆனா யாருக்கும் அது வாயில வரையல. அது
3: எனக்கு வந்து நான் வந்து வாரத்துல ஒரு மூன்று நாலு தடவை கேட்கற பாட்டு.
2: நல்ல ஒரு
3: மறக்க மாட்டேன்.
2: நிச்சயம் நல்ல பாடம். கடைசியில போட்டு முடிக்கலாம். நீங்க எடுத்துட்டீங்க, இனி நான் வேற ஒரு
3: பாட்டு. பொங்கி வரும் காவேரியில் இருக்குது.
2: பொங்கி வரும் காவேரியில் என்ன பாட்டு?
3: இந்த ராசாவை நம்பி வந்தா யார் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
2: உன்னை விட மாட்டேன் இந்த பாட்டு எல்லாம் ஒருக்கா நீங்க அனுப்பி வைங்க. உங்களுக்கு அரமனை கிளியில ராசாவை உன்னை விட மாட்டேன். சூப்பர், நல்ல நல்ல
3: ஒரு பாட்டு தானே. யாரு பாடுற ஜானகியா?
2: அது வந்து உன்னை விட மாட்டேன்
3: அப்படியே
2: அது
3: குயில
2: மாதிரி நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் நடு அடிக்கடி எல்லாரும் கேட்ட பாடல். எல்லாரும் மனசுல எல்லாரும் பாடி இருப்பாங்க.

0: ஆனா அந்த ராசம் அவன் யாருமே எடுத்து வர, நான் யோசிச்சு கொண்டா இருந்தேன், ஆனா யாருமே எடுத்து வர இல்ல. எல்லாரும் ராசா
1: ராசில எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான், ஆனா அதுல ஃபர்ஸ்ட்ல நம்பர் ஒன் சாங் எனக்கு அப்படி தோணுது.
0: நல்ல ஒரு பாடல் அது. அது யார் பாடினது என்று நீங்க கேக்குறீங்க இல்ல? ராசாவை உன்னை விட மாட்டேன், அரமணக்கிளியில
1: சொர்ணலாதான் இருக்கும்.

0: அந்த பாடல யார் பாடியதுன்னு நான் பின்பு சொல்லுங்கிறேன். சரி, உண்மையா நல்ல ஒரு பாடல். நீங்க கெட்டிக்காரன் முதலிய இந்த ராசாவை கொண்டு நீங்க இடையில கொண்டு வர போறீங்கன்னு தான் முதல்ல கொண்டு வாங்கன்னா முதல்ல இத்தனை பாடல் வச்சிருக்கீங்களே நீங்க கெட்டிக்காரன் ஆச்சே. நன்றி நன்றி ரதி.
1: நன்றி
0: வணக்கம். இந்த ராசா எத்தனை ராசா இருக்குது. எல்லா ராசாவையும் விட்டுட்டு ராசாத்தி ராசாத்தியன்னு கொஞ்ச நேரம் இந்த ஆறு ராசாக்கள் இருந்து கஷ்டப்பட்டாங்க பாருங்க. ஆனா எல்லாரும் நீங்க அந்த காற்றலியில இருந்து விடுபட்டோன்னு உங்களுக்கு கன ராசாக்கள் ஞாபகம் வரும். மஜித் நீங்க இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, அழைப்புக்கு வாங்கோ மஜித். எங்களுடைய ஸ்டீவன் ராஜ் நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றலிக்கு வரீங்க, நீங்க அழைப்புக்கு வர வேணும். ஸ்டீவன் ராஜ், உங்கள்ட்ட ஒரு ராசாவை கேட்டலாம், எப்படி இருக்கிறீங்க இனித்தான் நாங்க விசாரிக்க போறோம். நீண்ட போன வருஷம் கதைச்ச பேசினதுக்கு அப்புறமா உங்களோட பேசுற ஸ்டீவன் ராஜ், நலமா இருக்கிறீங்களா? காட்டளிக்கு வாங்க. நீங்க எங்களுடைய சேகர், சேகர் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. துறை செந்தில் நீங்க ஏதோ ஒன்று பதிவுல வச்சிருக்கிறீங்க, நீங்களும் ஒரு ராசாவை சொல்லிட்டீங்க போல இருக்குது. ஷாபு ஹமீத் ஏதோ சொல்லியிருக்கிறார். ஐயோ, அவர் வைரஸை பற்றி ஏதோ சொல்லிடுற, பயமுறுத்துற பாருங்க. நாங்கள் கொஞ்சம் சிரிச்சு கொண்டிருக்க அவர் பயமுறுத்திடுறார். சரி, எங்க பாக்கலாம். எல்லாரும் இப்ப வாட்ஸ்அப் ஊடாக யார் யாரு, ஆந்திரலட்சியம்மா உங்களுக்கு ஒரு வணக்கம் அம்மா. நீண்ட நாட்களாக உங்களுடைய கணீர் அந்த குரலை கேட்காம நாங்க எல்லாரும் தவிச்சிட்டோம். மீண்டும் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை பாடிய ஜானகி அம்மான்னு எங்களுடைய இளவரசு சொல்லிட்டாருங்க. ராஜவேல் வணக்கம். ராஜவேல் எப்படி இருக்கிறீங்க? அடுத்து ராஜாவுக்கு ராஜா தாண்டான்ற பாடல் கோவைக்குமார் அது உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்க ராஜான்னு சொல்லல. அன்போடு உங்களோட மனைவி எப்படி உங்களை ராசா என்று கூப்பிடுறாவோ அந்த பாட்டை தான் நாங்க கேட்கிறோம். அப்ப நீங்க என்னண்டா நீங்க ராஜாவை கொண்டு வாதீங்க. அடுத்து எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா வணக்கம். உங்களுக்கு என்ன இவ்வளவு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எங்கட ராசாவை காணலையே, எங்கட சந்தர்ராஜ் மாமாவை காணலையே, என்ன நடந்தது? சரி, அவர் வருவாரு எப்படியும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்கும் ஒரு வணக்கம். சரியா, உங்களுக்கும் வணக்கம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிகிறது. இணைப்புக்கு வாங்க. சந்தர்ராஜ் மாமா ஒரு வணக்கம் போட்டுட்டார். சரி சரி, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. வணக்கம், நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் என்னுடைய பாட்டு அந்த அறவாசியில நிக்குது இல்ல, கண்ணன் பாட்டு, அதை எடுத்து வர்றேன். காட்டளிக்கு வாங்க, பேசலாம். ராசாவை சொல்லிட்டு போங்க, எல்லாருடைய ராசாவும் வரும். கதம நேற்று பாடல் நேற்று நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பதிவுல கொண்டு வந்திருந்தோம். சரி, இணைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: சுவானியா, எங்களுடைய சந்திரசேகர் எப்படி இருக்கிறீங்க? சந்திரசேகர் நீண்ட நாள் நீங்க அழைப்புக்கு வர்றது உண்டு, ஆனா அழைப்பு சில நேரம் கிடைக்காம போய்விட்டா நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படித்தானே சந்திரசேகர், நலமா இருக்கிறீங்களா? நீங்க ஏங்க இவ்வளவு நாளா எங்களை பட்டினி போட்டு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா உங்களுக்கு? இது நியாயமா? என்னங்க என்ன சாப்பாடு நீங்க கடைசியா செய்த சாப்பாடு, அத ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: உப்புமா நினைக்கிறீங்களா?
0: உப்புமா, ஒரு ரசமும் ஒரு உப்புமா தானுங்க வச்சீங்க. அடுத்த வருஷமும் வந்துருச்சு. அப்ப இந்த பாவப்பட்ட பிள்ளைகள் இனி எதை சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அப்ப உங்களையெல்லாம் நம்பி இந்த குழந்தைகள் இந்த ராசாக்களை கையில குடுக்கலாமா? நீங்க சாப்பாடே குடுக்காம தண்ணிய மட்டும் கொடுத்துருப்பீங்க பாருங்க. உங்கள வேலையா போயிட்டீங்க. ஒரு ரசம் ஒன்று சொன்னீங்க, ஒரு உப்புமா சொன்னீங்க, எங்கெங்க போயிட்டீங்க நீங்க?
1: முக்கியமான
0: என்னங்க நீங்க?
1: முக்கியமான சொன்னேன், அந்த மறந்துட்டீங்களா?
0: என்ன சொன்னீங்க? என்ன சாப்பாடு அது? என்னது
1: மறந்துட்டீங்களா?
0: அதான் என்ன சாப்பாடு, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. அது எது என்னது? அதத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க, அதத்தாங்க இவ்வளவு அது சாப்பிட்டா உண்மையிலேயே நோய் வராது. எல்லாரும் அதத்தான் சாப்பிட்டு இருக்காங்க. அது புரியுமா உங்களுக்கு? சுடுதண்ணி குடிங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கொதிய வைத்த தண்ணீர் கொதிக்க வைத்து வடித்து சுடுதண்ணி குடிங்க, அது நல்ல. ஆனா இன்றைக்கு ஒரு சின்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாப்பா, எப்படி செய்யறது டக்குன்னு சொல்லிடுங்க.
1: ஒரு
0: பாட்டு சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: மானசன் படத்துல கேட்டாங்க, நம்ம பாட்டு
0: கேட்டாங்க. ராசா ராசா ஒன்ன வச்சிருக்கு நெஞ்சில ரோசா பூ பூவ போல. பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா வச்சிருக்கிறான். ரோசா பூ பூவ போல நெஞ்சில வச்சிருக்கான். இது ஏத்துல சொல்லுங்க. ராஜா வரக்கூடாது எங்களுக்கு, ராசான்னு தான் வரணும். எங்களோட மனைவி பாருங்க எவ்வளவு அன்பா, எவ்வளவு அன்பா ராஜா என்று கூப்பிட்டு அது கொஞ்சம் கம்பீரமா அதோட ஆக்களை உருக்கி கூப்பிடுது. ராசா இங்க வாங்க ராசா என்று கூப்பிடாரு. இடையிலேயும் வரலாம், அதான் நாங்க தளர்த்து விட்டுட்டோம். இடையிலையும் வரலாம் ராசா. அப்ப நாங்க ஒரு பாட்டை கொடுத்துருட்டா?
1: சரிங்கம்மா, நீங்களே பாட்டு.
0: தேடி வந்த ராசா என்ற படத்துல ராசாவை தேடி என்ற பாட்டா?
1: ராசாவை தேடி.
0: பெரிய மருதுல ராசாவுக்கு என்று தொடங்குற பாட்டு கேட்டிருக்கீங்களா? இது டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டு என்ன யாரும் கேட்கல, நான் அந்த பாட்டே என்ன கேட்கல. அதுதான் எங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி சொல்லுங்க
1: பாக்கலாம். யோசனை
0: பண்ணிட்டே இருக்கிறீங்க பாருங்க நீங்க. அப்ப பெரிய மருந்துல குடுக்கட்டா ராசாவுக்கு? எப்படி பாட்டுன்னு தெரியல என்ன இல்லையா? சரி இடையில வரலாம், உங்களுக்கு சின்ன ராசாவை கொடுத்துடலாம். சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குதா? என்ன அதுக்கு பிடிக்கல உங்களுக்கு?
1: ராஜா அந்த பாட்டு பாடலாம்னு நினைச்சீங்க. ராசா ராசா ராசாத்தி மனசுல அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க.
0: அது அது கேட்டுட்டாங்க. ராசாத்தி மனசுல இந்த ராஜாவின் நினைப்பு தான்.
1: இந்த பாட்டு கேட்டாங்க, ராசாவே ரஜினி பாட்டு
0: ஒண்ணுமா அந்த பாட்டு கேட்கல. ராசாவே ராசாவே ராசாவே
1: முட்டைக்காலி முட்டைக்காலி நினைக்கிறீங்க படத்து பேரு.
0: ராசாவே உன்ன எண்ணித்தான் தனிக்காட்டு இல்ல தனிக்காட்டு ராஜா இல்ல அது கேட்டுட்டாங்க. அது
1: இல்லைங்களா முட்டைக்காலி
0: பொன்சேகருக்கு தனிக்காட்டு ராஜாவில் ராசாவே உன்னை என்று தொடங்குற பாட்டு. பல ராத்திரி அந்த பாட்டு தூங்கல நான் பூ வச்சு அந்த பாட்டு தனிக்காட்டு ராஜான்னு சொல்லிருக்கேன். அப்ப நான் நினைக்கிறேன் பிள்ளையா சொல்லிட்டாரு போயிருக்கு படத்தை இல்லையா.
1: தனிக்காட்டு ராஜா
0: படத்தை பிள்ளையா சொல்லிட்டாரு இளவரசு நான் நினைக்கிறேன். அது முரட்டுக்காலே நினைக்கிறீங்க அந்த பாட்டு சொல்லியாச்சு. ராசாவே உன்னை நான் நம்பித்தான் பல ராத்திரி தூங்கல எண்ணித்தான் அது பொன்சேகர் கேட்டுட்டார்.
1: இந்த பாட்டு இந்த பாட்டு கேக்குறீங்களா
0: எது
1: ராசமகன் ராசனுக்கு பூவரசன் படத்திலேயே
0: பூவரசன் படத்துல என்ன பாட்டு
1: ராசமகன் ராசனுக்கு பாட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாங் வரும்.
0: எப்படி வரும் ராசமகனா ராசமகன் ரெண்டு பேரு
1: தான் ராசமகன்
0: சரி
1: ஓரசோட வர ராசமகன் ராசனுக்கு பாட்டு வரும்
0: சரி சரி
1: பூவரசன் படத்துக்கு
0: அந்த பாட்டை எடுத்து வர்றேன் சந்திரசேகர் நான் உங்களுக்கு சரியா.
1: சரி சரி
0: நன்றி நன்றி அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா.
1: சரி கண்டிப்பா கண்டிப்பா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி எங்களுடைய சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வந்திருந்தீங்க இணைப்புக்கு வாங்க பாக்கலாம். சேது மாதவன் இணைப்புக்கு வாங்க. அந்த பாட்டு என்ன என்பது எங்க பாக்கலாம். இளவரசு சொல்லுங்க இளவரசு அது பிள்ளையா அந்த படம் தனிக்காட்டு ராஜா. அப்ப அவர் முரட்டு காலை என்று சொல்ற பாருங்க எங்களை எல்லாம் குழப்பறதுக்கு தான் வர
2: முரட்டு காலை இல்ல தனிக்காட்டு ராஜா தான் அந்த பாட்டு.
0: சந்திரசேகர ராசாவா வந்து குழப்பறாருங்க இப்படித்தானே இங்க வீட்டுலயும் குழப்புவார் பாருங்க. அதுதாங்க ராசாவே
2: உன்னால் பல ராசா பாடல் தனிக்காட்டு ராஜா.
0: பூவரசன் ஒரு பாட்டு சொல்றாருங்க இவர் பூவரசன் பாட்டுல பூவரசன்ல ராசா மகன் அண்டு
2: அது ஒரு பாட்டு இருக்குமா ராசா மகா ராசனுக்கு ராசி உள்ள கை இருக்கு.
0: சூப்பர் அதெல்லாம் அவருக்கு அனுப்பிடுங்க
2: சரிங்கம்மா அனுப்பிடுறேன்.
0: முக்கியமான பாடல யாருமே கேட்கலைங்க அது என்ன அது ஒரு முக்கியமா இன்னொரு ஒரு பாட்டு அது மனசுல என்னட்ட இருந்துச்சு கடைசியா போடலான்னு ராதேஷ் கேட்டு போயிட்டாரு. இன்னொரு முக்கியமான பாட்டு ஏங்க நீங்க யாருமே அதை இன்னைக்கு பாக்கல தனுஷ் படத்துல இருந்து நீங்க கேட்டீங்க சூப்பர். அப்ப சரி நான் பாடல எடுத்து வர்றேன் அப்ப சரியா.
2: சரிங்கம்மா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி இளவரசு. சரி எங்கே முதல் பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவுடைய பாடல் காற்றடைக்கு வருகிறது. எங்களுடைய கமலன் பாரதி நீங்க ராசா என் ராசாவின் ரோசா முகம் அது ராஜாவின் நீங்க கமலன் பாரதி நீங்க நல்ல ஆளு என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாருங்க. அந்த பாடல் வந்து என் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும் அந்த பாட்டு ராஜான்னு வருது. நீங்க பார்த்தா என்ன ஏமாத்தலான்ட்டு நீங்க என் ராசாவின் ரோசா முகம்னு போடுறீங்க. நல்ல ஆக்களுங்க நீங்க எல்லாரும் கெட்டிக்காரன் நீங்க எல்லாம். இன்னொரு ராசாவை தேடுங்க தமிழன் பாரதி நீங்க. முதல்ல நாங்க இப்ப ஆண்டாளுடைய பாடல் ராசா ராசா எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடல் அந்த முன்னுக்கு வர இந்த பாடலை ஒரு நிகழ்ச்சி நாங்கள் முன்பு இரவு நேரத்தில் எடுத்து வந்திருப்போம். இந்த பாடல் தான் அந்த டைட்டில் சாங். அது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்றாலும் இந்த பாடலை எடுத்து வரலாம். நல்ல பாடல் கேட்போம் மானஸ்தன் படத்திலிருந்து.

0: நேரம் சரியாக இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. கனடிய நேரம் சரியாக 12:18. எங்களுடைய கண்ணன் சேகர் நீங்கள் நினைப்புக்கு வந்து பேசலாம், உங்களுடைய பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். அடுத்த பாடல் இளவரசி நீங்கள் கேட்ட மன்மத ராசா காட்டிலைக்கு வருது. ராசா ராசா அப்படி யார் இங்க பாக்கலாம். அந்த மன்மத ராசா பாட்டுல முன்னுக்கு வர மாதிரி யார் அழகா பாடி காட்டுவீங்கன்னு பாக்கலாம். யாராவது பாடு அந்த அந்த அந்த வார்த்தைய மட்டும் எங்க கோவை குமார் அடுத்த ராசா வாரா பாருங்க. வாங்க ராசா பாடலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க ராசா?
1: ராசா நல்லா இருக்காப்ல. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ராசாவும் நல்லா இருக்கும், ராணியும் நல்லா இருக்காங்க.
0: ராணியும் நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க அந்த ராசாக்கள் எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். என் குழந்தைகள் எல்லாம் ராசா மாதிரி. ராசா சொல்லுங்க ராசா, உங்களோட பாட்டு ராசாவை சொல்லுங்க. என்ன பாட்டு முதல்ல?
1: ஆல்ரெடி ஒரு பாட்டு பதிவு பண்ணமா.
0: என்ன பாட்டு?
1: அது கவிதை பாடும் மலைகள் படத்திலிருந்து ராசாவே ராசா கண்ணு அந்த பாடல பதிவு.
0: அந்த பாட்டு யாரோ கேட்டுட்டாங்களே, கண்ணே என் கண்மணியே என்று வந்துட்டு
1: சரி அப்படியே மாராசா வந்து பாரு அந்த பாடல்.
0: என்ன பாடல்?
1: அடுத்த வருஷத்துல பாடல் மாராசா வந்து பாரு அப்படின்னு பாடல்.
0: அடுத்த வாரிசு,
1: அடுத்த வாரிசு,
0: அடுத்த வாரிசு. அதுல என்னென்ன தொடங்குது? அது ராசா என்னட்டு சொல்லுங்க.
1: மாராசா வந்து பாரு, ஏ ராசா வந்து பாரு, மாராசா வந்து பாரு,
0: வாராசா வந்து பாரு,
1: வந்து பாரு,
0: வந்து பாரு. சூப்பர். அந்த ராஜாண்டு வேணாம், ராசா தான் வேணும் எங்களுக்கு இல்லையா?
1: அது ராஜான்னு வருமாமா, ராசான்னு வரும்.
0: ராசாண்டு நல்ல நல்ல சந்தோஷம். அப்ப கேட்டுக்கொண்டிருங்க, இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் எடுத்து வரலாம்.
1: கேட்டுக்கொண்டே இருப்போம்.
0: இன்றைக்கு எல்லாரையும் வச்சு கலகலான்னு பேச முடியல எனக்கு. ஏனண்டா ஒரு சின்ன சின்ன ஒரு தடங்கள் அது சொல்ல எனக்கு கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது அந்த எல்லாம் அதோடையும் காட்டிலைக்கு வந்திருக்கேன். தலை இடிக்குது அந்த தலை. அப்ப ஹெட்போனை போட்டு எல்லாரையும் பேச விட்டு கலகலன்னு சிரிக்க கொஞ்சம் சிரிச்சோடனே அது கூடுறது மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லாரையும் நன்றி வணக்கம். சரி நீங்க உங்களோட பாடல கேட்கலான்ட்டு அல்லாடி கொஞ்சம் கலகலன்னு பேசி இருக்கலாம். நல்ல உங்களோட பாடலை எடுத்து நன்றி. சரி காஃபில இணைஞ்சு கொள்ற எங்களுடைய முத்துவேல சந்திச்சிடலாம். வணக்கம் முத்துவேல், எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
2: வணக்கம் வணக்கம், நல்லமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: அன்றைக்கு பாட்டு பாட வாயெடுத்தேன் அப்படியே போன போக்கு தான். எங்கெங்க போயிட்டீங்க? நல்லமா இருக்கு.
2: ரெண்டு மூணு நாள் ஒரு நல்லா இருக்க
0: நல்ல
2: அலைச்சல் அலைச்சல்
0: கவனமா இருக்கணும். கண்ட இடங்களுக்கு எல்லாம் போய் வாரது. இப்ப அந்த கொரோனா வைரஸ் சொல்லுகிறார்கள், அது உங்களோட நாட்டுக்கும் வந்துடுச்சு. அந்த தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குது அங்க. அதனால வெளியில சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டு வரணும் எல்லாரும்.
2: நான் வெளியில எங்கேயும் போற தண்ணி கூட குடிக்க மாட்டேன்.
0: நல்ல கையில கொண்டு போவாங்க
2: வீட்டுலதான் குடிக்கிறது. அப்படியே வெளியில எங்கேயாவது தண்ணீர் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான், அதாவது காபி டீ இந்த மாதிரி தான் குடிக்கிறது.
0: அப்படி குடிக்கணும். என்ன நீங்க ஒரு ராசா சொல்லுங்க பாக்கலாம் முத்துவேல். நீங்க
2: ராசா வேணுமா? ராசான்னா நீங்க ஒரு ராசா ஞாபகம்.
0: ஒரு ராசா என்னங்க அங்க?
2: இல்ல இல்ல
0: என்னத்தை கட்டி விழுத்திட்டீங்க காணும். ஒரு ராசா சொல்லுங்க.
2: ஆமா ராசா தீ வாழணும் எப்போது நான் பார்க்கணும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல,
0: ராசா தீ வாழணும். அது நீங்க ராசா தீ இல்ல கூப்பிடுறீங்க? நான் ராசாவே இல்ல கேட்டேன். ஏங்க எல்லாரும் ராசாத்திய தாங்க நீங்க எல்லாரும் மனசு அப்படியே ராசாவை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணுங்க. நான் இன்னொரு அன்போட பேசிடுறேன். வணக்கம் சுவன்ராஜ். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க சுவன்ராஜ்? நீண்ட நாட்களுக்கு பின்பாக.
2: நல்லா இருக்கிறேன். நீ ரொம்ப நல்லா இருக்கிறம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க அன்றைக்கெல்லாம் அழைப்புக்கு வந்தீங்க, எல்லாரும் பேசி கொண்டு வந்தாங்க. இந்த கண்ணுக்கு சுவன்ராஜ் தெரிஞ்சிருந்த, இருந்தாலும் பேருந்து நீங்க தூங்கிட்டீங்க. நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நலமாக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க கால் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சந்தோஷம். நீங்க ராசாத்திய விட்டுட்டீங்க. ராசாத்தி கொண்டு வரைக்கெல்லாம் நீங்க வரையல, இப்ப ராசாவுக்கு தான் வந்திருக்கீங்க.
2: ராசா அப்படியா?
0: நேற்று பாடல் பதிவு பண்ணும் போது உங்களுக்கு அப்பா கேட்டிருந்தார், சோன்ராஜுக்கு நீங்க அதுல வந்து போன வழியா ஒரு பாட்டு, என்ன பாட்டு போடலாம்னு கேட்டிருந்தார். நான் உடனே சொன்னேன், அந்த காதல் கடிதம். காதல் கடிதம்
2: உனக்கு வந்ததால் வந்ததால்
0: இல்ல, அது இன்னொரு பாட்டு. காதல் கடிதம் தீட்டவே அந்த கடிதம் எதற்காலம் எடுத்து வாங்க பாரு சொன்னேன். வேற ஒரு பாட்டு சொன்ன உங்களுக்குரிய பாடல். இன்னைக்கு நீங்க ராசா, ராசா என்ற பாட்டு சொல்லணும் நீங்க. அது இடையிலையும் வரலாம்.
2: ராசா என்ற பாடலா?
0: ராசா இடையிலையும் வரலாம்.
2: இல்ல புரியல. ராசா என்ற, ராசா என்ற பாடலா?
0: ராசா என்ற சொல்லு அந்த பாடலுக்குள்ள வரணும். முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம். கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்க
2: முதல் மரியாதை படத்தில் இருந்து ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ எங்குதையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க எங்கு உசர வந்து ஒழுக்குதையா. அந்த பாடல்
0: இந்த பாட்டை கேட்டுட்டாங்க.
2: ராஜா நீ வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஒரு நாள் வரை பார்த்திருந்தேன்.
0: முத்துவேல்னா கோபம் உங்களோட. நான் சொன்ன ராஜாவை கொண்டு வர வேணாண்டு. உங்களோட மனைவி எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்க, ராசா வந்து இந்த மூன்று
2: பேர்
0: கொஞ்சம் இந்த இந்த காய்கறிகளை கொஞ்சம் கழுவி அப்படி வெட்டி குடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல ராசா, வாங்க. அந்த
2: ராசா கொஞ்சம் நாகரிகமா ராஜான ஆரம்பிச்சேன்.
0: அவன் அது கொஞ்சம் கம்பீரமா, அவர் கொஞ்சம் தலக்கணத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது ராஜா. நீங்க ராசாவை கொஞ்சம் பாத்தீங்களா, ராசாவை தேட முடியாம போச்சு உங்களுக்கு.
2: எனக்கு
0: பெரிய மருதுல இருந்து ராசாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அத போல எடுத்து வரலா உங்களுக்கு? பெரிய மருது என்ற படத்துல ராசாவுக்கு என்று சொல்லுகிற ஒரு பாடல். நானே என்ன கேட்கல, உங்களுக்கு தான் அடுத்து வந்து கேட்க போறேன்.
2: ஓகே, நானே இது வரைக்கும் கேட்டதில்ல. அந்த பாடல் யார் நடிச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியல. பெரிய மருதுன்னு சொல்றோன்னு ஐ திங்க் விஜயகாந்த் படம் அது. விஜயகாந்த்
0: எனக்கே தெரியாதுங்க. ஒருத்தர் அப்படி ரெண்டு மூணு பாட்டு எழுதி குடுத்துட்டு
2: போயிருக்காரு. சரியா?
0: நானே
2: ஓகே ஓகே, எனக்கு தெரியல. நான் படம் போய்
0: நானே இன்னைக்கு தான் கேட்கறேன்.
2: அது பெரிய மருதுனா அதான் விஜய். அப்படியா? அப்ப அநேகமா விஜயகாந்த் படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். கேட்ட விஜயகாந்த் படமா தான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: பெரிய மருது பாக்கலாம். அத பெரிய மருதுல, பெரிய மருதுல அவர் சொன்னது வந்து ராசாவுக்கு என்று தொடங்குற பாட்டு என்று சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு? ராசாவுக்கு, ராசாவுக்கு. அதுதான் தேட வேண்டி இருக்குது. பெரிய மருதுல நானும் உண்மையா நானும் கேட்டது இல்ல. ஆனா அது அவங்க சொன்ன உடனே அந்த பாட்டை எடுத்து வந்து பாக்கலாம் வேண்டிட்டுதான் நான் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வந்து எடுத்து வரலாம்னு யோசிச்சிருந்தேன். இதுதான் அந்த பாடலாண்டு பாக்கலாம் ஒரு நிமிஷம். ஆமா இது இல்ல இது இல்ல இது இல்ல பெரிய மருதுல எனக்கு புடிப்படையல அந்த பாடல் என்னன்னு பாக்கலாம். யாராவது இருந்தா அதை அனுப்பி வைங்க. பெரிய மருது படத்துல இருந்து ராசாவுக்கு என்ன உங்களுக்கு நாங்க ஒரு ராசாவுக்கு எடுத்து வர்றேன் சரியா? உங்களுக்கு இப்ப மிக விரைவாக எடுத்து வர்றேன். இந்த உடனால நீங்க வந்து பாடல் கிடைக்கல உங்களோட பாடல முன்னே கொண்டு வர சரியா சுகன்ராஜ்? நீங்க கேட்டுட்டு தூங்குங்க சரியா? இளவரசி நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க, அடுத்த இணைப்புக்கு வாங்க. உங்களுக்கு அந்த பாடல் தெரிகிறதான்னு பாக்கலாம். முத்துவேல் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: நான் ஒரு பாண்டேன் அரவரே நிக்குது. அவரு இளவரசர் பக்கத்துல
0: இளவரசி இப்பதான் வர்றாருங்க. அவர் வர்றாரு
2: பாப்பையா பாப்பா உங்களுக்கு ஞாபகம் பண்ண பாண்டேன். பிரசாந்த் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: என்ன பாட்டு?
2: பிரசாந்த் படத்துல இளராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது.
0: இளவரசு அடுத்த இணைப்புக்கு வாங்க. பிரசாந்த் படத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்றாரு இவர். கண்டுபிடிங்க பாக்கலாம். கண்டுபிடிச்சவங்க தயவு செய்து எல்லார்ட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள், பாடல்கள் கையில இருந்தா உடனே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க. அது வீடியோ பாடலா அதாவது யூடியூபா இருந்தாலும் சரி MP3 இருந்தாலும் சரி இந்த பாடல்கள் இருந்தா உடனே எனக்கு அனுப்பி வைங்க. டக்கு டக்குன்னு அந்த பாடல் எடுத்து வரலாம். எங்க இளவரசி நீங்க அடுத்த இணைப்புக்கு வர வேணும்னு சொல்லி இருந்தேன். அடுத்த இணைப்புல வாங்க. அடுத்த இணைப்புல இளவரசு முத்துவேல் அந்த இணைப்புல இருப்பதனால நீங்க அடுத்த 5149 5197 9 இதுலதான் பிள்ள அந்த இலக்கத்தை சொல்லாம விட்டுட்டேன்னா அத சொல்லி இருந்தா இளவரசு அதுல வந்து கொண்டிருக்க மாட்டார். சரி இங்க பாக்கலாம் அது என்ன பாட்டுன்னு. நீங்க எனக்கு எழுதி விடுங்க முத்துவேல், நீங்க நான் பாடல எடுத்து வரேன். சரி வந்துட்டாரு அவரை கேட்டுட்டு போலாம். எங்க இளவரசு? இளவரசு சிறையில் பூத்த சின்னமலர்.
2: எத்தனை பேர் ஒன்னு ராசா பாட்டு
0: சிறையில் பூத்த சின்னமலர் அந்த படத்துல அனுப்பி வைங்க எனக்கு. எல்லா பாடலும் கிடைத்தால் உங்களுக்கு உடனே அனுப்பி வைங்க. பக்கத்துல பக்கத்துல ஒரு ராசா வாராருங்க கலகலன்னு சீ. சொல்லுங்க உங்களோட கண்ணூர் தான்
3: எனக்கு. இல்ல நான் வந்து இந்த பாடலை தான் இது பண்ணிட்டு சரி இது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர அவர் இந்த பாடல் வந்து சொல்லிட்டு.
0: சரி இந்த சுவன் ராஜிகா கொடுத்த பாட்டா? என்ன இளவரசு இப்படி செய்துட்டீங்க? ஷாவு கமிட்ட பாட்ட நீங்க திருடிட்டீங்க பாருங்க. அவர் கற்பனையோட வந்திருக்காரு பாவம் இல்ல. அவர் தேடி பிடிச்சுக்கொண்டு ஓடி வரும்போது நீங்க தட்டி பறைச்சா எப்படி இருக்கு மனசுக்கு? சரியா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் எவ்வளவுதான் சூனியம் வைக்கட்டும் எங்களுக்கு, ஆனா இருந்தாலும் அவருக்கு நல்லதானே செய்யணும். பாருங்க ஏனாதோடையும் என்ன பார்த்து சூனியனாலேயே சூனியம் வைக்கிறான்னு தானே வச்சு இப்ப இன்றைக்கு நிமிந்திருந்து பேச முடியாதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் இவர் இவருடைய கண்ணூரும் இவர் செய்யறது தான். நேற்று சூனியம் வச்சுட்டு போயிட்டார்.
2: அப்பா பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பாடல உடனே சொல்லுவாங்க பாருங்க.
0: ஐஸ் வைக்கிறார் பாருங்க. வைக்கிறான் வைக்கிறான்
3: பாடல யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி. எனக்கு வந்து ஆனா கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிருவா இவர் சொல்லிடுவாரு
0: இவர் எல்லாத்தையும். சரி இந்த பெரிய மனதில் ஒரு ராசாவுக்கு வேண்ட ஒரு பாட்டு அது என்ன பாட்டு
2: இளவரசன்?
0: ராசாவை தேடி என்ற ஒரு பாட்டா அது என்ன? நான் கண்டுபிடிக்காத ஒரு பாட்டா இருக்குது. நான் கேட்காத பாட்டு தேடி வந்த ராசாவா படம்
2: ராசாவை தேடி
0: இருக்கா?
2: இருக்குமா? இருக்குமா? அது இது சின்ன பாடலா இருக்கு, அதாவது ஒரு ஒரு நிமிடம் 28 அப்படிதான் வருது.
0: அப்ப அந்த அவ்வளவு ஒரு குட்டி வாசம் எங்களுக்கு போதாதல்ல.
4: இல்லாத இடத்துல ஏதோ குட்டி ராசா கிடைச்சாலும் சரி ஓகே.
2: இருக்குமா அந்த பாட்டு? அந்த பாட்டு மூசாக இருக்குமா? ராசாவை தேடி வந்த அந்த பாட்டு இருக்குமா?
0: அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க உடனே அனுப்பிடுங்க. அது யாருக்கு கொடுக்கலாம்? அது அது தேடி வந்த
2: உங்களோட
0: பாட்டு உங்களுக்கே எடுத்து வந்துட்டேன் பாத்தீங்களா? ஏதாவது கொஞ்சம் ஏதோ கை விட்டு லஞ்சம் கிஞ்சம் கிடைக்கும். ஏதாவது பாத்து
4: பாதி பாட்டு
0: சரி கொஞ்சம் பாருங்க. முதல்ல ராசாவ அப்படி அரவாசியோட நான் வச்சிருக்கேன், பின்பக்கம் ராசா இல்லாத வரிகளை வச்சிருக்கிறதா? எதை தரப்போறீங்க நீங்க எனக்கு?
4: அது அது வந்து பாடலே வந்து எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா, அந்த ராசாவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே வரும்.
0: அதனால அப்ப நாங்க அதுல என்ன செய்யலாம்? சரி பாக்கலாம் வா. அப்ப சரி இருந்தாலும் உங்களுக்கு தந்திருக்குது, இதுக்கு அடுத்த முறை வரைக்கும் ஏதாவது பாத்துக்கிட்டு கொண்டு வாங்க. சரி நல்ல இளவரசு, இப்ப ஷாவல் ஹமீதுக்கு அந்த பாட்டை கொடுத்துடலாம்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா.
0: எனக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் அது என்ன படத்துல, சிறையில் பூத்த சின்ன மலர் இல்லையா?
2: சொல்றீங்க
0: அப்படி என்ன கூப்பிட மாட்டாங்க? சரி இளவரசி
4: கூப்பிட்டுருப்பாங்க.
0: அம்மா எந்த தாயும் கூப்பிட்டுருப்பாங்க, மனைவி கூப்பிட்டுருப்பாங்களா என்றதுதான் எங்கட கேள்வி. இப்ப உங்களை பார்த்த மனைவி, ஆனா நிறைய குடும்பங்கள்ல மனைவி மாதிரி கூப்பிடுறாங்க அன்பா. எதுக்கு? காய்கறி வச்ச, உடுப்பு துவைக்க, வீடு தும்புறோம், குழந்தைய பாக்க, இப்படின்னா அன்பா கூப்பிட்டு அதுல அறுத்த கூப்பிடுறா, இவ கூப்பிடுறா அன்பா ராசா சொல்லிட்டாவா, ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கலான்னு தான் நீங்க போகணும். பாருங்க அமைதியா இருக்கிறாரு பக்கத்துல
2: இளவரசு.
0: அமைதியா? அது உண்மை, அதனால அவர் அமைதியாயிட்டாரு. வீட்டுல அப்படித்தான் கூப்பிடுறா, கூப்பிட்டு இந்த சப்பாத்தியா இருக்கா குழைச்சு தாங்க.
2: காலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏங்க இந்த டீய குடிங்க அப்படின்னு சொல்லி காலையில குடுக்கறாங்க. இல்ல வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மாத்திரையை போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் உடம்பா சரியில்லை, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து நலமாதான் இருக்கீங்க அப்படின்னா இங்க வாங்க, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் தேவை.
0: ஐயோ அம்மா எனக்கு சுகம் இல்லாம இருக்குது, தலை அடிக்குது, எனக்கு ஏதாம இருக்கு, உடம்பு சொல்லிடுவாங்க. அப்ப முதல்ல டீய கொடுத்தா என்ன இவ கர்ச்சனையா பாக்குற? சரி இந்த மாத்திரையை போடுங்கன்னா எனக்கு என்ன ஏதா நோய் இருந்தா நீ தாரான்னு கேட்டுட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, இவருக்கு நோயே இல்ல. அப்ப இனி உடுப்பு தோய்.
2: எனக்கு என்ன நல்லா நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல உடனே வச்சுட்டாங்க. செக்
0: பாருங்க எப்படி செக் பண்றான்னு பாருங்க அவரோட வாயாலேயே. அனுபவம் பேசுது ஷாகுல் கேட்டீங்களா?
4: அனுபவம் தானே வாழ்க்கையே.
0: சரி, நீங்க எல்லாம் நேற்று அடிச்ச கலாட்டால எங்களுடைய சேகர் இப்ப வண்டிக்கு வரவே இல்லை. கண்ணன் சேகர் அவர் பயந்துட்டார. முதல் நாள் வந்து நான் அந்த முதல் நாளே நீங்க அவரை வச்சு எவ்வளவு கலாட்டம் அடிச்சீங்க. இப்ப பார்த்தா அவர் இன்னைக்கு மெல்ல மெல்ல வெட்டி பாக்குறாரு, வர பயப்படுறார். ஐயோ இங்க போனா இங்க வர பயமா இருக்குது, பயமா இருக்குது என்று எட்டி எட்டி பார்த்துட்டு போறாரு. அப்ப நீங்க ஒரு அதான் சொல்றது, முதல் வார பிள்ளையெல்லாம் நீங்க எப்படி ராசாக்களை எப்படி பேசுறா, ராசா வாங்க பாட்டு என்ன ராசா உங்க ராசா சொல்லிட்டீங்களா ராசா ரெண்டு அன்பா அனுப்பன. இது அப்படி இல்ல,
4: நீங்க அப்படியே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது எங்க தவறு?
0: அது சரி. இப்ப புதுக்கோட்டை செல்வகுமார் வர, அவர் ஒரு ராசா கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். செல்வகுமார் இருந்தாலும் அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. அவரை உங்களோட இணைச்சிக்கலாம் ஷாகுல், பாக்கலாம் அவர் என்ன சொல்ல போறாரு. வணக்கம். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
5: வணக்கம். சரியா கேக்கலையம்மா?
0: சரியா கேக்கலையா?
4: கேக்காது கேக்காது.
0: செல்வகுமார்,
5: இளவரசு ஒரு ஜோக் சொன்னே எனக்கு ஒரு ஜோக் வந்துருச்சு.
0: ஜோக் சொல்லுங்க.
5: ஒருத்தர் போய்கிட்டு இருக்காருமா?
0: எங்க போறாரு?
5: வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு.
0: வாக்கிங் போறாரு.
5: ஒருத்தர் கேக்குறாரு, எங்க போறீங்கன்னா, வாக்கிங் போறேன், கால் வழியா இருக்கு, கால் வழியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எங்க உங்க மனைவியும் கூட்டிட்டு போக வேண்டியதானே
0: அப்படின்னா,
5: தேவையில்லாம தலைவலியும் கேட்டுக்க சொல்றீங்க அப்படின்ற.
0: நீங்க தேவையில்லாம தலைவலியும் சேர்த்துக்கிறீங்க கேக்குறாரா பாருங்க.
4: இப்ப இல்ல வீட்டுல ரேடியோ கேக்கல, வீட்டுல ரேடியோ கேக்கல,
5: தூங்குறாங்க.
4: சத்தமா சொல்றீங்க.
0: சரி, இப்ப நாங்க சொல்லிட்டேன்றதுக்காண்டி கண்ணன் சேகர் தான் இணைகிறார். ஏன்டா எப்படியும் இணைஞ்சிடலாம், அல்லாட்டி வந்து ஏதாவது சொல்ல போறாங்கன்னு ஓடி வர பயம் இல்லாம. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வர்றவன அன்பா பேசி அனுப்புங்கப்பா. எப்படி பேசுவீங்க? இங்க பாவம் முதல்ல ஒரு ஒத்திய பாக்கலாம், அவரை எப்படி கூப்பிடுவீங்க?
5: எங்க
0: அப்ப வரவேணுங்க பாக்கலாம். சேகரன்
4: சேகர் வாங்கல. சேகர் எப்படி இருக்கீங்க?
0: பாருங்க
4: பாருங்க. ஹலோ
0: சேகர்.
4: சிவப்பு கம்பளம், அந்த சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு பாருங்க. அந்த ஏரி வாங்க போன் கேட்டுருங்களா. நீங்க நிகழ்ச்சிக்கு இந்த சீட்டு வரத்த போன் கேட்டுருக்கா
0: வரதுக்கு முன்னாலா?
4: நிகழ்ச்சிக்கு வரதுக்கு அரை நேரம் முன்னாடி கரெக்டா 9 மணில இருந்து 6 மணி போன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்ல.
0: எடுக்கவே
4: இல்ல. உங்க மேல தப்பு, உங்க மேல தப்பு, அவரை சொல்றீங்க.
0: என் மேல தப்ப தப்ப வச்சுக்கொண்டு அவரை சொல்றீங்க பாருங்க. இவரும் போட்டு
4: கொடுக்கறேன்.
0: வந்தவரு விரட்டி விட்டீங்களே பாருங்க. இன்னைக்கு அன்பா பாருங்க.
4: எடுக்கல எடுக்கல
0: எடுக்கல
4: ரப்பர் கடை ஒருத்தருந்து தோங்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கணும் வந்திருக்காரு கண்ணதாசன் கிட்ட. அவரு வந்து ராவுக்கு முன்னு ஈ
0: போட்டுக்கிறாரு.
4: அப்ப ஈ போட்டு அப்ப என்ன பேர் வராது உச்சரிப்பு?
0: இறப்பர்
4: தான் வைக்க முடியுமா? இறப்பு அவரை
1: இறப்பர் கடைதான் நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது இறப்பர்.
1: அதனால ஈ எடுத்து பழைய பெரிய ரா போட்டு ரப்பர் கடை எழுதி
0: கொடுத்தாரன் எழுதி கொடுத்தார.
1: சாப்பிடுறதா சாப்பிடுறதா ராஜாவா ராசாவா ஒரே குழப்பம்.
0: பாசம் வந்து எங்க எந்த சொல்ல இருக்கா ராசான்னு கூப்பிடுறதுலதான் பாசம் இருக்கு.
1: இல்ல ராசா கூப்பிட பத்து பேரு ராஜா கூப்பிட ஒரு 90 பேர் சேர்த்து வேண்டியதுதான்.
4: இல்ல அதை எப்படி நீங்க சொல்லலாம், அவங்க வந்து என்ன மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில அப்ப கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய அது நம்ம வந்து அதுல போய் தலையிட முடியாது. அதுல போயிட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்ட் வந்து அன்பு அதிகமா இருக்கு அதனால கூப்பிடுறதுனால அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
0: இல்ல இப்ப ராஜான்னு கூப்பிடும் போது ஒரு ஒரு உருக்கி போல ராஜா ராஜா இங்க வாங்க ராஜா.
4: அப்படி இல்ல
1: அது அது நடக்குது அதுவே நடக்குது எடுத்துக்கலாம் ராஜா ராஜா எடுத்துக்கலாம் பாட்டு நிறைய கவனி எழுதிக்காங்களே எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து டப்பிங் பண்ண போற சொன்னா.
4: இல்ல அப்படி இல்ல நீங்க வந்து இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அன்பு ராஜா வா ராஜா
0: ராஜா
5: கூப்பிடுவாங்க ராசான் கூப்பிடுவாங்க
0: ராசான்னு தான் அன்பா கூப்பிடுவாங்க. தலைய தடவி தலைமுடி இருந்து தலைமுடி இருக்குதோ இல்லையோ தலைய அப்படியே தடவி சேகர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சேகர் முதல்ல.
1: அதாவது நம்ம வீட்டை வச்சு எடுக்கணும் பாடல்கள் எழுதி பாட்டு எப்படி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ராஜா பாட்டு நிறைய இருக்கனால நிறைய கவிஞர் எழுதுனால இஷ்டத்துல அவனு தப்பு கிடையாது.
0: அடுத்த முறை ராஜா எடுத்து வரணும் இல்ல ராசா
4: நாளைக்கு எடுத்துட்டு வருவோம்.
0: நாளைக்கு நாங்க ராஜாவை எடுத்து வருவோம். நீங்க எதுக்கு ரெண்டையும் கலக்குறீங்க அடம் பிடிக்கிறீங்க பாருங்க. நாளைக்கு உங்களோட மனைவி உங்களை ராஜான்னு கூப்பிடுறா போல. அப்ப அதனாலதான் ராஜாவை கொண்டு வாண்டி இவர் அடம் பிடிக்கிறார் பாருங்க. நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு.
5: வேற
4: ஹலோ
0: இப்ப ஒரு முடிவுக்கு வாங்க
1: ராஜா வந்து நாம சினிமா பாட்டு தொடர்புடியாதா இருக்கிறோம் அதனால நிறைய இருக்குது சேர்த்துக்கலாம். ஏன்னா சினிமா பாட்டு தொடர்பு வச்சுதான் நம்ம பண்றோம்.
0: ஆனா ராசா நிறைய
1: சேர்த்துக்கலாம்
0: இன்றைக்கு நாங்க சேர்க்கவே மாட்டோம். நீங்க எவ்வளவுதான் அடம் முடிச்சாலும்
4: நீ ராஜா கிடையாது நீ ராசா மட்டும்தான். நீ ராசா
0: மட்டும்தான் சேகர் சேகர் நீங்க இப்ப ராஜா வீட்டு வாசல்ல வந்து நான் வரப்போற வீட்டுக்கு சொன்னாலும் ராஜா கெட் அவுட் எழுதான் சொல்ல நான் ராசா மட்டும்தான் இன்னைக்கு நாங்க சேர்க்கிறோம். நீங்க எதுக்குங்க நீங்க அடம் பிடிக்கிறீங்க அது அழகியா வருது எனக்கு.
1: இல்ல ராஜா சேர்த்துங்க ராஜா
0: ராஜாவும் சேர்க்கவே மாட்டோம் நாங்க இன்றைக்கு. நீங்க பாருங்க யாரு வந்தாலும் சொல்லுவாங்க இல்ல முதல்ல இருந்தே நாங்க ராசா தான் கேக்குறோம் அதனால ராசா மட்டும்தான்.
1: இல்ல அது இல்ல எல்லாரும் என்ன பண்றோம் ஊகையில குடுத்துட்டு போயிடலாம் அந்த பொறுப்பை நீங்க தேடி தேடி சார் இருந்தா இருக்கு.
5: விஸ்வநாதன் ராமூர்த்தி இவங்க பாடல் பூராமே ராஜான்னு வரும். இளையராஜா கந்தமரன் என்னங்கம்மா
0: ஒரு தயவு செய்து நீங்க மூன்று பேரும் ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் பேசுங்க பாக்கலாம். என்னுடைய குரல் வராம இருக்கும் ஒரு மூன்று பேரும் அதாவது இடவெளி விடாம பேசணும் ஒருத்தர் ஒருத்தரா பேசணும் பேசுங்க பாக்கலாம். ராசா ராஜாவை பற்றி
5: இளவரசே ஆரம்பிங்க.
6: இளவரசே
5: என்ன கடவுள் நம்பர் தாழ்ச்சமாய் சவுண்ட் வருது. இளவரசே
4: இளவரசு
5: இல்லீங்களா யார்
4: இருக்கீங்க பத்தி பேசுங்க
6: நீங்க அலை எடுக்கிற மாதிரி குறிச்சு பேசுங்க.
4: அது கடல்ல அலை அடிச்சிட்டு இருக்கு
5: கடல் அலை இல்ல. ராசாவை பத்தி சொல்லுங்க அவர் சொல்லிட்டு இருந்தாரு சேகர் சேகரன்
1: ராசாவை பத்தி சொல்லட்டமா ராசா பத்தி சொல்லட்டமா
5: சொல்லுங்க.
1: ஒரு நாட்டினுடைய அவசரம்
5: சவுண்ட் அதிகமா இருக்கு. என்னங்க
3: சவுண்ட் அதிகமா இருக்கு, குறுக்கீடுகள் அதிகமா இருக்கு.
5: இல்ல இல்ல கரெக்டா இருக்கு சொல்லுங்க.
6: எனக்கே இது
5: சொல்லுங்க சொல்லுங்க.
6: நான் பேசிட்டேன் மேடத்தோட பேருந்து ராஜாவோட பண்ணலாம்னு சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லணும்.
0: நான் வந்துட்டேன் மீண்டும் வந்துட்டேன் இன்னைக்கு ராசா
6: தான்.
0: இப்ப எல்லாரும் இப்ப ராசா நிக்க நீங்க மட்டும் ராஜாவோட நின்று என்ன செய்ய போறீங்க முதல்ல சொல்லுங்க. அத சேகர்
5: என்ன
0: செய்ய
6: முதல்ல ராஜா பாட்டு பாட்டு போடுவேன்.
0: இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, கேக்குது அவங்க பேசுறது. இப்ப
6: இந்த வாய்ஸ் நல்லா கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் சரியா வரல.
0: நீங்க பேசுங்க சார், யாராவது பண்ணுங்க. சேகர் என்னடா கஷ்டப்பட்டு நாங்க ஒரு ஆலமரம் புடிச்சு, அதுவும் குயட்ல ஒரு ஆலமரம், நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அந்த குயட்ல ஒரு ஆலமரம் புடிச்சு அதுவும் ஒரு நடுவர், அதாவது ஒரு தீர்ப்பு வழங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நடுவரா? நாட்டாமை ஒரு தடவை குவைத்ல புடிச்சு அவரும் அங்க பாருங்க அசையாம ஒரு செம்போட இருக்கார் பக்கத்துல. இது ராசாதான் இன்னைக்கு வரணும், ராஜா வரக்கூடாது. நீங்க எப்படி ராசா ராஜாவை கொண்டு வர நிக்கிறீங்க?
6: சினிமா போட்டு மெல்லிசு அப்பா பாட்ட கேக்குறோம், சினிமா பாட்டு எல்லாம் ராஜா சேர்த்துக்கலாம். சரி உங்களுக்கு விருப்பம், நான் வந்து போடணும்னு சொல்லல, நீங்க என்ன சொன்னாலும்
0: சரி. சரி இப்ப நீங்க உங்கள்கிட்ட கடைசி முடிவா, நாங்க ஒரு ஒரு டீலுக்கு வரோம், நீங்க இப்ப நீங்க எங்களோட சேர போறீங்களா அல்ல நாங்க உங்களோட சேர்றதா?
6: அது அந்த முடிவு நீங்க தான் எடுக்கணும். இப்ப எங்களை பொறுத்தவரைக்கும் சொம்பு இல்லாத நடுவர் நீங்கலாம்.
0: சரி உங்களுக்கு சொம்பு இல்லன்னு தெரியல, ஒரு புது சம்பந்தம் வாங்கிட்டு
6: வந்து
0: அத பார்த்தா இருந்தாலும் உங்களுக்காக ராஜான்னு மாத்தி இருப்பேன் இல்லனா. இத பாருங்க, பன்னெண்டு பேர் இப்ப நாங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு ராஜா வந்தா பிறகு யாரும் சொல்லக்கூடாது ராஜாவோட பாட்டு இல்ல கஷ்டமா இருக்கு, எல்லாரும் ராஜாவோட பாட்டு கொண்டுறணும். முதல்ல
6: இன்னைக்கு
0: நாங்க ராசாவோட போறோம்.
6: நாளைக்கு பாட்டு சொல்லிடுறேன், ராஜா எந்தா மந்திரி எந்தா ராஜ்யம் இல்லை பாட்டு நான் சொல்லிட்டேன் நடத்துக்கு அனுப்பிச்சு
0: ராசாவில ஒரு பாட்டு சொல்லுங்க சார், அல்லாடி அழுது
6: வந்து
0: சரி உங்களுக்கு நாங்க ராசாவில கொண்டு வரோம். இப்ப நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்கல்ல, இல்ல
1: என்ன பண்ண தலைமை என்ன சொல்லுவாங்க.
0: சந்தோஷம், நன்றி நன்றி சேகர், நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஷாவுல் ஹமீத்
1: நன்றி.
0: ஓ பாட்டா எடுத்து வர்றதுக்கு முதல் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் இருக்கிறேன். என்னடா இது, உண்மையிலேயே நான் போய் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதான் அந்த கதைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து வர பாக்குறேன். எனக்கு உடல்நலம் சட்டு, அதுக்காக நீங்க அந்த வைரஸ் சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் நிறைய பேர் கவனமா இருக்கணும். எல்லா நாட்டிலும் இப்ப வந்து கொண்டு இருக்குங்க, அது கவனமா இருக்கணும்.
1: உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சு பாத்தீங்களா?
0: என்னது
1: இப்போ அந்த உங்களுடைய அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அந்த
0: ஒரு நிமிஷம் இளவரசி வணக்கம்.

0: இன்னைக்கு கொடுத்துருங்க.
1: காத்தாடி போனாடு
2: அந்த பாட்டை நான் இப்ப முதல் பாட்டு எடுத்து வச்சிருந்தேன். ரதீஷ் வந்து தனக்கு தான் அது இந்த பாட்டுன்னு பறிச்சு கொண்டு
1: போயிட்டார்.
2: இல்ல இந்த பாட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க இப்ப மேல வந்து சொல்லிட்டீங்க, நீங்க அவருக்கு கொடுக்க சொல்லி. ஆனா மொத்தத்துல நான் இன்னைக்கு பாட்டு எடுத்து வர்றதா இல்ல, எல்லார்ட்டையும் ஒரு தனிமையாக உடை பெற்றுக் கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து அல்லாட்டி உங்களுடைய இல்ல இந்த பாடல்களை எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சரியாக 11 மணி கிடைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு விடை பெற்றுக் கொள்ளட்டுமா?
1: நன்றி.
2: எனக்கு கொஞ்சம் உடல்நலம் தலை அதை எப்படி சொல்லுவது தலை
0: நீங்க காட்டல என்னோட பாடல் வருதுன்னு சொன்னா நான் ஒரு பெரிய வணக்கத்தை வர போட்டேன். நன்றிமா பாடலுக்குன்னு சொல்லிட்டு
2: மன்னிக்கணும் ஐயா. நான் கொஞ்சம்
0: பரவாயில்லம்மா,
2: நான்
0: சும்மா தமாசம்.
2: எங்க எங்களுடைய சந்தனராஜ் மாமா சொல்லிருக்க கொண்டு பாருங்க. உண்மையிலே எனக்கு சற்று உடல் நலம்.
1: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்படி நடைபெற்றதுக்கு உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சற்று என்னால் முடியாமல் உடல் நலம் காலையிலிருந்தே இருந்தது, இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் என்பதற்காக நான் இணைந்திருந்தேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
3: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
4: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
3: MTR FM.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: கதம்பம் நிகழ்வினே உங்களை

0: சந்திக்க வந்திருக்கின்றேன் காற்றாலையில். 2021 ஆறாம் மாதம் இன்று முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு உறவாடும் நான். இப்பொழுது கனடா கலையகத்தின் நேரம் 12:08, நண்பகல் 12:08 இருக்கின்றது. 16 °C என்ற வெப்பநிலை காட்டிக் கொண்டிருக்கின்றது. வெப்பமாக இல்லை, குளிராகத்தான் இருக்கு. வெளியே சென்றால் அது நல்ல மகம் இதமாக இருக்கும். மாரதம் தென்றல் தலைவது போன்று இருக்கும் அப்படியானது. ஆனால் வெளியே சென்று அதை அனுபவிக்க முடியாமல் பாதுகாப்போடு இருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9 தாண்டி 38 ஆகிவிட்டது. பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் 7:09 கட்டிப்படுத்திவிட்டது. வளைகுடா நாட்டின் குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அந்த உறவுகளை நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் நலமாக இருக்கின்றேன் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, இன்றைய கலம்பத்திலே பல் சுவை நிகழ்வுகள் இருக்கின்றன. அதிலே முக்கியமாக ஒரு நிகழ்வு இன்றைக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். பொக்கிஷம் என்று ஒரு நிகழ்வு, பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திலே நீங்கள் வந்து உங்களுக்காக இங்கே 20 இருக்கின்றன. அதாவது பொக்கிஷங்கள் பெட்டிகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்றது. 1 to 20 வரையான பொக்கிஷங்கள் என் முன்னாலே அடுக்கப்பட்டு வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு பொக்கிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு சொற்கள் இருக்கின்றன. அப்ப நீங்கள் காற்றலைக்கு வந்து இணையும் பொழுது உங்களுக்கு எந்த இலக்க பெட்டி வேண்டும் என்று எனக்கு கூற வேண்டும். முதலாவது பெட்டியா, இரண்டாவது பெட்டியா, ஒரு இலக்கத்தை கூறுவீர்கள். உங்கள் விருப்பமான அதிர்ஷ்ட நம்பர் இலக்கங்கள் இருக்கும் தானே, எந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்கள். அந்த பெட்டியை திறந்து அதனுள்ளே என்ன இருக்கின்றது நான் பார்க்கும் பொழுது அதனுள்ளே ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்லை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி? அதனுடைய தரவுகளை தந்து கேட்பேன். நீங்கள் கூறிவிட்டால் உங்களுக்கு 2 கிடைக்கும். ஒரே முதல் தடவையில் கூறிவிட்டால் உங்களுக்கு 2 கிடைக்கும். நீங்கள் கூறாத பட்சத்தில் வேறு ஒரு நபருக்கு அது செல்லும். வேறு நேயருக்கு சென்றுவிட்டு அவர் கூறுவார், அந்த 2 அவருக்கு போய்விடும். அதன் பின்பு அவர்தான் ஆரம்பி, யார் சொல்லுகிறாரோ அவர் ஆரம்பிப்பது. அந்த விளையாட்டு அப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. இன்றைய கதம்பத்திலே பொக்கிஷத்திலே நாங்கள் இணைந்து விட்டோம். அடுத்து நீங்கள் முதலில் வருபவருக்கு ஒரு பாடல் வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றேன் தானே. அதுவும் உங்களுக்கு முதலாவது வார உறவுக்கு வழங்கப்படும். அவர் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். எங்கே கலம்பத்துக்கு ஓடி வாருங்கள். கலம்பத்திலே வந்து நீங்கள் இலக்கத்தை தெரிவி பொக்கிசத்தை திறந்து உங்கள் பதத்தை கண்டு 2 பெற்றுக் கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். ஓடி வந்து கலம்பத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடல் சாதாரணமாக கலையகத்து பாடல். இது ஒழிக்கும் பொழுது நீங்கள் இதை தடை செய்து வரலாம். புரிந்தது தானே உங்களுக்கு? அதாவது வந்து 1 to 20 பொக்கிஷம் இங்கே இருக்கின்றது. ஒவ்வொரு பொக்கிஷத்துக்கு இலக்கங்கள் இருக்கின்றது. 1 2 3 4 5 நீங்கள் விரும்பின இலக்கத்தை கூறினால் அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்த்தால் அதனுள்ளே ஒரு பதம் இருக்கும். அந்த பதத்தின் தரவுகளை உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதை கண்டுபிடித்து கூறிவிட்டால் உங்களுக்கு 2 வழங்கப்படும். நீங்கள் கூறாத பட்சத்தில் வேறு ஒருவர் வருவார். அவருக்கு அந்த பதத்தை கொடுத்து அவரிடம் நான் கேட்பேன். அவர்களுக்கு 1 தான் அதற்கு கிடைக்கும். அவருக்கு 1 கிடைக்கும். ஆனால் நேரடியாக உடனடியாக சொல்லுபவர்களுக்கு 2 கிடைக்கும். சரியா? முதலாவதாக பாலச்சந்தர் வருகின்றார். வணக்கம் பாலச்சந்தர்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நலமா இருக்கிறீர்களா? முதல் பாடலுக்கு ஓடி வந்து விடுவீர்கள் இல்லையா?
1: பலமாக இருக்கிறேன். பகல் வணக்கம்.
0: நல்லது. எங்களுடைய பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் இரவு வணக்கத்தை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா? அப்படியான நல்ல எழுத்துக்களோடு வந்த பாடல்கள் முன்பு வந்தது. இப்பொழுது அதை காண முடியாது. அந்த கலை உலகம் மாறிவிட்டது. இப்பொழுது தென்னகத்து திரையுலகம் வேறு திசை நோக்கி செல்கின்றது. எதிர்கால என்றையெல்லாம் பெற்றோர் தினம் என்று இருக்கல. இன்று பெற்றோர்கள் நினைவு பெற்றோர்கள் தினம் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் தினம் இவர்கள் சொல்லித்தான் அறிய வேண்டிய நிலையில் இன்றைய சந்ததி இருக்கின்றார்கள். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்த விதம், எங்களுக்கு அவர்களுடைய நடைமுறைகள் எல்லாம், சமுதாயத்தில் அவர்களுக்கு பெயர்கள் எல்லாம் எங்களை காத்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். அதான் இன்றைய தினம். மாறி இணைக்க கூடாது. எங்களுடைய பெற்றாரை இணைக்கிற தினம் என்ன? எங்களை நாங்கள் பெற்றார், நாங்கள் பெற்றாராக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை நல்லது. அப்ப இன்று வந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என்ற ஒரு நிகழ்வுல நினைக்கிறோம் வித்தியாசம். அதுலே இப்ப ஒன்றுல இருந்து 20 பெட்டிகள் இருக்கின்றன, அதற்குள்ளே தமிழ்நாட்டு கேட்டீர்கள் தானே? சரி, அப்ப இந்த முதல் பாடலா என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு வந்து நினைவே ஒரு சங்கீதம்.
0: அந்த திரைப்படத்திலே என்ன பாடல்?
1: ஏத்தம் ஐயா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தம். அந்த பாட்டு
0: ஒரு பாட்டா? கலம்பத்திலே கிடைக்கும் இந்த பாடல், அப்படித்தானே? அல்ல, முதல் பாடல்.
1: ஆமாப்பா, இது கதம்பம் நாளைக்கு.
0: ஏத்தம் ஐயா ஏத்தம் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படம்.
1: ஆமாப்பா,
0: நினைவே ஒரு சங்கீதம். சரி, இப்பொழுது இங்கே நிகழ்ச்சியில முதல் ஒரு பேச்சு பேசிக்கொள்வோம். அதை பற்றி பெற்றார் என்றால் யார்? பெற்றோர் என்பவர் பெற்றோர் என்பது
1: தாய் தந்தை.
0: தாய் தந்தையர், வாழ்த்துக்கள். சிறப்பான அன்னை தந்தை. சரி, இன்றைய தினம் என்ன தினம்? பெற்றோர் நினைவு தினமா? பெற்றோர்கள்
1: தினம். பெற்றோர்கள் தினம்,
0: பெற்றோர்கள் தினம். எதற்காக அந்த தினத்தை கொண்டாடுகின்றோம்? இது ஒரு புதிதாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு திருமணம் வியாபார நோக்கத்தோட வருவது என்ன என்றுதான் ஓடி போய் பழத்தை பட்டையை வாங்கி கொண்டு அப்பா அம்மா கொடுக்கிற நாளாக இங்கே இருக்கலாம். பெற்றோர்கள் தினம் ஒன்று வலுத்தளம் சரியா இல்லையா? தெளிவாக உங்களோட சொற்கள் வருவதில்லை மகனி. சற்று திருப்பி அல்லது அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று பாருங்கள்.
1: பெற்றோர்களே இந்த காலத்துல மறந்துடுறாங்க. பெற்றோர்களே அவங்க ஞாபகம் வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த தினத்தை வச்சிருக்கலாம்.
0: அப்ப இன்றைக்கு மட்டும் இந்த ஞாபகம் வந்தால் போதுமா?
1: அப்படி கிடையாது, சில பேர் வாழ்க்கையில மறந்துடுறாங்களே. அவங்க
0: அவன் தன்னை வாழ்க்கையே மறந்துடுறான் பெற்றோரே அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல, என்னுடைய கருத்து என்னவென்றால் பாலச்சந்தர், பெற்றோரை காலம் முழுவதும் பெற்றோரை எந்த கெட்ட மகனும் எந்த துர்பழக்கம் உள்ளவனும் தாய் தந்தையை மறக்க மாட்டான். போய் சென்று பார்த்து பறைய அவர்களுக்கு செய்ய மாட்டாங்களே தவிர, செய்ய நேரம் இல்லை என்று போவாங்களே தவிர, பெற்றோரை அவர்கள் மறக்க முடியாது. ஐயா, அந்த பூமியில நடமாடும் வேளையில அன்னையும் தந்தையும் இருந்தபடியால் தானே இவன் நடமாடுகிறான் இல்லையா?
1: இந்த உலகத்துக்கு அவங்க தானே நம்மளை அருமையுமே படுத்திருக்காங்க.
0: எங்களை வந்து பெற்று வளர்த்து விட்டான். எங்களுடைய தாய் தந்தையர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கலாம் பழக்க வழக்கங்களிலே, அதாவது மதுமையப்பட்டு கடவுள் சச்சரவுப்பட்டு அவர்கள் சரியான நெறிமுறையில் வாழாமலும் இருந்திருக்கலாம். அந்த அன்மையில் தவறான வழியிலே ஒரு பிள்ளையை பெற்றாலும் அவர்கள் பெற்றார்தான். வந்த வழி தவறாக இருந்தாலும் பெற்றார்தான். அவனுக்கு தெரியாமல், அந்த குழந்தைக்கு தெரியாமல் தாய் இருக்கலாம், குழந்தைக்கு தெரியாமல் தந்தை இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தேடலே வரும்பொழுது இந்த தாய் தந்தையுடைய தாகம் அவனுக்கு இருக்கும். எந்த உயர் பதவிக்கு வந்து பெரிய இதுல போனாலும் கூட அந்த தாய் தந்தையை அவன் நினைத்துக் கொள்வார். அது எந்த துர்பலக்கம் உள்ளவர்களுக்கும் தாய் தந்தையர் என்ற எண்ணம் வரும். தரக்கு விழும்பொழுதும் அம்மா என்றுதான் விழுவான். சரியா? தாய் தந்தையை மறக்க எந்த உயிரினமும் மறக்க முடியாது. அதனால் நீங்கள் கூறிய கூட்டுமுடி உண்மை. இன்று தாய் தந்தைகளை மறந்து விட்டார்கள். அதனால் தான் வீதிக்கு வீதி முதியோர் இல்லம் இருக்கின்றது, அநாத இல்லங்கள் இருக்கின்றது. அப்படி மேலும் தோன்றக்கூடாது என்பதற்காக தான் ஒரு விழிப்புணர்வாக்க இந்த பெற்றோர் தினம் என்று வைக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பெற்றார், நாங்கள் தந்தை தாய் என்ற ஸ்தானத்தை பெற்றவர்கள், எங்களுக்காக சந்ததியை பெற்றவர்கள், இரண்டு கருத்தை ஈன்றவர்கள். அந்த குழந்தைகளை ஈன்றெடுக்கும் பொழுது நாங்கள் பெற்றார் ஆகின்றோம். அப்ப அந்த பெற்றார் என்ற ஸ்தானத்தை நாங்கள் சரியாக கடைபிடிக்கின்றோமா என்று கேள்வி இந்த பெற்றார் தினம் அமைகின்றது. அடே, நான் எப்படி முதியோர் இல்லத்தில் இருக்க தந்தை தாயை கூட இன்று சென்று பார்ப்பார்கள், இதுவரை காலமும் பார்க்காதவர்களாவது சென்று பார்ப்பார்கள். அப்ப எங்கள் குழந்தைகளும் எங்களை பெற்றார் என்று மதிக்கக்கூடிய வகையிலே, நினைக்கக்கூடிய வகையிலே ஒரு பெருமதி வாய்ந்த பெற்றார், அதாவது நான் கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று கூற வரவில்லை. அன்பு, பாசம், அரவணைப்பு, வளர்ப்பு முறை காட்டும் நெறிமுறைகள், நடந்து நாங்கள் செய்து காட்டும் செய்முறைகளை கண்டுதான் அவர்கள் பின்பற்றப் போகின்றார்கள். அதனால் இந்த பெற்றார் தினம் எங்களுக்குத்தான் ஒரு அறிவுரையான தினம் என்று நான் எண்ணுகிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களை எண்ணலாம் மகனே. முதலில் நாங்கள் கேட்டு பார்க்கிறோம், எங்களோட தாய் தந்தையருக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தோமா? அடுத்தது எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல பெற்றாராக இருக்கின்றோமா? கூறுங்கள், நீங்கள் இதை கூறுங்கள் கூறுங்கள் மகனே.
1: நான் இருக்கிறேன்பா, கண்டிப்பா அது
0: மாரிதான். நல்லது, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? அதைத்தான் கேட்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர் வயது சென்று விட்டு அவர்கள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெயர் பெற்று விட்டார்கள், பெற்றார்கள் அவர்களை. நாங்கள் எங்களை நினைக்கும் வகையிலே சரியான தாய் தந்தையா நாங்கள் இருக்கின்றோமா? இங்கேதான் அந்த குடும்பங்களுக்கே வர பிரச்சனைகள் கூட முற்றுப்புள்ளி வைக்கும் இடம் பெறுகின்றது. இதை சரியாக உணர்ந்தால் குடும்பங்களுக்கே கூட வர கருத்து வேற்றுமைகள் விட்டுக் கொடுத்து ஒத்துழைத்து போக வேண்டும். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், அம்மா அப்பாவுக்குள்ளே சில போல மனக்கசப்புகள் கருத்து வேற்றுமை இருக்கும், ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னாடி அதை காட்ட மாட்டார்கள், தெரியுமா? பிள்ளைகளுக்கு முன்னாடி அதை காட்ட, அவர்களுக்கு இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, அவர்களுக்கு உள்ளே இருக்க அந்த இன்பத்தையும் காட்ட மாட்டார்கள், துன்பத்தையும் காட்ட மாட்டார்கள். வெளிப்படையாக நல்லதோர் தம்பதிகளாக காட்டிக்கொள்வார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு திரைப்படம் சூரியகாந்தி. சூரியகாந்தியே கணவன் மனைவிக்குள்ள அந்த இன்டீரியர் காம்ப்ளெக்ஸ், அவர்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை கணவனுக்கு இருக்கின்றது. ஆனால் பகிரங்கமா மேடையிலே வந்தபோதை காட்டிக்கொள்ளவில்லை. அந்த சிறந்த தம்பதியர் போட்டியில் கூட முதலாவதாக வெற்றி பெறுவார், அதுக்கு அப்படி பாலச்சந்தர் எடுத்திருப்பார். எங்களுக்குள்ளே கணவன் மனைவிகள் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது, அப்படின்னா அது சரியான குடும்பம் அல்ல. ஒரு சில பெற்றாரை நான் பார்த்திருக்கின்றேன், குறைகளை எல்லாம் தன்னுடைய மனைவியிலே போட்டு நான் தான் சிறந்தவர் போல் பிள்ளையை காட்டிக்கொள்வார். எதுக்கெடுத்தாலும் அம்மா அப்படித்தான், நீ உண்டு அம்மா போலதான், அந்த அம்மா அப்படித்தான் கூறுவார். அந்த அம்மா தான் நினைந்து அந்த பிள்ளையை பெற்றார் என்று அந்த தாப்ப நினைப்பதில்லை. அதே போன்று தாயும் அப்படித்தான், எதுக்கெடுத்தாலும் இவர் இப்படித்தான், எங்க போயிட்டாரோ தெரியல, வரையில் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே குறை கூறுவது. அப்படித்தானே அந்த பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய மதிப்பிலே குறைவாகத்தான் இருக்கும், மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும், நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அநேகமான பெண்களை கவனித்திருக்கின்றேன், கணவன் மீது கோபம் என்றால் பிள்ளைகளிலே காட்டிக்கொள்வது, அதுக்கு தெரியாது, இதே அம்மா எனக்கு குட்டை கொட்டுகிறார், ஏன் பேசுகிறார், என்ன இப்படி இழுக்கிறார், என்ன அதட்டுகிறார். அது கணவன் மீது இருக்கும் கோபத்திலே பிள்ளையை தாக்குவது சில பெண்கள். அது எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்றது, அதையெல்லாம் அறியாமை என்றுதான் நான் கூற. அப்படியானவற்றை நினைவு கூறத்தான் நாங்களும் நல்ல பெற்றாராக எங்கள் பிள்ளைகள் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று எங்களுக்குள்ள ஆசா பாசங்கள் இன்ப துன்பங்கள் கோபதாபங்களை மறைத்து வாழ வேண்டும். நான்கு சுவருக்குள்ளே தான் இது இருக்கிறது. எப்படி நான்கு சுவருக்குள்ளே எங்களுக்குள்ளே அந்தரங்க உறவு இருக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய மனதுக்குள்ளே இருப்பதும் அந்தரங்கமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு முன்னாலே எக்காரணம் காட்டக்கூடாது மகனே, அது என்னுடைய அறிவுரை, என்னுடைய முழக்கம். பிள்ளைகள் விடுவார்கள், பிள்ளைகள் பிழை விடுவார்கள், மனைவி பிழை விடுவார், கணவனும் பிழை விடுவார். எங்கள் ஏதும் குறை இருந்தால் அதை நாங்கள் உடனடியாக நீரை சாடாமல் தனிமையிலே வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்னோடு வாழ வந்தவள் தானே அவள், என்னோடு வாழ வந்தவர் தானே அவர் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்திருக்கணும். என்னிடம் பாயாமல் வேறு யாரிடம் அவர் கோபிப்பார், என்னிடம் பாய சினத்தை காட்டாமல் வேறு யாரிடம் என் மனைவி வெறுப்பை காட்டுவாள் என்று நானும் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பிறவி இந்த பிரதியை அந்த பிள்ளைகள் அறியக்கூடாது ஐயா. இது மட்டும் கூறுவது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இந்த கருத்து, எனக்கும் சேர்த்து தான் கூறுவது. ஆனா இதை அறியாமல் நாங்கள் சிறவடைய சினம் அடைகின்றோம். சினம் அடையாதே, சேறு விடாதே, சீரிய குணங்களை இழந்து விடாதே என்று கூறப்பட்டிருக்கின்றது. விருப்பு வெறுப்பு இருக்கலாம், விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கலாம். எத்தனையோ இந்த நகைச்சுவைகள் வருது, என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, நான் போல உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன் அப்படி என்னெல்லாம் கூறுவர்களும் இருக்கின்றார்கள் இல்லையா? பெருமை பேசி தற்பெருமை அதையெல்லாம் ஓரளவுக்கு பரஸ்பரமாக உணர்ந்து திருந்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பெற்றார் தின விழா, இந்த பெற்றார் தினம், அதற்காக இந்த பெற்றோர் தினம். நான் சரியான பெற்றோரா இருக்கின்றேனோ என்பதை உணர்வதற்காகத்தான் என்று நான் கருதுகிறேன். இது எங்களுக்கு வழிகாட்டி விழிப்புணர்வானது ஒன்று. வியாபார நோக்கம் இருக்கலாம், இன்று இந்திய காலகட்டத்தில் முன் தாய் தந்தையர் காலத்தில் எப்படி ஒரு தினம் வரவில்லை? தாய் நாள், தந்தைக்கு ஒரு நாள், நண்பர்களுக்கு ஒரு நாள், பிள்ளைகளுக்கு ஒரு நாள், குழந்தைகளுக்கு ஒரு நாள், பேரப்பிள்ளைகள் தினம், பேரர்கள் அப்படி வரவில்லையே ஐயா. தினமும் எங்களுக்கு அம்மா அப்பா உறவினர்கள் தினமும் இருந்தார்கள். அவர்களோடு அந்நியமாக வாழ்ந்தோம். எல்லாம் கிடைத்தது. நாகரிகம் கூட கூட எங்களுடைய வாழ்க்கை முறை மாறி மாறித்தான் இவை ஏற்படுகின்றது. எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுடைய தாயும் தந்தையும் மற்றவர்கள் முன்னால், உங்கள் தாய் உங்கள் தந்தைக்கு முன்னால் வந்து சரிவர நாற்காலியிலே காலை நீட்டிக்கொண்டிருந்து பேசுவாரா? அது பெண் அடிமை அல்ல. அடக்கம், அச்சம், மனம், நாணம்,
1: அடக்கம்,
0: அந்த நாள் வகை குணங்களிலே ஒன்று. அவர்களுக்கிலே அவர்கள் கால் போடுவார்கள், கை போடுவார்கள், அது பேர் விடியம். எங்களுக்கு முன்னாலே அப்படி காட்டி கொடுக்க மாட்டார்கள். நட்பழக்க வழக்கங்களே அவர்கள் நடைமுறையிலே காட்டி. என் அன்னையார் வந்து பாடசாலைக்கு செல்லாத ஒரு அன்னை. ஆனால் சமூகத்திலே என்னை ஒரு மகனாக உயர்த்தி விட்டது என் அன்னையின் பழக்க வழக்கங்கள். அப்பா எப்பொழுதும் பழக்க வழக்கம், அவர் கண்டிப்பாக இருப்பார் தான். இந்த அப்பாவும் கண்டிப்பு தான், அவர் நிர்வாகி. இந்த அன்னை தெரிந்து அன்பினாலே வளர்த்து கொண்டு வரும் பொழுது இந்த பண்புகளை வளர்ப்பது அன்னை. இன்றும் எனக்கு அன்னையினுடைய இன்றும் அந்த சமைத்து தந்த வாய்க்கு ருசி இருக்கு. அவ பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு விடயங்களையும் நான் அம்மாவிடம் இருந்து கற்றுக் கொண்டிருக்கேன். அவ பெரிய பாடசாலைக்கு சென்று படித்தவர் அல்ல. உண்மையை சொன்னா அவர் எழுத வாசிக்கவே தெரியாது. அப்படியான அன்னை தன்னுடைய மகன் ஒரு ஆசிரியனாக வர வேண்டும், எத்தனை பேர் உத்தியோகங்கள் வந்த ஆசிரியராகத்தான் வர வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்று கூறி கொடுத்தார். நான் ஆசிரியர் பதவி ஏற்பட்டு அவருடைய காலையில் விழுந்து அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் என்னுடைய சுவாமி அறையில வைத்து வாங்கும்போது என் அம்மா கூறினார், மகனே இன்று முதல் நீ ஒரு ஆசிரியன், உனக்கு தெரிந்த எதையும் உன்னுடைய மாணவர்களும் மறைக்கக்கூடாது, ஒளிவு மறைவனும் முற்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்று அப்படி எல்லாம் சொல்லி தருவார்கள். இன்று அது இல்லை, அவர்களுக்கு நேரம் இல்லை. இன்றைய பெற்றோர்களுக்கு அவசர உலகம். நீண்ட நேரம் நானே பேசுகிறேன் பாலச்சந்திரன், நீங்களும் பேசுங்கள்.
1: இல்லப்பா, நான் நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கணும். இதெல்லாம் உண்மை, நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம். நீங்க வந்து எப்படி சொல்றது, உங்களை நிறைய இருக்கு, உங்கள்ட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை நான் இப்படியெல்லாம் இப்படிதான் நான் உங்களை பேச வச்சு நான் பாக்கணும், நான் கேட்டுக்கணும் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுனால. இந்த ஒரு ஒரு சொல்லுமே எவ்வளவு சொல்லிருக்கீங்க பாரு, இது உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்துக்கு நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியது உண்மை. இது ஒரு விழிப்புணர்வு
0: மற்றவர்கள் பார்க்கக்கூடியதா? நாங்கள் பூக்களை கொண்டு கொடுப்போம், பொருட்களை கொண்டு வருவோம், அன்புதான், கொடுத்து விட்டு திரும்பி வந்து விடுவோம். அதே நிலைமை எங்களுக்கு வருகிறதா என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்களை அப்படி இந்த நாளிலே கணிப்பார்களா? நாங்கள் இல்லை. பாருங்கள், இப்ப பிதிர்கடன் செய்வதை நாங்கள் நினைத்திருந்து தாய் தந்தரோடு அந்த திதியை மூலம் பார்த்து செய்கின்றோம். இது எங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார்களா என்று எண்ணி பாருங்கள். கடினம் ஐயா. அதனால் இந்த பண்பு பாரம்பரிய எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு காட்டி வழி வழி வந்த இந்த எங்களுடைய பண்பாட்டு முறைகளை எங்கள் எதிர்கால சந்ததியும் பெற்றுக்கொண்டோம். அதே முன்பு வந்த திரைப்படங்கள் காட்டிய திரைப்படங்கள், இன்றைய திரைப்படங்கள் அப்படி இல்லை, காட்டாது, திசை திரும்பிவிட்டார். அப்படியான நாகரிக வளர்ச்சிக்குள் நசிந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் எதிர்கால செல்வங்கள். ஆனால் நாங்கள் தான் இடுகரம் கூட்டி அன்புக்கரம் கொடுத்து அவர்கள் அனைத்து எங்கள் காலடியில் எங்களுடைய அன்போடு வாழ்த்து காட்டி வைத்திருப்போமாக இருந்தால் அவர்களும் பின்பற்று. அவர்களுக்கு நேரமில்லை. அந்த குழந்தைகள் காலையில் எழுந்தால் பாடுதாலே பாடுதாலே வந்த டியூஷன், டியூஷன் முடிஞ்சால் வீட்டிலே வந்து வீட்டு பாடம், இதெல்லாம் செய்து முடிந்து தூங்க போவனும் தூங்கத்தால் விழித்த உடனே கண் பாதி தூக்கத்தோடு கொண்டு பாடசாலைகள் அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு. அதெல்லாம் இதெல்லாம் போகுது, இதெல்லாம் போகுது. 24 மணித்தியாலத்தை ஒரு மணித்தியாலம் எங்கள் குழந்தைகளுடன் நாங்கள் அன்பாக உறவாடுகின்றோம் என்றாண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை கேட்டுக் கொள்ளவும். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்றாக ஒரு மணி நேரம் அவர்கள் செலவிடுவார்கள் என்றால் அன்போடு சிறப்பாக. 10 நிமிடம் பேசின உடனே இந்த பேச்சுவார்த்தைகள் வந்துவிடும், கிடக்கு முடக்கான பேச்சுவார்த்தைகளும் விவாதங்களும் வந்துவிடும் இல்லையா?
1: சண்டை வருங்கிற காலமே இப்ப வந்துச்சு.
0: நன்றி, சரி, நாங்க நீண்ட நேரம் அதை எடுத்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுப்போம் வந்து பேசிட்டு.
1: ஒரு இங்க உள்ள நிலவரம், இன்றைய பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் 26,500 பேர் இன்னைக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க.
0: இந்த வகையில் கொரோனா
1: தொற்றால.
0: அப்ப இன்று 26,000 10,000 குறைந்த 36,000 இருந்தது அல்லவா?
1: 36,500 சென்ற வாரம் போயிட்டு இருந்ததுல இப்ப வந்து குறைவு எண்ணிக்கை அடைஞ்சு 26,513 எண்ணிக்கை.
0: சாதாரண 10,000 குறைந்து இருக்கின்றது.
1: 10,000 வந்து பலி எண்ணிக்கை 490 இன்றைய பாதிப்பு.
0: கடந்த வாரம்
1: இறப்பு 490 பேர் இன்னைக்கு பெருந்தொற்றால.
0: கடந்த வாரம்
1: 36,500
0: இறப்பு.
1: அந்த பலி எண்ணிக்கை வந்து இதே அளவில் தான் இருக்கு, 400, 450, 500 சராசரியா இதே அளவுல தான் போயிருக்கு.
0: இறப்பு வந்து கொண்டிருக்கு. ஆனா பாதிப்பு குறைவு வேண்டும்.
1: திங்கட்கிழமை 7ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் இந்த ஊரடங்கு நடைமுறையில
0: இருக்கு.
1: திரும்ப இதனுடைய பாதிப்பு குறித்து அதிகரிக்கலாமா வேண்டாமா, இப்ப இருக்கிற இதுல வந்து ஒரு கடை கூட கிடையாது. ஒரு அத்தியாவசிய பொருட்கள்னாக்க பால், மருந்து, வைத்தியசாலை, இது மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிறது. பாக்கி மளிகை பொருளோ காய்கறி கடையோ எல்லாருமே தெருவுக்கு தான் வரும், வீதிகளே வரும், நம்ம வாங்கிக்கலாம் மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிதான் இருக்கு. காவல்துறை நடவடிக்கைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான்
0: இருக்கு. நல்லதா அல்லது மக்களுக்கு துன்பமா இப்படி இருப்பது?
1: இது நல்லது, இது நல்லது. இப்படி ஒரு சென்ற வாரம் பாத்தீங்கன்னா இந்த காலை 6 to 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போனுச்சு. ஆனா அதுவும் கிடையாது சுத்தமா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது.
0: வாழ்க்கை சிறப்பு, அதை நாங்கள் கடைபிடிச்சோம். பல்லே கடித்துக் கொண்டு நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு கொண்டு வந்தால் நல்லம்தான்.
1: ஆமாம், ஆமாம்.
0: ஒரு சிலர் கூறுவாங்க, ஒரு சிலர் கூறுனா இந்த அரசாங்கம் கண்மூடித்தனமாக இப்படி செய்கிறது, இப்படி கட்டுப்பாடு போடு அடைச்சு வச்சிருந்தா நாங்க என்ன பண்றது, என்ன பண்றது? அதுக்காக வெளியே மற்றவர்கள் வருத்தத்தை கொடுப்பதா இல்லை? ஒரு பக்கம் இப்படி அவசர கால சட்டத்தை போட்டு அடக்கி வைத்துக் கொண்டு மறுபக்கம் அந்த தடுப்பூசிகளும் போட்டுக் கொண்டால் ஓரளவுக்கு நாங்கள் கொரோனாவை விழுந்து தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறோம். அப்படித்தானே?
1: ஆமாப்பா, ஆமா. அது வந்து ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு.
0: நல்லது.
1: அவங்க வந்து வராதுன்னு சொல்ல மாட்டாங்க, வரும் சதவிகிதம் குறைவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது போட்டு அவங்க வராதுன்னு சொல்லல, இது போட்டால் சதவிகிதம் குறையும், வருவதற்கான சதவீதம் குறைகிறது
0: என்று கூறுகிறார். நல்ல
1: போட்டுட்டா?
0: இங்க போட்டுட்டீங்களா? கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். பெரிய சாதனை கொண்டு புரிஞ்சிருக்கு. எத்தனை வயது உங்களுக்கு?
1: எனக்கு தற்பொழுது 35.
0: இந்த வயதிலே நீங்கள் அப்படி ஒரு மருந்து எடுக்க வேண்டிய இருக்கின்றோம். வாழ்க்கை 18 வயது மேல போடத்தில் தானே இருக்கின்றார்கள். 18 வயதுக்கு மேல போட,
1: 18 வயதிலிருந்து 44 வயது வரைக்கும் அந்த முகாம்ல தான் நான் போய் போட்டேன்.
0: ஓ, நல்லது. பாதுகாப்பு எப்ப என்று எடுத்தீர்கள்? எப்பொழுது போட்டீர்கள்?
1: 30ஆம் தேதி.
0: 2 நாட்கள் ஆகிவிட்டது. அதனுடைய பிரதி தாக்கம் அப்படி இருக்குது, ஏதாவது வலி அப்படி இருக்குன்றதா?
1: அதனுடைய பிரதி தாக்கம் அவங்க வந்து நம்ம அந்த வேக்சின் நமக்கு ஊசி போடும் போதே தலைவலி, காய்ச்சல் இருக்கும், உடல் வலி இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்க கையில பாராசிட்டமால் மாத்திரையும் கையில கொடுத்துறாங்க. அவங்க சொன்ன சிம்டம்ஸ் அனைத்தும் இருந்தது. காய்ச்சல், தலைவலி, உடல் வலி அனைத்தும் 2 நாட்களுக்கு உங்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும், நீங்க பொறுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிதான் முதல் டோஸ் போட்டாங்க. முதல் டோஸ்
0: இரண்டாவது எப்பொழுது?
1: 120 நாட்கள்
0: 4 மாதங்கள்.
1: 120 நாட்கள்ல போட்டிருந்தோம். இங்க இந்தியாவில பொறுத்த வரைக்கும் 2 தடுப்பூசி நடைமுறையில
0: போயிருக்கோம். கோவாக்சின்,
1: கோவிஷீல்டு
0: போட்டு நல்லது. அப்ப அடுத்து நீங்களுக்கு அந்த கோவிஷீல்டு தான் எடுக்க வேண்டும்.
1: ஆமா, கண்டிப்பாக அதுதான் எடுக்கணும். கோவாக்சின் போடல, கோவிஷீல்டு போட்டிருக்காங்க.
0: இப்பொழுது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிறதா, நான் இதை போட்டு விட்டேன் எனக்கு இந்த நோய் வராது என்ற ஒரு நம்பிக்கை?
1: அதாவது பண்ணாமல் ஒரு மனிதனுக்கு வந்து சொல்றது பயம்தான் கொல்லும். நமக்கு நம்ம ஊசி போட்டுட்டோம் அப்படிங்கறதுனால ஒரு தைரியம் இருக்கு, நம்ம போட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த அகண்டை கொஞ்சம் இருக்கு மனசுல.
0: எனக்கு வராது நல்லபடியா
1: அது இருக்கு. அதனால பயம் இல்ல கிடையாதுப்பா, நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இது உணர்வு இருக்கு.
0: நல்லபடியா நாங்கள் இப்ப கலந்து கொண்ட விடயங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பயன்பட்டிருக்கும்.
1: இந்த ஊசி வந்துப்பா இங்க வந்து எங்க ஊர்ல வந்து, அதாவது நாங்க இருக்கிற பகுதியில யாருமே போடவே இல்லை பயந்துகிட்டு. இது வரைக்கும் யாருமே போடல. நாங்கதான் இந்த சின்ன வயசுலயே ஒரு முன் உதாரணமா போடுவோம் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் மத்தியில நாங்க போட்டு வந்து வச்சிருக்கேன். நான் போட்டிருக்கேன்
0: முன்னுதாரணம், ஒன்று முன்னுதாரணம், ரெண்டாவது பயம் வந்துவிடுமோ என்ற பயம். அந்தபடியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதை ஏற்றுக்கொண்டவுடன் நான் எடுத்து விட்டேன் என்ற அந்த நம்பிக்கையும் துணிவும் வந்துவிட்டது. மற்றவர்களும் அதை எடுத்துக்காட்டாக இருக்கணும். கோவேக்சின் என்றது நீங்களே போடுவது கோவாசீனா, மீண்டும்
1: கோவாஷீல்டு
0: நீங்கள் குறிந்த அந்த மருந்து கோவாசீல்டு, கோவாசீல்டு என்றதா? பணம் ஏதாவது கட்டுனீர்களா?
1: இல்லப்பா, இல்ல வந்து இலவசமாகவே முகாம் போடுறாங்க, இலவசமாகவே போடுறாங்க.
0: நல்லது நல்லது நல்லது
1: கிடையாது.
0: இதை எல்லோரும் கேட்டுக்கொண்டு அவர்கள்
1: அதே மாதிரி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சுகரு பிபி இவங்களும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க சொல்றாங்க. அது கேன்சர் அவங்க இருந்த கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கூட போடலாம்,
0: பாலூட்டும்
1: தாய்மார்களும் போடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
0: நல்லது
1: இவ்வளவு சொல்றாங்க.
0: இந்த மூன்றும் பாலச்சந்திர இல்லை தானே? டயபெட்டிஸ் இல்லை,
1: இல்லப்பா கண்டிப்பா இல்ல இல்ல இல்ல
0: பிபி இல்லை இல்லையா? பாலுமூட்டுவது இல்ல தானே? நல்லது,
1: அழுத்தம் கிடையாது, சர்க்கரை கிடையாது, எதுவுமே இல்ல.
0: நல்லது, அப்படியே இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் உங்கள் உறவுகளும் கேட்டு. நீங்கள் உங்களுடைய மனதுக்கு எது சரியென்று போடுவதோ அதன்படி நாங்கள் சொல்லல. நான் போடுறது நீ போடுன்னு கூற முடியாது.
1: அவர்கள்
0: நல்லது மகன். அப்ப இன்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? இந்த முதல்
1: நீரா அப்படிங்கிற படம்,
0: அதுல
1: ஹொய்யா புது ரோட்டுலதான்.
0: ஓ, மீரா என்ற திரைப்படத்து படம் ஹொய்யா புது ரோட்டுலதான் என்ன பாடலாம்? ஹொய்யா,
1: ஆமா
0: ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா புது ரோடு. சரி, இன்று நீங்கள் 20 பொக்கிஷத்திலையும் எந்த பொக்கிஷம் எந்த இலக்கத்தை நீங்கள் விரும்பி கேட்கின்றீர்கள்?
1: 15
0: உங்களுக்கு தேவை 15வது பொக்கிஷம். சரி, 15 நான் பார்க்கின்றேன், திறக்கின்றேன். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அங்கே இருக்கின்றது. அந்த 3 எழுத்துக்களும் குறிப்பது ஒரு மிருகத்தை, சரியா? இந்த மிருகம் எங்கள் வாழ்நாளில் எங்களோடு வாழும் ஒன்று, சரியா? இந்த மிருகத்தின் பயன் பல, சரியா? அந்த மிருகத்தினுடைய சரியான தமிழ் பெயர், இந்த மிருகத்துக்கு 2 எழுத்துலையும் பெயர் இருக்கின்றது, சரியா? 3 எழுத்துலையும் இருக்கின்றது. ஆனா முக்கியமாக பெண் பாலை குறிக்கும் பெயர், சரியா? பிரயோஜனமான ஒன்று. நல்லது, அங்கே அந்த பதத்தை கண்டுபிடித்து உடனே இப்பொழுது சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும்.
1: கரடி,
0: அது எங்களோட வாழுதா? எங்களோட வாழுகின்ற மகனே.
1: ஓ, 4, சரி,
0: எங்களோட வாழுகின்ற
1: 3 எழுத்து.
0: எல்லாரிடமும் இல்லை, எல்லார் வீட்டிலும் இருக்கும் என்றும் கூட முடியாது. ஆனா இது எங்களோட வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த ஒரு மிருகம். என்ன கேள்வி என்று கேட்டீர்கள்?
1: வீட்டு விலங்குகளான்?
0: ஆமா, வீட்டு விலங்கு தான். வீட்டு
1: விலங்கு மாடு.
0: 3 எழுத்துல வரும் ஐயாது.
1: 2 எழுத்துன்னு
0: சொன்னீங்கல்ல? 2 எழுத்துக்களிலும் இருக்கின்றது. ஆனா இங்கே இருக்கின்றது 3 எழுத்திலேயே. அந்த சொல்லு, அந்த பதம் 3 எழுத்துல என்னிடம் இருக்கின்றது. இந்த பொக்கிஷத்துக்களே இருக்கின்றது
1: 3 எழுத்து.
0: நான் இதுவரை கொடுத்த குழு போதும், முடியாது விட்டால் சென்று மீண்டும் வந்து கூறுங்கள். இப்ப 2 தடவை கூறிவிட்டீர்கள், 2 பதில் கூறிவிட்டீர்கள். 2 தடவைக்கு மேலே முயற்சி பண்ண முடியாது. 3வது முயற்சி நீங்கள் சென்று வர வேண்டும். சென்று வந்து கூறினால் உங்களுக்கு 1 புள்ளி தான் கிடைக்கும், சரியா? நன்றி பாலச்சந்திர. பாடல் மீரா திரைப்படத்தில் தேடி தருகின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மதியத்தமிழ்வானது 24 மணி நேர தமிழ் சேவையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களை பற்றி இப்பொழுது பாலச்சந்திரோட அளவலாக சந்தர்ப்பம் கிடைத்தது, பேசினது உங்கள் எல்லோருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் அந்த குறியை அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், நாச்சியார் கோயில் எங்களுடைய ஞானசேகரம் அன்பு மகன் வருகிறார். மகனே வணக்கம். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கமாப்பா, தங்களுக்கு இனிய மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்ச்சியாகவும் தங்களா சொல்றேன், அம்மா சொல்றேன், அன்பு உறவு ஆசோதரம் உள்ளேனப்பா.
0: வாழ்த்துக்கள். எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோருடைய அன்பாக நீங்கள் எல்லோருடன் வாழ வேண்டும் என்று கூறும் இந்த வேளையில் நாளைய தினம் கதம்பத்துக்கு என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: நல்லவன் எனக்கு நானே நல்லவன் படித்தால் மட்டும் போதுமா?
0: நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். அப்படி இருக்கின்றீர்களா நீங்கள்?
2: முடிந்தவரை இருக்கேன்ப்பா.
0: இல்ல, முடிவாக நீங்களும் உங்களுக்கு நல்லவன் தானே ஐயா, உங்களை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே பாருங்கள். நல்லது. சரி, இது படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து வருகின்றது. இன்று நாங்கள் உரையாடுகிற சிலபடி எங்கள் பெற்றார் தினத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள்?
2: நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா.
0: அதுதான் இந்த பெற்றோர் தினம் என்றதுக்கு அதுதான் கருத்து. நாங்கள் எங்களுக்கு தான் விழிப்புணர்வு, எங்களை பெற்றோர் தான் அவர்கள் இன்று உலகத்தில் இல்லாமலும் இருக்கின்றார்கள். அதனால் இது நல்லது. அந்த கருத்துக்களை அதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் கேட்கணும் அளவலாவினும். சரி, இப்பொழுது அவர் வந்து பொக்கிஷம் 15 திறந்தார். அதற்கு பதத்தை அவர் கூறவில்லை, உங்களால் கூற முடியுமா?
2: கூறுகிறேன், சரியா இருக்குமா என்று பாருங்களப்பா. கோமாதா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, அதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். உங்களுக்கு
2: பசு என்றும் கூறுவார்கள்.
0: பசு என்று இரண்டு இடத்திலே கூறுவார்கள். மூன்று இடத்திலே கோமாதா என்று கேட்ட பாடலும் அதுதானே நீங்கள்? வாழ்த்துக்கள். சரி, இப்ப நீங்கள் கூறிவிட்டீர்கள், அதனால் நீங்கள் ஒரு பெட்டியே தரவுங்கள்.
2: எண் 7
0: உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கெழுத்தா?
2: ஆமாப்பா.
0: சரி, திறக்கின்றேன். 7வது இலக்கப்பட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான பதம் இருக்கின்றது. அது எங்களின் உடலை குறிப்பது. எங்கள் மனித உடலை இப்படி 3 எழுத்தை கொண்டது. மனித உடலை இப்படி அழைப்பார்கள். மற்ற மிருக ஜாதிகளுக்கும் இருக்கின்றது, ஆனால் அவர்களை இப்படி இந்த பொருள் கொண்டு இந்த சொல் கொண்டு அழைக்க மாட்டோம். ஒரு தடவை தாருங்க. ஒரு
2: சரியப்பா.

0: நன்றி மகனே, உங்கள் பொறுமைக்கும் என் அன்பு உறவுகளே உங்கள் பொறுமைக்கும் நன்றி. அவசர அழைப்பு ஒன்று வந்ததால் நான் அதை எடுக்க வேண்டியிருந்தது. நல்லது, இப்பொழுது பேசுங்கள். இப்பொழுது அந்த மிருகங்கள் பறவைகள் அவர்களுடைய ஆதரவை அப்படி கூற மாட்டோம், அவர்களும் இருக்கின்றதை அப்படி அழைக்க மாட்டோம். எங்களோட மனித உடலைத்தான் அப்படி அழைப்போம். மூன்று எழுத்துக்களை கொண்டது, சரியா? இதுதான் உங்களுடைய ஏழாவதுல இருக்கின்ற பதம். சிந்தித்து பாருங்கள்.
1: நெய்
0: இரண்டு எழுத்து தானே மகனே? இது மூணு. நிக்கிற இடம் சரி. நல்லது, ஒரு தடவை
1: சரியா,
0: இன்னொரு தடவை முயற்சி பாருங்கள். ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மூன்று செகண்ட் இருக்கின்றது. நல்லது, மீண்டும் வந்து அழைத்துக்
1: கொள்ளுங்கள்.
0: இரண்டு புள்ளி எடுத்திருப்பீர்கள். நல்லது நல்லது நல்லது. அடுத்த உறவு அழைத்திருந்தார் எங்கள் நாகப்பனையா வந்திருந்தார். வர வேண்டும் ஐயா, மற்றவர்களும் வர வேண்டும். இணைப்புக்கு வாருங்கள். இது முன்னர் தமிழக அருள் 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் கலந்து நாங்கள் பொக்கிஷத்தை தேடுகின்றோம், பொக்கிஷத்தை திறந்து பார்க்கின்றோம். அங்கே என்ன இருக்கின்றது அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று கண்டுபிடிக்கின்றீர்கள். ஓடி வர வேண்டும், வந்து தந்து கொண்டிருங்கள். யார் சொல்வது? இதை யார் சொல்வதென்று கேட்டுக்கொள்ளும். கண்டுபிடி கண்டுபிடி. ராஜ்குமார் வந்துடுறார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா,
0: நலமாக இருக்கின்றீங்களா?
1: நலமாக, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா
1: இருக்கீங்களா?
0: நன்றாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், பலமாக இருக்கின்றோம்.
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
0: அம்மா நல்லா இருக்கின்றார். சரியா
1: ஐயா,
0: இப்பொழுது பொக்கிஷம் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள். ஏழாவது இலக்க பொக்கிஷத்தை திறந்து பார்த்தோம். அதிலே மூன்று எழுத்துக்களில் உள்ள பதம் இருக்கின்றது. அதை ஞானசேகரம் கூறவில்லை, நீங்கள் கூறலாம். கூறுங்கள்.
1: என்னிடம்
0: அப்படி இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இணைஞ்சிருக்கு. அப்ப என்ன பாடலை
1: பதிவிடுறீங்க?
0: என்ன பாடல் பதிவிட போகிறீர்கள்?
1: நான் மகான் அல்ல,
0: அது தெரிந்தபடியும் தான்
1: நடப்பா.
0: நானும் அல்ல, நானும்
1: அப்படி மாலை சூடும் வேலைன்னு பாடல்,
0: அந்த பாடல்
1: நன்மையா இருக்கும்.
0: மாலை சூடும் வேலை அந்த பாடல் கிடைக்கும். இப்பொழுது இன்னொரு தடவை மாற்றம் பண்ணுவது, இன்னொரு தடவை முயற்சிக்கிறீர்கள். இரண்டு சந்தர்ப்பம் இருக்கு, இரண்டு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம். யாக்கை என்று ஒன்று கூறுங்கள், அங்கேதான் நிற்கிறீர்கள். வேறு ஒரு பொருள் இருக்கின்றது, வேறு ஒரு பதம் இருக்கின்றது.
1: உடல்
0: வந்து மூன்று எழுத்து தான், ஆனா அதுக்கு வேறு சொல்லி இருக்கின்றது. சரியா, நன்றி.
1: திரும்பி வரங்க,
0: திரும்பி வர வேண்டும். புள்ளியில பெற்றுக் கொள்ளும். இப்பொழுது நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நான்
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக இருக்கேன் ஐயா. நீங்களும்
0: நலமாக? நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நாகப்பன். நல்லது. இப்ப பொக்கிஷத்திலே வந்து இணைந்திருக்கின்றீர்கள். ஏழாவது பொக்கிஷத்தை திறந்து பார்த்து அவர்கள் இருவர் வந்து கூறவில்லை, நீங்கள் கூறுவீர்களா? அது என்னவென்று?
2: மனித உடல் தானங்க.
0: ஆமா ஆமா ஆமா, அதை அழைப்பது இப்படி அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்கள் உண்டு.
2: இனம்
0: இனம் அது செல்லாது செல்லாது. நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: நாளைய தினம் வந்து குமார சம்பவம்.
0: குமார சம்பவத்தில் என்ன பாடல்?
2: கன்னி ராசி.
0: ஓ, கன்னி ராசி, அவங்களோட ராசி. சரி, அப்ப மீண்டும் இணைந்து இந்த பாடத்தை கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: இப்பொழுது ஞானதேவன் கொண்டு வந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். வணக்கம் மகனே.
1: அப்ப தேகம்
0: சிறப்பு முயற்சி ரெண்டு உள்ளி கிடைக்கிறதுக்குமே தேகம் தேகம் வந்து வேற மாடு ஆடு மற்ற மிருகங்களுக்கு உள்ள மாட்டோம், மனிதருடைய தேகத்தை தான் தேகம். உடல் சொல்லீர்கள் யாக்கை சொல்லி எல்லாமே உண்டு அது ஒரே பொருள்தான் ஆனால் தேகம் என்றுதான் உங்களுடைய உடலை கூறுவார்கள். இப்ப மாடு சேர்த்து விட்ட மாடு இந்த தேகம் என்று கூற மாட்டார்கள். கோழி சேர்த்தா கோழியுடைய தேகம் அதன் உடல் அல்லது அந்த பிணம் என்று கூறுவார்கள். சரியா? நாகப்பரும் வந்து அதை அண்டி வந்தார், விட்டு விட்டார். இப்ப உங்களுக்கு அடுத்த பொக்கிஷம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு பொக்கிஷத்தை திறந்து பாருங்கள்.
1: சொல்லுமாண்டும்
0: வரலாம்,
1: மீண்டும்
0: வருகிறேன். அடுத்த உறவு ஓடி வர வேண்டும். நல்ல ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றோம். அங்கே ஓடி வர வேண்டும். காத்ததை வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஓடி வர வேண்டும் ஐயா. இந்த பாடல் ஒன்றை தரலாம் என்று எண்ணுகிறேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கப்பா. நீ ஒரு மகாராணி படம் பா. ஆமாப்பா உங்க பொண்ணு நான் தானப்பா. ஆமாப்பா அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை அந்த பாட்டுப்பா. நன்றி வேண்டுப்பா. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சொன்னப்பா. ஆமாப்பா ஆமா இல்லப்பா அது காவல் அதாவது பாதுகாப்பு அந்த மாதிரியான வார்த்தை தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க சொன்னா சரியா இருக்கும் தான் அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். மூணு தான். ஆமாப்பா ஆமாப்பா

0: சொல்லுங்கப்பா. புனிதம். சரிப்பா. ஒரு ஊரை குடிக்குமாப்பா? இல்லப்பா, அதாவது அந்த அந்த உயர்ந்த இமயமாப்பா, இமயமலையாப்பா? நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அப்ப ரெண்டுப்பா. இரண்டாம் நம்பர் திறக்கலப்பா? ஆமாப்பா. சொல்லுங்கப்பா. மூணு எழுத்தாப்பா? மூணு எழுத்து. சொல்லுங்கப்பா. வயசானவங்களை குடிக்கிறதாப்பா அது? மூப்பு. மூப்பு மூக்காப்பா?
1: நான் என்னுடைய ஆடியோ எடுத்தாமல் பேசிக் கொண்டிருக்கேன் மகளோட. மூக்கு மூக்குடன் சம்பந்தம்.
0: மூக்கான்னு
1: மூக்கு மூக்குங்கட. நோஸ், நோஸ்.
0: சரிப்பா, சரிப்பா.
1: மூக்கு மூக்குடன் சம்பந்தப்பட்ட
0: மூன்று.
1: இல்லையம்மா, சுவாசம் வந்து நான்கு தான்.
0: சுவாசம் நான் எடுத்து
1: மூன்று.
0: உயிர்னு சொன்னோம். மூச்சு, மூச்சு.
1: மூச்சும் அல்ல, சொல்லாது சொல்லாது மீண்டும் வர வேண்டும். ரெண்டு தடவை நீங்க முயற்சி போட்டு, ரெண்டு தடவை முயற்சி
0: போட்டு
1: அதுதான், அதுதான். அதுக்கிடையே சொன்னதானே ரெண்டு புள்ளி உங்களுக்கு கிடைச்சது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: ஒன்னு ரெண்டு கட்சியும் போடுவாங்க.
1: ஆனா நீங்க மீண்டும் வந்து கூறலாம், மீண்டும் வந்து கூறலாம்.
0: சொல்லாது
1: விட்டா நீங்கள் வந்து சொல்லலாம்.
0: சரிப்பா,
1: நன்றி, நன்றி மகளே, நன்றி. எங்கே அடுத்த அன்பு உறவு யார் வரப்போகின்ற? அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள். இணைப்புக்கு வந்தீர்கள், ஓடி வர வேண்டும் காற்றலைக்கு. இது வந்து விரைவாக விரைவாக வருவார்கள். விரைவாக நீங்களாகவே தேடி எடுத்து நீங்களாகவே அந்த பொக்கிஷத்துக்குள்ளே உங்கள் பரிசை பெற்றுக்க பாருங்கள். வந்த இரண்டு தடவை வந்து ஞானசேகரன் இரண்டு புள்ளி பெற்றார். மகள் பேசியாமலா ஒரு தடவையில் இரண்டு புள்ளி பெற்று விட்டார். அப்படி உங்களுக்கு கட்டித்தனம் இருந்தால் ஓடி வர வேண்டும். வேகம் விவேகம் இரண்டும் கலந்தது. பாடலை தருகின்றேன், பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

நாங்கள் பொக்கிசத்துக்குள்ளே வந்ததே உங்கள் அதிர்ஷ்டத்தை பறிச்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இரண்டு புள்ளியை உடனே பெற்று விடுவீர்கள் தானே. வாருங்கள், வந்து பங்கு கொள்ளுங்கள்.

0: அன்பு மகள். வணக்கம் மகளே கௌரி, வாருங்கள் கௌரி. வணக்கம். நலமா இருக்கீங்களா மகளே? நலமா இருக்கின்றீர்கள், நல்லது. இந்த வேளையில நீங்கள் பொக்கிசத்துக்குள் வந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை தேட இருக்கின்றீர்கள். என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு பதிவு செய்துவிட போறீர்கள் கதம்பத்திலே?
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும்
0: முடியாது. அப்படிதானே வியாபாரி திரைப்படத்தில் இல்லையா? வியாபாரம் தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும். நல்லதோர் பாடல். இந்த பெற்றார் நாளையே பெற்றோர் அங்கேயும் இந்த நாள் கொண்டாடுகின்றீர்களா இல்லையா?
1: என்ன பெற்றால சூழ்நிலையில்
0: கொண்டாட முடியாது, ஆனா அந்த பெற்றோர்
1: ஆனால் பாடசாலை நாட்களில் இது கொண்டாடப்படுவது வழக்கம்.
0: நல்லது நல்லது நல்லது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நல்ல அந்த பாடலே பாத்து. சரி, இப்பொழுது பொக்கிசத்திலே ஒரு பொக்கிசம் ஒரு பெட்டியை திறந்திருக்கின்றார். வந்து ஷியாமலா திறந்தவர் அதை கூறவில்லை, நீங்கள் கூறினால் உங்களுக்கு புள்ளி உண்டு. அதிலே வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அந்த பொக்கிசத்துக்குள்ளே இருக்கின்றது. அந்த பொருள், அந்த விடயம், அந்த அந்த அந்த சொல்லு எங்களுக்கு கூறுவதை நாங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, சரியா? அது மூக்கோடு, எங்களுடைய மூக்கோடு சம்பந்தப்பட்டது. நாக்கு மூக்கு காது கண் செவி என்று இது மூக்கோடு சம்பந்தப்பட்டது. அந்த பதம் மூன்று எழுத்துக்களால் அது கூற முடியுமா?
1: மூக்கோடு சம்பந்தப்பட்டது
0: செல்லாது. அது மூன்று எழுத்து தான், அது செல்லாது. இன்னும் இன்னொரு தடவை முயற்சிக்கலாம்.
1: மூச்சு
0: செல்லாது செல்லாது செல்லாது. என்னிடம் இந்த பதம் வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் இணைந்து முயற்சி கொண்டு வாருங்கள், சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே, இணைந்ததற்கு வாழ்த்துக்கள். இங்கு கௌரி வந்து அவர் முயற்சி செய்தார், இரண்டு சரியான பதத்தில் நின்றார். ஆனால் அந்த பதம் சரியான பதமாக வரவில்லை, அந்த இடத்துலதான் நிற்கின்றார். எங்கே ஷியாமலா மண்டும் அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள் மகளே. வேறு யார் கொண்டு வர முடியும் இந்த பதத்தை? பொக்கிஷம் திறந்து வைத்தாய்த்து அந்த அதிர்ஷ்டம் காத்துக் கொண்டிருக்கிறது யாருக்காக? அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். எங்கே அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க இருக்கின்றது என்று தெரியவில்லை. பொக்கிஷத்தை திறந்து வைத்திருக்கின்றேன், அதை திறந்து வைத்தவர் மஞ்சுளா. அவர் முயற்சி பண்ணினார், கிட்ட நின்றார், ஆனால் மூழ்கியவர்கள் இப்படி நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் ஐயா. நாகப்பன் உங்களுடைய தடுத்து விட்டது. அடுத்து ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்
2: ஐயா. வணக்கங்க.
0: வணக்கம்.
2: சுவாச சுவாச
0: சுவாச அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. இன்னொரு தடவை சுவாச என்று ஒரு பதம் இல்லை, சுவாசம் என்றுதான் அது இருக்கும். ஆனால் சுவாச இல்லை. இன்னொரு தடவை இன்னொன்று கூறலாம். மீண்டும் வருகிறீர்களா?
2: வர வரங்க, வர வர வரங்க.
0: நல்லது
2: வரங்க. நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே ஷியாமலா கொண்டு வந்து விட்டார், ரோடு வாருங்க ஷியாமலா.
3: மூக்கு சம்பந்தப்பட்டது
0: இல்லை இல்லை. உங்களுடைய நீங்கள் தானே திறந்த போக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுதான் அது வாசனை. நஞ்சனும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்கும் இப்பொழுது. நீங்களே திறந்த பொக்கிஷத்தை நீங்களே முடியும். சரி, இப்பொழுது வேறு ஒரு இலக்கத்தை கூறுங்கள். நீங்கள் இரண்டாவது உங்களுக்கு ஒரு கால் கூறுத்து மீண்டும் மற்ற முறை வந்து பொக்கிஷத்தை திறக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்று புள்ளி இருக்கின்றது இப்பொழுது. அங்கே அடுத்த உறவு வர வேண்டும், ஓடி வர வேண்டும். ஒரு அழைத்திருந்தீர்கள், ஓடி வாருங்கள். வாசனை என்பது சரியான பதம், மூக்கோடு சம்பந்தப்பட்டது. இப்ப காதாலே வாசிக்க வாசனை உணர முடியுமா? இல்லை. கையாலே உணர முடியாது, நாக்காலே உணர முடியாது, மூக்காலே தான் உணர முடியும். ஆனா அந்த வாசனை என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு ஒரு ஒரு குணம். அதை நாங்கள் கண்ணாலே பார்க்க முடியாது. வாசனை முகர்ந்து பார்த்தால் தானே தெரியும். வாசனை வாசனை என்பது சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். எங்கே அடுத்தவர் வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இப்பொழுது பொக்கிஷங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. மூன்று பொக்கிஷத்தில் மூன்று பட்டி தான் திறக்கப்பட்டிருக்கு, மீதிப்பட்டி அப்படியே இருக்கின்றது. கௌரியும் வந்து நன்றாக முயற்சி சரியான பதங்களை தந்தார், ஆனால் சரியான சரியான பதத்தை தரவில்லை. வாசனை காற்று என்று சொன்னா மூச்சு மூன்று எழுத்து கடிக்காரை பிடிக்கிறார்கள், பிடிக்கிறீர்கள். எங்கே அடுத்த உறவு யார், எந்த அதிர்ஷ்டசாலி வரப்போகிறீர்கள்? அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வந்து நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை திறந்து அதனுள்ளே உள்ள பதத்தை கண்டு உங்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு தடவை கௌரி தான் மீண்டும் வருகின்றார். வணக்கம் கௌரி. வணக்கம் கௌரி அம்மா. அது வாசனை சரியா?
1: ஓமம் நான் கேட்டேன் வானொலியில்.
0: ஆனா நீங்களும் பிரச்சு பண்ணீங்க. இப்பொழுது நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை திறந்து என்ன இலக்கம் வேண்டும்? இங்கே முதலாவது இலக்கம் வேணுமா? சரி, நல்லதோர் முதலாவது இலக்கத்தை கேட்டிருக்கேன். சரியாக திறந்து பார்க்குவேன். அங்கே மூன்று எழுத்துக்கள் தான் இருக்குங்களா? எல்லோரையும் கவரக்கூடியது, புலவர்களுக்கு மிகவும் விருப்பமானது, காதலர்களுக்கு புலவர்கள் கவியலுக்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள், காதலர்களுக்கு மிகவும் விருப்பமானது, கன்னியர்களுக்கு அதைவிட விருப்பமானது, பெண்களுக்கு மிக மிக விருப்பமானது, கோவில்களிலே அபிஷேகங்களுக்கு கடவுளுக்கும் விருப்பமானது, ரம்யமானது, அழகானது. இவ்வளவு தகவல் தந்திருக்கேன். மூன்று எழுத்தை கொண்டது இந்த முதல் பல பாடல்கள் வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள்? மூன்று எழுத்துக்களை கொண்டது. நிலவு இல்லை, நிலவு அல்ல, அது தப்பு. இது இது வந்து பூமியில உள்ளது, பூமியில நிலத்திலே உள்ளது. அவ்வளவு தூரத்துக்கு போக தேவையில்லை. இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள்.
1: தாமரை.
0: நீங்கள் நிக்கிறீர்கள். ஆனா அப்படி அல்ல, அது அப்படி அல்ல, ஒரு விதமாக வரும். சென்று மீண்டும் வர வேண்டும் நீங்க. நிறைய பாடல்களே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. மலர்
0: எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கள்? மலர் என்பது, மலர் என்பது சரியான நிறைய தகவல்கள் தந்தேன், நிறைய தகவல்கள் தந்தேன். மகள் கௌரி ஒரு பேரை, பூவின் மலரின் பெயரை தான் கூறின, தாமரை என்று. மலர் என்பதுதான் சரியான பதம். மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையல்
3: பாடல். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: மலரே நீ உங்களுக்கு ஒரு புள்ளி கிடை, உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறந்து பார்க்கலாம். நாலு, நாலாவது புள்ளியை பெறுவதற்கு நாலாவது. ஓ, இது ஒரு, இது ஒரு மூன்று எழுத்துக்களாலான பதம். இதை நல்ல விடயத்துக்கும் உபயோகிக்கலாம், தீய விடயத்துக்கும் உபயோகிக்கலாம். ஆனால் இது தானாக பயன்படாது, நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம். எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது, கடைகளிலே இருக்கின்றது. சிலர் அதை சட்டையிலே மறைத்துக் கொண்டு போவார்கள். இதை வெளியே கொண்டு போவதை கண்டால் காவலர்கள், காவல்துறை கண்டால் எங்களுக்கு குற்றம் ஆரம்பிடுவார்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. முடியுமா? திறந்து விட்டீர்கள். இவ்வளவு தகவல் தந்திருக்கின்றேன்.
3: நல்ல விடயம் கெட்ட விடயம் இரண்டுக்கும் பொதுவாக,
0: இரண்டுக்கும் பாதிக்கலாம், உபயோகிக்கலாம். இது உபயோகத்துக்குரிய சாமான். ஆனா தானாக உபயோகப்படாது, நாங்கள் உபயோகிக்கிறோம். ஆனா மிகவும் முக்கியமான, மிகவும் முக்கியமான ஒரு பொருள்.
3: பொருள் சரியப்பா, வழிவிட்டு வருகிறேன்.
0: வழிவிட்டு வாருங்கள். கேட்டிக்காரர் இரண்டு புள்ளிகளை இழந்து விட்டார். இரண்டு புள்ளிகளை இழந்து விட்டார். ஒரு யார் வந்து கூற போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இப்பொழுது நாகப்பன் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும் ஐயா, வாருங்கள். இலக்கம் நான்கு, பெட்டியை திறந்தால் இந்த பொருள் அங்கே. ஃபாரூக் வந்து விட்டார்.

0: சட்டை, சிவகார்த்திகேயனுடைய படம் காக்கி சட்டை.
1: காக்கி சட்டை, அதுல என்ன பாடல்?
0: புதிய படம், அது வந்து கட்டிக்கிட முன்னேறாம ஒத்திகையை பார்க்கணும்.
1: என்ன என்ன பாடல்?
0: கட்டிக்கிட முன்னே நாம ஒத்திகைய பார்க்கணும்.
1: கத்துக்கிற முன்னே நாங்கள் ஒத்திகைய பார்க்கணும். கத்திக்கிட என்று பேச்சு தமிழ்லயும் கத்திக்கிட என்று நீங்கள் கூறுவது அது
0: கட்டிக்கிற கல்யாணம் கட்டிக்கிறேன்.
1: அந்த கட்டியா? அட நான் படிக்கிறது
0: கட்டிக்கிட முன்ன கல்யாணம் கட்டிக்கிறோம்னா நம்ம
1: ஒத்திகை பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன கூடாத பழக்கமா இருக்கு?
0: ஆமா,
1: பெற்றார் தினம் விழா என்று பெற்றார் தினம் என்று வருவதற்கு கட்டுக்கொள்ளும். கட்டிக்கிட முன்னே ஒத்திக்க பார்க்க, அப்பா எவ்வளவு கட்டிக்காரரா இருக்காங்க. அப்ப ஒவ்வொன்றா ஒத்திக்க பார்த்து கொண்டு போனா அப்படி இருக்கும். விரும்புவா கவனம் கவனம் அங்கெல்லாம் சட்டில் உங்களுக்கு எல்லாம் சட்டிலைசர் போட்டு உங்கள் வீடுகளுக்கு இணைக்கப்பட்டிருக்க அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வீட்டுல. அப்ப இப்பொழுது வந்து எங்களுடைய யாரு ஞானசேகரம் அவர்கள் பொக்கிஷத்தை திறந்து விட்டார். அவருக்கு அதிர்ஷ்டம் அந்த நேரம் கிட்டவில்லை, சில வேளை உங்களுக்கு கிட்டலாம். நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? என்ன பாருமா
0: இருக்கு? கத்தி கத்திப்பா.
1: வாழ்த்துக்கள். உடனே கத்துக்க வேண்டும் வந்து கட்டிக்க வேண்டும் வந்து கத்தி என்று கண்டுபிடித்து விட்டார். கத்தி என்பது சரியான பதம். உங்களுக்கு ஒரு புள்ளிகள் கிடைக்கிறது. நீங்களாக திறந்து நீங்களாக சொன்னால் உங்களுக்கு ரெண்டு புள்ளி. இது இன்னொரு திறந்ததான் நீங்கள் பார்த்து போட்டு சொல்லுகிறீர்கள். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் ஒரு கட்டி ஒரு பொக்கிஷத்தை திறக்கலாம். என்ன இலக்கம் வேணும்?
0: ஒன்பதா?
1: சரி, ஒன்பதை
0: சொன்னாங்க.
1: ஒன்பதை கூட்டினாலும் சரி, ஒன்பதை பெருக்கி பார்த்தாலும் சரி, அதை கூட்டினால் ஒன்பது தான் வரும். ஒன்பதோட ஒன்பதை கூட்டி பாருங்கள். ஒன்பதும் ஒன்பதும் பதினெட்டு. அந்த இரண்டை ஒன்று மட்டும் கூட்டி பாருங்கள். அதே மாதிரி ஒன்பதை ஒன்பதாலே பெருக்கி பாருங்கள். ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று. எட்டு ஒன்று ஒன்பது.
0: அதை கூட்டினா ஒன்பது.
1: ஒன்பது பத்தால பெருக்கி பாருங்கள். ஒன்பது பத்து தொண்ணூறு. ஒன்பது ஒன்பது
0: ஒன்பது
1: மூன்றாலே கூட்டி பாருங்கள். ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு. ரெண்டு பேரும் ஒன்பது. அந்த ஒன்பதுல உள்ள சிறப்பு அதனால தான் கேட்டேன். ஐயா ஒன்பதா ஆண்டு நீங்கள் ஒரு ஒன்பது ஒரு சிறப்பான
0: சிறப்பான தகவல்.
1: இப்பொழுது உங்களுக்கு அவர்கள் எதிர்ப்பது என்னவென்றால், எங்களுடைய நாணயத்துக்கு எங்கள் நாணயத்தை எங்கள் நாணயத்தை அறையும் பொருட்டு உபயோகிக்கப்படும் ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்து எங்கள் நாணயத்தை எங்களுக்கு நாணயத்தை கொடுக்கும். சரியா? எங்கே
0: எத்தனை எழுத்துப்பா?
1: மூன்று எழுத்துக்களை கொண்டது.
0: நாக்கு
1: கட்டிக்காரன் பொற்றி அடிச்சு விட்டார். நாக்கு நாக்கு இரண்டு மனங்கள் தந்து விட்டீர்கள். கட்டிக்காரன் இரண்டு மனியை தந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் இன்னும் ஒரு பொக்கிஷத்தை தக்கலாம்.
0: கட்டிக்கார
1: ஒன்பது இல்ல, அதிர்ஷ்டமான இலக்கம் இல்ல. ஒன்பது ஒன்பது பாத்தீங்கன்னா நான் ஒன்பது ஒன்பது
0: பத்தொன்பதுப்பா. மறுபடியும் பத்தொன்பது
1: பத்தொன்பது வருகின்றதா? ஒன்பது மூன்றும் பத்து. சரி, பத்தொன்பதுக்கு வந்து விட்டீர்கள். பத்தொன்பதுலயே வந்து அப்பா, இது வந்து கணவனையும் மனைவியும் ஆகிய பின்பு கூறப்படும் ஒரு பதம். அதற்கு முன்பு கூற முடியாது. கணவனும் மனைவியும் ஆகிய பின்பு அவர்களை அழைப்பது இப்படி. அவர்களை இப்படி அழைப்பார்கள். நான்கு எழுத்துக்களை இல்லை, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம்.
0: மணமக்கள்
1: செல்லாது செல்லாது மீண்டும் வரலாம். ஒரு தடவை தான் முயற்சிக்கலாம். செல்லாது செல்லாது செல்லாது மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த உறவு அழைத்தீர்கள்? ஞானசேகரன் ஓடி வாருங்கள். ஞானசேகரன் நீங்கள் அழைத்தீர்கள், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. தம்பதிகள்
1: தம்பதிகள் தாயும் பாதிகள் அப்படியும் கூறலாம், தம்பதியர் என்றும் கூறலாம். வாழ்த்துக்கள்.

0: சிறப்பு உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுது, அவர் திறந்த பட்சத்தில் நீங்கள் திறந்தபடியே உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. தம்பதியர் சரியான பதம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி அப்பா.
0: சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு புள்ளியை திறக்கலாம் தானே?
1: 20ப்பா நம்பர்.
0: ஓ, 20. சரி, இந்த 20 ஒரு அற்புதமான பதம். மூன்று எழுத்துக்கள் தான் அதில் இருக்கின்றது, நான் படித்து பார்த்தேன். மூன்று எழுத்துக்கள் தான் இது. இது ஆதி காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. ஆதிகாலவாசிகள், ஆதிகாலத்தவர்களும் பரிணாம வளர்ச்சியிலே இதை அமைத்தார்கள், அதனுள் வாழ்ந்தார்கள். இப்பொழுதும் இது இருக்கின்றது, மக்கள் வாழ்கின்றார்கள் அதனுள்ளே. மூன்று எழுத்துக்களை கொண்டது, இரண்டு தகவல் தான் தர முடியும். நன்றி. எங்கே கூறுங்கள். ஸ்போர்ட் அடிச்சார், அடிச்சார் 2 புள்ளி.
1: ஆதிகாலத்தில்
0: வசித்தார்கள். ஆமா, ஆதிகாலவாசிகளும் வசித்தார்கள், இப்பொழுதும் வசிக்கிறார்கள். பரிணாம வளர்ச்சியிலே இது வந்தது. ஆகலும் ஆதிகாலத்துக்கு போக தேவையில்லை, அவர்கள் வாழ்ந்த இடம் அதே அல்ல. அதன் பின்பு படிப்படியாக பரிணாம வளர்ச்சியிலே வந்தது.
1: வனம்
0: செல்லாது செல்லாது மீண்டும் பாருங்கள், ஒரு தடவைதான் முயற்சிக்கலாம்.
1: நன்றி.
0: அடுத்து மகள் கௌரி வருகிறாள். மகளே கௌரி வாருங்கள்.
2: வணக்கம் அப்பா. தம்பதிகள்.
0: தம்பதிகள் சிறப்பு, சரியான பதிலமா. ஆனா அதை ஞானதேவரன் கூறிவிட்டார், புள்ளியை பெற்றுவிட்டார். அடுத்த பதம் வந்தது கேட்டவில்லை. அடுத்த பதம் குறுனின் கேட்டீர்களா இல்லையா? தருகின்றேன், இப்பொழுது தருகின்றேன். அது அவர்தான் திறந்து சென்றார். அந்த 20வது இலக்கத்தை திறந்தீங்கன்னா அதனுள்ள மூன்று எழுத்துக்களில் உள்ள ஒரு பதம் இருக்கின்றது. அது கூறுவது ஆதிகாலம், நம் முன்னோர்கள் பரிணாம வளர்ச்சி பெறும் பொழுது, நாகரிகம் வளரும் பொழுது இப்படி அமைத்து வசித்தார்கள். ஆனால் இப்பொழுதும் சிலர் அதை அமைத்து வசிக்கின்றார்கள், இப்பொழுதும் வாழ்கின்றார்கள் அந்த இடத்திலே, அப்படியான இடத்திலே. மூன்று எழுத்து மகளே, மூன்று எழுத்து. வசிக்கிறார்கள் அதனுள்ளே. ஆதிகாலவாசிகளும் வாழ்ந்தார்கள் அதனுள்ளே, இப்பொழுதும் சிலர் வாழ்கின்றார்கள் அதனுள்ளே. மூன்று எழுத்து. பரன் என்பது அல்ல, இப்பொழுது பரனும் யாரும் வசிப்பதில்லை. மாத்தி யோசியுங்கள், சரியாக வரும்.
2: குடிசை.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, சிறப்பாக புள்ளி பெற்றீர்கள். குடிசை. குடிசை என்பது சரியான பதம். இதை குடில் என்றும் கூறுவார்கள், குடிசை என்றும் கூறுவார்கள். இப்பொழுதும் குடிசையிலே வாழ்கின்றார்கள். அப்பொழுதும் குகைகளிலே, மரப்பந்துகளில், குலைகளில், குகைகளில் வாழ்ந்தவர்கள் படிப்படியாக வளர்ந்து வந்து குடிசையிலே வாழ்ந்தார்கள், குடிசை அமைத்தார்கள் என்றும் பாருங்கள். சிறப்பான பதம். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன இலக்கம் வேண்டும்? 18 வேண்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்க. 1 மட்டும் 9 எல்லாரும். சரி, இது வந்து உங்களுடைய
2: பிறந்த
0: தேதியா? வாழ்த்துக்கள் மகளே. 18. நல்லது நல்லது. உங்களுக்கு இப்ப பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம்னா 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் எழுதிவிட வேணும். உங்களுக்கு எழுதினால் அம்மாவுடைய இலக்கத்துக்கு இல்ல என்னுடைய இலக்கத்துக்கு எழுதினால் உங்களுக்கு அது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இலவசம், அது கட்டணம் இல்லாமல் செய்யப்படுகின்றது. நன்றி அம்மா. பிள்ளைகளுடைய பிறந்த நாள் அறிவியுங்கள் எங்களுக்கு. நல்லது. 18 நம்பர்ல பிறந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி. 9 நம்பர். நல்லது, வாழ்த்துக்கள். இது 5 எழுத்துக்களை கொண்ட பதம் அதன் உள்ளே இருக்கின்றது. இந்த பதம் வந்து எங்களுடைய இது ஒரு சாதி, எங்களுடைய காய்கறிகளோடு சேர்ந்தது, மரக்கறி வகையை சேர்ந்தது. எங்கள் சமையல் அறையிலே காணக்கூடியதா இருக்கும். ஆனா இதை மற்றவர்களை, புத்தியற்ற செயல் செய்பவர்களை இப்படியும் பேசுவது உண்டு, இந்த சொல்லால் பேசுவதும் உண்டு. வாழ்த்துக்கள். ஸ்பாட்டிலே அடித்து விட்டார் 2 புள்ளிகளும். கெட்டிக்காரி. வெங்காயம், வெங்காயம் என்று அழைத்துக் கொள்வார்கள் இல்லையா? பெரியார் கூறுவார் வெங்காயம் என்று. திரைப்பட பாடல்கள் பெரியார் கூறிய வெங்காயம் என்று பாடல் மனோரமா பாடுவார். நல்லது. வெங்காயம் என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டார் அன்பு மகள் கௌரி அவர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் இன்னொரு பெட்டியை திறக்கலாம் தானே? ஏனென்றால் நீங்க உடனே திறந்து உடனே வந்தபடியால் இன்னொரு பெட்டி.
2: எத்தனை வரை இருக்கிறது அப்பா?
0: 20 வரைக்கும் தான் மகளே இருக்கின்றது. இப்பொழுது
2: 12
0: வேண்டும் உங்களுக்கு. 12. ஆறா சக்கியன, நல்ல பதம் ஒன்று கொண்டு வந்தீர்கள். 12. இந்த 12க்குள்ளே நான் திறந்து பார்க்கின்றேன். 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண் பால் சொல்லு. பெண்ணை குறிக்கும் சொல்லு. இந்த பெண் எங்கே வருகின்றால் இப்பொழுதும் வாழ்கிறார்கள் எங்கள் மத்தியிலே சிலர். இப்படி இவள் வந்து ராமாயணத்திலே வருகின்றாள், ராமாயணத்திலே வருகின்றார். சூர்பனகை ஆன் த ஸ்பாட் கெட்டிக்கார, இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கீங்க. சூர்பனகை என்பது சரியானது. இப்போ சிலருக்கு வாழ்வார்கள் தானே
2: என்ன
0: கெட்டிக்காரி சூர்பனகை என்ற பதம். லக்கி நம்பர் லக்கி இலக்கம் பண்ணிருந்த சரி. இன்னொரு பதம் நீங்கள் விளையாடலாம்.
2: 14
0: 14 ஒரு காலநிலையை கூறுகின்றது. நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த பதத்தை படித்து பார்க்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துக்களாலான ஒரு பதம். இது ஒரு காலநிலையை எங்களுக்கு குறிக்கும், நேர காலத்தை குறிக்கும். சரியா, ஒரு நேர காலத்தை குறிக்கின்றது. இராக்காலம், பகல்காலம், பருவகாலம் என்பது போல் இதுவும் ஒரு காலம். பருவகாலம் மிகவும் சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒரு நேரம், ஒரு ஒரு காலத்தை, ஒரு நாளிலே ஒரு நேரத்தை குறிப்பது. இது இப்ப காலை நேரம் போன்று இது ஒன்று. எங்கே இது மிகவும் இந்த பதத்திலே பாடல்கள் வந்திருக்கின்றது. இந்த பதத்திலே பாடல்கள் வந்திருக்கின்றது. எட்டு எழுத்துக்கள் அம்மா. இது ஒரு சிறந்த நேரம் அம்மா, சிறந்த காலம். இந்த கால நேரம் நீண்ட நேரம் பிடிக்க கூடாது மகளே.
2: அந்தி அந்தி பொழுது
0: மாத்தி யோசிக்க வேண்டும். ஒரு தடவைதான் முயற்சிக்கலாம், பெட்டி திறந்தால் மறு தடவை ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியான இடத்துல நிற்கின்றீர்கள், மாத்தி யோசித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த தடவை ஞானதேவன் அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள். கெட்டிக்காரர்கள் நல்ல புள்ளிகளை பெற்றுக் கொண்டு எல்லோரும் வந்தவர்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், அதிர்ஷ்டம் இருக்கின்றது எல்லோருக்கும். வர வேண்டும், ஓடி வர வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராமன் அவர்களே, வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் கவிஞரே, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கின்றீர்களா? எங்க பணியெல்லாம் வீட்டுதா?
3: பணி முடிஞ்சு அப்பதான் பணி முடிஞ்சு.
0: நல்லது, வந்ததா நல்லது. சரி, இப்ப நாளைய தினம் உங்க பாடல் ஞாபகத்தோட வந்ததா இல்லையா? இப்ப இந்த பதம் கண்டுபிடிக்க. இப்ப கௌரி வந்து ஒரு பெட்டியை திறந்தார், ஒரு பொக்கிஷத்தை, அதற்குள்ளே எட்டு எழுத்துக்களாலான அது கூறி எட்டு எழுத்துக்களாலான ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம், அந்த பதம் எது வந்து நீங்கள் கூற வேண்டும். எதுவாக இருக்கு? ஒரு கால நேரத்தை குறிப்பது.
3: எட்டு எழுத்தையா?
0: ஆமா.
3: அந்தி மாலை பொழுதுயா?
0: அந்தி மாலை பொழுது எத்தனை எழுத்து? மீண்டும் பாருங்கள், மாத்தி யோசியுங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த ஒரு உடம்பு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா ராமன், நீங்கள் இணைப்பை துண்டிக்கவில்லை போல இருக்கின்றது. ஷியாமலா, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அம்மா. மீண்டும் வளையுங்கள் சியாமலா. ராமன் நீங்கள் துண்டிக்க வேண்டும். இப்ப ஞானதேகரன் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ஞானதேகரன்.
1: அந்தி மாலை நேரம்.
0: அந்தி மாலை நேரம் இங்க 9 8 சரியா வந்திருக்கு. ஆனா அது அல்ல. மாத்தி யோசியுங்கள், வாழ்த்துக்கள். மாத்தி யோசியுங்கள், அங்கதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசியுங்கள். எங்க சியாமலா ஓடி வாருங்கள், கொண்டு வந்தீர்கள் சியாமலா. ராமன் நீங்கள் மீண்டும் யோசித்து வர வேண்டும். கௌரி ஓடி வர வேண்டும். கட்டிக்கார பிள்ளைகள் ஓடி வரவனுங்க. எங்க நாகப்பன், ராஜ்குமார், பாலச்சந்திரன் நின்று விட்டார், தூக்கத்துக்கு போய்விட்டார். பாரூக் எங்க கொண்டு ஓடி வர வேண்டும். புதியவர்கள் வர வேண்டும். ரேவதி ஒரு தடவை அழைத்தீர்கள், மறு தடவை அழைக்கவில்லை அம்மா. அழைத்து வாருங்கள் மகளை ரேவதி. சரி, ஞானசேகரன் வந்து விட்டாங்க, கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
1: அதிகாலை பொழுது
0: செல்லாது செல்லாது செல்லாது, மீண்டும் பாருங்கள். எங்கே சியாமலா வந்து விட்டார், வாருங்கள் சியாமலா. என்ன சியாமலா, உங்களோட இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இரண்டு தடவையும் வந்து துணிக்கப்பட அதிர்ஷ்டத்தை காணவில்லை. வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
4: வணக்கம் காலம் சொல்லிட்டாங்களாப்பா?
0: இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க அந்த கால நேரம் எதுவாக இருக்கும்.
4: இளவேநீர் காலம் தான்.
0: செல்லாது செல்லாது செல்லாது மீண்டும் பெற வேண்டும். அங்கே ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
5: அப்பா மாலை கருக்கள் பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாலை கருக்கள். இந்த காலம் எப்பொழுதும் வராதுதானே? எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் நீங்கள் மாலை கருக்கல்லே நன்றாக உலாவி இருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. மாலை கருக்கல் மயில் கொடுத்து மாலை கருக்கல் அந்த பாடல் என்று கேட்டீர்கள் இல்லையா? உங்களுக்கு அவருத்த அந்த பாடல் சத்தம் வந்ததா நன்றாக
5: வந்துச்சுப்பா வந்துச்சுப்பா
0: பாட்டு சத்தம் வந்ததே எந்த சத்தம் வர இல்ல அப்படித்தானே?
5: ஆமா ஆமா உங்க சத்தத்தை ஆர்வமா கேட்கிற
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க கூறிவிட்டீங்க நீங்க ஒரு பெட்டியை திறக்கலாம் இப்பொழுது.
5: சரிங்கப்பா. பதினேழுப்பா
0: பதினேழு அற்புதமான ஒரு பதம் உங்களுக்கான பதம். இந்த உலகத்தில் நான்கு ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்து கொண்டு இவர்கள் இல்லை என்றால் இவர்கள் குடும்பகாரிகள் ஒருவர் இல்லை இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகில் உயிரினங்கள் தோன்றாது. உடனே சொன்னால் இரண்டு புள்ளிகள். நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது ஒரு தடவை தான் முயற்சிக்கலாம்.
5: இவர்கள் இல்லை என்றால் உயிரினம் தோன்றார்.
0: நேரம் முடிகின்றது. மீண்டும் வாருங்கள். கௌரி வந்திருக்கிறீர்கள் கொண்டு வாருங்கள். கௌரி எந்த பதம் கொண்டு வருகிறீர்கள் அம்மா? அது வந்து விட்டதா மாலை கருக்கள். நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? அந்தி மாலை அதுதான் சரி. ஆனா அந்த மாலை கருக்கள் என்று ஒன்று இருக்கின்றதல்ல அந்த காலம் நல்ல ஒரு காலம். சந்தியா வேலை என்று கூறுவது தகலும் அல்ல இரவும் அல்ல. அதை நான் கூறுகின்ற கூறிவிட்டா கூடுவாங்க மாலை கருள். இப்ப ஒரு புதிய பதம் வந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் அந்த ஃபாரூக் திறந்து விட்டு போனார். பதினேழாவது இலக்கத்தை திறந்திருந்தார். அதனுள்ள இருக்கிறது ஏழு ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த ஏழு எழுத்துக்களும் இருவரை சேர்ந்த இருவரை குறிக்கின்றது. ஒருவர் அல்ல இருவரை குறிக்கின்றது. இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகில் எந்த உயிரினமும் தோன்றாது. எந்த இது வேண்டும். இவர்களுடைய இது வேண்டும். மரம் செடி கொடி பறவை மிருகங்கள் மனிதர்கள் யாவர்க்கும் அந்த உயிரினங்கள் தோன்றி பெருக வேண்டும் என்றால் உயிரினங்கள் தோன்ற வேண்டும் விஸ்தரீகரிக்க வேண்டும் என்ற இவர்கள் இருவருடைய பார்வை இருக்க வேண்டும். இவர்கள் இருவர் இருவர் எங்களோடு இணைய வேண்டும். இவர்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வரும். எங்கே கூறுங்கள். கௌரி இருக்கின்றீங்களா? அம்மா அப்பா என்றால் இருவர் தானே அம்மா. அதே போன்று சிவன் பார்வதி என்றால் இருவர் தானே. அப்படி முருகன் இருவர் அதே போல அண்ணன் தங்கை என்ற இருவர் தானே. அதே போன்று இவரும் இருவரும் சேர்ந்திருப்பார்கள். இவர்களுடைய பார்வை இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே உயிரினம் தோன்றுவதென்றால் இவருடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று அல்ல அம்மா என்று எங்களுடைய இந்து மதத்திலே கூறப்படுகின்றது. நான் மற்ற மதங்களை இதுக்குள்ளே கொண்டு எல்லோரு மனிதர்கள இந்து மதத்துக்களே கூறப்படுகின்றது. இவர்களுக்கு சரியா சூரிய சந்திரன் இல்லையடா அல்லாமா. மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். இப்ப ஞானசேகரன் வருகின்றார். எங்கே ஞானசேகரன் கொண்டு வருங்கள் மகனே? மகன் உங்களுடைய இணைப்பு
1: கணவன் மனைவி.
0: கணவன் மனைவி என்று செல்லாது செல்லாது. நாகப்பன் சரியாக கொண்டு வருகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள். நீங்கள் சரியாக கொண்டு வருவீர்கள். கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம்
0: வணக்கம் கொண்டு வாருங்கள்.
6: சொல்லிட்டாங்களா?
0: சொல்லவில்லை. அந்த நீங்கள் கூறுங்கள். அவர்கள் கூறவில்லை.
3: தாய் தந்தையர்
0: செல்லாது செல்லாது செல்லாது மீண்டும் மாத்தி யோசித்து வாருங்கள். இவர்கள் பார்வை இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். எங்கே மகளே ரேவதி வந்திருக்கிறீர்கள், கொண்டு வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி, நலமா இருக்கிறீர்களா மகளே? நல்லது. எங்கே கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரு கெட்டிக்காரு, இவர்களுடைய பார்வை இல்லை என்றால் வேகமும் வராது, இந்த உலகமே இயங்காது என்று என்னுடைய மதம் கூறுவது. மன்மதன் ரதி ரதி மன்மதன் என்ற அந்த வார்த்தை சரியான பதம். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. ஏன்னா இந்த பெட்டியை திறந்தவர் வேறு யாரோ, நீங்கள் தான் பதம் கூறுவீர்கள். சரி, நாளைய தினம் என்ன பாடல் மகளை கொண்டு வந்தீர்கள்?
6: அப்பா நாளைய தினத்துக்கு பாடல் சொல்கிறேன். அப்பா ஒரு திருப்புகள்
0: கேட்டீங்களா? உங்களுக்கு நேரம் தருகிறேன், இந்த போட்டியை முடித்துக் கொண்டு தருகின்றேன் உங்களுக்கு. அப்ப பாடலை கொண்டு வருகிறீர்களா? இப்ப தருகிறீர்களா, மீண்டும் வந்து தருகிறீர்களா?
6: இல்ல இல்ல, பாடலா பாடல் வந்து மீண்டும் தருகிறேன்.
0: மீண்டும் வரைக்கும் திருப்ப உங்களுக்கு நேரம் தருவேன். இது குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடையும். முடிவடைந்த பின்பு அந்த ஆரம்பிக்கைக்கு நான் அழைப்பேன். முடிவாருங்கள் உங்கள் திருக்குறளை கொண்டு. இன்று திருக்குறள் வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் பதம் குறிப்பிட்டீர்கள். நீங்கள் இப்ப ஒரு பெட்டியை திறக்கலாம். என்ன இலக்கம் வேண்டும் உங்களுக்கு?
6: என்ன இலக்கங்கள் இருக்கப்பா?
0: மூன்று இருக்கிறது. 5, 6, 8, 10, 13, 16 இருக்கின்றது.
6: 10 தரங்கப்பா.
0: உங்களுக்கு 10 வேணுமா? அப்பாடா, இந்த 10 எத்தனை எழுத்துக்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுத்துக்களை கொண்டு இங்கே எழுதப்பட்டு கிடைக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வந்து பாடல்களிலேயும் இருக்கின்றது. இந்த பெயர்லே ஒரு திரைப்படமும் வந்திருக்க வேண்டும். சரியா? இது வந்து கடல்களிலே செல்பவர்களுக்கு ஒரு ஞாபகத்தை ஊட்டுவது. அப்படித்தான் உங்களுக்கு தரவு தர வேண்டும். ஞாபகத்தை ஊட்டுவது அது எதுவாக இருக்கும்?
6: இது வந்து அப்பா
0: கேளுங்கள்.
6: கலங்கரை விளக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள். கலங்கரை விளக்கு, வாழ்த்துக்கள். கலங்கரை விளக்கு என்பது சரியான பதம். ஸ்பெட்டிலேயே பெட்டியை திறந்து உடனே பொக்கிசத்திலே கையை விட்டு அதிர்ஷ்டசாலி 2 புள்ளிகளையும் கேட்டுக்கொண்டார். சரியா? அதனால் இன்னும் ஒரு பெட்டியை திறந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பாருங்கள்.
6: மூன்றாவது
0: இலக்கமா? மூன்றாவது இலக்கம் நல்லதோர் பதம் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. இங்கே திறந்து பார்க்கின்றேன். சரி, பார்த்தால் மூன்று எழுத்து என்று தெரிந்துவிட்டது. இந்த மூன்று எழுத்து ஒரு பொதுவான ஆடை, குழந்தையிலிருந்து முதியோர் வரை அணிவது. குறிப்பாக இந்த ஆடை இல்லாதவிட்டால் தனித்து அணிவார்கள். இந்த ஆடை இல்லாமல் பெண்கள் வெளியே வர முடியாது. ஆனால் முன்பு எங்கள் மூதாதையர்கள் வந்தார்கள். சரியா? பரிணாம வளர்ச்சியிலே இந்த ஆடை அணிகிறார்கள். மூன்று வளத்தை கொண்டது. குழந்தையிலிருந்து முதியோர் வரையும் ஆண்பெண் இருபாலாரும் அணிவது. ஆனால் ஆண்கள் இந்த இது இல்லாமல் வெளியே போனாலும் பெண்கள் இது இல்லாமல் வெளியே போக மாட்டார்கள். சரியா? கட்டிக்காரை அடுத்த 2 புள்ளியை பெற்றுவிட்டார். வாழ்த்துக்கள். இன்று உங்களிடம்தான் அதிர்ஷ்டம் இருக்கிறது ரேவதி. எங்கே இன்னொரு பட்டியை தரவுங்கள்.
6: வேற வந்து 13.
0: 13ஆ?
6: நானும்
0: திறந்து பார்க்கறா. திறந்து பார்க்கும் பொழுது நீங்க இவ்வளவு தூரம் அதிர்ஷ்டத்தாலியா இருக்கின்றீர்களே, பாத்தீங்களா? மன்றத்தமிழ் அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றது. லக்கிங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பதம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுத்துக்களை கொண்டது.
6: அப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுங்க.
0: கலங்கரைகளுக்கு கூறுனீர்களே, நீங்க கேட்டிக்காரியாக சரியாக எண்ணுகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 பதத்தை கொண்டதம்மா.
6: சரி,
0: இவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், மறக்க முடியாதவர்கள், வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் போற்றப்பட வேண்டியவர்கள், மறக்க முடியாதவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள்.
6: வேற
0: ஏதாவது இது போதும்.
6: மருத்துவர்கள்
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது மீண்டும் வர வேண்டும். வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி உடனே அடித்து விட்டார் பிள்ளைகள். கெட்டிக்காரி நான் எங்கேயும் அடுத்தவர்கள் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், அடுத்தவர்கள் வர வேண்டும். இன்னும் இருப்பது உங்களுக்கு இந்த இந்த இந்த பட்டி ஒன்று, அதை விட இன்னும் ஒன்று இரண்டு மூன்று பட்டிகள் தான் மீதி இருக்கின்றது போட்டி முடிவதற்கு. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள்? யார் கொல்ல போடுவீர்கள்? இது எல்லாரும் கூறலாம்.

0: சரி, இந்த எட்டு எழுத்துக்களே நீங்க கூறிக்கொள்ளலாம். அதை ஒன்பது எழுத்து வேண்டாம், எட்டு எழுத்தோடய கூறுங்கள். இவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் யார் அவர்கள்? ஏழு எழுத்துக்களையும் கூறலாம். ஏழு எட்டு ஒன்பது எழுத்துக்களே அழைக்கப்படுகின்றார்கள் அவர்கள். இங்கே சியாமலா வந்திருக்கின்றார். வாருங்கள் சியாமலா, கொண்டு வாருங்கள் சியாமலா. கெட்டிக்காரி, ஸ்பெட்டிலே அடித்து விடா கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இது அந்த பெட்டியை திறந்தது வேறு யாரோ, அதனால் உங்களுக்கு கிடைத்து விட்டது புள்ளி. கெட்டிக்காரி கடிப்பை ரேவதி ஓடி வாரர்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே நீங்கள் வர ஒரு பெட்டி திறக்கலாம் தானே? சென்று விட்டீர்களா? சென்று விட்டீர்கள். எங்கே ரேவதி கொண்டு வாருங்கள். ரேவதி மகளே, ரேவதி ஒருவர் கூறியிருக்கின்றார், நீங்களும் கூறுங்கள்.
1: அன்னை தந்தையரா?
0: அன்னை தந்தையரை விட தாய் தந்தையர் என்றுதான் இங்கே இருக்கின்றது. சரி, நீங்கள் சொன்னதும் சரிதான் அம்மா. ஆனால் முதலில் சியாமலா வந்து கூறி புள்ளியை பெற்றுவிட்டார்.
1: சரி,
0: நன்றி. மீண்டும்
1: ஒரு பெற்றவன்
0: இல்ல, நீங்கள் கூறவில்லை, புள்ளி பெறவில்லை. புள்ளி பெற்றவர் சியாமலா திறந்திருக்கணுமா? மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா, சாதனையாளர்கள்,
0: தாய் தந்தையர்கள். சரியா?
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவு பெறவுடன் சியாமலா, நீங்கள் புள்ளி பெற்று நீங்கள் ஒரு பெட்டி திறந்திருக்கலாம், போய்விட்டீர்கள். காரியமில்லை, நீங்கள் யார் வருகின்றீர்கள் திறந்து கொள்ளலாம். இப்பொழுது இருக்கின்றது ஐந்தாவது இலக்கம், ஆறாவது இலக்கம், எட்டாவது இலக்கம் இருக்கின்றது. மூன்று பெட்டிகள் தான் இருக்கின்றன. மூன்று பெட்டி முடிந்தால் கௌரி வந்து விட்டார். வணக்கம் கௌரி. கௌரி வணக்கம். மகளே, என்ன பதம் கொண்டு வந்தீர்களா?
3: விடை சொல்லி
0: விட்டார்கள். சரி, அடுத்த பதத்தை திறவுங்கள். என்ன பதம், என்ன பெட்டி வேண்டும்? இப்ப இருக்கிறது ஐந்து ஆறு எட்டு, அவ்வளவுதான். பதினாறும் இருக்கிறது, பதினாறும் இருக்கின்றது. நான்கு பெட்டிகள் இருக்கின்றன.
3: எட்டு
0: எட்டு வேண்டுமா உங்களுக்கு? நல்லது. ஓ, இந்த எட்டும் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஒரு பெண் பாக்கியல் இவளும் ராமாயணத்தில் தான் வருகின்றாள்.
3: கோழி
0: கட்டிக்காரி உடனே கூறிவிட்டீர்கள். இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். கூனி என்பது சரியான சொற்பனையும் கூனியும் வருகிறான் என்ன? ஆமா, இருவரும் வரவாட்டானே அம்மா. கூனி கூன் முதல் தானே அவ கூனி, அவ வந்து சூர்பனகையனும் கூறப்படுகிறது. இரண்டு ஒருவர் தான் ராமாயணத்திலே சொல்லு. வாழ்த்துக்கள் சிறப்பு. அப்ப ஒரு பெட்டியை திறக்கலாம். நீங்கள் ஒரு பெட்டி திறந்து இன்னொரு பெட்டி திறக்கலாம்.
3: பதினாறு,
0: பதினாறாவது பெட்டி. வாழ்த்துக்கள். பதினாறாவது பெட்டியை கொண்டு வந்து கேட்கின்றீர்கள் நீங்கள். பதினாறாவது பெட்டிக்குள்ளே பார்ப்போம் என்ன இருக்கின்றது. எங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இருக்கின்றது. இது கண்ணால் பார்க்க முடியும், கையால் பிடிக்க முடியாது, நீண்ட நேரமும் இருக்காது, தோன்றும் வேளையில நீண்ட நேரமும் இருக்காது, கையாலும் பிடிக்க முடியும், ஆனா கண்ணால் பார்க்கலாம். அது எதுவாக இருக்கும்? கட்டிக்காரி. சிறப்பு சிறப்பு. மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டார். அடேங்க அப்பா, கட்டிக்காரி கௌரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி. கட்டிக்காரி, அன்பு மகள் கட்டிக்காரி. சரி, இப்பொழுது இருக்கின்றது ஐந்து ஆறு இரண்டு பெட்டி தான் இருக்கின்றது. நீங்கள் ஒரு பெட்டி மீண்டும் திறக்க போகிறீர்களா? ஐந்து.
3: ஓ,
0: ஐந்து. இந்த பதம் திறந்தேன், இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். இது முற்கால மக்கள் அரசர் காலத்தில் போர் முனையிலே காணப்படுவதோடு இப்பொழுதும் கைகளிலே ஆக்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் வர வேண்டும். ஒரு தடவை முயற்சி செய்துவிட்டு பெட்டி திறந்தீர்கள், மீண்டும் வர வேண்டும். அது அல்ல, வேறு ஒரு அதுவும் ஒரு ஆயுதத்தோடு சேர்ந்ததுதான், மேல் அல்ல. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். எங்கே அடுத்த உறவு வரலாம், வர வேண்டும். ஞானசேகரன் வந்துவிட்டார், வாருங்கள் ஞானசேகரன். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. வாழ் என்ற பதத்தை இந்த மகள் கௌரி வேல் என்று கூறினா அதை மாத்தி கூறியிருந்தால் வாழ் என்று வந்தது. வாழ் வாழ்முனையில் போரிட்டார்கள், இப்பொழுதும் இத்தனை பேர் கத்தியை இஞ்ச வைப்பார்கள், களத்துக்கு தட்டை கொடுத்து வெட்டுவார்கள். வாழ் என்பது சரியான பதில். சரி, இப்பொழுது ஒரு பெட்டி தான் இருக்கின்றது, அந்த பெட்டியை திறந்தால் போட்டி நிறைவுக்கு வரும். ஒரு பெட்டி தான் இருக்கின்றது, ஆறாவது இலக்கப்பட்டி மட்டும் இருக்கின்றது. எங்கேயே கொண்டு வாருங்கள், திறவுங்கள். திறந்தாச்சு, படித்தால் ஒரு பெட்டி திறக்கலாம் தானே. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் முக்கியமான ஒரு எங்களுடைய உறுப்பின் பெயர் அங்கே இருக்கின்றது, மூன்று எழுத்தை கொண்ட உறுப்பு. இது உங்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கின்ற, சரியா? அங்கே குருநாள் ஸ்போர்ட்ல அடிங்கள். எங்கே கொண்டு வாருங்கள். மீண்டும் வருகிறார். ஓகே, நல்லது. ஐயா சென்று பாருங்கள். கௌரி வந்து விட்டார், கௌரியை கொண்டு பாருங்கள். வாழ் என்ற சரியான பதம் ஞானசேகரன் தந்து புள்ளியும் பெற்றுக் கொண்டார். நீங்கள் வேல் என்பதை வாழ் என்றிருந்தார். அடுத்த பதம்
3: கொடுத்தேன்,
0: அடுத்தது ஆறாவது பெட்டியை அவர் திறந்தார், ஆனால் அவர் கூறவில்லை. முடிந்தால் நீங்கள் கூறுங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது அந்த பதம், உடல் உறுப்புகளில் ஒன்று, மிகவும் முக்கியமானது. மனிதருக்கு மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றது. இது மூன்று எழுத்தை கொண்டது, முடியுமா? கொண்டு பாருங்கள்.
3: மூக்கு
0: செல்லாதே செல்லாதே செல்லாதே. மீண்டும் பாருங்கள், மீண்டும். இல்லை அம்மா, இரண்டு தடவை முயற்சித்தீர்கள், செல்லவில்லை. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி. அங்கே ஞானதேவன் வந்தாரே, ராமன், ராமன் வந்தார், ஓடி வாருங்கள். அங்கே ராஜ்குமார் வந்த கேட்டிக்காரன், ராஜ்குமார் கொண்டு ஓடி வாருங்கள். குறுங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா நாக்கு,
0: பூச்சி புழுக்க எல்லாம் நாக்கு இருக்கா ஐயா? புழுக்களுக்கு
2: மூக்கு, மூக்கு
0: மூக்கு செல்லாது,
2: வாய்ப்பில்லை.
0: மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இறுதி பதமாக வந்திருக்கின்றது, மூன்று எழுத்துக்களை கொண்டது, மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றது. கொண்டு வர வேண்டும், ஓடி வர வேண்டும். நல்ல போட்டி இன்று சிறப்பாக இயங்கி இருக்கின்ற ஒரு புதிய முறையில் 20 பொக்கிஷங்கள் நாங்கள் கொண்டு வாருங்கள். எங்கே ரேவதி கொண்டு வரலாம். அருள் வந்திருக்கின்றார், வணக்கம். வணக்கம் அருள், அருள் வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம், மதிய வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு எங்களுக்கு மதிய வணக்கம், உங்களுக்கு நள்ளிரவு வரப்போயில 11 மணி 10 நிமிடம் தான், 8 நிமிடம் வணக்கங்கள். சரி, நாளைய தினம் என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள் கதம்பத்துக்கு?
4: மூன்று
0: எழுத்து பதம் ஐயா. மூன்று எழுத்து பதம் கூறுங்கள்.
4: ஓம் ஐயா, கிட்னி ஐயா, கிட்னி. கிட்னி,
0: கிட்னி என்ன தவிர்த்தல்லே?
4: இல்ல, கிட்னி அந்த உடல்
0: உறுப்புகள் ஒண்ணு தமிழ்ல வரவுடுமே, அது கிட்னி. அது அல்ல, அல்ல, அல்ல, அது செல்லாது. வேறு வேறு பதம்,
4: உடல், குடல்.
0: இல்லை இல்லை இல்லை, ரெண்டு தடவை தான் நீங்க முயற்சி விடுங்க, ரெண்டும் பிள்ளை. நாளைய பாடலை கூறுங்கள், கலம்பத்து பாடலை.
4: சின்ன தம்பி படத்துல உச்சந்தல உச்சியில்
0: இது அன்று நீங்கள் கேட்டீர்கள், இப்பொழுது புலனத்திலும் கேட்டு எழுதி இருக்கிறீர்கள் அந்த பாடல். வேறு பாடல் தாருங்கள்.
4: புலன,
0: ஒரே பாடலையே எல்லா நேரமும் கேட்பான். ஒரு பாடல் தாருங்களே.
4: மன்னன் படத்துல ஒரு பாட்டுதான் ஐயா.
0: நிறைய மன்னன் கேட்கிறீர்கள், உங்களுக்கு மன்னன் பாடல் எல்லாம் தந்தாச்சு. மன்னீரா இருக்கு, மன்னீரா. வேறு பாடல் கொண்டு தாருங்கள்.
4: இந்தியன்
0: படத்துல நீங்கள் இந்தியன் திரைப்படத்தில் என்ன பாடல்?
4: அதுல பாடல் ஞாபகத்துக்கு வரது இல்லையா?
0: சரி, ஞாபகத்துக்கு வரது இல்லை என்ற பாடல் தருகின்றேன். நான் மீண்டும் அந்த இணைந்து பதத்தை அந்த மூன்று எழுத்து உடல் உறுப்புகள் என்று எங்கள் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கிற முக்கியமான உறுப்பு கொண்டு ஊடுகாரங்கள் இங்கே அழைக்கின்றார்கள். அவர்களிடம்
4: செல்கின்றேன்.
0: நன்றி. எங்கே யார் வருகிறார்? யார் வருகிறார்? ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
5: அப்பா குருதி.
0: தப்பு. என்னிடம் அப்படி இல்லை. ராமன் கொண்டு வாருங்கள். ராமன்
6: ஐயா. சிரம்.
0: சிரம் என்பது என்னிடம் இல்லை. மாத்தி யோசியுங்கள். அதுல மாத்தி யோசிச்சா உங்களுக்கு சரியா வரும். எங்கே கொண்டு வாருங்கள். மீண்டும் வாருங்கள். பாடல் கொண்டு வந்தீர்களா? கதம்பத்திலே கிடைக்கும். இப்ப கௌரி மீண்டும் வந்து விட்டார். அவரிடம் என்ன பதம் என்று கேட்டது. நீங்கள் மாத்தி யோசிச்சா சரி வரும் உங்களுடைய பதம். அங்கே கௌரியை கொண்டு வரலாமா? வாழ்த்துக்கள். இப்ப ராமன் வந்து சிரம் என்று கூறினார். ஆனா சிரசு என்பதுதான் சரியான தமிழ். சிரசிலே அடித்து விட சிரம் என்று வேறு இடத்திலேதான் கூறுவோம். சில சில இடங்களில்தான். ஆனா சிரசு தான் மிக முக்கியமான பதம். கெட்டிக்காரை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள் கௌரி என்று உங்களுக்கு. ரெண்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள். சரியா? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் புள்ளிகள் சொல்வேன். சொன்னதன் பின்பு பாடல் கேட்க வரலாம். உங்களுக்கு பாடல் உண்டு. எல்லோருக்கும் பாடல் உண்டு. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் சரியான சிறப்பான பதில் அதை கௌரி தந்து விட்டார். அவருக்கு புள்ளி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ராமனுக்கு அரை வாழ்த்துக்கள். அவர் சிரம் என்று கூறினார். அருள் கொண்டு வர. நன்றி நன்றி. அருள் அருள் அருளானந்தம் அருள்பிரகாசம். உங்களை காணவில்லையே அருள். காணவில்லையே நேற்று, காணவில்லையே என்று அருள் வந்திருந்தார். நல்லது. அன்பு உறவுகள் அனைவரும் இணைந்து பாடல்களை என்னுடைய பொக்கிஷத்தில் 20 பொக்கிஷத்தை திறந்து விளையாடி புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போ அவர்களுடைய புள்ளிகளின் விவரங்களை கூற இருக்கின்றேன். இங்கே தலா 4 புள்ளிகளை பெற்று ஷியாமலாவும் ரேவதி ஃபாரூக்கும் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கட்டிக்காரர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ரேவதி ஞானசேகரன் இருவரும் 5 புள்ளிகளை தந்திருக்கின்றீர்கள். கட்டிக்காரர் 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ரேவதி அதிகப்படியாக 10 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இரட்டை புள்ளி வழங்கினதிலே கட்டிக்காரியாக இருந்து 10 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தையும், ஞானசேகரன் ரேவதி 2 இடத்தையும், ஷியாமலா ஃபாரூக் 3 இடத்தையும் பெற்றிருக்கின்றீர்கள். கெட்டிக்காரர் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேகம் விவேகம் நிகழ்விலே பொக்கிஷம் திறந்து அதிர்ஷ்டத்தை பரிசோதித்து இப்படியான புள்ளிகளை பெற்றிருக்கின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அத்தோடு இணைந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? இப்பொழுது வேகம் விவேகத்தில் பங்கு பெற்றிய நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். நான் உடனே ஒளிபரப்புகின்றேன். ஒளிபாருங்கள். முதலாவது இடம் கௌரி, 2 இடம் ரேவதி ஞானசேகரன் இருவரும், 3 இடம் ஃபாரூக் ஷியாமலா மூவரும் நீங்கள் இவ்வளவு பெரும் பெற்றீர்கள். 1, 2, 3, 4, 5 அவர்கள் வந்து பாடல்கள். மற்றவர்களும் கேட்கலாம். மற்றவர்களும் பங்கு பெற்று இறுதி வரை பங்கு பெற்றீர்கள். இப்பொழுது ரேவதி நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய திருப்புகளோடு வாருங்கள். எங்கே நேரத்தை மிச்சப்படுத்தி பழகிக் கொள்ள வேண்டும். உடனடியாக வர வேண்டும். பாடல்களையும் தாருங்கள். ரேவதி வாருங்கள். உங்கள் திருப்புகளை தாருங்கள். இன்றைய திருப்புகள் கேட்க வேண்டும் உங்களிடம் என்று எண்ணினேன். கௌரி உங்களுடைய வெற்றி பாடலை வந்து கேளுங்க. அருள் நீங்களும் கேட்கலாம். எல்லோரும் ராமன் எல்லோரும் வந்து பாடல் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் ஓடி வாருங்கள். எங்க ராபிக்கு அலி ஒருதரும் இந்த பங்கு பெற்றவில்லை. என்ன காரணம்? சரி, வர வேண்டும். பாடலை கொண்டு வர வேண்டும். ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் மகளே சியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றிப்பா.
0: வாழ்த்துக்கள். பாத்திரிக்கா எப்படி புள்ளி சேர்ந்திருக்காக்களுக்கு இல்லையா?
1: ஆமாப்பா.
0: புது முயற்சி. நீங்கள் ஒரு தடவை பகுஜம் திறக்கிற சந்தர்ப்பத்தை விட்டுட்டு ஓடி விட்டீர்கள், சரியா? விளையாடி இருக்கின்றீர்கள். இது போகம்
1: விபோகம்
0: விபோகம். சரி, என்ன பாடல் மகளுக்கு வேண்டும் இப்பொழுது?
1: தாயில்லாத குழந்தை.
0: நல்ல ஒரு பாடல், அம்மா, நல்ல ஒரு பாடல். நீர்மேகம் ஆனால் என்ன, உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். இப்பொழுது ரேவதி வருகின்றார், அவர் வாழ்த்துக்கள் மகளே. வணக்கம் ரேவதி. ரேவதி, வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம்
0: அப்பா. வணக்கம் அப்பா. வணக்கம் குறிவிட்டீர் மகளுக்கு. என்ன பாடல் நாளைய பாடல்?
1: நாளைய பாடல் கற்பனையோ கை வந்ததை சொக்கத்தில் காணாத சுகமோ.
0: எப்படி வரும் அந்த பாடல்? முதல்வரிய பாடங்கள்.
1: கற்பனையோ கை வந்தது சொர்க்கத்தில் காணாத சுகமோ சுகம்
0: சுகமோ சுகம்
1: சுகமோ சுகம்.
0: ஜெயச்சந்திரன் மாணிக்கராமன் பாடியது
1: இல்லையா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் நினைக்கிறப்பா.
0: சரி, என்ன திரைப்படம்?
1: மாணவன்.
0: ஓ, மாணவன் இல்ல, மாணவர்கள் அப்படித்தான் பாடுவார். கற்பனையும் கவித்திரையும். சரி, எங்கே உங்கள் திருப்புகளை அன்றாட திருச்சி தம்பலம் கூறி ஓடி கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: திருச்சி தம்பலம் சோமேஸ்வரத்துல பாடினது மாண்டு ராகம்.
0: மாண்டு மாண்டு ராகம், அது திருப்புகளுக்கு நன்றாக இருக்கும். மாண்டு ராகம் கொண்டு வாருங்கள்.
1: உரிய தவளரியில் நம்ம நாராயணாயன ஒரு மதலை மொழியளவில் ஓராத கோபமுடன் உனது இறைவன் எதனில் உள்ள ஓதாயனாயினும் உரு தூணே உரமுடைய அறிவடிவதால் மோதி வீழ விரல் உகிர் புதைய இரணியது மார்தீவி வாகை புனை புவனபதி நெடியவனும் வேதாவும் நான் மறையும் உயர்வாதே வரியலிகள் இசை முறை வாதான தோகை இளம் அகிலிடையில் நடனம் இட ஆகாசம் மூடுருவ வளர் கமுகின் விதி குலைகள் பூமாரமாகிட மதி சூழும் மறுபரசர் படை விடுதி வீட நாடி மிக மழை மழவிடையில் மிசைவர சோமீசர் போயின்றன மகிழ்வு தர உரை முருகனே பேணும் வானவர்கள் பெருமாளே உரிய இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமை உன் அழகு புனை ஈராறு தோன்றையும் இருபதமும் அறுமுகமும் யானோட ஞானம் அதை அருள்வாயே. திருச்சி தம்பலம்.
0: திருச்சி தம்பலம். என்ன தாளத்தோட அம்மா பாடுவீர்கள்? ரூபகமா?
1: அப்ப தாளம் எனக்கு, நான் இதுல போட்டிருக்கிற தாளம் சொல்றேன்ப்பா. சதீஸ்வர துருவம்
0: கால்நடை. வாழ்த்துக்கள். உங்களுடைய திருப்புகளை கேட்டோம், மகிழ்ந்தோம். எல்லோரும் கேட்டிருப்பார்கள். திருச்சி சம்பளத்தோடு வந்த திருப்புகளை அழகாக தெளிவாக தந்த உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? இப்ப ஒரு பாடல் எழுதுறப்ப இருக்கணும் தானே? என்ன
1: பாடல்? இப்போது ஒழிக்கிற பாடல். மனதில் மனதில் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அந்த பாடல்
0: நல்லது. மனதிலே ஒரு சந்தோஷமான பூ பூத்தது
1: இல்லையா? இப்போது உங்களால் கொடுக்க, உங்களால் வாங்கினேன்
0: இல்லையம்மா. நல்லது நல்லது. இந்த புள்ளிகளும் பெற்றிருக்கின்றீர்கள், பற்றி பரிசு பெற்று பெறுகிறீர்கள், பாடலும் பாடுகிறீர்கள். அற்புதம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் இப்பொழுது கிடைக்கும் இந்த பாடல், சரியாமா? வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் மகளே. எங்கே மகனே ஞானசேகரன் பாருங்கள்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை புதுமையாக சுறுசுறுப்பாக எங்களை புதுமை புதுமை முறையில் அழைத்து சென்ற தங்களுக்கும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்த மீராமாவுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். ஏற்றுக் கொள்ளணும். புதிய ஒரு நிகழ்வு நல்ல சிறப்பாக இருந்தது, சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பா இருந்தது இல்லையா? அவலை தோண்டியது. வாழ்த்துக்கள் மகனே, நன்றாக விளையாடியிருக்கேன். கட்டி காரணம் நல்ல அற்புதமான பதங்கள் தான், ஒரு புதுவிதமான ஒரு வடிவத்தை அமைத்து நாங்கள் செய்திருக்கின்றோம். சரி, என்ன பாடல் வேண்டும் மகனுக்கு?
2: சிவகாமியின் செல்வன் படத்துல இருந்தப்பா எத்தனை அழகு கொட்டி கிடக்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: இங்க கொட்டி கிடக்கு, பொக்கு செய்தது இல்லையா? அழகு கொட்டி கிடக்கு, அழகு தமிழ் கொட்டி கிடக்குது. அற்புதம், அற்புதம். சிவகாமியும் சொல்லியா?
2: ஆமாப்பா.
0: வாழ்த்துக்கள், உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். தங்கை மகளே கௌரி வந்திருக்கார், நான் அவளிடம் தெரிஞ்சுனையா இணைப்பை துணித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பாக விளையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம். பத்து புள்ளிகளை பெற்ற கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதலாவது இடம். வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து பத்து புள்ளிகள் பெற்றிருக்கீர்கள் அம்மா, ஞாபகம் இல்லையா? வடிவத்தை மாற்றி சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆவலோட சுவாரஸ்யமாக இருக்கும், நன்றாக இருந்தது. கட்டிக்காரி பங்கு பற்றி சிறப்பித்து அப்படியா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களும் வந்து பங்கு பெற்று தமிழ் நன்றாக பேசுவார்களா?
1: இவர்கள் தமிழ் மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள் இங்கு.
0: சரி, அப்ப நல்லது. அடுத்தவர்களும் அவர்களும் வந்து கற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய பழைய பண்பாடு முறைகளை எடுத்துக்கொண்டு வர பழைய சொற்கள் நல்ல சொற்கள், குடில் என்பதெல்லாம் மறந்து விட்டார்கள். குடிசி என்பது ஆனா இப்பொழுது இருக்கின்றது, பல சொற்கள் அப்படி இருக்கின்றது, மறந்து விட்டோம். சரி, என்ன பாடுறது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் மற்றவர்களை உங்களோடு இணைந்து சிறப்பித்தவர்களையும் வாழ்த்துங்கள். இணைந்து
1: சிறப்பித்தவர்களுக்கு, கலந்து கொண்ட அனைவருக்கும், இதில் பங்கு பெற்ற ஆர்வமாயிருந்த அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி அம்மா, உங்கள் வாழ்த்துக்களை அவர்கள் கேட்டுக் கொள்கின்றார்கள். உங்களுக்கும் அவர்கள் வாழ்த்துக்களை கூறினார்கள். என்ன பாடல், என்ன பாடலை கேட்போம்?
1: நம்ம ஒரு படத்தில இருந்து,
0: நம்மவர், அதுல என்ன பாடல்?
1: நீதான் கலங்குவதே, அந்த பாடலை கேட்க விரும்புறேன்.
0: கருப்பு வெண்ணிலா கலங்குமா? கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் என்ற பாடல், அப்படித்தான் அம்மா?
1: ஆமா.
0: நல்லது, சிறப்பான பாடல். சிறப்பாக வந்து விளையாடி காட்டலையை அலங்கரித்து கதம்பத்தை சிறப்பித்து போட்டியை நிகழ்ச்சியையும் சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகளே. எல்லோர் சார்பில்
1: நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். எங்கே வர வேண்டும் அடுத்த உறவு? ஓடி வாருங்கள். யார் பாடல் வேண்டுமோ அவர்கள் வந்து பாடலை பதிந்து கொண்டு செல்லலாம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்க ஆயத்தமாகின்றோம். பாடல்கள் வர இருக்கின்றது. பாடலை தந்தவர்களுடைய பாட தர வேண்டியவர்கள் வரலாம். பாடலை பங்கு பற்றியவர்கள் வந்து பாடலை கேட்கலாம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன் நான். ஏனென்றால் இறுதி வரை இருந்து பங்கு பற்றியவர்கள் கதம்பத்தை சிறப்பு முக்கியமானவர்கள் வரவில்லை. அவர்கள் பாருக் வந்து விட்டார், விடமாட்டாரு பாட்டுக்காரன். பாருக் ஓடி வாருங்கள்.
3: கட்டிக்காரன் வணக்கம் அப்பா. வெற்றி பெற்ற கௌரி அம்மாள், சியாமலா, நார்சே, ஞானசேரன், ரேவதி, பாருக் மற்றும் கலந்து கொண்ட அன்பு உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு, சிறப்பாக புதிய முறையில் நடத்தி தந்த அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். அம்மாவுக்கும் நன்றிகள்.
0: அது சரி, இப்ப எல்லாரும் வந்து ஃபாரூக்கை மீன் வாழ்த்துக்கள். ஒருவரும் வாழ்த்து ஃபாரூக்கு வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்குங்க. நல்லது, சிறப்பாரு, நகைச்சுவை. சரி, அப்ப என்ன பாடல் வந்தீர்கள்?
3: படம் ராஜபாண்டிப்பா, பாடல் வந்து அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமலை சிவப்பா.
0: நீங்களே வேண்டும் நினைக்கிறீங்க?
3: அத்தை மாதிரி தான் நினைக்கிறேன்.
0: நான் தான் அத்தி பழம் தான் சேப்பேன், உங்களோட அத்தை மாதிரி நலமாக வளமாக மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா?
3: வாழ்த்துக்கள்
0: நலமாக கவனமாக கவனிக்க வேண்டும். 3 மாதம் செல்லும் வாழ்த்துக்கள். எல்லாம்
3: நன்றி.
0: அவர் வந்து எல்லாரையும் வாழ்த்து தன்னையும் வாழ்த்து போட்டு போகின்றார். அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு வாழ்த்து விருப்பம்? இப்பொழுது ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் மகளே வர இருக்கின்றது. நீர் மேகம் ஆனால் என்ன என்ற ஒரு பாடலை கேட்டீர்கள். கேட்போம் அந்த பாடலை. உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம். விரும்பியவர்கள் வரலாம், பாடல் விரும்பியவர்கள் பாடலை கேட்க வரலாம். பாடல் முடிவிலே வாருங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் போது வந்தால் சற்று இடையூறாக இருக்கும் தானே. பாடல் நேரம் இருக்கின்றது, பாடல் முடிவிலே வந்து கேட்டுக் கொள்ளுங்கள். இணைந்தவர்கள் அனைவரும் அந்த பாடலை கேட்கலாம். சரி, நீர் மேகம் ஆனால் என்ன?

0: சிறப்பான ஒரு பாடல் தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா. உங்கள் பாடல் காற்றலையில் கலந்ததம்மா. ராஜ்குமார் நீங்கள் அழைத்தீர்கள், பாடல் தொடங்கி விட்டது, அதனால் உங்களை எடுக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய அழைப்பை ஏற்கின்றேன், உங்கள் பாடலை தருகின்றேன். அன்பு உறவுகளே, இன்று நாங்கள் 20 பொக்கிஷங்களை திறந்து பார்த்தோம். 20 அற்புதமான பதங்கள். மலர், வாசனை, சட்டை, கத்தி, வாள், சிரசு, தேகம், கூனி, நாக்கு, கலங்கரை விளக்கு, இமயமலை, சூர்பனகை, அன்னை தந்தையர் அதாவது தாய் தந்தையர், மாலை கருக்கள், கோமாதா, வானவில், மன்மதன் ரவி, வெங்காயம், தம்பதியர், குடிசை என்ற எங்கள் தமிழ் பதங்களை பொக்கிஷத்துக்குள்ளே தேடி எடுத்தோம். நீங்களாகவே வந்து உங்களுக்கு எந்த பெட்டி விருப்பம் என்று அந்த பொக்கிஷத்தை திறந்து படித்து பார்த்து அதற்கு பதில் உடனே கூறியவர்கள் 2 புள்ளிகளையும், மறுபடி வந்து 2வது அடைய கூறுபவர்கள் 1 புள்ளியையும் பெற்றார்கள். கூறியவர்கள் பெட்டி திறந்து பதில் கூறியவர்கள் வேறும் ஒரு பெட்டியை திறக்க சந்தர்ப்பம் இருக்கு. முதல் நாள் என்றபடியால் சில இடைய தடுமாற்றத்தோடு விளையாடு. ராஜ்குமார், நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களை அழைப்பதற்காக, நீங்கள் வரலாம். இப்பொழுது உங்கள் பாடலை தர பாருங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார். கெட்டிக்காரன் ராஜ்குமார், வணக்கம். ராஜ்குமார்
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறோம் ஐயா, நன்றாக கவனமாக இருக்கிறோம்.
0: அதுதான் தேவை, அதுதான் தேவை. அங்கே குறைவாக காணப்படுகிறது, சரி, குறைவு எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகின்றதா, தொடர்ந்து ஒரே இலக்கத்தில் தான் இருக்கின்றதா? தர்மபுரி
1: இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. சிறப்பு,
0: கொஞ்சம்
1: நன்றி.
0: 20 பதங்களை கண்டுபிடித்து, 20 பொக்கிஷங்களை கண்டுபிடித்து விளையாடி இருக்கின்றீர்கள். வேகம் இவன் சொற்களை, நீங்கள் பல சொற்களை கொண்டு வந்தீர்கள், அது பொருந்தவில்லை, ஆனால் சரியான சொற்களை தான் கொண்டு வந்தீர்கள். இது நல்ல ஒரு முயற்சி என எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள், நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். இதிலே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது, பொக்கிஷம் ஒரே தரத்திலே 2 புள்ளி எடுக்கிற வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்களும் செய்திருக்கலாம், நீங்கள் செய்வீர்கள் எனக்கு தெரியும். சரி, இப்பொழுது என்ன பாடலை கேட்போம் ராஜ்குமார்?
1: பணம் நாடோடு பெண்றையா, மணியே மணிப்பையிலே, மாலை இளம்,
0: எனக்கு விருப்பமான பாடல். நல்ல வரிகளா? நல்ல வரிகள். மணியே மணிக்குயில், கண்டபடி என்னை துரத்தி, உத்திரவை துரத்தி, நல்ல பாடல். மூக்குத்தி என்ற நல்ல பாடல் அந்த பாடல்.
1: மணியே ஆரம்பிச்சு வைப்பாரு, தொடங்கி விழுப்பாரு.
0: நல்ல பாடல், நல்லதோர் பாடல், நல்லதோர் பாடல். அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சி அமைப்பு எல்லாம் நல்ல பாடல். கடைசியில நல்ல ஒரு பாடல். சரி, நல்ல அந்த பாடல் உங்களுக்கு மீண்டும் ராஜ்குமார் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளைய தினம், நாளைய புதையல் அநேகமாக அம்மா வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். நாளைய புதையலுக்கு இன்னும் இதை விட சிறப்பாக நிகழ்வு வந்து கலந்து கொள்ளலாம்.
1: சந்தோஷம். வாங்க, நீங்க இருவருமே நடத்தி கொடுங்க, நல்லா இருக்குது. இருவருமே நடத்தி கொடுங்க.
0: நல்லா, நன்றி. நன்றி ராஜ்குமார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய பாடலும் நல்லது. தொடர்ந்து பாடலை தந்து கொண்டிருக்கேன், கேட்டு மகளாம். வாழ்த்துக்கள். அந்த மாதிரி அடுத்த பாடல் வருகின்றது. அடுத்த பாடல் வருகின்றது என்று வெற்றியாளராக இருக்கின்றார் ரேவதி அம்மா. 2வது வெற்றியை பிடித்தவர் ரேவதி அம்மா வருகின்றார். ரேவதி அம்மாவின் பாடல் வருகின்றது காற்றலையில். அந்த பாடல், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்பது மனதில் ஒரே பாட்டு. அந்த பாட்டு திரைப்படத்தில் தான் நீங்கள் கேட்டு, மனதில் ஒரே பூ பூத்தது அந்த பாடல் தருகின்றேன். பாடலை பாருங்கள். இங்கே இது உங்கள்

உண்மையான அந்த பாடல் 10% தான் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்தின் மகள் ரேவதி கேட்டு மகிழ்ந்த பாடல். நீங்கள் கேட்டு மகிழும் பொழுது நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். சுவாரஸ்யமாக சென்ற கலம்பத்திலே வேகம் விவேகம் பொக்கிஷத்தில் வந்த அதிர்ஷ்டத்தை பரிசோதித்து சென்றவர்களுள் ஞானசேகரம் ஒருவர். இரண்டாவது பரிசை பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கும் ஞானசேகரம் ஊட ஓடி வந்து சொன்னார், இந்த முனியர் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்துக்குள்ளே எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது என்று. சிவகாமியின் செல்வன் திரைப்படுத்த பாடல் அன்பு மகனின் ஞானசேகரன் உங்கள் விருப்ப பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது.

பாடல் ஞானசேகரன் மனைவி நீங்கள் வந்து கேட்கும் பொழுதே இப்படித்தான் இத்தனை அழகு கொட்டி கிடக்குது, ஏதோ கண்டவுட அங்கே கொட்டி கிடக்கிறதை பார்த்தவுடன் ஒரு வந்த மாதிரி எவ்வளவு உணர்வோடு வந்து கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் நகைச்சுவையாக நீங்கள் சிரிக்கக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகனே, உங்கள் பாடல் காற்றலையில் கலந்தது இப்பொழுது மொழியில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்திலே. கதம்பத்தில் வந்து இந்த வேகம் விவேகம் என்ற அடிப்படையிலே நீங்கள் பொக்கிஷத்தை திறந்து பார்த்து அங்கே குது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பரீட்சித்து சென்றீர்கள். அது சிலருக்கு நல்ல சுவாரஸ்யமாக அமைந்தால் இணைந்த உங்கள் அனைவருக்கும் நல்ல சிறப்பாக அமைந்திருக்கின்றது. போக போக இன்னும் மேலும் சிறப்பாக வரும் என்று எண்ணுகின்றேன். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறும். இந்த வேளையில் அன்பு மகள் கௌரி, நீங்கள் அண்ணியிலே வந்து இணைந்தாலும் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நல்லதோர் நீயராக வந்து இணைந்து போட்டியில் கலந்து முதலாவது பரிசையும் பெற்றுக் கொண்டீர்கள். பெருமிதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு தமிழ் சொற்களை நாங்கள் மறந்து விடாமல் இருப்பதற்காக மின்னல் தமிழ் வானொலி தினமும் கதம்பத்திலே சில சில விடயங்களை கொண்டு வருவதை விட்டு எண்ணி பெருமைப்படுகிறோம் என்று பலர் எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் கேட்ட பாடலம்மா கருப்பு நிலா என் தான் கலங்குவதேன் அந்த பாடு சித்ரா அம்மா பாடிய பாடல் தேவாவினுடைய இசையிலே வருகின்றது. கேட்போமா?

மிக மிக சிறப்பான ஒரு பாடல் கேட்டோம். அன்பு உறவுகளை உணர்வுகளை தூண்டுவது பாடல். அதனால்தான் எங்கள் மூதாதையர்கள் முதுமொழிகள் பல கூறியிருக்கின்றார்கள். தொட்டிலை பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அடுத்து ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலின் படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை வயதிலேயே காருண்யம் பாசம் பந்தம் பொறுப்புணர்வு என்பதை கூறுகின்றது இந்த பாடல். ஒரு குழந்தை தான் இத்தனை பாடுவது போன்று இந்த காட்சி அமைந்திருக்கிறது. ஒரு குழந்தை அவளோட மூத்த இன்னொரு உறவு, இந்த உறவுகளுடைய பந்தம் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த இது எங்கள் மூதாதையர்கள் மரபிலே வளர்ந்து வந்த ஒரு விடயம். அது எங்களுக்கு நாங்கள் பாடசாலையில் கல்வி கற்று அல்ல புத்தகங்களை கற்று அல்லது ஆய்வுகளை செய்து நாங்கள் ஆசிரியர்களா பெரியவர்களா வந்துதான் அறிந்தது அல்ல. அந்த பழக்கம் சிறு வயதிலேயே ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் பண்பாளராக இருந்தோம் எங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றார் நினைவு நாள் தின நாள் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நாள். நாங்கள் சரியான பெற்றோர்களாக நாங்கள் இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்டிக் கொடுத்தால் அவர்களோட வாழ்க்கை எங்கும் பிறந்து போகாது சிறப்பாக. அது சின்ன வயதிலே இருந்து வர வேண்டும். வளர்ந்த பின்பு எங்களால் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா. அற்புதமான ஒரு பாடலை தந்த மகளிருக்கு முதல் பரிசும் பெற்று பாடலின் நல்ல பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, அடுத்து என்னுடைய குசும்புக்கார பையன் சவுதி அரேபியா இருந்து வந்து எங்களை கேட்கிறார், அத்திப்பழம் சிவப்பா என்று அத்த மகள் சிவப்பான்னு. உங்களுக்கு தானே உங்களுடைய அத்த மகளை பற்றி தெரியும், எங்களுக்கு அத்திப்பழத்தை தெரியும். நாங்கள் அத்திப்பழம் சிவப்பண்டு கூறுகிறோம், நீங்கள் அத்தை மகள் சிவப்பண்டு எங்களோட வாத அடவருகின்றீர்கள். வருகின்றது ஐயா அந்த பாடல் உங்களுக்காக, அத்திப்பழம் சிவப்பா அத்தை மகள் சிவப்பான்னு வருகின்ற அந்த பாடலை நாங்களும் கேட்டு பார்ப்போம்.

இனிமையான இந்த பாடல் கேட்கும் பொழுது ஒரு எண்ணம் வருகிறது என்பது எனக்கு. இந்த பாடல் வரிகளை அமைத்தவருக்கு ஃபாரூக் என்னவோ கையுறை கொடுத்திருக்கின்றார். அவருடைய அத்தை மகளைத்தான் சிறப்பண்ணி இந்த பாடலை கூறப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் ஃபாரூக்? வெளிநாட்டில் இருப்பவர் என்று அங்கே இருந்த அவர் அந்த பாடகர் அப்படி எழுதியிருக்கிறார். வரிகள் நல்ல வரிகளை கொண்ட ஒரு பாடல், நல்ல எதிரி மீனியோடு அற்புதமான கருத்துக்களை தந்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த மாதிரி சிறப்பான பாடல் ஒன்றை கேட்டு மகள வைத்திருந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து ஒரு பாடல் எனக்கு பிடித்த பாடல் ஒன்று அன்பு மகன் ராஜ்குமார் வந்து கேட்டிருந்தார். அவர் அன்பாக வந்து இணைந்து விளையாடிவிட்டு பாடலையும் கேட்டிருந்தார். ஒரு சிறப்பு என்று வந்தவர்களுக்கு என்னவென்றால் இரண்டு மூன்று பொக்கிஷம் என்ற பெயர் நல்லது, ஒரு பெயர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு பெயர் நல்ல பெயர் வந்திருக்கின்றது. வேகம் விவேகம் என்ற பெயரோடு இந்த இணைப்பு இந்த நிகழ்ச்சி நிகழும் பொழுது வந்து பங்கு பெற்ற உறவுகளுக்கு என்ன பொக்கிஷம் கிடைத்தது? பாடல் புள்ளிகளை பெற்று வெற்றி பெறுகிறார்கள், தங்களுடைய சிந்தனையை தொழுக்க விடுகின்றார்கள், இன்று உடனே பாடல் கேட்கின்றார்கள். கதம்பத்திலும் அவர்கள் பாடல் வர இருக்கின்றது, வராதவர்கள் கேட்டு ரசிக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வராதவர்கள், வர வேண்டியவர்கள் வரவில்லை என்று ஏனென்று தெரியவில்லை, என்ன தடைகளோ அங்கு தெரியவில்லை, அவர்கள் வர முடியும் என்றால் வந்திருப்பார்கள் தான். அதனால் பங்கு பெற்ற உறவுகளுக்குத்தான் இந்த பலன்கள் அனுபவிக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுதான் பொக்கிஷம். மீண்டும் அடுத்த பொக்கிஷத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் குவிந்து பொக்கிஷத்தை கேட்கின்றார்கள் என்று. 20 பதங்களை கண்டுபிடித்தோம் என்று 20 பதங்களை நான் முதலிலே கூறியிருந்தேன். அற்புதமான பதங்களை கொண்டு வந்து 20 பொக்கிஷத்தை பெட்டியிலே பூட்டி வைத்துக் கொண்டு வந்து உங்களை கொண்டே திறந்து உங்களை கொண்டே படிக்க பண்ணி உங்களை கொண்டே அந்த பெற்றோம். இரண்டு புள்ளிகளையும் பெற்றார்கள். வாழ்த்துக்கள். இந்த வேளையில் ராஜ்குமார் நீங்கள் கேட்ட பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்தின் நல்ல வரிகள். நான் இந்த பாடலே ரசிக்கிறது இந்த வரிகளைத்தான். சிறப்பான வரிகள், சிறப்பான இதை சிறப்பாக இருக்கின்றது. இந்த பாடலை கேட்போம் ராஜ்குமார். உங்களோடு நாங்களும் மணியே மணிக்குயிலே மாலையிடம் வருகின்றது.

இனிமையான இசையை கூடிய ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். என்னை பொறுத்தவரை எனக்கு மிகவும் பிடித்த பாடல். காரணம், வரிகள் நல்ல சொற்கள் இலக்கிய சுவையோடு வந்து உபமான உபமேயங்கள் அங்கே சிறப்பாக இருந்தது. ஒன்றுக்கொன்று உபமானத்தை கூறும்பொழுது கூட அற்புதமாக இருந்த ஒரு பாடல். அது மட்டுமல்ல, அந்த படப்பிடிப்பும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த படப்பிடிப்பு, அந்த காட்சி அமைப்பு கூட அழகாக ஒரு விரகத்தை ஏற்படுத்துவது. ஆனால் விரகம் இல்லாத விரகமாக ஒரு காதல் பாடல், ஊடல் பாடல். விரகம் விரகத்தை காட்டுவது போன்ற ஒரு தோரணையில் அவர் நடிப்புகளை நன்றாக இருந்ததிலே நல்ல நடிப்போட வந்த ஒரு திரைப்படம் பாடல். அந்த பாடல் நான் படத்தை முழுமையாக கூறவில்லை, பாடலை மட்டும் ரசித்தேன். அந்த வரிகள் எனக்கு, நான் இந்த பாடலை என்னுடைய காத்தோடு கதையும் கனவும் என்ற இசையும் கதையும் படைப்பிலே உபயோகித்திருக்கின்றேன். கவிதைகளில் உபயோகித்திருக்கின்றேன். இதற்கு பதிலாக கவிதை எழுதி இந்த பாடலை கேட்டிருக்கின்றேன். நேர் விருப்பத்திலே அந்த மகளிடம் நான் கேட்பேன் இந்த பாடலை. அப்பொழுது ஒரு நாள் கூறி, இனிமேல் அப்பாவுக்கு இந்த பாடல் தருவதில் நிறுவனம் இந்த பாட்டை தான் கேட்கிறார் என்று கூறுவார் மகள் மீரா. எனக்கு விருப்பமான ஒரு பாடல் ராஜ்குமார், உங்களுக்கு விருப்பம் வாய்ந்து இப்ப எல்லோரும் விரும்பி கேட்டிருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு இன்றைய கதம்பத்திலே வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்தவர்கள் கேட்ட பாடல்களையும் ஒழுங்காக தந்திருக்கிறேன். இப்பொழுது நேரம் 12:33 உங்களுக்கு ஆகிவிட்டது. எங்களுக்கு 2:34 சவுதி அரேபியாவிலே 9:34 இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இணைந்தும் இணையாமலும் இருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்காக நான் ஒரு பாடலை தர விரும்புகிறேன். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். காமராசு திரைப்படத்து பாடல் கையிலே கிடைத்தது. அந்த பாடலை தந்து உங்களோடு மகிழ்கின்றேன். எல்லோருக்குமாக இந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது.

0: இசையோடு ஒன்று விட்டோம். அந்த உறவுலே அற்புதமான பாடல்களை நீங்கள் கலந்து சிறப்பித்து இன்றைய கதம்பத்தை அலங்கரித்து சென்ற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன், வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். பாலச்சந்தர், ஞானசேகரன், ராஜ்குமார், நாகப்பன், ஷியாமலா, கௌரி, ஃபாரூக், ராமன், ரேவதி, அருள், நீங்கள் அனைவரும் இன்றைய முதல் நாள் நிகழ்வான இன்றைய ஆரம்ப நிகழ்வு வேகம் விவேகம் பொக்கிஷத்தில் வந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை சேகரிக்கும் ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வை கொண்டு வந்தோம். அதிலே வந்த நிகழ்வினை சிறப்பித்து நிகழ்வை சோர்வடைய விடாமல் ஒத்துழைத்து வந்த உங்கள் அனைவருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்ததற்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் சரியாக கொண்டு வருவதற்கு அன்பு மகள் அவளுடைய உதவியும் இருந்தது. நன்றாக அவளுடைய உதவியும் வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். அந்த வகையிலே நீங்கள் பாடலை கேட்டீர்கள், உடன் பாடல்களையும் நாளைய தின பாடல்களையும் கேட்க இருக்கின்றீர்கள். இன்று புள்ளிகளையும் பெற்று வெற்றியும் பெற்று மகிழ்வாக இருக்கின்றன, எல்லோரையும் மகிழ்வித்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் கூறிக்கொண்டு நாளைய இன்றைய இந்த நிகழ்வை இங்கே பதிவில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பதிவுகளில் வந்து கொண்டிருக்கிறது உலகளாவாக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு பலரும் வந்து பல்சுவையாக தந்து கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வேற இருக்கின்றன, கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். இன்று இப்பொழுது இரவு நேரம் நள்ளிரவாகி 12:10 எட்டிப்படுத்தி விட்டீர்கள். பாதி தூக்கத்தில் இருப்பார்கள், பாதி பேர் தூங்க முடியாமல் நாளை என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருப்பார்கள். ஐயோ என்ன செய்வது, வாரக்கணக்காக வீட்டினுடைய முடங்கி கிடக்கின்றேன் என்று பொருளாதார முறை ஏற்பட்டவர்கள் கூட தூக்கம் இல்லாமல் இருக்கின்றனர். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நினைத்து நிம்மதியோடு வீட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பொருள் முக்கியம், தொழில் முக்கியம், வெளியே சென்று உல்லாசமாக பொழுது போக்குவது முக்கியம், கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதெல்லாம் முக்கியம், சந்தோஷம்தான், பணப்பற்றுமாற்றுகள் செய்வது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரே ஒரு லாபம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, பாதுகாப்போட வீட்டினுள் உயிரை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் உயிரை மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தின் உயிரையும் ஏனையவற்ற உயிரையும் காத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்ற வகையிலே சிந்தித்து பாருங்கள். சிறப்பான வழியை நீங்கள் கையாளுகின்றீர்கள். இந்த கட்டுப்பாடு கொஞ்ச நாள் தானே இருக்கும். இந்த கொஞ்ச நாள் கட்டுப்பாடை நாங்கள் மனக்கட்டுப்பாடோடையும் மனச்சோர்வு இல்லாமல் இதை நாங்கள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி அந்த எதிரியான இந்த நோய்க்கிருமியை விரட்டி அடித்துவிட்டால் மீண்டும் நிம்மதியாக இருக்கலாம் தானே. அந்த உறவுகளே, நாங்கள் எங்களுக்கு இப்பொழுது நான் ஊசி போட்டுவிட்டு இருந்தானே வெளியே செல்லலாம் என்று எண்ணலாம். எனக்கு நோய் எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் என்னக்குள்ளே வந்தது வெளியே என்னுடைய சுவாசத்தொடர்பு மற்றவர்களும் படரும் தானே மக்களே. ஆதலால் பாதுகாப்பாக வீட்டினுள்ளே இருக்கின்றோம், நிம்மதியாக இருக்கின்றோம், பச்சை தண்ணீரை குடித்தென்றாலும் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது அல்லவா, அந்த நம்பிக்கையும் அந்த மகிழ்வும் உங்களுக்கு இருக்கணும். இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள், துன்பப்படாதீர்கள். இந்த சின்ன இதயத்துக்கு பெரிய துன்பங்களை போட்டு அழுத்தாதீர்கள், இது கடந்து போய்விடும். எத்தனை பெரிய துன்பங்களை எல்லாம் பேரிடர்களை எல்லாம் சந்தித்தவர்கள் எங்கள் மக்கள், உலகளாக இருக்கும் மக்கள், இடர் சந்திக்காத மக்கள் இந்த உலகிலும் இல்லை. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது இலகுவானதும் அல்ல. பல கரடு முரடு முள் கல் பள்ளம் மேடு உள்ள பாதையில் நடந்து செல்லும் பாத யாத்திரையை போன்றது இந்த வாழ்க்கையை கடந்து நாங்கள் செல்வதற்கு. ஆதலால் நன்மை தீமைகளை நாங்கள் நன்மைகளை எல்லாம் அனுபவித்தோம், மகிழ்ச்சிகளை எல்லாம் அனுபவித்தோம். எவ்வளவு படாடோபமாடோ இருந்தவர்கள் கூட இன்று வீட்டுக்களை பக்குவமாக அடைந்து கிடக்கின்றார்கள். மனக்கட்டுப்பாடோடு இருப்போம், இன்னும் நாங்கள் இறை வணக்கத்தில் இருப்போம், அறவழி செல்வோம் என்று எண்ணிக்கொண்டு நம் மூதாதையர் கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை கையாண்டு கொண்டு வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கிவிட்டோம். வெளியே செல்ல முடியாது இருக்கின்ற வெளியே சென்று எண்ணத்தை தேடினீர்கள் ஐயா, கோடீஸ்வராக வெளியே சென்ற தேடியவர்களும் அந்த கோடீஸ்வரர் அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆளும் நிலையிலே ஆட்சியிலே இருப்பவர்களோட பயந்து முகத்துக்கு கவசம் அணிந்து கொண்டுதான் அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே படாடோபமாக அல்லது பாதுகாப்பாக பெரிய சிறப்பாக இருக்க அவர்கள் நோய்வாய்ப்பு எத்தனை பேர் இழந்திருக்கின்றோம். உயர் தரப்பில் உள்ளவர்கள், உத்தியோகத்தர்கள், அமைச்சர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், காவலர்கள் இந்த இதாலே அழிந்திருக்கின்றார்கள். அவற்றை எண்ணி பார்க்கும் பொழுது வீட்டிலே நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவோம். மன நிம்மதியோடு இருப்போம். நாங்கள் உயிரோடு வாழ்கின்றோம், எங்கள் குழந்தைகள் வாழ்கின்றார்கள், எங்கள் உறவினர்கள் வாழ்கின்றார்கள் என நிம்மதியோடு இருப்போம். அப்படியான நிம்மதியையும் ஒரு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று கூறுவார்கள். இறைவா, அந்த குறைவற்ற செல்வத்தை எங்கள் உயிரினங்கள் அத்தனைக்கும் கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு, இந்த இரவும் நாளைய பகலும் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல இரவும் நல்ல பகலுமாக, அதாவது பாதுகாப்பான இரவும் பாதுகாப்பான பகலுமாக அமைய வேண்டும் என்று இறைவனை மீண்டும் மீண்டும் மன்றாடி, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு உள்ளம் கொண்டு வணக்கமும் நன்றியும் கூறி காற்றலை இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். காலை நேர வணக்கம். இங்கே 10:52, அங்கு இரவு நேர வணக்கம் 9:23, இங்கே இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 10:52. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம், இது உங்களுடைய மாலை கதம்பம், இரவு நேர கதம்பம். காலையில் வந்தது காலை கதம்பம், எங்களுக்கு அது இரவு நேர கதம்பம். பாருங்க எப்படியான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அங்கு இரவு என்றால் இங்கு பகல், இங்கு பகல் என்றால் அங்கு இரவு. சரி, அதாவது வித்தியாசமான செயல்பாட்டில் இருப்போம். அங்கு தூங்கி கொண்டிருப்பார்கள், இங்க நாங்க பேசிக் கொண்டிருப்போம். இங்க நாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது அங்க பேசிக் கொண்டிருப்போம். நான் அப்படி இருக்கிறது இல்லை, தூங்குறதும் எல்லாம் ரெண்டு நேரத்துலயும் தான். நீங்க தூங்கும் போதும் தூங்குவேன், நீங்க பேசும் போதும் பேசுவேன். எப்ப எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் இரவு தான் எனக்கு, தூங்கி எழுந்துடலாம். சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் செல்லலாம். எல்லோரும் நலம் தானே? காலையில கதம்பத்துல இணைஞ்சு கொண்டீங்க, கடகடகடான்ட்டு. இப்ப மாலையில கதம்பத்துல காலையில இணைஞ்சதானே களைப்பா இருக்கு, வந்துட்டு இணையாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பாடல் காற்றலைக்கு எடுத்து வரலாம்.

0: இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம். ஐயோ என்ன, இன்றைக்கு வானம், வானம் என்று சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் இன்றைக்கு என்ன சொல்லு கொடுத்திருக்கு எல்லாருக்கும்? வானம். பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. இங்க ஆண்டாள் அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? தூங்கலையா நீங்க? நீங்க தூங்கலையா?
1: நீங்க தூங்கினீங்களா?
0: நான் தூங்கினேன். நீங்க தூங்கலையா? நீங்க தூக்கத்துக்கு போவீங்க. நீங்க பாருங்க, போய் முடிச்சிருப்பீங்க சரியா. நிகழ்ச்சி முடியும் வரை கடைசியில வணக்கம் போட்டு போவீங்க. அதான் எனக்கு தெரியறப்ப ஆண்டாள் அம்மா தூங்காம இருக்கிறாங்களே. சரி, இன்றைக்கும் குஷ்பு இல்லையா?
1: குஷ்பு அதுங்க வெயில் காயும் போது, வெயில் காயும் போது செஞ்சு பாருங்க, வரும். மழையில வந்து அந்த பனியில வந்து மாவு புளிக்காது இல்லையா?
0: இல்ல, நாங்க அதுக்குள்ள அந்த போடுற, நாங்க கலந்து வைக்கிற விதம் சரியாக அமையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அளவுகள் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி. அந்த இட்லி அரிசியும் வாங்கி
1: நாலு
0: சொல்லுங்க. எங்கடா சாயம்
1: அரிசி ஒரு ஒரு உண்டு
0: சொல்லுங்க. எங்கட தாயகத்துல வெள்ளப்பச்சை தெரியுமா? அந்த வெள்ளப்பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி பொங்கல் செய்வோம் இல்ல, அதுல வெள்ளையா இருக்கும். அந்த அரிசி தான் இன்னைக்கு தோசைக்கு போடுவாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் தவறா சொல்றது தெரியா? இப்ப எங்கட தாயத்துல இருக்கிறவங்க என்ன இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டிருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அம்மா அவங்க சமைக்கும் போது நாங்க போய் நின்று பாக்கல இருந்தாலும் இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப நீங்க இட்லி அரிசி என்று இப்ப வச்சு பாவிக்கிறீங்க, அதனாலதான் அது புஷ்க புஷ்கண்டு வருது. இங்க
1: அது பாயில்ட் அரிசி, வேக வச்ச அரிசி, வேக வச்ச நெல்ல வர அரிசி தான் பாயில்ட் அரிசி.
0: பாயில்ட் அரிசி. அப்ப அது இந்த
1: நெல் அவிப்பாங்கல்ல, நெல்ல
0: நெல் அவிச்சு அது குத்தரிசி.
1: நெல்ல வந்து அவிப்பாங்க,
0: வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கும் இல்ல?
1: இப்ப எல்லாமே வெள்ளையாம இருக்கு. முதல்ல எல்லாம் கார அரிசின்னு வரும், அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும், இட்லி டேஸ்டா இருக்கும். அப்பலாம் இப்ப எல்லாமே அந்த மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே வெள்ளையாதான் இருக்கு. இங்க
0: இருக்கு இருக்கு.
1: அதாவது நெல்ல வந்து அவிச்சு அதுல வந்து மிஷின்ல கொடுத்து எடுப்பாங்க. அது இட்லி யூஸ் பண்றது, சாப்பாடு அரிசி அந்த மாதிரி ரெண்டு ரகம் நிறைய இருக்கு.
0: குத்தரிசி நாங்க சொல்லுவோம், குத்தரிசி
1: குத்தரிசி சாப்பாடு வந்து
0: ஆனா இப்ப எத்தனை வகையான அரிசி வந்துருச்சு பாக்கலாம் ஊர்ல? எத்தனை வகை? நாங்க வித்தியாசமா இப்ப பசுமதி சொல்றாங்க, பசுமதி
1: அது மாதிரி அது வந்து பிரிஞ்சு சாதம் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ்
0: அதுகள். ஆனா கூடிய
1: சாதம் செய்வாங்களே, பிரியாணி,
0: பிரியாணி சாதம். அதுக்கு அப்ப சீரக சம்பான்னு சொல்றது என்ன? சம்பா ரைஸ் என்று சொல்றது.
1: பிரியாணி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸும் போடுவாங்க.
0: அப்ப சம்பா சம்பா ரைஸ்
1: செய்வாங்க.
0: சம்பா சம்பா சீரக சம்பா என்று சொல்லுவாங்க. குட்டி குட்டியா
1: இருக்கும் சம்பா.
0: இப்ப இந்த விவசாயம் செய்யற யாராவது ஒரு தடவை நாங்க கூட்டிக் கொண்டு கேட்கணும் இல்ல. இப்ப என்ன என்ன அரிசி இருக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன அரிசி இருக்கு, நாங்க வந்து என்ன என்ன அரிசி எல்லாம் சாப்பிடுறோம். இப்பதான் எத்தனையோ விதமான அரிசிகள் எல்லாம் வந்துருச்சு. எங்கட ஊர்ல ஐயாறு எட்டு அப்படி
1: அரிசி, குண்ட அரிசி. ஏடிடி 36 அதுதான் வந்து இட்லி ரைஸ்.
0: இட்லி ரைஸ்
1: ஏடி 36 பொன்னி வந்து சாப்பிடுறது.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்ல,
1: இட்லி வேலை வச்சு சாப்பிடணும்.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லமா?
1: ஆமா, பொன்னி நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும், பொங்கல் பதி நல்லா இருக்கும்.
0: பொங்கலுக்கும் பொன்னி பாவிக்கிறதா? பொன்னி
1: அதுவும் போடலாம். இன்னொரு அரிசி இருக்கு, இந்த மாவு பச்சை ஒரு அரிசி இருக்கு, அதுவும் போடலாம். ரெண்டுமே போடலாம்.
0: பச்சை அரிசி அதான் கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் அப்படித்தானே?
1: மாவு பச்சை அரிசி, மாவு பச்சை அரிசி இருக்கு.
0: இன்றைக்கு பெண்களாகவே நாங்க பேசலாம். இப்ப வணக்கம் எங்களுடைய ரேவதி அம்மா. அம்மா
2: வணக்கம். வணக்கம்
0: அம்மா.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: நல்லா தூங்கியலும்.
2: நீங்க தூங்கினீங்களா? நீங்க தூங்கினீங்களா?
0: தூங்கின தூங்கின நல்லா தூங்கினேண்ணா. நல்ல தூக்கம். அதாவது என்னன்னா, என்ன காரணம் என்ன, ஒரு குழந்தைக்கு நிறைவான ஒரு உணவு கிடைச்சிட்டா நல்லா தூங்கி எழும்பும். நேற்று நேர்களுடைய நான் இரவு நேரத்திலேயே நல்லா பேசினேன் அல்லவா, சந்தோஷமா நல்லா தூங்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு
2: எங்களோட பேசுறதுதான் உங்களுக்கு நிறைவான உணவு
0: இல்லாம. அதனாலதான் பாருங்க, ஒரு மெலிவு கூட இல்லைங்க. நான் இவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் நான் மெலிய மாட்டேன். அது என்னன்னு தெரியாது. என்ன சிரிக்கிறீங்க?
1: உண்மை
0: இல்ல, உண்மையிலேயே நான் மெலிய மாட்டேன். எவ்வளவுதான் நான், அதாவது எனக்கு டாக்டர் எல்லாம் ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட சொல்லிருக்கார். ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரமா சாப்பிடுங்க சொல்லிருக்கார். ஆனா அப்படி எல்லாம் செய்து இப்ப நீங்க பாருங்க,
1: சாப்பாடு
0: மீதி நேரம் எல்லாம் அது தண்ணீர் கூட கணக்க குடிக்க கூடாது. இருந்தாலும் அந்த அந்த சுக்கு கோபி அதில் குடிக்கலாம். தேனும் இஞ்சியும் தேனும் கூடுதலாக சாப்பிடணும். மற்றது இப்ப பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் மெலிஞ்சிட்டாங்க. எல்லாரும் எத்தனையோ பவுண்ட்ஸ் குறைஞ்சிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க. இதுவுமே ஒரு அதிசயம் தான், என்னன்னு தெரியாது. ஆனா நான் மட்டும் ஒரு ஒரு 8 pounds இல்ல, 8 pounds தான் குறைஞ்சிருவேன். ஆனா பழைய படிப்பு எந்த அந்த 8 pounds அதுக்கு கீழே குறையவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கொண்டு போகுது. என்னன்னா, அடிக்கடி நான் இந்த காபி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சுகர் பாவிக்கிறதுல தேன், கூடுதலாக தேன் பாவிக்கிறேன். ஆனா உடல் எனக்கு, நான் மெலிஞ்ச மாதிரி இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்படி அது என்னன்னு
2: நீங்க சிரிப்பில சிரிக்கிற பூரிப்புல நீங்க பூரிச்சு போயிருங்க.
0: பூரி பொங்கி வரமில்ல, பொங்கி அதுல கையம்
2: குஷ்பு இட்லி மாதிரிதான் பூரி பொங்கும்.
0: பொங்கும், ஆனா குஷ்பு இட்லி நீங்க எப்படி குத்துனாலும் குத்தாது. அப்படி சின்னனா போ, அதான பூரி. பூரி நீங்க ஒரு கப் குத்துனா சின்னனா போயிருமில்ல, சப்பையா தட்டையா
2: போயிடும்,
0: மலூன் மாதிரி போயிடு. ஆமா, குஷ்பு இட்லி குத்து நீங்க கையால குத்துனாலும் மெலியுமா? இல்ல நீங்க அத பிச்சு வாயில வச்சு மண்டி விழுங்க மட்டும் அது அப்படியேதான் இருக்கு. இல்ல
2: கண்டிப்பா மேடம், அரிசி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க.
0: அரிசி அத பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ரெண்டு நாங்க மூன்று பேர் அது இருக்கோம். இன்னும் தெரிஞ்சதை எல்லார்ட்டையும் கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, அரிசி வகை என்ன, இந்த அரிசி என்னதுக்கு பாவிக்கணும், இந்த அரிசி பாவிச்சா என்ன, அரிசி பாவிச்சா உடலுக்கு நல்லம் ஆரோக்கியம் அழகா இருப்பாங்க, உஷாமா இருப்பாங்க, ரெண்டதெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் இனி அரிசி அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறேன். சொல்லுங்க.
2: சொல்லட்டுங்களா? இப்ப வந்து பிரியாணி அரிசின்னு இருக்கு, அது நார்த் சைட்ல இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா இங்க கிடைக்குது. பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து பிரியாணி அப்புறமா புலாவுலாம் செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீட்டி நீட்டா சேமியா மாதிரி இருக்கும், பக்குவமாக தண்ணி விட்டு பண்ணா.
0: பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசியா சொல்றீங்க?
2: பாசுமதி தான் பிரியாணி அரிசி சொல்லுவோம்.
0: அதத்தான் சொல்றீங்க,
2: பாசுமதி அரிசி தான்.
0: அது ஒரு வாசமா இருக்கும் இல்ல?
2: ஆமா, வாசமா நல்லா இருக்கும். அந்த மனமே அந்த சாப்பாடுக்கு ஒரு நறு மனம் நல்லா இருக்கும்.
0: ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது, விருப்பம் இருக்காது.
2: ஆமா,
0: அது எனக்கு பிடிக்காது, அது என்ன தெரியா, நான் சாப்பிட மாட்டேன். அது
2: அப்படிங்களா?
0: விரும்பி சாப்பிட மாட்டேன். அது
2: என்னோட பையனுக்கும் பிடிக்காது, ஆனா எனக்குலாம் அந்த வாசனை பிடிக்கும்.
0: அது இல்ல, அது ஏன் எனக்கு இல்ல, அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அரிசி நீட்டு நீட்டா இருக்குது. சில அவங்க இப்படி நாங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது அது வேற நினைப்பு வருது எங்களுக்கு. கையில இப்படி எடுக்கும் போது நீட்டு நீட்டா சில நேரத்துல அது எங்களுக்கு ஒரு வேற சிந்தனைய கொண்டு வருது, அருவறுப்பா இருக்கு. அதனால எனக்கு அந்த ரைஸ் பிடிக்கிறது இல்ல. சொல்லுங்க.
2: அடுத்தது நீங்க சொன்ன அந்த நாள் வீட்டுல
0: மோர் மிளகான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இத கொட்டி அப்படியே கிளறி எடுக்கும் போது தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சொட்டு சொட்டா சின்ன சின்ன வெட்டி இருப்போம், அது அதுக்குள்ள போட்டு அந்த சுண்டல் மாதிரி எடுத்துருவோம். கடலை சுண்டல் செய்வோம் இல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நாங்க. அது ஒரு
2: கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இது டால் மாதிரி ஆயிடும், டால் மாதிரி சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டீங்கன்னா
0: பாப்பி பயிறு வறுத்து அதை தீட்டி அந்த சோல் இல்லாம தீட்டி வச்சிருக்கிறது,
2: அது வந்து என்ன செய்யணும்னாக்கா தோல் இல்லாம சொல்றீங்களா? முழுப்பருப்பு,
0: முழுப்பருப்பு தான் நீங்க செய்யறீங்க, பாப்பி
2: பருப்புன்றது வெட்டின பருப்பு தான் நாங்க செய்யறோம்.
0: இந்த பச்சையா இருக்கிற பாசு பயிறு வந்து பச்சையா இருக்கு,
2: அதை என்ன செய்யணும் சொல்றேன் பாருங்க. அதை என்ன செய்யணும்னு,
0: அது
2: சுண்டல் செய்யணும்னா நல்லா அலசி அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டோம்னா தண்ணியை இருத்திட்டு ஒரு மூட்டை கட்டிடணும் ஒரு வெள்ளை துணியில. மறுநாள் அது வந்து முளை கட்டி இருக்கும்,
0: முளை கட்டி இருக்கும்,
2: 2-3 நாள்ல நல்லா நீட்டா பிளான்ட் வரும்.
0: ஓ ஆமா,
2: அவளே தெளிக்கலாம் அந்த மூட்டையில. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு சாப்பிடலாம், எலுமிச்சை சாப்பிடலாம்.
0: என்ன செய்து சாப்பிடலாம் போது என்ன செய்து சாப்பிடலாம் என்ன சொல்லுங்க, அது என்ன செய்யறது?
2: உடலுக்கு அவ்வளவு நல்லது, அது உடலுக்கு அவ்வளவு நல்லது.
0: நிச்சயம் நிச்சயம்,
2: சத்துக்கள்
0: அதிகம் நிச்சயமா. அது நீங்க சொல்றது உண்மை, முளைகட்டி இங்க வச்சிருக்காங்க இந்த பாசி பயிறுனா முளைகட்டி
2: வச்சிருப்பாங்க,
0: அது சமைச்சு சாப்பிடணும், என்னதான் உடம்புக்கு நல்லமன்னு சொன்னேன். இப்ப நாங்க
2: அப்படியே நீங்க கூட்டும் செய்யலாம், இதே மாதிரி கூட்டும் செய்யலாம்,
0: கூட்டும் செய்யலாம் அப்படியே.
2: பாசி பருப்புக்கு பத்தி இந்த முளை கட்டினத வேக வச்சு காயெல்லாம் போட்டு செய்யலாம்.
0: சரி, நீங்க இப்ப பொங்கல் செய்யறீங்கல்ல, பொங்கலுக்கு என்ன என்ன பொருட்கள் போடுறதுன்ற சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன போடுறோம், நீங்க என்ன போடுறோம், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த பொங்கலுக்கு சக்கரை போடுவீங்க, அதாவது
2: சக்கரை பொங்கலா?
0: சக்கரை பொங்கல் சொல்லுங்க, சக்கரை போடுவீங்க.
2: சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும், அரிசி வந்து 3/4 அளவுக்கு அரிசி மேடம், கால் அளவுக்கு பருப்பு போறோம்.
0: இந்த பருப்புன்றது இந்த பாசி பயிறு வறுத்த
2: பாசி பருப்பு
0: வறுத்தது இல்ல?
2: ஆமா, உடைச்சது,
0: உடைச்சது அப்படிதான் சொல்லுங்க.
2: இத வறுத்துக்கணும், அரிசியை வறுத்துக்கணும், பருப்பை வறுத்துக்கணும்.
0: அரிசி
2: தனியாக,
0: அரிசி வறுக்கணுமா? அரிசி
2: ஆமா, தனித்தனியா வறுத்துக்கணும்,
0: தனித்தனியா வறுத்து தான்
2: வறுக்க கூடாது, சேர்த்து வறுக்க கூடாது. அப்புறமா என்ன செய்யணும்னா இத நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா சாதம் மாதிரி வேக வச்சிடணும். வேக வச்சு மூடிட்டு 3/4 அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து அதுல தண்ணிய ஊத்தி கல் இல்லாம வடிகட்டிட்டு பாகு பண்ணிக்கணும், பாகு மாதிரி பண்ணிக்கணும், உருண்டைக்கெல்லாம் பாகு பண்ணுவோம் இல்லையா,
0: கொஞ்சம் காட்சி எடுக்கணும்.
2: ஆமா.

0: முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு ஏலக்காய் பொடிய போட்டு இதயம் போட்டு கொட்டி கரையணும். இதுதான் சூப்பரான சக்கரை பொங்கல். இது ரெண்டு நாள் இருந்தா கூட நல்லா இருக்கும்.
1: சூப்பரான சக்கரை பொங்கல்
0: கெட்டே போகாது.
1: கெட்டே போகாது.
0: பாகு ஊத்துறதுனால அது கெட்டு போகாது.
1: கெட்டு போகாது. அப்ப ஆண்டாளம்மா இப்படிதானே பொங்குவீங்க நீங்க சக்கரை பொங்கல்? அப்படித்தான். அப்ப சரி. நாங்க ஆனா அரிசி, அந்த அரிசி வந்து வறுக்க மாட்டோம். அது அதுதான் வித்தியாசமா இருக்கு. நீங்க வறுத்து செய்யறீங்க, அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசிய கொஞ்சம் சரி, அடுத்த முறை அது இருக்க செய்து பாக்கலாம்.
2: கொஞ்சம்
1: நல்லா இருக்கும். இது இன்னைக்குதான் எனக்கு தெரியும் உண்மையா. இவ்வளவு காலம் நான் பாக்கல, யாரு அரிசிய போட்டாலும் இங்க என்ன பொங்கலுக்கு போட்டாலும் எல்லாரும் வறுத்து செய்ததான் நான் பாக்கேன். அத பச்சை அரிசியா வடிவா எல்லாம் கழுவிட்டு அவங்க போட்டு பொங்குறாங்க. அத நீங்க தான் அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க
2: செய்வாங்க கோவில்ல கூட.
1: அதுதான் அந்த சுவை இல்லையா கோயில்ல எல்லாம் பொங்கல். நெய் போட்டா டேஸ்ட் அதுல. முந்திரிய பருப்பு, ஏலக்காய், அந்த வாசனை வந்து ஏலக்காய் வாசனை.
2: நெய் தவிர யூஸ் பண்ண மாட்டோமா?
1: ஓ, நெய் தவிர அதுக்குள்ள போட இல்லாதானே, வேற ஒண்ணும் போட இல்லாததானே அதுக்குள்ள. ஆனா வெண்பொங்கல் இன்னும் சுவை. வெண்பொங்கலுக்குள்ள நெய்யும் அதுக்குள்ள போடுற இதுகளை சொல்லுங்க எனக்கு. என்ன?
0: ஜீரகம்.
1: மிளகு,
0: ஜீரகம்,
1: சின்ன ஜீரகம் இல்லையா,
2: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை.
1: பெருங்காயம் போடுறதா? பெருங்காயம், இஞ்சி
0: போடலாம், போடலாம், வாசனையா இருக்கும்.
1: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்.
0: அவங்களை கேளுங்க மேடம் செய்முறை.
1: நீங்க சொல்லுங்க. ஆண்டாள் சொல்லுங்க. வெண்பொங்கல் செய்யறது இன்னைக்கு சொல்லுங்க.
2: அதே மாதிரிதான்மா, அரிசி ரெண்டுத்தையும் தண்ணி தானே வறுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு, ரெண்டு லிட்டர் மூணு கூட வைக்கலாம் பொங்கல் குழ குழன்னு வரணும்ல. மூணு தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். அதுலயே அந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி எல்லாம் சீவி அதுலயே போட்டுடணும். கடைசியா வந்து தாளிச்சு முளகு சீரகம் தாளிச்சு முந்திரி இருந்தா முந்திரி போட்டு தாளிச்சு இறக்கிட வேண்டியது
1: அவ்வளவுதான். அப்ப அப்ப அதுக்கு பால் வந்து விடுறது இல்லையா?
0: பால் அது கிடையாது.
2: பால் சக்கரப்பம் மூலமா கொஞ்சமா
0: போடுவாங்க.
1: அப்ப கொஞ்சம் இப்ப நெய் வரும். வெண்பொங்கலுக்கு நெய் விடுறதா?
0: நெய் விடணும். நெய் விட்டாதான் நல்லா இருக்கும்.
1: விடணும். ஏன்னா
0: விட்டாதான் நல்லா இருக்கும்.
1: இங்க எங்களுடைய திருப்பதியில காலை உணவு, காலை அவருடைய அவருக்கு நெய்வேத்தியம் அந்த வெண்பொங்கல் தான். அப்ப அதுக்கு நெய் விட்டுருப்பாங்க. அதான் அதுல சுவைய கொண்டு வர அந்த நெய் தான் இல்லையா?
0: மிளகு, சீரகம் பச்சையமா வறுக்கப்படுறது ஒரு சுவை.
1: சுவை அப்படியாப்பா. இது வாழ்க்கை பூராவும் இதத்தான் நான் சாப்பிட்டு கொண்டு பேசாம இருப்பேன். வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு நாளும் வச்சாலும் அழுக்காது.
0: என்ன
1: என்னென்ன அழுக்கவே அழுக்காது. ஆமா,
2: பக்கத்துல பத்து நிமிஷம் ரெடி.
1: பக்கத்துல அந்த அந்த சாப்பாடு உடனே செய்திடலாம். என்ன உடனே? சரி, இப்ப ஆண்டாளம்மா உங்க பாட்டை சொல்லுங்க. நான் வானம் என்று சொல்லியிருந்தேன். வானம் என்று தொடங்குற பாட்டு தொடங்குறது இல்ல, இடையிலேயும் வரணும். வான் பாட்டு, வான், வானம், வானம் இருக்கு இல்ல மேல, நிலா பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா, நிலாவை பிடிச்சு வச்சிருக்க இல்ல வானம், அதத்தான்
2: சொன்னேன்.
1: வானல், வானம் நிறைய மணிங்க.
0: மேடம், மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, பல நாள் இருந்தேன் உள்ள அப்படி நிம்மதி எனக்கு இல்ல அப்படின்னு.
1: ரேவதி அம்மா, அடுத்த முறை டிக்கெட் எடுத்தா உங்கள்ட்டே நேரம் வர, நீங்க மனுஷனை பாக்கணும்னு
0: சொல்லுங்க.
1: பார்த்த உடனே நீங்க விழுந்துருக்கீங்க. ஐயோ, இந்த மனுஷனையா நான் பார்க்க நினைச்சேன். எங்களுடைய சந்தர்பாஜ் மாமா.

0: நிறைய சொல்றேன் இல்ல, அவங்க வந்தாலும் வந்தாங்க, தாங்க பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் இருந்துட்டான். நான் தானே நித்துறேன் காரில், அவங்க வந்து ஜாமம் போலதான் போனேன், ஒரு 3 மணி அப்படித்தான் அவங்க இடத்துக்கு போனதுன்னு நினைக்கிறேன். 3 மணி அவங்க காவல் அப்பவும் விழிச்சிருந்தாங்க, காரக்க இருந்தா அப்படியே நித்திரியா இருக்கிற என்னதான் எட்டி பார்த்தாங்களா வாயை பேசுற அடுத்த நாள்
1: தான் மேடம் மெய் மறந்துட்டாங்க.
0: சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம்.
1: சொன்னீங்களே நீங்க
0: சிதம்பரம்,
1: அவர் அவர் ஒருத்தர் சொன்னீங்களே.
0: நிச்சயம், நிச்சயம். அப்ப ரேவதி அம்மா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு.
1: அதான் வானத்தை பார்த்த இப்ப
0: நீங்க அண்டானம்மா வானம் அண்டா என்னன்னு கேட்டீங்கல்ல, நிலாவ புடிச்சு வச்சிருக்கிறது அதுதான் வானம். நல்லது, சந்தோஷம்.
1: நான் உங்களுக்கு இந்த பாட்டு போடுங்க.
0: என்ன
1: வா புதிய வார்த்தைகள்ல வான்
0: மேகங்களே
1: பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் தேவனை. அது ஏதோ ஒரு
0: வாமனையாக்கம் கிடைச்சா உங்களுக்கு.
2: அவங்க
0: இருந்தாங்க, அவங்களை விடுபட சொல்லிட்டோம் உங்களை கூப்பிடுறதுக்கு. அவங்க ஒரு டிப்ஸ் தர போறாங்க இப்ப சாப்பாடு. முத்துவேல் எங்களுடைய அறிவிப்பாளர்.
2: எங்க ரமணி போயிட்டு இருந்தது.
0: உங்களுடைய குரலை கேட்டு எவ்வளவு நாள் இப்ப இன்றைக்கு உங்களோட குரலை கேட்டா எல்லாருமே சாப்பாடு இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது.
2: வேலை பலு அதை நிகழ்ச்சி வந்து சரியான நிகழ்ச்சி கேட்க முடியல. கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் தான் நேரு நேரம். அவரோட எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல கேட்க
0: வேண்டியதான்.
2: அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு.
0: எங்கட நிகழ்ச்சி கேட்கறது இருக்கட்டும், உங்களோட நிகழ்ச்சிய நாங்க இருக்கிற நிகழ்ச்சியே திருப்பி திருப்பி கேட்கறோம். என்ன ரமணி வாங்க உங்க சாய்ஸ்.
2: ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குமா.
0: அது எங்களுக்கு அதை கேட்டு கேட்டு நாங்க பாடம் ஆயிருச்சு. ரமணி ராஜேஷ் இப்ப இவங்களுக்கு பின்னால அவங்கதான் வருவாங்க. ரமணி ராஜேஷ் இவங்களை சந்திக்க போறாங்க கேட்டு கேட்டு அப்படியே அதை எல்லாம் அப்படி எங்க மனப்பாடம் ஆயிருச்சு. சிரிக்கிறீங்க நீங்க, அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது மட்டுமில்ல, நீங்க இல்ல அது மட்டும்தான் நீங்க எடுத்து வரணும் மண்டி இல்ல, நீங்க வேற ஒரு நிகழ்ச்சி உங்களோட குரல்ல கொண்டு வாங்க. உங்களோட குரல்ல அதுக்குதான் கொஞ்ச நாள்
2: எல்லாரும்
0: நிகழ்ச்சி. இப்ப கடைசியா நீங்க பாருங்க, ஒரு பொங்கல் எல்லாம் செய்து பொங்கல் செய்து எல்லாத்தையும் படைச்சு வச்சாலும் ஏதோ ஒன்று தேவை என்று சொல்லுவாங்க கடைசியில
2: எனக்கு பொங்கல் பிடிக்காது. பெருமா கோயிலுக்கு போன காலையில, பெருமா கோயிலுக்கு போன காலையில கொஞ்சோண்டு குடுப்பாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். அப்ப சின்ன பிள்ளையில
0: அது என்ன பொங்கல்,
2: பெருமா கோயில் மாதிரி மாசத்துல காலையில வந்து
0: சக்கரை பொங்கல்
2: தான்.
0: வெண்பொங்கல், வெண்பொங்கல்.
2: சக்கரை பொங்கல் ரேர, சக்கரை பொங்கல் ரேரா கிடைக்கும், வெண்பொங்கல் டெய்லி கிடைக்கும்.
0: ஏன் உங்களுக்கு பிடிக்காது?
2: காலையில திருப்பூச்சி நடக்கும் மாதிரி
0: மாசம்.
2: இல்ல அது என்னமோ தெரியல, அது சாப்பிட்டாலே வந்து தூக்கம் வந்துடும். பொங்கல்
0: சாப்பிட்டா
2: தூக்கம் வரும். நெய் முந்திரி பருப்பு
0: அது சாப்பிடலாம். இல்ல நெய் வாசத்தோட
2: நெய் வாசம்.
0: சரி நீங்க ஒரு
2: குறிப்பிட்ட நல்ல மனமாதான் இருக்கும்.
0: நெய் எதுல போட்டாலும் மாசமா இருக்கும் சாப்பாடுல சேர்த்துக்கொண்டா இல்லையா? சரி நீங்க ஒரு ஒரு டிப்ஸ் கொடுங்க பாப்போம். ஒரு சாப்பாடு
2: எனக்கு சாப்பாடு தானே கொஞ்சம் செய்யறது சாப்பிடதான் தெரியும், செய்ய தெரியாது
0: என்னங்க. இங்க வர்ற ஒரு நேரு சந்திரசேகர்ட்ட கேட்டா அவர் சுடுதண்ணி வைக்கிறத சொல்லி தருவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சந்திரசேகர் சுவனியான்னு வச்சிருக்கோம். அவர் வந்து சுடுதண்ணி வைக்கிறத தாங்க வந்து சொல்லி தந்தார். அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டா, உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன சொல்லி தர முடியாது, என்ன ஞாபகம் இல்லையாட்டா சொல்லி தந்தது எங்களுக்கு.
2: இப்போ நீங்க ஹாஃப் அன் அவர் சாப்பாடு பத்தி நிறைய விஷயங்கள், பொங்கல் செய்யறது எல்லாமே கூட்டு செய்யறது
0: உண்மையிலேயே இது முக்கியமான ஒன்று தானே. தெரியாதவங்களும் இப்ப உண்மையிலேயே வீட்டுல சில நேரம் மனைவிக்கு உடல்நல குறைவு, உடனே இதே தானே செய்து கொடுத்துருவாங்கல்ல, ஓ அம்மாட வானொலியில கேட்டா உடனே இப்படி செய்யலாம், உடனே செய்வாங்கல்ல டக்கண்ட. அதுக்குதான் சரி
2: கண்டிப்பா செய்வாங்க.
0: பூமுகள்
2: ஊர்வலம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: இந்த பாடல் நீங்க முன்பும் கேட்டிருக்கீங்க, அடிக்கடி கேப்பீங்க சந்திரன்ராஜ் மாமா கேப்பார், நீங்க கேப்பீங்க இந்த பாடல் இல்லையா?
2: என்ன பாட்டு கேக்கலாம்
0: என்ன அமைதியாயிட்டீங்க? இந்த பாடல் நல்ல பாடல், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் வீட்டுல
2: எல்லாரும். இந்த பாடல்
0: எல்லாடலையும் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி, அதாவது கதம்பத்தில் கேட்ட பாடல்கள் உங்களோட பெயரோட சிந்தனை செல்வன் அப்பா அப்படியே பதிவு செய்து கொண்டிருவார். அது நீங்க அந்த பாடல் அப்படியே ஃபுல்லா கேட்கலாம், ஒரு
2: படங்களும் இல்லாம.
0: ஏனென்னா இப்ப நாங்க சில நேரம் சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு போடுவோம், இப்ப சில இளைஞர்கள் வராட்டி ஒன்று ரெண்டா போடுவோம், ஆனா முழுமையாக அப்படியே அடுத்த நாள் அப்பா அப்படியே பதிவு செய்து கொடுப்பார், அப்படியே அந்த நிகழ்ச்சி வரும். கதம்ப நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட
2: பாடல்
0: அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லி வரும். அப்படியே அப்ப யாருக்கும் அது தடங்கள் இருக்காது, அவர் முழுமையா கேட்டுருவாங்க. அவங்க பாடினாங்க, மற்ற நிறைய பேர் பாடினாங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியா பாடினாங்க பாத்தீங்களா, எவ்வளவு
2: நன்றி
0: நன்றி ரமணி ராஜேஷ். அடிக்கடி
2: இந்த பாடல்
0: முத்துவனோட பேசினதுக்கு அப்புறம் உங்களோட பாடலை நான் முதலா எடுத்து வர்றேன், நீங்க அதை கேட்டுருங்க. இன்னொரு விடயம், நீங்க உங்களுடைய இந்த கம்பீரமான குரல்ல நிகழ்ச்சி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் யோசிச்சு கடகண்ட, ஆனா எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ரமணி ராஜேஷ் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வருவார், நீண்ட நாட்கள் அந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வரவில்லை, மீண்டும் எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது முத்துவேல கூப்பிடணும், மணிக்கண்ணன் முத்துவேல். அவர் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்து கொண்டதுனால அவரை இணைச்சு கொண்டேன், உங்களோடு சேர்த்து இணைக்கத்தான் நான் யோசித்திருந்தேன், ஆனா அது இணைக்க முடியாமல் இருந்தது, அதனால்தான் உங்களை விடுபட்டு மீண்டும் மீண்டும் உங்களை மீண்டும் இணைச்சு கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், என்னுடைய பாடலை தொடர்கிறேன், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: காதல இணைந்து கொள்ளும் அந்த உறவு. வணக்கம் முத்துவேல். முத்துவேல், நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்தீங்கல்ல, ஏதோ உண்டு?
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். சரி, நீங்க உங்களை நான் சந்திச்சு இப்ப உங்களோட உங்களுடைய எண்ணத்தை என்ன ஒரு டிப்ஸ் தரப்போறீங்கன்னு சொல்லுங்க பாங்க. நல்ல நல்ல ஒரு உணவா எங்க
1: இல்ல, உணவுல வந்து டிப்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: சாப்பிட தெரியும் இல்ல?
1: ஆமா ஆமா, அது சாப்பிட தெரியும் எனக்கு.
0: நல்லா
1: சாப்பிடுங்க. ஒரு விஷயம் வந்து வீட்டுல செஞ்சு பார்த்தாங்க.
0: என்னது சொல்லுங்க, எங்களை சொல்லி கொடுங்க.
1: நம்ம சப்பாத்தி போடுவோம்ல,
0: சப்பாத்தி. ஆமா,
1: இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு.
0: சப்பாத்தி நீங்க என்ன மாவுல செய்வீங்க முதல்ல, அதை சொல்லுங்க.
1: கோதுமை மாவு.
0: கோதுமை மாவுல அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கணும்ன்றீங்க?
1: ஆமா.
0: சேர்த்தா சாஃப்டா
1: வரும். சாஃப்டா வருது.
0: அது எப்படி, அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து?
1: இல்ல, எங்க வீட்டுல வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு பாக்குறேன் ஏதாவது செய்வாங்க. அதுல வரும்போது ஒரு ட்ரிப்பாரு செஞ்சாங்க, நல்லா இருந்தா சாப்பிட்டா இனிமேல் இதே செஞ்சுக்க.
0: ஓ, அப்ப இன்னும் ஒரு விடயம், உங்க மனைவி சமைக்கிறதுல நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கிறீங்க ரசம் நல்லா வைப்பாண்டு, அப்படிதானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: வேற என்ன நல்லா சமைய உங்களுக்கு பிடிச்சது?
1: மோர் குழம்பு வைப்பாங்க.
0: மோர் குழம்பு வேற
1: இல்ல, இது ரெண்டும் தான் உங்களுக்கு பெஸ்ட், மத்ததெல்லாம் அடுத்ததுதான்.
0: அப்ப நல்லா கேட்டுக்குங்க மனைவிட்ட. நான் எனக்கு தெரியாது அவங்களோட அவங்களோட தொலைபேசி இலக்கம் இருந்தாலும் அவ கேட்டுக்கொண்டிருந்தா. நீங்க இனி இவருக்கு மோர்
1: குழம்பு
0: ஒவ்வொரு நாளும் மோர் குழம்பு வேற ஒன்னும் வைக்காதீங்க, மோர் குழம்பும் ரசமும் இந்த ரெண்டையும் மட்டும் வைக்கிறங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நான் வெளியில
0: வந்துட்டேன். அவங்க வீடு இது நல்லா இருக்குங்க. ராஜ்குமார், நான் உங்களை ஒரு அழைப்பு கொடுக்கறேன், நீங்களும் இதுல இணைஞ்சிக்கலாம். முத்துவேலோட முத்துவேல இவ்வளவு இது ராஜ்குமாரோட தான் நாங்க பாய்ந்து கொள்ளணும். அவரும் உங்களோட கட்சி இல்லையா? என்னடா இப்ப நீங்க சொன்ன விதமா இப்ப அவரும் அப்படித்தான், நானும் வெளியில தான் வந்திருக்கேன் சொல்லுவார். அப்ப அதனால அவரை நினைச்சுக்கலாம் எங்க பாக்கலாம். அது அதனால வீட்டுக்கு இருக்கிறாங்களே கேட்காதே நீங்க சொல்லிட்டீங்க. சரி, வணக்கம் ராஜ்குமார். ராஜ ராஜ ராஜாதி ராஜா ராஜமாத்தாண்டா ராஜ
2: கம்பீர
0: தர்மபுரி ராஜா.
2: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்
2: இரவு வணக்கம் உங்களுக்கு வந்து நண்பகல் வணக்கம்.
0: நண்பர்களுக்கு
2: இரவு வணக்கம் உங்களுக்கு நண்பகல்.
0: 11:42 நான் வெளியில வந்துட்டேனே ரெண்டு மெதுவா சொன்ன, நீங்க என்ன மாதிரி
2: எப்படி ஐயா எப்படி ஆள்ல பேசுறீங்களா இல்ல
1: மொட்டமாடிக்கும் போகலாம் இருந்தாலும் வெளியில இருக்கிறேன்.
0: ஆனா எதுக்காக அவங்க யோசனை என்ன, ஒவ்வொரு நாளும் இவர் மொட்டை மாடிக்கு போறார் என்று யோசிப்பாங்க.
2: இல்ல இன்னைக்கு கேட்டுட்டாங்க, எனக்கு கண்ணுல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த அலர்ஜிலையும் போய் இப்ப பாட்டு கேட்கணுமான்னு எங்க வீட்டுல எல்லாம் என் பொண்ணுல இருந்து என் பையன்ல இருந்து எங்க வீட்டுக்கு கேக்குறாங்க. இருந்தாலும்
0: அதனால நீங்க கண்ணில அலர்ஜிக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க.
2: பாருங்க பாருங்க, மருந்து விட்டுட்டு வந்துட்டேன், மருந்து விட்டுட்டு வந்துட்டு பொண்ணு விட்ட மருந்து அதை விட்டுட்டு வந்துருக்கிறேன்.
1: எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, எல்லாரும் கண்ணாடி போட்டுங்க.
2: கண்ணாடி
1: நான் எப்போதுமே கண்ணாடியில் தான் இருப்பேன், காலையில மதியம்.
2: நாம வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாச்சும் போடும் போதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ்
1: பண்ணுவேன்.
2: அதோட பலன் அனுபவிச்சிருக்கிறோம்.
1: எப்போதுமே கண்ணாடி போடுவது நல்லது, ஏன்னா ஒரு தூசி போடுங்க, தூசி போடாம ஒரு
2: அதேதான், அதனாலதான் பாதிப்பு.
0: ராஜ்குமார், நீங்க கண்ணுல அந்த
1: எத்தனை போட்டு சொல்லு,
0: என்ன போய் ஒன்னு ஒன்னு கொடுத்தா காணும் அந்த பெரிய
1: ஒன்னு ஒன்னு போதுமா?
0: ஒன்னு சொல்லுங்க.
1: புதிய வானம் புதிய பூமி இங்கும் காணி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரலேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது.
2: தலைவர் பாட்டு பாடுறீங்க,
0: நாங்களும் நல்லா பாடுறோம் இல்ல பாத்தீங்களா? ராஜ்குமார்
2: பாருங்க, நல்லா பாருங்க, சவுண்ட் ரெக்கார்டிங் நாங்க கொடுக்கறோம்.
0: ராஜ்குமார்
1: பாட்டு
0: சொல்லுங்க.
1: அந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் வந்து, நீங்க எங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணிருந்தாலும், நான் கொஞ்ச நாள் இந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன சுத்திட்டு இருந்தேன்ல, அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன நடந்தாலும் இந்த பாட்டு போடும்போது ஒருத்தர் பாடுறவர் என்ன செய்வார், கையில ஒரு பொட்டி ஒண்ணு செய்வார், கையில சின்னதா ஒரு பெட்டி, யாரு எங்க வந்து சின்னதா ஒரு பெட்டி வச்சுட்டு தானே
2: பாடுவாரு. பெட்டி ஒரு கோல் இருக்கும், கையில ஒரு கோல்.
1: ஆமா ஆமா, அந்த பெட்டி ஒரு கையில ஒரு சின்ன பெட்டி வச்சுட்டு அவர் பாடுவாரு. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரால ஒரு பெட்டியை கொடுத்து பாட விட்டுறது,
0: வானம்
2: கடல் மீன்கள் படம் வானம் கல்லட சூப்பராகும் பாடல், அதெல்லாம் அந்த காலத்து பாடல். வானம் எதிர வந்தது எனக்கு அருமையான பாடல் அது. சுஜாதா அம்மாவும் நம்ம கமல்ஹாசன் நினைக்கிறேன், கமல் கமல் சுஜாதா தானுங்களே அவங்க
1: அண்ணம்மா,
2: நல்லா இருக்கும்.
0: இப்ப ராஜ்குமார்
2: அந்த கால திருச்சியில
0: சொல்லுங்க, திருச்சியில திருச்சியில சொல்லுங்க,
2: திருச்சி திருச்சி ரேடியோல, திருச்சி வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில, கோயம்புத்தூர்ல, இதெல்லாம் ஃபேவரட்டான பாடல். இந்த பாடல் அடிக்கடி நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க வீட்டுல கேட்டிருக்கிறேன், இந்த பாடல்லாம் கடல் மீன்கள் பாடல்லாம் சூப்பரா இருப்பான், அடிக்கடி ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க.
1: சரி, அதற்கு முன்னால ஒரு வானம் பாட்டு இருக்கு தெரியுமா, கேக்குறீங்களா? நான் சொல்றேன் கேக்குறீங்களா, அது இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: ஆமா ஆமா ஆமா, அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யாரு அதுல?
1: ஜெய்சங்கர்.
0: சரி, அந்த பாட்டு
2: பாடல் வைப்பாங்க,
0: அந்த பாட்டை ராஜ்குமார் இருக்கா பாடுங்க, முத்துவேல்ல அந்த சரியான மட்டு எடுக்கல. எங்க
1: ஒரே வானம் ஒரே பூமி
2: கரெக்டா இருக்கு, அதே ஒரே வானம் ஒரே பூமி தான் வரும் பாடல்.
0: அப்படியே
1: ஒரே ஜாதி ஒரே நாடு அப்படின்னு
0: ஒரே வானம்.
2: ஆமா ஆமா, நல்லா இருக்கும் பாடல், நல்லா இருக்கும்
0: பாக்கலாம். அப்படி இதுக்கு அந்த பாட்டை இருக்க எடுத்து வரலாம். ராஜ்குமார் உங்களுக்கு
1: தெரிஞ்ச
0: சொல்லுங்க
2: பாடல. வானத்தை பத்தி பண்ணுங்களேன், வானத்தை போல வனம் படைத்த
0: மன்னவனே பாருங்க, எப்படி நல்லா பாடுறாரு பாருங்க. முதல் பாட மாட்டேன் மெதுவா இப்படி பேசினவர் பாருங்க, இப்ப எங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் பாடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க,
2: நல்லா இருக்கும் அந்த பாடல், நல்லா இருக்கும். அப்புறம் வேற வானத்துல
1: இன்னொரு பாடம் சொல்லுவா,
0: நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டா மற்றவங்க எதுங்க
1: இடைப்பட்ட பாட்டு சொல்லிடுறேன். வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷன நானும் பார்க்கல,
0: அதுதான் ரேவதி அம்மா சொல்லிட்டு மனிதன்ல சரியா ஆழ்ந்த உறக்கமே வருது இல்லையே, கனவு கனவா வருது, கனவு கனவா வருது.
1: கனவுகள் வந்து ஒரு மனிதனுக்கு எதனால அதனுடைய சிந்தனைகள் தான். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுதான் கனவுல வரும்.
0: ஏங்க பயங்கரம்
2: அதிகமா பேசினாலுமே
0: கொஞ்சம் பாருங்க, நேற்று எல்லாம் நாங்க காட்டை பற்றி ஏதாவது சிந்திச்சோமா பேசணுமா? இல்ல, சிந்திக்கவே இல்ல. காட்டுக்குள்ள எங்கேயோ எல்லாம் ஓடி திரியற மாதிரி, காட்டுக்குள்ள எங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடி திரியற மாதிரி கனவு. என்ன
2: ஓபி காட்டு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இருங்க, நேற்று முன்னேற பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று பேசல,
0: அது எனக்கு ரெண்டு நாளைக்கு முதல் பேசுனது கனவு வருமா? என்ன நீங்க எந்த நினைவிலே இல்ல,
1: மனதில் மாநில பதிஞ்சிரும் பதிஞ்சிரும். அது வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வரும். அது
2: ஆள் மனசுல இருக்கிறது வெளிப்பாடுதான், வெளிப்பாடுதான்.
1: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிஃபரெண்ட்ங்க. நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு
0: தெரியும்
1: இல்ல, கனவுல வரும். கனவுல பாத்தீங்கன்னா நான் வந்து வாகனத்துல பறந்து போன மாதிரி கனவு வரும்.
0: ஐயோ,
1: அது எப்படி என்னன்னு எனக்கு, நல்ல பில்டிங் உச்சியில இருப்பேன், அந்த தண்ணில நீச்சல் அடிப்போம்ல, மேல இருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி ஒரே தாவும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பேன். இங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துல
0: உட்காருவேன்,
1: அப்புறம் வந்து
2: நீங்க போன வாரம் சூப்பர்மேன் படம் பாத்தீங்களா? சூப்பர்மேன் படம்
1: அதெல்லாம் நிறைய பாப்போம் நான். மரத்துல அந்த மாதிரி வந்து பறந்து போற மாதிரி கனவு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கனவு ரொம்ப நல்லா வருது.
0: என்னது?
1: ஆனா இது வந்து யாருகிட்ட பேசுறது
0: எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதுக்கு உடைய சொல்றேன்.
1: ஆமா, இது வந்து இதுல உலகத்துல உள்ளவங்க வந்து நேயர்கள் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு தகவல் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது எனக்கு கனவுல வந்து யானை வந்து என்ன விரட்டுற மாதிரி கனவு வருது.
2: உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வருதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குதான் வந்துட்டு இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் கும்பிட சொல்றாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட சொல்றாங்க. அதுதான் அவரு ஏற்றி பரிகாரம்.
1: அது என்ன தாவி தாவி அது திண்டிக்காட்டுல பிடிச்சி இருக்கும். நான் அதோட மேல மேல மேல
2: பாக்குறேன்,
1: மேல மேல ஏறி அதோட திண்டிக்கல் அகப்படாத அளவுக்கு நான் மேல ஏறிக்குவோம். அதோட சுவர் மேல ஏறிக்குவோம், நம்ம வீட்டு மேல ஏறிக்குவோம்.
2: அது வந்து எளிய பரிகாரம் என்னன்னா, நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்புடு போட்டு வாங்க. சரியா
0: போயிருக்கு,
2: வந்து விநாயகர் பாக்கணும். எது பாக்குறாரு?
0: இல்ல, நல்ல தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து
2: சொல்லுவாங்க,
0: ஒரு தேங்காய் எடுத்து கழுவிட்டு விநாயகர் ஒரு மூணு தரம் அத கொண்டு சுத்திட்டு விநாயகா வந்துட்டு உங்க தலையை சுத்திட்டு அதுல ஒரு அடி அடிச்சிருங்க. அப்ப சார், அப்ப
2: அதிகமா பாப்பீங்களா சார்? அதிகம் பாப்பீங்களா?
1: அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு இடையில எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப அடுத்து பறந்து போற மாதிரி கனவு வருது.
0: நீங்க ஏதோ ஒரு யானை மாத்தி இருக்கிறாங்க.
1: இல்ல, அது நான் எதையும் ஏமாத்தினதில்ல, யாரையும் ஏமாத்தினதில்ல.
2: என்ன
1: ஒரு
0: இல்ல இவர் இவர் எப்படி இத கண்டுபிடிச்சிடலாம்னு உங்கள்ட்ட கேள்வி கேக்குறாரு. ஆனா அவரையும் யானைதான் திறத்து
2: நாசம்தான நியாயம் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல காடுகள் காவிரி ஆறு ஓடுது, யானைகள் இருக்குது, நான் சொல்லலாம் பாருங்க.
1: காடு கிடையாது, யானையும் கிடையாது,
0: யானையும் கிடையாது. அப்ப பேர்
1: யானையும் கிடையாது.
0: நான் கூட அந்த பக்கத்துக்கு வர
2: உங்களுக்கு
0: ரெண்டு
2: பக்கம் அந்த
0: சரி வராது ராஜ்குமார். இந்த போட்டோவை பாத்துருந்தா சில நேரம் வருது யானை திறத்துல இருந்து பின்னால வாய்ப்பில்ல. சரி நன்றி ரெண்டு பேருக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நிறைய உறவுகள். குழந்தைவேல் நீங்க இணைப்புக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக குழந்தைவேல் வர பாருங்க. எங்க நீண்ட நாட்களுக்கு பின்பாக ஏன்னா இன்னைக்குதான் தெரிஞ்சது நிகழ்ச்சி நடக்குதுண்டு. அல்லாட்டிகளால நான் வர்றது இல்ல தானே. வரதராஜன் வாங்க, வீரமணி வாங்க, குழந்தைவேல் வாங்க, சாட்டர்டேக்கு சேது மாதவன், எல்லாரும் வந்து வந்து உடைப்பட்டு போட்டீங்க. சரி நீங்க ஓடி வாங்க. உங்களை சந்திச்சு கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்களுடைய பாடலை எடுத்துவேன்.

0: வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம் வீரமணி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அம்மா எப்படி இருக்கிறா? சந்திரா அம்மா ஒரு புது பாட்டா இருக்குது, நான் கேள்விப்படாத பாட்டு. செவ்வானம்
1: இல்ல பழைய
0: இந்த பாட்டோ செவ்வானம் பன்னீர் தூவது நல்லா
1: அப்படியா?
0: நீங்க ஒரு குறிப்புக்கு சொல்லி பாத்தீங்க, அது அந்த பாட்டு சொல்லிட்டீங்க. சரி, சின்ன பிள்ளை மாதிரி நீங்க தப்பிட்டீங்க.
1: ராஜ்குமார் இப்ப அந்த நிகழ்ச்சி வர வரைக்கும் பாட்டுல நீங்க கேட்டவனே சொல்லிட்டேன்.
0: அப்ப நீங்க வாகனத்துல இருக்கீங்க, நீங்க வீட்டை போயிட்டு மீண்டும் மடுங்க. நன்றி வீரமணி.
1: கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட பேசிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி வீரமணி. நன்றி. எங்கே எங்களுடைய குழந்தைவேல் நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ. இன்னொரு இணைப்பும் இருக்கிறது, அதனால அதுலயும் நீங்க இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் சொல்லிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும். குழந்தைவேல் நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். எங்களுடைய வரதராஜன் சேது மாதவன் அழைப்புக்கு வந்தவர்களை நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். இங்கே நீங்க மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல்ல இந்த வரி எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய பேர் எப்பவும் அந்த நீங்க சுவாசிக்கிறீங்க இல்ல, அடி ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதாவது அந்த மூச்செடுக்கிற நேரம் அந்த டைமுக்குள்ள எந்த நேரமும் நீங்கள் அவங்களோட பேரை நீங்க உச்சரிக்கிறது, அதாவது உச்சரிக்கிறது இல்ல நினைக்கிறது, அது எத்தனை பேருக்கு அப்படி பழக்கம் இருக்குது, அதாவது அது அந்த வார்த்தையில பாருங்க உன் பேரை எந்த மூச்சில் கேட்கலாம் கேளுங்க.

எவ்வளவு அருமையான ஒரு வரிகள், ஆழ்ந்த அன்புக்கு உண்மையிலேயே இந்த வரிகள் பொருந்தும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை பிரியாம, ஒருத்தரை மறக்காம எந்த நேரமும் அந்த அவங்களோட அவங்களுடைய நினைப்போடையே அந்த சந்தோஷத்தோடைய வாழ்றவங்க இருக்கிறாங்க.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க மஜித்.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: உங்களோட குரல் மட்டும் ஒரு வித்தியாசமா, நான் இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன், கணி ரெண்டு வரும். அது எப்படி? ஒரு அதாவது ஒரு சின்ன சவுண்ட் கூட வேற சவுண்ட் கேட்காம, அது எப்படி? அதாவது ஒரு சவுண்டும் இல்லாம உங்களோட சவுண்ட் வந்து கணி ரெண்டு வர, அது எப்படி? அதுதான் இப்ப என்ன கேள்விக்குறி.
1: உங்களுக்கு தான் தெரியும்.
0: அப்ப நீங்க என்ன கூடுதலா சாப்பிடுறது அதை சொல்லுங்க மஜித். இனிப்பா இருந்தா அதெல்லாம் பிடிக்கும், அதுதான் கூடுதலா. உங்களுக்கு
1: கூடுதலா அப்படின்னா அதிகமா விரும்ப மாட்டேன். அதிகமா நான் வந்து வெஜிடேரியன் தான்.
0: இல்ல சாப்பாடு இல்ல எதுவாது, இப்ப சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு ஒரு பொருள் உங்களுக்கு நித்தம் சாப்பிட வேணும் போல ஒரு ஆசை இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இருக்கு. நான் பாலை விரும்பி அதிகமா சாப்பிடுவேன் இல்ல குடிப்பேன், எப்படி சொல்றது?
0: குடிக்கிறது, குடிக்கிறது, பால் குடிக்கிறது. பாலே குடிப்பீங்க?
1: தேநீர் குடிக்கிறது.
0: தேநீர் குடிப்பீங்க? தேநீர், தேநீரும் குடிப்பீங்க? அப்படி போடுறது நல்லது இல்ல. இல்ல இப்ப உங்களுக்கு சுகர், அதாவது டயபெட்டிக் இருக்கா உங்களுக்கு? சுகர் இருக்கா? சுகர்
1: எனக்கு அந்த பிரச்சனை இல்ல.
0: நீங்க கட்டிக்காரன். அப்ப நீங்க ஏதோ ஒரு அதாவது சுகரை சாப்பிட்டு ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிடுறீங்க அதை இல்லாம போறதுக்கு நினைக்கிறேன்.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது,
0: அத முத்துவேல் கேட்டுட்டார். புதிய வானம்
1: அப்படியா? நான் தானே முதல்ல கேட்டேன்.
0: எங்க நீங்க அதுல நான் பாக்க.
1: சரி பரவாயில்ல, முத்துவேல் என்னுடைய நண்பர்
0: தான்.
1: அந்த பாடம் கொடுங்க.
0: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் பாட்டு?
1: எனக்கு வந்து எனக்கு காஞ்சி தலைவர் படத்திலிருந்து வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: ஓ பாத்தீங்களா, இப்படி ஒரு நல்ல பாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு வர முத்துவேல பாட்டை பாடி நினைக்கிறீங்க நீங்க?
1: அதை விட அது நல்ல பாட்டு இல்லையா? அந்தேவா,
0: அது நல்ல பாட்டு. வானத்தில்
1: எம்ஜிஆர் பாட்டு தான், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு
0: தான் வருவது.
1: அந்த படம் எனக்கு அனுப்பிடுங்க.
0: என்ன படம் இது? வானத்தில் வருவது புது நிலவு.
1: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன். உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், அதற்கு பாடிதான் நீங்க பாக்கலாம். ஒரு பாட்டு வானம் வந்து வருகிற ஒரு பாட்டு ரெண்டு பேரை பாடுங்க உங்களுக்கு.
1: என் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு.
0: ஓ, அவங்க எல்லாம் திரும்பி இந்த வேலையை விட்டுட்டு உங்களை பாப்பாங்கல்ல?
1: இல்ல, நானும் வெளிதான் வேலைக்கு பாக்குறேன். அதாவது என் வீட்டு வாசல் முன்னாடி கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ராத்திரி போட்டதான் யாரும் நடமாட்டம் இருக்காது.
0: ஓ, அங்கிட்டு போடுறாங்க.
1: முழு ஒரு பாடல் பாட்டி காட்டுறேன்.
0: எங்க இப்ப இப்ப பாடுறீங்களா?
1: இப்ப இப்ப இரண்டு வரிதான். வானத்தில் வருவது ஒரு நினைவு
0: பாடுங்க.
1: அதான் வானத்தில் வருவது ஒரு நினைவு,
0: இதுதான் பாட்டா?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க இந்த சொன்னதுல எனக்கு அதாவது நான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிருக்கு. அப்ப அதனால ரெண்டு நாள் நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன். நீங்க இப்படி சொன்னதுல இதுதான் பாட்ட.
1: நாளைக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு பாடல் நான் பாட்டி காண்பேன்.
0: நிச்சயம் நாளைக்கு ஏமாத்த மாட்டீங்களே?
1: நிச்சயமா ஏமாத்த மாட்டேன்.
0: சரி சரி, நல்லது. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வந்தால் மீண்டும் இரண்டு மூன்று முறை அழைப்பிலே அழைத்து பாருங்கள். மஜித் சார் தூதுவளை லேகியன் சாப்பிடுகிறார் என்று எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா சொல்லியிருக்கார். பாருங்க எப்படி. ஜெகவர் சாதிக்கண்ணா ஒரு ஒரு இதொன்று எழுதியிருக்கிறார். மனைவி சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்று கணவர்கிட்ட கேட்டோன்னா, கணவர் சதைக்கல முதல்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் பேரை வைக்கலான்னு. சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இன்னும் ஒரு அன்பு உறவு இணைக்கிறார் அவங்கள நினைச்சிடலாம். இவர் எல்லாம் வைக்கிறது, அதாவது சாம்பார் வைப்பார், ரசம் வைப்பார், சமைக்கிறதுல எல்லாம் நல்ல கெட்டிக்காரன், சுவையா சமைப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை சந்திச்சிடலாம். எங்க நாங்க ஹோட்டல் போட போறோம், அப்ப அதோட இவரை நினைச்சிடலாம். இவரு சொல்லி என்ன கொடுப்பாரு இல்ல சமைப்பு. வாங்க, திரும்பி திரும்பி வராருங்க, ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல போறாரா, வாங்க.
1: எண்ணெய ஊத்திட்டு பட்டை அந்த இதெல்லாம் போடுற சட்டியில
0: என்ன என்ன செய்யறன்னு சொல்லுங்க.
1: செய்யறேன், எண்ணெய் ஊத்திட்டேன் வச்சுட்டேன், எண்ணெய ஊத்திட்டேன், வெங்காயம் கட் பண்ணி
0: வச்சிருக்கேன்,
1: எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு,
0: ஆயிட்டு இருக்கு. அப்படியே கைய வச்சு பாருங்க, சுட்டு வாங்க.
1: புரியல, சரி ஓகே, அது புரியாதவங்கள்ட்ட ரொம்ப. அதுக்கப்புறம் என்ன என்னுடைய குரல் எப்படி இருக்கு, அவரு மாதிரி குரல் தான் உங்களுக்கு கனி கனின்னு கேட்டு குரல் எப்படி இருக்கு
0: பாருங்க. இவ்வளவு பொறாமையோட வந்து அவருடைய குரல் கணியன் கேக்குது, எந்த குரல் எப்படி கேக்குறேன்னு கேக்குறாருங்க. இப்படி
1: என்ன அப்படி இல்ல, என்னத்தை கேப்பீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க காலையில அப்படின்னு கேப்பீங்களே போகும், அதனால கேக்குறேன்.
0: இப்ப கேட்க போறேன், அது சரி. இப்ப நீங்க என்ன கொதிச்சிட்டு தந்து எப்படி உங்களுக்கு தெரியும், கைய வச்சு பாப்பீங்கல்ல.
1: என்ன சூடா என்ன
0: சூடாச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா உண்மையா?
1: இப்படிதான் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க.
0: என்னங்க இப்பதான் பட்டை போடுறீங்க, அதுக்கு சாப்பிடுறாங்க.
1: அந்த குப்பூஸ் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நான் போயிருவேன். அங்க இருந்து அங்க போயிட்டு காலையில ஒரு அத்தி பழம், ஒரு அத்தி ஒரு ஃபீக், ஒரு ஆப்ரிகோட்.
0: அதாவது அத்தி பழத்தை தான் ஃபீக்னு சொல்றதா, சொல்லுங்க.
1: அது சாப்பிட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் சாப்பிடுவேன்.
0: ஏலக்காய் எதுக்குங்க?
1: நாலு ஏலக்காய், அதோட அதுக்கப்புறம் ஒரு அஜீவான்னு சொல்லிட்டு பேர் சம்பளம் இருக்கும், அது பத்து, அது அது
0: சாப்பிடுவேன்.
1: அது அது வந்து இங்க பத்து தினம்னா நம்ம ஊருக்கு அசுக்கு 2500 ரூபா அந்த மாதிரி இருக்கும்.
0: இது வைரா வக்கா சொல்லுங்க.
1: அது நிறைய கிடையாது, நிறைய கிடையாது, ரெண்டு மூணு பழம்
0: சாப்பிடுவேன். சொல்லுங்க, இல்ல அடுத்த எல்லாத்தையும் ரெடியா சொல்லி கொண்டு போறீங்க, அதான் கேட்டேன். வைரா வக்காண்டு சொல்லுங்க.
1: நிறைய சாப்பிடுறது கிடையாது, கொஞ்சமா சாப்பிடுறது
0: தானே, கொஞ்சமா அது சாப்பிட்டுட்டு அப்புறம்
1: சாப்பிட்டுட்டு அதோட இருந்துருவோம்.
0: அப்ப இப்ப காலையில தானே சாப்பிட்டு கொண்டு போறீங்க, மதியத்துக்கு?
1: மதியத்துக்கு அது வேற ஏதாவது சாப்பாடு இங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்போம், அது சாப்பிடுவோம். அது மதியத்துக்கு இல்ல, இது காலையில ரவுண்ட் பண்ணலாம்.
0: ஓ, காலை ரவுண்டே இப்படி ஏண்டா, மதிய ரவுண்ட் எப்படி இருக்குங்க?
1: ஒரு பழம், ஒரு பழம் அந்த டெய்லி அந்த பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காடு மற்ற இது, அதெல்லாம் அத்தி பழம் நல்லது தானே, அது உடம்புக்கு நல்லது
0: தானே. எனக்கு இப்ப நீங்க சொல்லி கொண்டு போய்க்கு ஞாபகம் வந்துடுச்சு, நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க புது புது பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாம் டிவி வாங்கினாங்க, நல்ல கேபினெட் வாங்கினாங்க, சோபா வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வீட்டுல எல்லாம் அந்த சாமான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவங்க கொஞ்சம் ரிச் ஆயிட்டாங்க. பக்கத்து வீடு ஏற்கனவே ரிச் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்குது. போட்டோன்னா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு என்ன செய்வான், இப்ப அடுத்த வீட்டுல அவட்ட ஏற்கனவே இருக்கு தானே, இப்ப தாங்கெல்லாம் வாங்கினது அவ தெரியத்தானே வேணும் என்று இவங்கள பேசும்போது அவ சொல்றான். என்ன இந்த சின்ன பையன் ஒரே குழப்பம் செய்யறானுங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஏங்க என்ன செய்யறான், வீட்டுல ஒரு இடத்துல இருக்கிறான் இல்லைங்க. அப்ப உடனே அவ சொல்றான் சோபாமையில துள்றான், பாருங்க 2500 ரூபாயில வாங்கின சோபாமையில துள்றான், அதுக்கப்புறம் டீப்போ மேல துள்றான், அதுக்கு மேல கொஞ்ச நேரம் இருக்கிறான், அந்த கண்ணாடி உடைஞ்சிருமுங்க, அது 3500 ரூபா அந்த ஸ்டூல் அது உடைஞ்சிரும், அதுக்கப்புறம் அப்படியே கேபினட் மேல கைய பிடிச்சு தொங்குறான், அதுவரை 5000 வாங்கினது, அதுக்கப்புறம் டிவில போய் தட்டுறான், பாருங்க 6000 நாங்க வாங்கினதுல போய் தட்டுறேன், இதெல்லாம் போய் பெட்ரூமுக்கு போறானுங்க. அப்படியே என்னடா போறான், எங்கேயாவது உந்துரு போறான், நான் பின்னால போனா அந்த பெட்ல போய் சுள்ளு துள்ளு சொல்றான், அது வேற 16000 வாங்கினுங்க. எல்லாத்தையும் அப்படியே கிச்சன்ல போய் அவன் அவன் சட்டுல போட்டு கொடுத்தா, நாங்க 3000 வாங்கின சட்டுல போட்டு கொடுத்தா சாப்பாடு, அவன் சாப்பிடாம அப்படியே தூக்கி எறிகிறானுங்க பாருங்க. அதுவும் பிரியாணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி பார்சல் கடையில சரியா, நான் நினைக்கிறேன் அது ஒரு $180 இருக்கும். அவங்க அந்த விலைய சொல்லி அந்த பொருளோட காத்திரத்தையும் சொல்லி கொண்டு போனாங்க. இவ்வளவு அப்ப இப்பதான் இவருக்கு புரியுது, அப்படியா அப்படியான்னு கேட்டு வீட்டை வந்துட்டு தான் வைக்க வச்சா, இவ்வளவு பொருளும் வாங்கி வச்சுக்க நல்லது சொல்லிட்டேன். அப்படித்தான் இப்ப நீங்க எனக்கு சொன்னது காலையில இதுதான் இதுதான். உங்களுக்கு உண்மையிலே வயிற்றுல ஏதாவது செய்ய போதல்ல, நான் எங்களுக்கு கிடைக்காத நீங்க சொல்றீங்க, கிடைக்காத எங்களுக்கு எப்படி இருக்கு, இவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு சோ நானும் போயிட்டு போன எப்படி இருக்காண்ட, இது வேணுமா உங்களுக்கு
1: இது அப்படி இது ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால சாப்பிடக்கூடியதா இருக்கு, வேற எங்கேயாவது அதுக்கு அந்த சாப்பிடக்கூடியதா இருக்காது
0: இருக்காது. இல்ல உண்மையா அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சலுகை இருக்குதானே, இல்ல சில இடங்கள்ல தொட விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு,
1: எடுக்க விட மாட்டாங்க அப்படி இருக்கு, நம்மளுக்கு அப்படி கிடையாது,
0: அது நல்ல
1: இது வந்து
0: அவங்களுக்கு பெரிய மனசு. சரி ஒரு வானமண்ட சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த படம்
0: அந்த வானத்தை
1: என்ன
0: அங்கால மனம் படைத்த மன்னவன் வருதல்ல, நல்லது நன்றி, பாடுகளே நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வந்துட்டாருங்க, துணி அடைஞ்சிருங்க,
1: நன்றி. நம்ம பக்கத்து இங்க இங்க பக்கத்துல இருக்காரு,
0: அவருண்டா அவருக்கு புரியாது, நீங்க அவரை எப்படியும்
1: புரியாது
0: அப்ப பரவாயில்ல, நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா அவர் புரியாத பாத்தீங்கன்னு இவர் அதை எப்படி எல்லாம் பேசலாம். சரி அன்பு உறவுகள் நீங்க இணைந்து கொள்ளணும், இணைந்து நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க எடுத்து வந்துருவோம். தேவஸ்தாதிக்கன்னா உங்களுக்கு நீங்க எழுதி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எப்பவும் கதம்பமோ எந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க பாடல் கேட்டுதான் நாங்க எடுத்து வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். சரி சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வாங்குவோம். எங்களுடைய ராஜவியல் ஏதோ சொல்லி இருக்கிறார், கேட்ட பாட்டு தான் கேட்டுக்கன்னு தெரியாத கேட்கலாம்.
2: வணக்கம். எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பாடல் சாருங்கள் அம்மா. படம் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல். வானம் மேலே போனால் என்ன, பூமி மேலே வந்தால் என்ன, மாயம் என்ன மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாடா ராஜா வா வா, இது முதலும் முடி என்ன. இந்த பாடலை காஞ்சி கருப்புப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு இந்த கடம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை தாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்பிஆர் எஃப்எம் வானொலி நிலையம்.
0: வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருடைய குரல் இவருடைய குரல் சும்மா இனி இல்லை என்றால் இவர்கள் இந்த இணைப்புக்கு வர இருந்தால் மற்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்து வர வேண்டும். இவர் இந்த குரல் வளம் நல்ல. அது மட்டுமில்ல ராஜவேல், உங்களுடைய குழந்தைகள் என்றுதான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தை, எல்லா குழந்தைகளும் நன்றாக பேசுகிறார்கள். அந்த சின்ன குழந்தைகளோட குரல் வளம் கணீரண்டு. அவர் பேசும் அந்த தமிழ் நல்லா இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரையும் ஒரு குட்டி அறிவிப்பாளராக மாத்தலாம் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பம் அந்த குட்டி பையன் கடையில் கணீரண்டு பேசுகிறார்கள். அவருக்கு அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சரி, இப்பொழுது வரதராஜன், வீரமணி, குழந்தவேல் மற்றும் சேது மாதவன், நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்கள் காற்றலையில். எங்களுடைய தர்மபுரி தர்மபுரி தமிழன் பாரதி அவர்களை என்னென்று பார்க்கலாம்.
3: வணக்கம் அம்மா. நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க
0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்கள் அதுவை கேட்கலாம். வணக்கம் சேது மாதவா அல்லாட்டி குருபாஸ்கர். வணக்கம். வணக்கம்.
4: அப்பா வெளில போயிருக்காங்க.
0: சேது மாதவா எப்படி இருக்கு? என்ன சேது மாதவா, சேது மாதவா, நீங்க மொடலுக்கு போன மாதிரி வேட்டியை அப்படியே மடிச்சு தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் அங்கால என்னத்தை பாக்குறீங்க நீங்க?
4: நீங்க
0: பயந்து பயந்து பார்த்தத அவங்க அது ஒரு ஸ்டைல் எடுத்துட்டாங்க.
4: அப்படிதான்
0: நல்லா இருக்குது. முந்தி நான் பார்த்ததை விட கம்பீரமா பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க நீங்க. நல்லா இருக்கிறீங்க. அப்படியானா நல்ல பிள்ளையா நல்ல வேலை செய்து அப்பா அம்மாக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கை முறையை கொண்டு போனீங்க. நீங்க நல்ல ஒரு பிள்ளை. நான் இப்ப நான் இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன் தானே சேது மாதவன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அது இனி இந்த நிகழ்ச்சி எல்லாம்
4: முடிஞ்சு
0: இல்ல பொய் சொல்லாம சொல்லுங்க. உண்மையா ஏதாவது ஒரு சாப்பாடு இப்ப வீட்டுல அம்மா இல்ல அம்மா செய்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா இல்ல, யாரும் இல்ல, தனியா இருக்கிறீங்க, ஒரு பாத்து கொள்ளப்பா நாங்க போயிட்டு வர்றோம்னா உங்களுக்கு பசிக்குது, இங்க என்ன செய்து சாப்பிடுவீங்க?
4: சாப்பிடுவேன்
0: தோசை. அது மா அம்மா செய்து வச்சிட்டு போன அந்த மாவை எடுத்து நீங்க கல்லுல அப்படியே ஊத்தி சுட்டு சாப்பிடுறீங்க
4: அப்படிதானே? ஆமா. அப்படி இல்லாட்டி சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சி அதை எண்ணெய் ஊத்தி அப்படியே பெரட்டல் மேல வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும். செம்மையா இருக்கும்.
0: அது சோற்றோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க வெங்காய பொரியல். கெட்டிக்காரன் அதெல்லாம் தெரியுது. அரிஞ்சி உப்பு எல்லாம் அளவா போட்டு
4: சாதம் அடிச்சு சாதம் அடிச்சா தண்ணிய ஊத்தி வெங்காயத்தை தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பரா இருக்கும்.
0: அது என்ன நல்லா இருக்கும். நல்ல தண்ணி விட்டு ஒரு சின்ன
4: வெங்காயத்தை யூஸ் பண்ணிட்டு
0: தொட்டுக்கிற மாதிரி
4: சூப்பரா இருக்கும்.
0: அதுவும் சூப்பரா இருக்கு. அது என்ன சுகமானது.
4: அப்படி தங்கச்சி செய்ய சொல்ல வேண்டியதான்.
0: ஏங்க ஒரு தரம் இல்லையான்னு சொல்றான் பேருந்து அந்த பொண்ணை நீங்க போய் கரணிய நீங்க செய்ய சொல்றீங்க. நீங்க
4: அம்மா அப்பா தானே உள்ள போயிருக்காங்க சொன்னீங்க, தங்கச்சி சொல்லி
0: உங்களோடையெல்லாம் பேசுறது கவனமா பேசணுமாப்பா. ஆஹா, கவனமா பார்த்து சொல்லணும். அல்லாட்டி நீங்க இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க சொல்றீங்க. சூப்பர். அப்ப நீங்க இன்றைக்கு வானம் வந்து என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க? வானமண்டு சொல்லு வரணும் அந்த பாட்டுல, முதல்ல வரணும், இடையில வரணும், எப்ப எங்க இருந்தாலும் வரலாம், வானமண்ட சொல் வரணும் அந்த பாட்டுல.
3: வானம் வானம் ஐயோ
0: ஐயோ ஐயோ, சாப்பிடுறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க பாருங்க, வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு பொரியல் ஒன்று செய்து
3: பண்றது சொல்ல
0: நல்லா இருக்கும்.
3: இனி
0: அடுத்த முறை வந்தா சேது மாதம் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எந்த நேரம் நீங்க ஹோட்டல்ல எல்லாம் வாங்குறதே இல்ல, நீங்க வேற யாரையும் சமைக்கிறது இல்ல, என்னவோ தண்ணியோ சோறோ வெங்காயமோ இல்லாட்டி பொரியலோ சேது மாதம் தான் செய்து தரணும்.
3: நீங்க வாங்க, உங்களுக்கு சிக்கன் குருமா பண்ணி தரவாங்க.
0: ஐயா சரி,
3: அப்பாட கேட்டு அப்படி கத்துக்கிறேன்.
0: பக்கத்து
3: சாப்பிடுவாங்க
0: சிக்கன் வந்து இங்க பக்கத்து வீட்டு சிக்கன அப்படியும் இல்ல,
3: அதனால நம்ம திருட்டு சிக்கன் இல்ல கடையில
0: திருட்டு சிக்கன்
3: ஒரு தனி சுவை இருக்குமா?
0: தனி சுவை அவங்க அழகா நீங்க இங்க சாப்பிடுறோம்.
3: அப்புறம் மறைவா போயிட்டு காசு கொடுத்துருவ வேண்டியதாகும்.
0: அப்படியே கொடுத்துட்டேன், சும்மா உதவி மாதிரி கொடுக்கறாரு, உதவி மாதிரி.
3: நான் சிக்கனை தூக்கிட்டேன், நீங்க காசு வச்சீங்க அப்படின்னு சொல்லி
0: கொடுத்தாங்க. அவங்க தேடிக்கொண்டிருப்பாங்க, நீங்க அப்படியே மெல்ல சாப்பிட்டுருப்பீங்க.
3: ரெண்டு நாள் கழிச்சு, அதுவும் ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்க வேண்டியதான் காசு.
0: அவங்க ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடும் போதுதான் நாங்க எங்க எங்கட கோழி காணையில கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்க இங்க சாப்பிடுவீங்க.
3: ஆமா அங்க கூட்டிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க வாய்க்குல இறங்கிட்டு
0: இருக்கோம், அவங்களோட வாயில பக் பக்கன்னு போகும், அங்க பக்கன்னு வாங்க. சரி, இப்ப நீங்க வானம் வந்து கண்டுபிடிக்கவே இல்லையே, புது பாடல ஒண்ணுல இல்லையா, நிறைய பாட்டு இருக்கு. வானம் வானம் தெரியும் இல்ல சேது மாதவனுக்கு, என்ன
3: வானம் மறந்துட்டோம்.
0: வானம் வந்தா என்ன
3: வானம்னா மேகம்,
0: மேகம் மேல வான், மேகம் வந்து ஓடுறது மேகம், வானம் நிலவு இருக்குல்ல வானத்துல நீலமா இருக்கும், சில நேரத்துல கருப்பா இரவுல கருப்பா இருக்கும், என்ன அப்படியா இரவுலயும் நீலமா தான் இருக்கும் அது, இல்ல வெளிச்சம் இருந்தா. அங்க வானம் என்று சொல்ற பாட்டு யோசிங்க யோசிங்க, சேது மாதவன் டக்கு டக்குன்னு எங்க கெட்டிக்காரன் உங்களுக்கு முடியும் எங்க வானம் நீலவான ஓடையில் அந்த பாட்டு எடுத்து வருவோமா? நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அந்த பாட்டு சேது மாதவன்.
3: வானம் தான் வீண்டாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த தாங்க போட்டுடுமா, செம்மையா இருக்கும்.
0: என்ன படம் அது? வானம் தான் வீழ்ந்தாலும்
3: அது ஒரு டிஜே சாங்,
0: டிஜே சாங். சரி நான் எடுத்து வர்றேன், வானம் தான் விழுந்தாலும் என்ன பாட்டு? அடுத்த
3: பேர் சொல்லுவாங்களே,
0: அடுத்த வரி, அடுத்த வரி என்ன? அடுத்த வானம் தான் வீழ்ந்தாலும்,
3: வானம் தான் வீழ்ந்தாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த மாதிரி வரும்.
0: யாரு
3: அந்த வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு.
0: இது ஒரு ஆல்பம் சாங் இல்லையா?
3: ஆமா ஆல்பம் சாங்.

0: பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல,
1: சுதந்திரம் இல்ல,
0: சுதந்திரம்.
1: அதுக்காக பாடின பாட்டு இதெல்லாம்
0: எங்க,
1: அதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு.
0: எங்க பாக்கலாம், பாடுங்க பாக்கலாம், கெட்டிக்கார கேப்போம். இன்றையோட நாங்களும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க.
1: மாதரே மாதரே பாலாகும் வீரர்கள் துணிவோடு, பாதங்கள் திமுறோடு தீருங்கள், வாருங்கள் வாருங்கள் பூமியில் கோலங்கள் இது உங்கள் காலங்கள், இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனையில் தீபங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கடுவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் கம்மாவன் பார்ப்பதற்கு மட்டுமே, ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, நீ பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேன். ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே வா வா சிங்கப்பெண்ணே, ஆமா நானினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுமி சிங்கம் கம்மாவன் அற்பதற்கு மட்டுமே, ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ விதைத்த விதையை இன்னை உந்தன் பாய அனைத்தீய அமைக்கும் நீ பாயம் என்று தூணிந்து செல்லு. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, போய் தனியா பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடு இணையாதே. ஹே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடு இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் முன்னால் என்ன கண்ணின்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட தீரந்தாகி நீ சீராக எழுந்து வா, உலக யாசைப்போ உயர்ந்து வா வா வா, அகினி சீரகே அகினி சீரகே எரிந்து வா, உன் மொழி வீடும் காணாவது போம் வா, அதிசிக சகதியை விடாமல் பார்ப்போம் வா. ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு, நீ பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. இது காயங்கள் மாற்றும் காலமே, உந்தன் துன்பம் வீழும் நாள் வரும் உனக்காக நீயே உதைப்பாயம்மா, உனது ஆரை உணர்க்கிடுவாயே அம்மா, விதை ஒன்றே குவியே திரு, விதை ஒன்றே கூறியே திரு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே, ஒரு முறை தலைகுனி உன் வெற்று சிங்கம் முகமாவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு ஏறு ஏறு நெஞ்சின் வலிமை கொண்டு ஏறு, பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை மனைவி தங்கை என்று நீ குறித்த உயர்வை இன்று காதங்கள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி, நீ பாயமின்றி தூணிந்து செல்லு.
0: சூப்பர் கெட்டிக்காரன். அடிக்கடி நீங்க பாட உங்களோட

0: அங்க என்ன அந்த குரூப் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க குரூப்பா இருக்கிறாங்களா, குரூப் செய்யறாங்களா?
1: குரூப் இல்லம்மா
0: இப்ப
1: தெரியல, கிடையாது.
0: முந்தி எல்லாம் முத்துக்குமார் போவார் இல்ல அந்த, அப்படி உங்களோட ஊர்ல இல்லையா இப்ப இருக்கிறாங்களா யாராவது? அப்படி யாராவது இருந்தா நீங்க அப்படி சேர்ந்து ஒரு பாடல்கள் ஸ்டேஜ்ல அப்படி பாடிக்கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பரா இருக்கு, நீங்க நல்ல ஒரு கட்டிக்காரனா வருவீங்க. அப்படியே பாடி பாடி பாடி நீங்க நல்லா வந்துருவீங்க. அதனால நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லா பாடுறீங்க ஐயா, சூப்பரா நல்லா அடிக்கடி பாடுங்க. சரி, அடிக்கடி வாங்க, வானிலையில வந்து பாடுங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நன்றி சேது மாதவன், போய் நல்ல வெங்காயம். இன்னொரு பாட்டா? சரி பாடுங்க, பாடுங்க.
1: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கு நான் பிரச்சனை, நீ குரல் விட்டா தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சனை, உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர்ற வரைக்கும் வயசா கொடுத்து நண்டு திண்டு தொகுறது, அவன் எழுந்து கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம்மளது. குடியிருக்கும் வெறித்தனா இனாய் கொல்லோ கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் என் நம்ம தனம் வெறித்தனம் ஏ இனாய் பாலம் கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், அறுப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணுறா வெடிதா வாங்கி என்னோட மேல யாருக்கும் டவுலுண்டு நீ என்ன டவுலத்தாவே நில்லையே ஆளு நண்பா நீ நெஞ்சுகுள்ள குடி இருக்கும் என் நம்ம கணோ வெறித்தனோ ஏ இன்னும் இப்போ கலனா நம்ம கெத்தா ஹொலோ கணக்கா ஒரு ஆட்டம் இருக்கு, மீனுக்கா ஒரு மேலம் இருக்கு, மண்ணு முட்டா சாலு எண்ணெய் முட்டா யாரு தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு, குரல் விட்டா நூறு சொந்த வரும் பாரு, காசு பண்ண எல்லாம் கோளாறு, என்னட எல்லாம் நீ தானே, உன்னாண்ட எல்லாம் நான் தானே, நம்ம சாக்கு ஊரு டாக்கு நண்பாணி பல்லாக்கு கேட்க பொண்ணு எல்லோ ஏ அக்கா பொண்ணு எல்லோ ஏ இன்னாய் பொண்ணும் கல்லுனா நம்ம கெத்தா எல்லோ. ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, பிள்ளைங்க இருக்காங்க என்ன வேணுறா சாமானி பெண் என்னோட கில்லா மேல யாருக்கும் டவுலண்டு நீ இல்ல டவுலத்தாவே நில்லையே ஆளு நண்பா நீ நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் என் நம்ம தனம் வெறித்தனோ என்ன இப்போ கல்லுனா நம்ம கெத்தா எல்லோ. எடுமா பாட்டு
0: ஆஹா, இப்படி எல்லாம் நீங்க இந்த பாடம் எப்படி நீங்க மனப்பாடம் எப்படி மனப்பாடம் செய்து கொண்டீங்க, அடிக்கடி கேப்பீங்களோ இந்த பாட்டை?
1: கண்டிப்பா இந்த படத்தை எல்லாம் பார்த்தா இருந்தாலும் பாத்துட்டேன்.
0: என்ன படம் அது, என்ன படம்?
1: என் படம் பேர் பிகில்.
0: பிகில்
1: இப்ப நான் பாடின ரெண்டு பாட்டுமே அந்த படம் தான்.
0: பிகில்
1: பிகில்னு போட்டீங்கன்னா இந்த பாட்டு வரும்.
0: நல்ல படமா அந்த படம்?
1: சூப்பர் படமா.
0: நாங்க இன்னும் பாக்க இல்ல, அதனாலதான் நீங்க அந்த பாட்டு எங்களுக்கு. ஆனா அந்த அவ்வளவு வரியும் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன பாடமா? நன்றி நன்றி, நல்லது சேது மாதவன், நன்றி.
1: சரி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சூப்பரா பாடுறீங்க.
2: சேது மாதவன்
0: உங்களோட பேசுறதுக்கு ஒரு அன்பு உறவு வந்திருக்கிறார், அவரோட பேசுங்க. அவர் புதுக்கோட்டை செல்வகுமார். எங்க?
2: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: சேது மாதவன்
1: சொல்லுங்க.
2: நல்லா பாடுறீங்க.
0: இது யாரு இப்ப?
2: யாருமா
0: பக்கத்துல? குருபாஸ்கரா?
2: இல்லையே.
1: இல்லமா இல்லமா.
0: அப்ப
1: எங்களுடைய
0: செல்வகுமார் இருக்கார். செல்வகுமார் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க.
2: ஹலோ, நல்லா கேக்குதாமா?
0: கேக்குதா உங்களுக்கு? சேது மாதவன். அவர் சொன்னார் உங்களோட பாட்டு நல்லா
3: இருக்கு.
0: சேது மாதவன், அர்ஜுனும் நல்லா பாடுவாரு. சரி, சேது மாதவன் நல்லா பாடுன்னு சொல்லி இப்ப அர்ஜுனும் எங்களுடைய செல்வகுமாரும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா சேது மாதவன் பாடின பாட்டு பாட மாட்டாங்க யாரும். அந்த பாட்டுல ஒரு வரி நான் பாடும். அது
1: பாருங்க, நீங்க பாருங்க.
0: சுராங்கனி மாலு மாலு மாலு மாலு சுரங்கனிக்க மாலுகேனாவா? அடுத்த உங்களை மட்டும் பாடுங்க.
1: பாட்டு வேற பக்கம் போயிடுச்சு.
0: இருந்தாலும் நான் சுராங்கனி சொல்லிட்டேன்ல. நன்றி. சரி, எங்க எங்களுடைய செல்வகுமார் மற்ற எங்களுடைய அர்ஜுன், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்
0: செல்வகுமார், சொல்லுங்க.
2: அர்ஜுனன்.
0: அப்ப வில்லு வச்சிருக்கா? அம்பு வில்லு. சரி, அர்ஜுனன்.
3: அர்ஜுனன்
0: ஒரு பாட்டு பாடுங்க. முதல்ல முதல்ல
3: பாடுங்க.
4: கண் போட போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

பூக்கிலே கால் போகலாமா, கால் போன பூக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம்.

0: சொல்லுங்க மேடம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். கொஞ்சம் காம். ஆமா
1: நானும் ஆலிய உயர்த்தாம பேசுறேன் பாத்தீங்களா. இப்ப என்னடா எந்த காதுக்கே வரையல எனக்கு யோசிச்சு.
2: என்னமா
1: சொல்லுங்க செல்வகுமார்.
2: செல்வகுமார்
1: செல்வகுமார்
2: அதான் சாப்பிடாமட்டனா சுதி நல்லா கூட கிடைக்கும்.
1: அதனால ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, அப்பதான் சுதி நல்லா கிடைக்கும். இல்ல இல்ல தண்ணி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனா நல்லா பாடலாம். இல்ல இல்ல அது அது உங்களை பொறுத்தது. எந்த எந்த தண்ணி என்றது அது உங்களை பொறுத்தது. அது ஆனா தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாடுனா பேசலாம், நல்லா பேசலாம், பாடலாம், சண்டையும் பிடிக்கலாம்.
2: ஆமா
0: நான் வந்து நான் தண்ணி குடிச்சு போனா சுடுதண்ணி குடிச்சு போனா நல்லா இருக்கும்.
1: சுடுதண்ணி சுடுதண்ணி டீ காபி சாப்பிட மாட்டீங்களா?
0: அதுதான் சாப்பிட முடியும். பாக்கு சிகரெட் தண்ணி எதுவுமே கிடையாது,
1: உட்கார ஒன்றுமே கிடையாது. சூப்பர் நல்ல பழக்கம். நீங்க உண்மையிலே நல்ல ஒரு பழக்கம் உங்களுக்கு. நல்ல பழக்கம்.
0: நான் வந்து தீவிரமான ரசிகர் நானு.
1: வாழ்க்கை இல்லை என்ற மாதிரி இருக்கேன்.
0: அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். அது பழகிட்டா சில பேர் பழகிட்டா. நானும் சின்ன ஒரு 10 வயசு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தேன் டீ காஃபி. 10 வயசுக்கு சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் எம்ஜிஆர் படம் பத்தி எம்ஜிஆர் பத்தி சில விஷயங்களை கேள்விப்படும் போது அதை சாப்பிடறது படிச்சேன்.
1: அது நல்ல. அப்ப நீங்க இப்ப பால் சாப்பிடுவீங்களா? நீங்க
0: அதெல்லாம்
1: பொய்யுங்க. நீங்க வீணா உங்களோட உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க. சுகர் நீங்க வாய்ஸ விடுங்க சுத்தமா. முதலாவது மாப்பொருட்களை விடுங்க. மற்றது இப்ப நீங்க பாவிக்கிறீங்களே சும்மா நார்மலா ஏதாவது சுகர் ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது அந்த சுகரை சுத்தமா விடணும். நீங்க தேன் பாவிக்கலாம், இல்லாட்டி பிரவுன் சுகர் கொஞ்சம் பாவிச்சுக்கலாம். இப்ப அல்லாட்டி பணம் கற்கண்டு அது சாப்பிடும். நீங்க அல்லாட்டி பணம் சக்கரை பணம் சக்கரை அதுதான் சுத்தமா அங்க உங்களுக்கு எடுக்கலாமே. எல்லா இடமும் தேடி போய் நீங்க எடுக்கலாமே. அங்க இங்க எங்களுக்கு இல்ல கிடைக்குமே. அப்ப நீங்க அதெல்லாம் வாங்கி நீங்க பாவிக்கலாம். நீங்க பால் சாப்பிடாம இருக்கிறது அது உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பால்ல செலவு போவோம். இவர மெல்ல பால நிப்பாட்டினோம் சிவர்வர்தன். சுகர் இல்லையே அது என்ன கும்மல் இருக்குது. சுகமா எங்கேயாவது சோர்ந்து படுக்குதா? இல்ல. அப்ப நீங்க அந்த பால் அதாவது அதாவது நீங்க கடையில் அரிசி சாப்பாடு சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க பால் சாப்பிடுங்க, பால் நிறைய சாப்பிடுங்க. அது அதாவது சுத்தமான பால். இப்ப சில இடங்கள்ல அந்த கலப்பணங்கள் செய்யறாங்க இல்ல, பசும் பால். யாராவது அந்த கறந்து எடுக்கிற இடங்களுக்கு போய் நேரம் அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க, கிடைக்குது பாத்து அதுலயே வாங்கிட்டு வரலாம். அதுதான் நல்லம், அது உண்மையில உடலுக்கு நல்லம். பால் நல்லா சாப்பிடுங்க, அது வந்து சுத்தமான பால். இப்ப எங்கட இந்த ஊர்ல கிடைக்கிறது தாராளமா கிடைக்குது பால், அது கூட ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்த்து வச்சிருக்கிறதான் 3 கிலோமா ஒரு மாதத்துக்கெல்லாம் இருக்குது அந்த பால். அப்ப அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அத சுத்தமான பால் குடிச்சுக்கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதுல ஒரு மிளகு, இஞ்சி, மிளகு மற்றும் மஞ்சள் போட்டு சின்ன பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சி அப்படியே நீங்க சாப்பிடலாம். மற்றது உங்களோட குடல் வளத்துக்கு அதிமதுரம் தண்ணியில போட்டு குடிங்க, அதிமதுரம் போட்டு குடிங்க. குடுதண்ணி நல்லா அதிமதுரத்தை போட்டு அவிச்சிட்டு குடிங்க, இன்னும் குடல் வளம் நன்றா வரும், ஒரு கரகரப்பு இல்லாம இருக்கும். நிச்சயம், ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்கோம் இல்ல, அவரோட குரல் எப்பவும் தேவையில்லை. வந்தோன்ன பாடுங்கன்னு நீங்க பாடணும், அந்த தன்மை இல்லாம போக கூடாது. அந்த தன்மை இல்லாம போகும்போது எவ்வளவு கவலைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க பாக்க, பேச முடியாம போகும்போது. நான் என்ன இப்ப கவலைப்படுறேன், என் குரல் உண்மையிலேயே சரியில்லை, என்னால முடியாமல் இருக்கிறது, முன்பு மாதிரி இனிமை இல்ல, ஒரு ஒரு தடிச்ச குரல் மாதிரி ஒரு பேசும்போது கேட்கும்போது, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது எனக்கு முந்தின அந்த குரல் என்னுடைய குரல்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஆரம்பத்துல
0: உங்க குரல் நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு, நீங்க பாடி நான் கேட்டது, நீங்க ஒரு பாட்டு போடுங்க நான் கேக்குறேன்.
1: ஐயா பாட்டு பாட்டு போடத்தானே சொன்னாரு, நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ண.
0: நீங்க உங்க குரலை பத்தி சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன்
1: என்ன பாட்டு ஹம்மிங் கொடுக்கலாம்,
2: ஏதோ ஒரு பாட்டு. எம்ஜிஆர் தலைவர் பாட்டு,
1: தலைவர் பாட்டா? எம்ஜிஆர்
2: அம்மா பாட்டை எடுத்து கொடுங்க, அம்மா பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குங்களா?
1: அம்மா, அவருடைய அம்மாவுடைய பாடல்.

0: இந்த பாடல் நல்லா தெரியல எனக்கு.
1: என்ன
0: செல்வகுமார், ஒரு பத்திரத்துல இவர எழுதி ஸ்டாம்ப் பண்ணி
1: தரேன்.
0: நாளைக்கு பேந்தர் காலத்துல இவர் மாறக்கூடாது. பக்கத்துல ஒரு அன்பு உறவு நீண்ட நேரமா அமைதியா இருக்கிறார், அவரை சந்திச்சலாம். வணக்கம் வீரமணி. பொறுமையிலும் பொறுமை வீரமணிக்கு தாங்க இருக்குது, தர்மபுரி வீரமணி. இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தார், நானும் அதை பார்த்துக்கொண்டுதான் இருந்தேன். அப்படியே இணைப்புல பேசாம ஒரு சத்தம் கேட்காம இருந்தா நினைமா இருக்கிறீங்களா தர்மபுரி எங்களுடைய வீரமணி? அங்க பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, அர்ஜுனா செல்வகுமார். ரெண்டு பேருங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. புதுசு புதுசா இணைஞ்சவங்கள நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க குரூப்புக்கு ஹாய் போடுவீங்க, அவங்களோட நட்பு கொண்டுவீங்க. சச்சிலா நீங்க
2: நேரத்துல வந்து இணைஞ்சிருந்தோம்மா, இந்த டேஸ்ல முருகன் நீங்க கமெண்ட் பண்ணதுல தப்பா படுத்து சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியல. எனக்கு குரல் மாசம் இருக்கு,
0: விருப்பத்துல
2: வந்து
0: அதுல உங்களுடைய பேர் பாட்டு கேட்க உங்களுக்கு முடியல என்றீங்களா?
2: ஆமா,
0: அதுல நீங்க எழுதி விடன, நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா வீரமணி? இருக்கிறீங்களா? இல்ல தொலைபேசியில நீங்க எனக்கு அனுப்பி வைங்க செல்வகுமார், நான்
2: பண்ணிடுறேன்.
0: இப்ப அர்ஜுன் வீரமணி நீங்க வானம் வானம் என்ற சொல்ல பாட்டு சொல்லுங்க.
3: ஹலோ
0: அம்மா வணக்கம். சந்திரா அம்மா, அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா நீங்க? உடல் நலத்தோட சுகமா இருக்கீங்க? நீண்ட நாள் அம்மாவோட பேசல, நீங்க நலமா இருப்பீங்க என்று தெரியும். அடிக்கடி நீங்க வானொலிய கேளுங்க, காற்றலைக்கு வாங்க, நலமா இருக்கணும். இப்ப அங்க குளிரா அம்மா, அங்க நிலைமை எப்படி? குளிரா
3: சுமாரா இருக்கு, நல்ல மாதிரி இருக்கு,
0: நல்ல மாதிரி இருக்கு. நல்ல அம்மா, சந்திரா அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? வானம் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க அம்மா.
3: நீலவானமா பாட்டு, நீலவானத்துல ஒரு பாட்டு.
0: நீலவானத்துல என்ன பாட்டு வானம் என்று வருது அதுல?
3: நீலவானம்னு ஒரு பாட்டு வருது மாதிரி,
0: அந்த பாட்டு. நீலவான அந்த பாட்டு, அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டு போட்டுருக்க. காளிதாசன் வர்றத வீரமணி என்று பாடலாம். வீரமணி பாடினான் காதல் கீதமே, அப்படி பாடலாம். என்ன அம்மா சத்தம் பண்ணுமா அங்கல, காதல் கீதம் பண்ணா அம்மா ஜம்மன் இருந்துட்டா என்ன? அம்மா அந்த பாட்டு அருமையான பாடல் இல்லையா?
3: சரிங்க,
0: அம்மாக்கு பாட வருமா? அம்மாக்கு பாட வருமா?
3: பாட மாட்டேன், பாட தெரியாது
0: எனக்கு. இந்த குட்டி பையன் வீரமணிய நீங்க தாளாட்டு பாட இல்லையா தூங்கும் போது?
3: தாளாட்டு பாடணும், அதெல்லாம் இப்ப மறந்துச்சு, ரொம்ப மறந்து போயிட்டேன்.
0: ஆனா அப்ப நீங்க பாடித்தானே தூங்க வச்சீங்க இவனை எல்லாம், இந்த குட்டி பையனை.
3: அப்ப பாடுங்க வச்சோம், அதெல்லாம் ஒரு பாட்டு அம்மா அம்மா ஆயா பாட்டு வச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு பாட்டெல்லாம் தூங்க மாட்டேன், பாட்டு வச்சாலும் தூங்கல, அவங்களை தூங்க வைக்கல,
0: அவங்களை தூங்க வைக்கல. சும்மா சரி அழும் போது என்ன லாலி லாலி என்றெல்லாம் பாடலையா நீங்க? லாலி லாலி லாலி அப்படி பாடலையா? என்னம்மா என்னம்மா
3: அம்மா
0: நீங்க அப்படி என்ன பாடி
3: வந்து அம்மா தான் நல்லா பாடுவாங்க, அந்த பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடவே இல்லை.
0: நீங்க பாடு இல்ல. வீரமணி பாடுவாரா? வீரமணி பாடுவாரா?
3: வீரமணி பாடுறாரு. அம்மா என்ன கட்ட ஏழு வரைஞ்ச பட்சம் எனக்கு விவரம் தெரிவிக்கும். 6 வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுத்து என்ன தூங்க வைக்கிறதுக்கு 7 வயசு வரைக்கும் யானையில போட்டு, அந்த யானை சொல்லுவாங்க அது யானையில போட்டு தான் தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப சொல்றது கூச்சப்படுறாங்க,
0: கூச்சப்படுறாங்க அது தெரியுது. ஹரி ராணி ஹரி ராணி ராணி ராணி யாரோ அப்படியே நீங்க பாடல கேட்டு தூங்கலாம். நன்றி நன்றி நன்றி வீரமணி, நன்றி வீரமணி, நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: அம்மாக்கோ இப்ப வந்து நீங்க பாட போடுறது தெரியுமா? நன்றிமா.
0: நிச்சயம் அந்த பாடலை எடுத்து வரேன். நல்ல ஒரு பாடலை அம்மா கேட்டிருக்கேன். அம்மா சூப்பர் பாட்டு கேட்டிருக்கான். அம்மா வந்து என்ன பாட்டு கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா? செல்வகுமாரும் அர்ஜுனும் அது கமலஹாசன் திரைப்பட பாடல் கேட்டிருக்கான். வாழ்வே மாயம் படத்துல அந்த பாட்டு தெரியுமா அர்ஜுனாக்கு? அந்த பாட்டு ராமச்சந்திரனுடைய பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும். சரி
1: அர்ஜுனா
0: பாடல்கள், அர்ஜுனா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. வானமண்டு தொடங்குற பாட்டு, வானமண்டு வருகிற சொல் வருகிற பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: வானமண்டு எனக்கு தெரிஞ்சு புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லலாம்.
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
1: ஒரு பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி ஒரே ஜாதி ஒரே நீதி, எப்படி பாட்டு இருக்கு படத்துக்கு பேரு ஒரே வானம் ஒரே பூமி தான்.
0: அது யாரோ கேட்ட மாதிரி இருக்கு. ஜெய்சங்கருடைய படம் ஒரே வானம் ஒரே பூமி கேட்கல, சொல்லி இருக்கிறாங்க ஆனா கேட்கல. சரி அப்ப அந்த பாட்டை உங்களுக்கு தரலாம். ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி
1: படத்துக்கு பேரும் அதேதான் ஒரே வானம் ஒரே பூமி
0: ஒரே பூமி. சரி இப்ப செல்வகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
4: இந்த பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு வருதுலமா?
0: அதுதான் எங்களுடைய வீரமணி கேட்டிருக்காரு. பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த பாட்டு தானே?
4: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சிரித்தது என்னை பார்த்து.
1: அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு சொல்லலாம், வானத்தில் பரவாத ஒரு நிலவுன்னு ஒரு பாட்டு இருக்கு காஞ்சி தலைவங்கிற படத்துல.
0: என்ன சொன்னீங்க? இல்ல செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அத பாடுங்க பாக்கலாம். அர்ஜுன் அர்ஜுனா அர்ஜுனா அத பாடுங்க.
1: ஜென்ஸ் வைஸ் பின்னாடிதான் வரும். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, அது சிவந்த உடலா இதழா என சிரித்தது என்னை பார்த்து ஆடையின் வனப்பை நீ எழுத ஆசையின் வனப்பை நான் எழுத நாடகம் என்றே நான் நினைக்க நடந்ததை உன்னிடம் ஏன் மறைக்க நாடகம் என்றே நான் நினைக்க நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: சூப்பர், நல்ல ஒரு பாட்டு.
4: என்ன
0: படம்
1: கேட்க நல்லா இருக்கும்?
0: நான்கு கில்லாடிகள்.
1: கில்லாடிகள்
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா அது. மற்றது ஜெய்சங்கருடைய இந்த பாடல் அன்று வந்ததும் அதே நிலா
4: எம்ஜிஆர் பாடமா?
0: அது எம்ஜிஆர். ஜெய்சங்கருடைய இன்னும் ஒரு பாடல் என்ன? இன்னும் ஒரு பாடல்
1: அது வந்து நீங்க சொல்ற பாட்டு.

0: அந்த பாடல் அதுவும் நல்ல பாடல். இப்ப என்ன ஜெய்சங்கரோட பாடலும் பாடிட்டீங்க நீங்க, இருவருக்கும் நன்றி, நல்ல பாடல் தெரிவித்துறீங்க. எல்லாம் பாடுவீங்க, நன்றி நன்றி. இருவருக்கும் நன்றி. உங்களை நான் நினைச்சு கொள்றேன், குரூப்ல எடுத்து விடட்டுமா உங்களை? சரி, அதுல ஏதாவது குரூப்ல இணைஞ்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய போன்ல ஏதாவது நேரண்டா எங்களை வானொலி இரசுகளை பற்றி எல்லாம் அதுல சின்ன சின்ன போடுவாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வணக்கம் சொல்லிக்குவாங்க. அப்படி ஏதாவது செய்யும் போது உங்களோட போன்ல ஏதும் பிரச்சனையாண்டா நீங்க ஏதாவது என்னட்டு சொல்லணும், அல்லாட்டி நீங்க சற்று வெளியில போனா நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அதை சரி செய்வேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ
1: வணக்கம். வணக்கம்.
0: நீங்க நீங்க பேசுறது எங்கேயோ ஒரு, உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அறையில அடைச்சு வச்சு.
1: எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ரூம்
0: எல்லாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லிடலாமா? அடிச்சு வச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். ரதீஷ், நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதை கேக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கும். நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்கு. எப்ப சாப்பிட்டு மட்டும் கேட்க கூடாது நீங்க. சரி, அது யோசிச்சுதான் சொல்லணும். இல்ல சாப்பிட்டது என்ன? இல்ல
1: சாப்பிட்டது சோறு.
0: சோறு, சோறுன்ற சமம். அதுதான் இப்ப ஒரு ஒரு ஒரு சமாஷ் வந்து ஜெகபத் பாதி கண்ணா எழுதி இருந்தார். மனைவி வந்து கேட்டாவா, என்னங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டா அல்லது ரசம் வைக்கட்டா? அண்டு அவர் சொன்னா, நீ என்னத்தையும் நான் போய் அதுக்கப்புறம் பேரை வைக்க வச்சப்புறம்தான் தெரியும் அது சாம்பாரா ரசமா. அண்டு அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கேன். சரி,
1: அதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்திருக்கு.
0: என்ன நடந்திருக்கு? அதுக்கு முன்னாடி அவருக்கு அனுபவம் இருந்திருக்கு சாப்பிட்டு. ரசம் பண்ணிட்டு சாம்பார வச்சிருப்பா
1: என்ன?
0: சரி, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு நாளும் நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டீங்க. இப்ப தரமான நல்ல கடைகள்ல சாப்பிட்டீங்க, பாரத் ஹோட்டல்ல என்ன, எவ்வளவு இடங்கள்ல, எத்தனையோ இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன். வீட்டுல சாப்பிட்டிருக்கேன், அம்மாவோட கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சுத்தமும் சாப்பாடும் எந்த எப்படி சொல்றது, அந்த சாப்பாடு இனி இன்னொரு தடவை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரத் ஹோட்டல்ல அவங்களோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமாயும் இருந்தது, சுவையாயும் இருந்தது, நல்ல நீட்னஸ் ஃபுல்லா உள்ள இருந்தது. அப்ப அப்படி நீங்க இப்ப எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கும், அம்மாட கையால சாப்பிட்டிருக்கும், மனைவிட கையால சாப்பிட்டிருக்கும், இன்னும் எத்தனையோ உறவுகள் கையால, இப்ப உங்களுடைய இப்ப மாமியிட அம்மா மனைவிட அம்மாட கையால சாப்பிட்டிருக்கும், எங்க சாப்பிட்டது இப்ப முதல்ல நிக்குது உங்களோட மனசுல, இவங்கிட்ட சாப்பிட்டது நல்லா இருக்கு? அம்மாவை சேர்க்க வேணாம், அம்மாவை சேர்க்க வேண்டாம். தாயிர சாப்பாடை பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவங்கள சாப்பாடு அமிர்தம். அதை உடனே நீங்க அதைத்தான் சொல்லுங்க, அம்மா கையால சாப்பிட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த சாப்பாடு அம்மா தண்ணியும்
1: உண்மையா சொன்னா, உண்மையா சொன்னா நீங்க வந்து இங்க திருச்சூர்ல வந்து ஒரு வெரைட்டியா கம்பல் எல்லாம் போட்டு தோசையில சாப்பிட்டாதான்
0: என்ன, அந்த குழம்பெல்லாம் வச்சு மாமாக்கும் கட்டி கொடுத்து அவங்க, நான் வெரைட்டி சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லதுன்னு தான் சொல்லணும்னு சந்தன ராஜ்மா மாட்டேன் ராணியா மாட்டேன் சொல்லித்தான் அந்த கதை
1: கொடுத்துட்டோம்.
0: அந்த சம்பளம் தோசை அதுவும் அதுவும் மைதாமா தோசை. கடை அப்ப நான் குடுத்து வச்சேன் பாருங்க, இவ்வளவுக்குள்ளே நான் ரொம்ப நல்லது.
1: அது கனடாவில் இருந்து வந்த ஒரு ஆளு
0: வந்து அந்த சம்பளுக்கு மதிப்பா போச்சு. அடுத்த முறை வந்தா எல்லாரும் அந்த சம்பள் தான் குடுக்கற.
1: சம்பளம் மட்டும் இல்ல,
0: ரசம் சம்பளம் அந்த தோசையும் அதுதான். நீ எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நேர்களையும் கூப்பிட்டு அதுதான் சுட்டு குடுக்கற சம்பள்.
1: ஒரு பெரிய அண்டாவில ரசம் வச்சா போதும்,
0: ரசம் வச்சு ஒரு அண்டால பெரிய. ஆனா தேங்காய் எல்லாம் துருவி குடுக்கறது நீங்க தான், நேர்கள் தான் துருவி தரணும். இனி அவ்வளவு ரசம் வச்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் ஒரு சோறும் வைக்கலாம், ரெண்டு மூணு விதமான சோ ரைஸ் இப்ப உங்களுக்கு வேணுமெண்டா மட்டா ரைஸ் வேணுங்க. வேணும் அப்ப உங்களுக்கு மட்டா ரைஸ், மற்றவங்களுக்கு பொன்னி ரைஸ், அப்படி ரெண்டு மூணு வகையா வச்சிடலாம். இல்ல இல்ல அதான் அதைத்தான் நினைச்சிட்டேன், மெல்ல இப்படி விட்டு என்னண்டா இங்க இங்க இனி வாழ்றது ரொம்ப கஷ்டம் போச்சு சரியா. அதனால மெல்ல அங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டுடலாம் இருக்கேன் நான் எல்லாரையும் வச்சு நிகழ்ச்சியும் செய்து கொண்டு எல்லாரும் இங்க இருந்து எல்லாம் உதவி செய்யுங்க சொல்லி முன்னாலே பாசரம் வித்துடலாம. நீங்க தனியா சம்பளம் சோறும் சம்பளம் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு ஐட்டத்தோட சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்பதான் சரி. நிறைய
1: அப்படி கேரளாவில ஒன்னு ரெண்டு இடம் இருக்கு
0: அது அப்படி சாப்பிட விரும்புவார்கள். நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிட அந்த
1: கடையில. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது, அந்த கடையில வந்து காலையில ஒரு அஞ்சு மணியிலிருந்து கஞ்சி அப்பளம் வச்சது மீன் வறுத்தது எல்லாம்
0: எல்லாம் கொடுப்பாங்க.
1: அது அது அஞ்சு மணிக்கு கொடுக்கறது ஏன் அப்படி சொன்னா, கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகள் நிறைய வரும்
0: வரும் அப்படியேப்பா.
1: அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மற்றது வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் பெரிய கடைகள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல எல்லாம்
0: திறக்காது. மற்ற போறவங்க
1: அது மட்டும் இல்ல, அப்படி திறந்தாலும் இந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகளோட அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போக முடியாது.
0: போக முடியாது ஆனா உண்மையா
1: அது அது அது மட்டும் இல்ல, அங்க காசும் அதிகம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூலியை அங்க கொண்டு கொடுக்கும்.
0: ஓ அது உண்மை. இது குறைஞ்ச
1: வந்து ஒரு கஞ்சி ஒரு 15-20 ரூபா கொடுத்தா ஒரு கஞ்சி 15 ரூபா இருக்கு
0: நினைக்கிறேன். அங்க கேரளால சாப்பாடு 150 ரூபாய்க்கு மேல இல்ல, 200-300 ரூபா அப்படியே
1: இல்ல இல்ல 100 இல்ல இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கு, 150 இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கடைகளு மாதிரி ஒவ்வொரு ஊர்கள் மாதிரி இருக்கு. சின்ன ஊர்ல போனா சின்ன சார்ஜா இருக்கும். அதே மாதிரிதான் அது ஐட்டம்ஸும் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனாலும் ஒரு அவன பசி இருந்து போயிடும்.
0: இல்ல காலையில அது சுடுகஞ்சியா அவங்க குடுக்கற சுடுகஞ்சி சுடுகஞ்சி அப்ப உடனே
1: கடையில இருக்கிற ஆள் வந்து 4 மணிக்கே கடையில இருக்கிற ஆளு 4 மணிக்கே
0: செய்திருவார். அவருக்கு புண்ணியம் உண்மையா. அப்படி ஒரு அது அந்த கஞ்சிய போல சுவையான சாப்பாடு எதுவுமே இல்ல. கஞ்சிய நீங்க எத்தனை தடவையும் குடிங்க பொறுக்காது.
1: கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும்
0: இருக்கும் குறைஞ்ச விலையில.
1: நானும் ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி சாப்பிடுறதுக்கு காரணம் என்றா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் வந்தது. 3 மணிக்கு
0: விட்டுட்டு வரைக்கும் நீங்க
1: இல்ல இல்ல 3 மணிக்கு விட்டுட்டு வரும்போது எனக்கு நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் சாப்பிடுறப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிப்பதுதான் ஞாபகம் இருக்கானே.
0: நாங்க போய் சாப்பிட்டீங்க?
1: ஓ 5 மணி 5:30 நேரத்துல காலையில.
0: அப்ப அவர் காலையில செய்துட்டு பேருந்து என்ன செய்வாரு? அப்புறமா பகல் நேரத்துக்கு எல்லாம் வேற ஐட்டம் போடுவாரா?
1: பகல் நேரத்துல எல்லாம் இல்ல, அவரு தூங்கி இருக்கும். பகல் நேரத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் ஒரு 12:30 வரைக்கும் ஏதோ இருக்கு. அதுக்கு அதுக்கு அவரு எல்லாம்
0: க்ளோஸ் பண்ணிடுவாரு. இந்த சாப்பாடு இருக்கும் இல்லையா?
1: ஓ அதுக்கப்புறம் வேற வேற வேற ஹோட்டல் எல்லாம் வரும் இல்ல,
0: வரும் இல்ல. அதனால அவரு அவர் நல்லா இருக்கணும். இனி இனி அங்க அடுத்த முறை நான் அங்க வந்து அவர்கிட்ட தான் காலையில சாப்பிடுறோம். 4 மணிக்கே போய்
1: அவரு வந்து அந்த அவரோட வீடும் இந்த கடையும் ஒன்னா சேர்ந்து, அதனால அப்படி ஒரு கடை இருக்கிறது யாருக்கு தெரியும், டெய்லி போற ஆளுகளுக்கு தான்
0: மட்டும்தான் தெரியும். அப்படி சொல்லுங்க.
1: அங்க எழுதியே இல்ல, போர்டெல்லாம் இல்ல அங்க.
0: நல்லா இருக்கு, நல்லது.
1: ஒரு விஷயம் இருக்குது, அந்த அவருக்கு வந்து அந்த கடை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, அவரோட மகன் எல்லாம் வந்து நல்லா அவரை பாக்குறாங்க, நல்லா போர்ல எல்லாம் போய் வேலை செய்து நல்லா உழைச்சு காசுல ரெண்டு மாடி வீடு, ரெண்டு மாடி வீடு, அதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கு.
0: பழைய காலத்தை நினைச்சிருப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் சாப்பாட்டு காலையில, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். அதனால
1: சொன்ன பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குதுல.
0: இருக்கு இருக்கு, நிச்சயமா அவரு தன்னை போலே மற்றவே கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நல்ல காரியத்தை செய்யறேன். சூப்பர், நல்லா இருக்கணும் அவர். இப்போ
1: இல்ல, அது மட்டும் இல்ல, அவருக்கு அப்படி செய்யாம இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, இவர் எல்லாம் என்ன செய்யணும்.
0: முடிச்சிருந்து கொண்டு ஏதோ தேவையில்லாத உண்ட கரங்களை கண்டுகொண்டு.
1: அது அதிகமா வந்து இந்த கேரளாவில இருக்கிற ஆளுகள் இல்ல, அங்க போய் சாப்பிடற ஆளுகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அது மாதிரி ஹிந்தி அவரெல்லாம் இங்க வேலைக்கு
0: வந்திருப்பாங்க. அது அங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டுல கொடுப்பாங்கல்ல, அங்க போய் இருந்து தொழில் செய்யறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்கும். நிச்சயம் நல்லது. ரமேஷ், நீங்க வானமந்தி சொல்லுங்க ஒரு பாட்டு.
1: இந்த பாட்டு கொண்டு வந்திருக்க வானவில்லின் நூல் எடுத்து.
0: என்ன பாட்டுங்க?
1: வானவில்லின் நூல் எடுத்து.
0: வானவில்லை நூல் எடுத்து யாருமே கேட்க இல்ல.
1: அது படத்தோட வேறுபாடு வச்சு
0: ஒரு ஒரு தடவை நீங்க இத கேட்டிருக்கீங்க, நீங்க இந்த பாட்டு
1: கேட்டிருக்கீங்க,
0: அதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
1: சிந்தாமல் சிதறாமல் படத்தோட பேரு,
0: படம் சிந்தாமல் சிதறாமல். உங்களுடைய பாடலை எடுத்து
1: வேறையும் இருக்குது. ஒரு வானம் என்ன தெரியும், ஒரு வானவில்லின் பக்கத்திலே ஒரு பாடுறது, காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில இருந்து.
0: என்ன படம்? காதல் சொல்ல வந்து என் படத்துல ஒரு வானவில்லின் பக்கத்தில். காதல் சொல். நன்றி நன்றி ரதீஷ், உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். என்ன உங்களுடைய ஸ்டுடியோ வடிவம் எல்லாம், அதாவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி மற்றது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. கரண்ட்
1: சில ஸ்டுடியோல இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் கை காட்டுது.
0: ஹாய் ரதீஷ், இந்த நேரத்துலயா?
1: கிளாஸ்
0: போட்ட ஸ்டுடியோ வழியில தெரியுது உங்களுக்கு.
1: முடி
0: வந்து நீட்டா இருக்குதா, வெள்ளை புடவை கட்டி இருக்கலாம் வாண்டு பாருங்க.
1: இல்ல இது வந்து புது மாவட்ட தாடி எல்லாம் வச்சிருக்கு இப்ப ட்ரெண்ட்.
0: ஓ, தாடி வச்சு ஆனா வெள்ள உடுப்பு வந்து வெள்ள தானே?
1: இல்ல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கு,
0: எல்லாம் போட்டிருக்காரு. ஐயோடா, அப்ப இவர் மாடர்ன்,
1: தெரிஞ்ச பையன். ஓ,
0: மாடர்ன்
1: டை.
0: நன்றி நன்றி ராதேஷ், நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பலாம்டா, பயப்படுறாங்க. இல்ல எல்லாம் மொடர்னா வந்துட்டு சொல்றாங்க. சரி, இப்பொழுது அன்பு உறவுகள் பலர் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க நீங்க, நம்ம அடுத்த உறவுகளும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நான் இப்ப ஒரு பாடலை எடுத்து வந்தால் அந்த பாடல் முழுமையாக முடியும் வரை, முடிஞ்ச பின்புதான் நேர்களை எடுக்கிறதாக இருக்கிறேன். அடுத்து யார் இணைய நினைக்கிறீங்களோ நீங்க இணைந்து கொள்ளலாம். இனிமொரு விடயத்தை அன்பவர்களுக்கு சொல்றேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு வானொலியை, ஒரு நிகழ்ச்சியை, அப்ப வானொலியே நான் சொல்லல, ஒரு வானொலிய முழுமையா எல்லா நிகழ்ச்சியும் உங்களால கேட்க முடியாது. அது நாங்க உங்களோட பக்கம்தான், நீங்க நினைக்கிறது போல ஏதோ ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி நீங்க கேட்க போறீங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்க தொடங்கினா முழுமையாக கேட்க வேண்டும், அப்பதான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்க, என்ன தரம் என்றது உங்களுக்கு தெரியும். அல்ல என்னத்தை கொடுக்கறாங்க, நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குறாங்க, ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி என்றா அவர் என்ன செய்கிறார், என்ன பாடல்களை எடுத்து வாழ்ந்து முழுமையாக உள்வாங்க முடியும். நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு உங்க பாடம் நல்லா இருக்குன்னு எழுதிட்டு அதெல்லாம் மனசுக்கு கவலையான ஒரு விடயம். அல்லாட்டி கேட்காம இடையில வந்துட்டு இப்போ ஒரு வானொலியில இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறவனும் அந்த வானொலி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அலாதி காதல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ரெண்டா நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேப்பீங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச உண்டு. ஏன்னா நாங்க எல்லாம் உங்களோட பக்கத்துல இருந்துதான் வந்த எல்லாரும் வந்தோம், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், நேராகத்தான் இருக்கிறோம் நான் எல்லாம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு அழைப்புக்கு வந்தா ஒருக்கா அழைச்சு பார்த்துட்டு இவங்க எடுக்கல போறது வந்து மனசுல இந்த வானொலி மேல உங்களுக்கு அன்பு இல்லை என்றதுதான் அர்த்தம், ஈர்ப்பு இல்லை என்றதான் அர்த்தம். ஒரு அழைச்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பாட்டை கேட்டோம்னா கேட்டுட்டு அவங்க போடுறாங்களா இல்லையா சரி போயிடலாம். அப்படி நீங்க செய்யறதை விட உங்களுக்கு பிடித்த தலங்கள்ல பிடித்த வானொலிகள்ல இல்லாட்டி உங்களுக்கு சௌகரியமா இப்ப இதை கேட்டுட்டு முழுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்காம போறதை விட நீங்க அந்த பாடலை கேட்காமலே இருக்கலாம் என்றது என்னுடைய உத்தேசம். அது ஒரு விளையாட்டாக ஏனென்றால் எலிக்கு வேதனை பூனைக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள். பூனைக்கு விளையாட்டு எலிக்கு வேதனை, அது அப்படியே எலிய பிடிச்சு பிடிச்சு விடுமா, பிடிச்சு பிடிச்சிட்டு விடுமா. இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு துறையில என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வராங்க என்பது வருகிற ஒவ்வொரு நேர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு நேர்களையும் அறிவிப்பாளராக மாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்க என்று கேட்டபோது கூட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன்னா வேலைப்பாடு, குடும்ப இது, மற்றது நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு எப்படி தொகுத்து அவ்வளோத்தையும் எடுத்து வர்றது என்ற நினைப்பு, அதை தரமாக எடுத்து வரணும் என்ற அந்த சிந்தனை, இதெல்லாம் இவ்வளவோ நேரமா நீங்கள் அதை தயார் பண்ணணும். சூழ்நிலை அப்ப இவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டமான நிலையிலும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வரும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு புரிந்துவிடும், வருகிற நேர்கள் சில பேருக்கு புரிந்து விடாது. இதென்ன இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பேசுறாங்க, சரி ஒரு பாட்டை கேட்கலாம் போலாம், என்ன பாட்டை போட்டான்னு என்ன, நான் வந்தோன்னு நீங்க உடனே எனக்கு அழைப்பு தரையில ரெண்டெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அப்படியெல்லாம் சிந்தனையோடு நீங்க கேட்க கூடாது. பேசுறவங்க இப்ப அடுத்த பேசிக்கொண்டிருக்கிற நேர்களை நீங்கள் காதலிக்கணும், நீங்க அன்பு செய்யணும். அடே ஒருத்தர் வந்து பேசுறாரப்பா இந்த நாட்டில இருந்து அவர்கிட்ட பேச்ச கேட்கலாம், அது அந்த தரம் தான் வானொலி கேட்கிறவங்களுக்கு இருக்கணும். நான் மட்டும் பேசினா போதும் என்ன, நான் போனோம்னு உங்க எடுக்கணும் அல்லாட்டி பேச நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க போக மாட்டோம் அப்படி அந்த தரங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயும் விட்டு கொடுத்து நீங்களும் சேர்ந்து நாங்க ஒரு இடத்துல ஒரு பூங்கால விளையாடுறோம் என்று சொன்னா நீங்க ஒதுங்கி இருந்து போட்டு கிட்ட ஒருக்க வந்து ஒருக்க பார்க்கலாமென்று வந்தேன் போய் பெஞ்சில இருக்கிறத விட விளையாடுற குழந்தைகளோடு கை கோர்த்து நானும் வாரன் நானும் வாரன் என்று கேட்டு கேட்டு கேட்டு முய முன்னேறி அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போதுதான் உங்களுக்கு அதோட ரசனை தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என் அன்பு உறவுடன் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த வானொலிக்கு வரவங்க யாரும் அப்படி நடந்து கொள்றது இல்லை, காத்திருந்து காற்றலைக்கு வருவார்கள், தங்களுடைய பாடலை கேட்பார்கள். நாங்கள் பாடல் கொடுத்தான கொடுக்காட்டியன்னு இந்த வானொலி மேல் அவ்வளவு அக்கறையோட இருப்பீங்க. இதெல்லாம் மனித நேயம், மனிதனுடைய அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் மனசுலேயே பதிய வச்சு சாகும் காலம் வரையும் வச்சு கொண்டு இருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். ஏனண்டா அந்த அன்பு, அட இவ்வளவு பாருங்க, நான் பாட்டு கொடுத்தானே கொடுக்காட்டி என்ன, எனக்கு இணைப்பு கிடைக்காட்டியும் காவலம், நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீரமணி காத்திருந்தார். இதே போல எல்லாரும் அப்படித்தான் வந்தா அப்படி சத்தம் போடாம காத்து கொண்டிருப்பீங்க. அதுக்கு உங்களை எல்லாருக்கும் என் இதயபூர்வமான அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் நீங்க அப்படித்தான் இருக்கணும், இந்த வானொலியில் வர்ற எல்லா நேர்களும் அப்படித்தான் இருக்கணும். நான் வந்தா இவங்க நான் அழைச்சு பார்த்தேன் அவ எடுக்கல என்ற அந்த தரத்துக்கு நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்க பேரை சொல்றேன்னா நீங்க அழைச்சிருக்கிறீங்க வாங்க. ஆனா சூழ்நிலை இப்ப கொஞ்சம் 12 மணி ஆச்சு வர முடியாட்டி அது என்ன ப்ராப்ளம், அது உண்மையிலேயே அதுக்கு நான் அது உபாதம் உண்டு. என்னடா நீங்க படுக்கிற நேரம் அங்க எல்லாம் பேச முடியாத உபாதம் உண்டு. ஆனா ஒரு அழைச்சோன்னு கிடைக்கல, ஒரு ரெண்டு மூணு தரம் நீங்கள் அழைச்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எதுவும் எந்த ஒரு காரியமும் நாங்கள் அடுத்து அடுத்து முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பார்ப்பதற்கு இலகுவாயிருக்கும், ஆனால் அது உங்களோட கையில வந்து நீங்க செய்து பார்க்கத்தான் அதுல அருமை தெரியும். நேற்று ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்தார், இந்த தலையிடி காய்ச்சல் இந்த நோய் என்பது உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு டைனோல போடுங்க, ஒரு கொஞ்சம் விக்ஸ பூசுங்க, அல்லாட்டி டைகர் பாம் பூசுங்க, கண்ணை மூடிக்கொண்டு பாருங்க, அது சரியாயிரும்ட்டு நாங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா தலையிடியும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு அதே போலதான் எல்லா விடயமும். நாங்க சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழில் ஈஸியா இருக்கும், அட இதுதானே நான் டக்குண்டு செய்திருவேன், செய்ய கொடுத்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல்ல. பழக்கத்துக்கு வந்த பின்புதான் அது ஈஸியா இருக்கும், அது கூட செய்யற தொழில் செய்யறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மதித்து நடக்க பழக வேண்டும், மற்றவர் மேல் அன்போடு இருக்க பழக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து யாரையும் புண்படுத்த, அவர் தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் எங்களை மதித்து எங்கள் மேல் அன்பு கொள்வார்கள். கோபம் போய்விடும், அன்புதான் உருவாகும். அடைவன் உலகம் பேசி எப்படித்தான் இருக்கிறாவேண்டு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க புத்திமதிகளை சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் சில விடயம் எங்களுக்கும் தெரியாது. அந்த சொல்ல வேண்டும் என்றதுக்காக காரசாரமா சொல்லக்கூடாது. வார்த்தைகள், எழுதும் வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை புண்படுத்தும் விதமாக அதை நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக ரமய ராஜேஷ், நீங்க தூங்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வருவேன் என்று அந்த பாடல் இப்பொழுது காட்டிலைக்கு வருகிறது. கேட்போம் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ரமய ராஜேஷ் கேட்ட பாடல்.

0: பார்க்கக்கூடாது.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:28. இந்தியாவில் இப்பொழுது அங்கு இரவு நேரம், இங்கு வந்து பகல் நேரம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் வீரமணி அவங்களோட அம்மா கேட்ட பாடல். அவங்க மூத்தவங்க, வயசுக்கு மூத்தவங்க தூங்குற நேரம். சந்திரா அம்மா உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க யார் யார் விழித்திருக்கிறீங்க கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வரும். இல்லாவிட்டால் நாளை இந்த நிகழ்ச்சி, அதாவது இன்றைய பாடல் அத்தனையும் நாளைய நிகழ்வாக கதம்ப நேரலையை கேட்ட பாடல் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் எடுத்து வருவோம், அது நீங்க முழுமையாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். சந்திரா அம்மா, வீரமணி நீங்கள் கேட்ட நீலவான ஓடையில், இந்த பாடலை விரும்பாதவர்கள் இல்லை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீலமான ஓடையில் மாமா ஓடி வருகிறார். மாமாவோ மாமியோ தெரியல, இந்த நீலமான ஓட பாட்டு வரத்தான் ஓடி வர.
1: வணக்கம்
0: மாமி. எப்படி மாமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM.
0: சூப்பர். இப்பதான் கொஞ்சம்
1: 12 மணி.
0: சரியா 12 மணி. கால் இருக்காங்க
1: உங்களுக்கு?
0: ரெண்டு கால் இருக்கா? ஆனியம்மா சரியா 12 மணி. வாணியம்மா சரியா நேரம் சொல்லி சொல்ல முடியாதுங்க. பேய் வந்து சரியா எம்டியாவையும் சொல்லி நேரத்தையும் சொல்லி இப்ப எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் கேட்டேன் கால் இருக்கா? உங்களோட குரல்ல பேசுவேல்ல. பேய் கேட்டு பாருங்க மாமாட்ட, பேய் எல்லாம் உங்களோட குரல்ல பேசும். யார் யாருடைய குரல்ல எல்லாம் பேசும் அது? அப்படித்தான் கூப்பிடுறது. பிராணியம்மா கூப்பிட
1: மாட்டேன்.
0: பாருங்க கால் இருக்காண்டு மாமாக்கு.
1: மாமா வரும்போது பறந்து வந்தாங்க.
0: பறந்து வரவங்க இருக்கிறீங்க, கால் இருக்கான்னு பாத்துருங்க. முதல்ல வந்து
1: இல்லங்க புதன பறந்து வந்தாங்க.
0: அச்சியா அது இல்ல, நேற்று நான் காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தேன் இன்றைக்கு. அந்த நேரம் நான் கேட்டேன், பிரிக்க முடியாது என்ன என்று கேட்டதுக்கு சந்தன ராஜா அன்சியா ராணி எழுதியிருக்கிறாருங்க. எவ்வளவு சூப்பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யாராவது இல்ல, உதாரணத்துக்கு யாராவது மனைவியின் பேர் எழுதுனாங்களா? என்னையும் மனைவியையும் போலன்னு யாருமே வந்து சொல்லல. யாரும் சொல்ல இல்ல, மாமா மட்டும்தான் அழுதுனா பாருங்க. அன்சியா
1: ராணியும்
0: இல்ல, தானும் மனைவியும் மாறி எழுதிட்டார். பிரிக்க முடியாது, நாங்க வாணும்.
1: எல்லாரும் தனிச்சு தெரியுறாங்களா?
0: தனிச்சு தெரியுறாங்க பாருங்க. அவனாலதான் உங்களுக்கு பேர் பாருங்க. அவர் சொல்லிருக்க அன்சியா ராணியும் சந்தனராஜ் மாதிரியும் தான் அந்த பிரிக்க முடியாது என்ன சொல்லுங்க கண்டுபிடிங்க. வானுக்கும் நிலவுக்கும் வந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் இதைத்தான் உதாரணம் சொன்ன, அதனால நான் அதையே ஏற்றுக்கொண்டேன். உண்மை அது, உண்மையான உண்டு. அதனால நாங்க எடுத்துக்கொண்டோம் அத. அப்ப மாமாக்கு ஒரு ஓப்பன் இன்னைக்கு, நீங்க ஒன்னு இல்ல ரெண்டு முட்டை பொறிச்சு கொடுக்கலாம், ரெண்டு இல்ல நாலு.
1: மாமா சாப்பிட்டாங்க?
0: சாப்பிட்டாங்களா? அட என்னட்ட போய் கேட்க வேணாம். காலையில என்ன பதில் எழுதுன்னா எழுதுனா அப்படியே இருக்குது, நான் இனி அழிக்க மாட்டேன், அது அப்படியே இருக்கும்.

0: வச்சுக்கோங்க, யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க.
1: இல்லைங்க, இத்தனை 23 வருஷமா நான் வானொலி நடத்தின, யாரும் இப்படி ஒரு பதில மனைவியோட பிரிக்க முடியாது இப்படித்தான் நின்று அந்த உறுதியா யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மாடி மேல போய் இருந்து பேசுறேன். முத்துவர் சொல்லியிருந்தா நான் வெளியிட்டு வீட்டுல வெளியில வந்துட்டேன்னு சொன்னேன். பாருங்க, பயம் அவ்வளவு
0: பயம்
1: பயம். இனி ஒரு நாளைக்கு பாருங்க, அப்படி வெளியில வந்து நிக்க அவங்க வந்து சொல்லுவாங்க, வெளியில போய் நிக்கிறீங்க நீங்க பயம் இல்லாம வெளியில நிக்கிறவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாலும் பெய்யுதான், வெளியில நின்றாலும் பெய்யுதான், எங்கேயாவது நின்றுக்க வாங்க.
0: நாங்க சேர்ந்து பேசுவோம்னாமா, இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது.
1: உங்களுக்கு பயம் கிடையாது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பொறுங்க. சரி, இப்ப வாணியம்மா நீங்க ஒரு சமையல், ஒரு சமையல் குறிப்பு டக்குன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு சமையல் குறிப்பு
0: இரண்டு பல்லாரிய வேகமாக எடுத்து வேகமாக
1: வல்லாரை கீரை, வல்லாரை இரண்டு வல்லாரைய வேகமாக
0: வல்லாரை கீரைக்கு சொல்லணுமா?
1: இல்ல நீங்க, இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, இரண்டு என்னது எடுத்து சொன்னீங்க?
0: நான் முட்டை ஆம்லெட் சொன்னேன்.
1: முட்டையை சொன்னீங்களா? ரெண்டு முட்டை எடுத்து வேகமா சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்து வேகமா வேகமா
0: வேகமா தெரியுமா, வேகமா கட கட கட கட கட கடகம் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு, ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு, அப்படி தட்டில அடுப்புல தட்டிய வச்சு கடுகு போட்டு தாளிச்சு எண்ணெய் ஊத்திட்டு கட கட கட கடன் கிண்டி அது அப்படி பொன்னிறமா மாறியது, ரெண்டு முட்டையை போட்டு அப்படி லைட்டா உப்பு, ரெண்டு மிளகு ஜீரகத்தூள் அப்படி கூட கட கட கடகம் கிண்டிங்கன்னா ரசத்துக்கும் சாம்பா இருக்கும், தொட்டுக்கும் சூப்பரா இருக்கும்.
1: சத்தியமா நீங்க சொன்ன இப்ப செய்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றது சரியா சொல்லணும். கடகடகண்டு எல்லாம் போட்டு, எல்லாம் போட்டு வதக்கி கடகண்டு ரெண்டு முட்டைய கடகண்டு போட்டு எங்க அந்த கோலை என்ன செய்யறது?
0: எல்லாம் சொல்லல,
1: நீங்க முட்டை இல்ல கடகடன்னு கடகடன்னு சொல்லும் போது முட்டையை அப்படியே ஒரு பாங்கா கடகடன்னு உடைச்சு அப்படியே விட்டு அப்படி சொல்லணும் இல்ல, கோலை எறியணும்னு சொல்லணும் இல்ல, முட்டையை அப்படியே போடுங்கன்னா அப்படியே போட்டுருவாங்கல்ல. ஏங்க பாவம், இப்பதான் சமையல்
0: உடைக்காம போட்டீங்களா?
1: நீங்க அப்படிதான் சொன்னீங்க, முட்டையை ரெண்டு முட்டையை அப்படியே போடுச்சு.
0: மீராக்கா நீங்க தமிழ் பண்டிட்டா போயிருக்கணும்.
1: இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல, சாதாரண சமையல தான் கேட்டேன். நீங்க இப்படி எல்லாம் தெரியுங்க, கல்சியம் வேணும்னா நாங்க டேப்லெட் வாங்கி போடுங்க. ஏங்க முட்டை போட டேப்லெட்
0: தெரியுதா? எங்க வீட்டுல சமையல் யாருன்னு
1: அப்படி சொல்ல முடியாது. உங்களோட சமையல் சாப்பிட்டவனா நீங்க அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. மாமாவுக்கு முட்டை உடைக்க தெரியுமோ தெரியாது, பாவம் அவன் சாப்பிட மட்டும்தான் தெரியும்.
0: மாமா விட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல உண்மையாதான். மற்றது மாமாவுக்கு வெளி உலகம் அந்த இதெல்லாம் தெரியும், நீங்க சமையல்ல நீங்க சூப்பர். நான் சாப்பிட்டேன் இல்ல, இருத்தி வச்சு போட்டீங்கல்ல நீங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? எங்கயோ அந்த பாவம் அந்த ஒரு பிச்சைக்கார புள்ள அப்படியே பசியில இருக்கும், அப்ப ஒரு நல்ல செல்வந்தர் வந்து அப்படியே குடும்பத்தோட பெரிய கரையல்ல அப்படியே காவி கொண்டு வந்து ஒரு அப்படியே வாழை எல்லாம் இலையெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுங்கம்மா ரெண்டு போட்டோம் ஆகிதான் எனக்கு என்ன அந்த சீன். அப்படியே
0: சொல்லக்கூடாது,
1: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்ல
0: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
1: இல்ல பாவம் அந்த புள்ள சாப்பிட்டு டென்டாக்கரவும் போறோம் பேங்க.
0: நீங்க அதை சொல்றீங்க, அத்தனை கடல் கடந்து மலை கடந்து இந்த அன்பு உறவுல பாக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க.
1: அதெல்லாம் கஷ்டம் இல்ல, பிளைட்ல ஏறி இருந்ததான் கொண்டு
0: அது வந்து கஷ்டம் வேணா, இது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஒரு அன்பு ஒரு பாசம்.
1: என்ன
0: உங்க மாமா ஐடியா பாத்தீங்களா?
1: என்ன சொல்ற?
0: நான் சொன்ன முட்டை பொரியல முட்டையை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துருந்தோம், மறுநாளைக்கு வச்சுக்கலாமா?
1: இப்பதான் அடுத்த முறை வந்தா முட்டை பொரியல் தான் நாங்க சாப்பிடுறோம். இனி சத்தியமா வர மாட்டேன், என்னோட மாமா முட்டையை எப்படி ஒரு தட்டியில காட்டிட்டு வச்சு
0: வர மாட்டாங்க. சத்தியமா மாமா முட்டை வச்சு
1: முட்டையை இப்படி காட்டுவார் சட்டியில போடுற மாதிரி.
0: உங்களுக்கு கோழிய புடிச்சு விடுறேன்.
1: எங்க கோழிய?
0: கோழிய புடிச்சு விட்டா
1: கட்டி மேல
0: விட்டுட்டு எடுத்தோம்னா முட்டையும் வரும் கோழி கறியும் இருக்கும்.
1: அந்த ஒரு படத்துல யாரு எங்கட மனோரமா ஆச்சு செய்வா என்ன, தரகுலா கோழிய கட்டி வச்சுட்டு அத பாத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பா கோழி கறியோட சாப்பிடுற பொருள். அவ்வளவு கஞ்சத்தனம். உடனே எஸ் சி சேகர் சொல்லுவார், இன்னும் கஞ்சத்தனமா அப்பதான் அவட பொண்ண கட்டினாங்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எட்டி பாப்பா கோழியில பதத்தை அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருப்பாரு. அப்ப அவன் நினைப்பா என்ன விட கஞ்சனா இருக்கான்னுப்பா, இவனை கட்டி கொடுத்துடலாம் இந்த மாதிரி அப்படி இருக்கு.
0: அது பார்த்தது இல்லம்மா அந்த படம்.
1: நல்ல படம், நல்ல சரியான ஏதோ படத்துல பேர் தெரியல, அந்த சீன் நான் இன்னும்
0: மறக்காம படம் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்.
1: நீங்க பாத்துருக்க மாட்டீங்க?
0: பார்க்க மாட்டேன்.
1: பாட்டுகள் கேப்பீங்க இல்ல நீங்க? நல்லா இல்லாம
0: பாட்டு கேப்பேன், புக்கு படிப்பேன்.
1: அது நல்ல. நீங்க
0: எனக்கு பாட்டு சொல்லட்டுமா?
1: அதுதான் சொல்லு, அதுதான் கேட்க படுக்க நீங்க சொல்றீங்க. எதுக்கு அடுத்த முறை எனக்கு ரெண்டு முட்டை எப்படியும் பொறிச்சு தந்துடுன சரியா, ஞாபகத்துல வச்சோட பாட்டுக்கணும்.
0: சரி, சேவல் என்னைக்கு முட்டை விடுதோ அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முட்டை.
1: இப்படியெல்லாம் உங்களை நம்பி வந்தா இப்படிதான் செய்யுங்க. இந்த கோழி எப்ப முட்டை சேவலை கட்டி வச்சுட்டு பாருங்க முட்டை எடுதாண்டு அதுக்கப்புறம் முட்டை தரலாண்டு. சரி சரி சொல்லுங்க என்ன பாட்டு?
0: வீரக்கா வானமே இல்லை படத்துல இருந்து.
1: வானமே இல்லை,
0: சோகம் இனி இல்லை, அழகிய வானமே இல்லை.
1: என்னண்டு தொடங்காது?
0: சோகம் இனி இல்லை, அழகிய
1: சோகம் இனி இல்லை. ஆமா நல்ல பாடல். அட
0: வானமே இல்லை,
1: சோகமே எதுக்கு வச்சுக்க தெரியுமா? நீங்க வரும் வரையும்
0: தான்
1: அது புரியுதா உங்களுக்கு? பூட்டாம இருக்கு டோர்.
0: புரியுது புரியுதுமா?
1: அது அது வரையும் தான் பாத்து பாத்து இருப்பேன், டைமையும் பாத்து டோர் போட்டேன் இல்ல. அப்ப இங்க மாமாக்கு என்ன?
0: மாமாட்டா
1: மாமா மாமா சொல்லுங்க. மாமா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: நேர்களுக்கு வணக்கம். இது உங்கள் எம்டிஆர். என்னுடைய குரல் எப்படி இருக்கு? இரவு 12:10 கலம்பம் நேரலையில் உங்களோடு சிலுவை சந்திரராஜ்.
1: சூப்பர் மாமா, சூப்பர். மாமா நீங்க நீங்க சாகுல் கேட்டவனையா தான் நீங்க வந்து சொல்லுங்க. அந்த சாகுல் உண்மையா பொறாமையோட தான் கேட்டேன் சொல்லுங்க. அவர்கிட்ட மட்டும் கண்ணீர் என்று கேக்குதுன்னு சொல்றீங்க, அப்படியே காலில் வந்து பாயுதுன்னு
2: சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் குரல் எப்படி
1: என்னட்டு பாருங்க. இவ்வளவு புறாமையா கேட்டார், இங்க நான் பேசுறேன் இந்த குரல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. மாமா நல்ல காலம் தனி இடத்துல
2: பட்டியல வேற போடுறது என்னென்ன சாப்பிடுறேன். அது சமையல் செஞ்சுக்கிட்டே பேசுறாரு பாருங்க.
1: இல்ல அது அவ்வளவு கணக்க வேணாம் மாமா, எனக்கே கிடைக்குது இல்ல அந்த பொருட்கள் எல்லாம். இவர் இப்படி சொன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கு. இவருக்கு இவருக்கு அவருக்கு இல்ல வயிற்று வலி வரப்போகுது. இவர் இப்படித்தான் சாப்பிடுறாரா என்று நாங்க நினைச்சா தாராளமா வந்து சொல்ற கடை கடை கடை. மாமாக்கு என்ன பாடல்?
2: அப்புறம் எல்லாரும் கனவு வேற வந்தது கனவு வந்தது அதுக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு விளக்கத்தை.
1: அடிக்கடி யானை வருதுண்டா முத்து பேருக்கு என்ன செய்யலாம்? அடிக்கடி அவரை விட்டு திறத்துதான், அதுவும் தும்பிக்கையான புடிச்சு புடிச்சு விடு.
2: எல்லாரும் உங்க போட்டோவை பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறதா?
1: இல்ல பாக்கல மாமா, அது அவங்க சத்தியம் பண்றாங்க, அதை நம்பலாம். என்ன சத்தியமா நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க, அது பாத்திருந்தா கூட சொல்லலாம் விட்டு திறத்துதான். என்ன பயமுறுத்துற மாதிரி வருமா மாமா?
2: இல்ல இல்ல இல்ல
1: இல்ல,
2: உங்களுக்கே நேரத்தை காணும் எங்கேயாவது நம்ம கனவு கண்டது.
1: அது சரி, அது உண்மை. அந்த டைம்ல தூங்குனா அதுலயே அப்படியே தூங்கி காலையில எழுந்து. என்ன பாட்டு மாமா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பாட்டு மாமா ரமணி ராஜேஷ் வந்திருந்தார்
2: இன்றைக்கு பாடல். ஆமா ஆமா
1: அவருடைய குரல் பேசும்போது அவருடைய குரல் மாமா அந்த கணீர் ஒரு நன்றாக
2: இருக்கு. அவர்கள் ஒரு வானொலி உரிமையாளர் வந்தாலும் வரலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா
2: இன்னொரு
1: விடயம் இல்ல, எம்டிஆர்ல யார் காதடிய வச்சு ஒரு அறிவிப்பாளராக மாறுறாங்களோ அவங்க ஒரு வானொலி எப்படியும் ஆரம்பிக்கிறாங்க.
2: பாருங்க சூப்பரா பாட்டாம் பாருங்க, ரெண்டு பாட்டும் அது சில வரிகள் நமக்கு வார்த்தையே நுழையாது போல் இருக்கு, அடிச்சு பிச்சு வச்சுட்டான் சூப்பரா.
1: இல்ல மனப்பாடம் செய்து வச்சிருக்காரு.
2: ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கச்சேரிகள்ல பாடணுமா, போய் ஒரு ஆர்வத்தோட பாடணும்.
1: நிச்சயம் அவங்க
2: செஞ்சுதான் பாடணும், அது
1: அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி பாடி பாடி அவர் முன்னாடி
2: வந்துடலாம். அவன் நல்ல குரல் உடம்பு நல்லா இருக்கு, அந்த அந்த ராகத்தோட பாடுறான்.
1: மற்ற அவருடைய ஸ்டைலும் வந்துருச்சு மாமா, அவர் ஏஜுக்கு வந்துட்டார். வேட்டியும் கட்டி தாடியும் வச்சு அவர் ஒரு 10 படம் அனுப்பி இருக்கிறாரு எனக்கு. பாஸ்மார்க்
2: அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் நமது பூமியும்.
1: பாஸ்மார்க் என்ன மாமா?
2: ஓ ஃபெயில் ஆகாம
1: அத சொல்றீங்களா? நான் நினைச்சா அப்படி ஒரு கடை இருக்காங்க வந்து மாமா.
2: பாஸ்மார்க் இல்ல, பாஸ்மார்க் மாத்தி பாஸ்மார்க்ல இந்த ஒயிட் ஷாப் சொல்லுவாங்க அப்படி எப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் காலையில படிக்கும் போது ஐயா இது என்ன பிள்ள பாஸ் மார்க் டாஸ் மார்க் வச்சிருக்காங்க.
1: இது பாஸ் மார்க் அந்த காலம் அதுல என்ன
2: 93 ஆண்டுல வெளிவந்தது
1: இந்த படமா? நான் பார்க்கிறேன்.
2: நமது பூமியும் நமது,
1: வானம் நமது, பூமியும் நமது.
2: ஆமா, இன்னொரு பாட்டு கூட இருக்கு, அது கொஞ்சம் சோகமான பாட்டு. வானம் அருகில் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு, கொஞ்சம் சோகம். இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
1: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
1: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்கள் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினாங்க,
1: நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது,
2: நேரம்
1: அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டு
1: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம்
2: நீங்க அதான் ரொம்ப நேரம் இருக்காதிங்க, கொஞ்சம் சோகம். இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
1: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
1: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்கள் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினாங்க,
1: நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது,
2: நேரம்
1: அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில வர நிகழ்ச்சி வந்து போட்டு இன்னைக்கு
3: காலையில வர நிகழ்ச்சி காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம் குரு பாஸ்கர் நீங்க தான் இணைகிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டலிக்கு நீங்க வாங்க பேசுறதுக்கு இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கையு ஏத்துக்கன்னு சொன்னோன்னு செல்வகுமார் ரெண்டு படம் போட்டுக்க பாருங்க. கைய உயர்த்திட்ட தண்ட பாட்டை கொடுக்க சொல்லி சரி எடுத்து வரலாம். மற்றவங்களை யாருமே கை உயர்த்தல தப்பினே பிழைச்சிருந்து அப்படியும் இல்ல கதவை கூட்டிட்டு போயிடலாம். பாட்டை கேட்கலாம். உங்களுடைய வீரமணி சந்திரராமனுடைய பாடல்

எதுக்கு இவருக்கு, எதுக்கு இவருக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? ஸ்டூபிட் என்ற அவர் அழகாத்தானே பாடுனார். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் தான் அம்மா நானும் உள்ளே நம்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா அவரும் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் கேட்டிருக்க, சிரித்தது என்னை பார்த்து. சரி, அவருக்கு ஒரு பாடல் எடுத்து நாளைய தினம் பதிவுல ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வர்றோம். ராஜவேல், இந்த பாடல் செல்வகுமார் கேட்ட இந்த பாடலோடு நாங்கள் ராஜவேலையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடலை கேட்போமா? ராஜவேல், விமலா ராஜவேல், அதோடு செல்வகுமார், உங்கள் மூவருக்கும் இந்த பாடல்.

இந்த பாடலை எங்களுடைய செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், மற்ற எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் இவர்கள் கேட்டு ரசித்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் ராணியம்மா, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து.

சேலம் சரியாக 12:30 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. நீங்கள் யார் இனியும் இன்னும் விழித்திருந்து யாருக்கு பாடல் வேணுமோ நீங்க கையை உயர்த்தினா பாட்டு தரலாம். அதாட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், எந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் மாமா நீங்க விழித்திருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காட்டிலிக்கு வருகிறது. பாஸ்மாக் என்ற படத்துல, டாஸ்மாக் மற்றது நான் சொல்ல இல்லை மாமா, பாஸ்மாக் என்ற படத்துல இருந்து பாடல் வருகிறது.

0: தானும் ராணியம்மா முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பாடலுன்னு கேக்குறீங்க மாமா, ரெண்டு பாட்டு உங்க பாட்டு எடுத்து வச்சு என்ன பாட்டுன்னு நீங்க எழுதிவிட்டு அந்த பாடலை எடுத்து வரலாம், இன்னொரு பாட்டுன்னு கேக்குறீங்க. சரி இப்ப பாருங்க, ஷாவுல் ஹமீது கூட இன்னும் 12 மணி வரையில, ஆனா அவர் கையை உயர்த்தல, அதனால நான் பாட்டு கொடுக்கல. இப்ப உங்களுக்கு என்ன பாடல் என்று நீங்கள் சொன்னா நான் அந்த பாடலை எடுத்துவேன். மணிகண்டன் நான் விழிச்சிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கேன். பாட்டு என்னன்னு சொல்லலையே மணிகண்ணன், நீங்க பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடலை வான் வானம் என்று தொடங்குற பாடல் நீங்க எழுதி விடுங்க, உங்களுக்கு எடுத்து வர்றேன். விழிச்சிருக்கிறீங்க தெரியுது, பாட்டு கொடுக்காம போக கூடாதுல்ல, பாட்டை எழுதுங்க. என்ன விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக மணிகண்டனை இணைத்துக் கொள்ளலாம். மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க மணிகண்டன், வணக்கம் வணக்கம வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பாடல் நீங்கள் வான் நலமா இருக்கிறீங்களா முதல்ல?
1: நலமா இருக்கேன் மேடம், இப்பதான் இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சி கத்துட்டே இருக்கிறேன் நானு.
0: அப்ப பாட்டு என்ன கேட்க போறீங்க வான்?
1: பாட்டு வந்து நான் பதிவு போட்டிருந்தேன்.
0: எங்க என்ன பாட்டு? என்ன கண்ணுக்கு தெரியலையே,
1: பாக்கலையா நீங்க?
0: இல்லையே, பாட்டு சொல்லுங்க.
1: தூங்காதே தம்பி தூங்காதே.
0: வானம் வந்து வர இல்லையா அதுல?
1: அல்ல வருக்கு, வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன?
0: தூங்காதே தம்பி தூங்காதே.
1: அந்த பாட்டு நான் தூங்கல, தூங்கமா இருக்கேன். படம் பேர் தூங்காதே
0: தம்பி தூங்காதே.
1: தூங்காதே தம்பி தூங்காதே,
0: அதுல
1: அந்த படம், அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கு, மானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன, மாயம் எல்லாம் மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாட ராஜா வா வா, வளரும் கலை என்ன, அப்படிங்க பாடுங்க மேடம்.
0: அப்படியே அப்பா பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க பாருங்க நீங்க.
1: மேடம் இந்த படத்துல வந்து 6 பாட்டு அருமையான பாட்டு, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். கமலாசன் இறுதி வேடங்க நினைச்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து சுலக்ஷனா, ஒருத்தருக்கு வந்து ராதா, ரெண்டு பேரும் அருமையா நினைச்சிருப்பாங்க.
0: பாட்டு
1: இந்த பாட்டு தம்பி
0: தூங்காதே, தம்பி தூங்காதே.
1: ஆமா, எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, நான் தூங்காமலே இருக்கு பாத்தீங்களா, பாட்டு கேட்ட மாதிரியே.
0: இல்ல இல்ல, விஜயகுமார் இப்பதான் வார, திருப்புக்குழி விஜயகுமார். நானும் நினைக்கிறேன் இவர் எங்கேயோ களவா வேலை செய்யறாரு இந்த நேரத்தில். இந்த நேரம் தான் வார பாருங்க,
1: விஜயகுமாரும் விஜயகுமாரும் நண்பர் பேசிருக்கேன். நான்
0: பேசிருக்கீங்க? அப்ப நீங்க நீங்க மட்டும் தான் விழிச்சிருக்கேன் கூடாது, விஜயகுமார் வாரார் விழிச்சுக்கொண்டு, சரியுமா? அது
1: வரட்டும் வரட்டும்,
0: தூங்காதே தம்பி தூங்காதே. அதுல என்ன பாட்டு சொன்னீங்க உங்களோட பாட்டு?
1: அதுல இருந்து வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன,
0: அப்படித்தான் ஆரம்பிக்குமா? வானம் கீழே வந்தால் என்ன?
1: ஆமா, அதே அப்படியே ஆரம்பிக்கும், அதே பாட்டுதான். பல்லவி சரணம் ஒண்ணுதான், நல்லா இருக்கும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருக்கீங்க மேடம், நீ காலையில வந்தீங்க கேட்டேன் நிகழ்ச்சி நானு, அதே மாதிரி பாட்டு கேட்ட உடனே போட்டுட்டு இன்னைக்கு காலையில எனக்கு வந்து
0: அது அப்படி போட்டேன்
1: பாட்டு போட்டீங்களே, மீனா பொண்ணு மீனா பொண்ணு போட்டு
0: போட்டீங்களா? அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல், நான் அதுல கேட்க பார்த்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ராசாத்தி ராசாத்தி இருந்தீங்க, இப்ப என்ன மீனா பொண்ணுக்கு மாறிட்டீங்க கேக்கிறதுக்கு இருந்தா அதுக்கடையில, சரி கேட்டா நீங்க இங்க ஏதாவது கோவிச்சிருங்களான்னு கேக்குறேன்னா.
1: கொஞ்சம் கோவிக்கல மாட்டேன், காலை போன் பண்ண பாத்தீங்க, உங்ககிட்ட பேசவே முடியல, கடையில கூட்டமா இருந்துச்சுங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மதுரையில, இங்க நம்ம வியாபாரம் ஜூஸ் கடை வியாபாரம்
0: தானே,
1: காலையில நல்ல கூட்டம், நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தேன், ஆனா பேசுறது என்ன முடியல எனக்கு வந்து, கடையில ஆள் இருந்துட்டாங்களா கேட்டேன், அதான் டைப் பண்ணி அனுப்பிவிட்டேன், நீங்க பாட்டு போட்டுருவீங்க, நீங்க போடுவீங்க லேட்டா போடுவீங்க கேட்டு 5 நிமிஷம் நீங்க பாட்டு போட்டு போட்டுருட்டீங்க பாட்டு வந்து.
0: அது காலையில வந்தனா கடகடன்னு அந்த பாட்டு எல்லாமே நீ அத பதிவு செய்யாம, எனக்கு உங்களோட பாட்டு கிடைக்குது இல்லையே, தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம் கீழே வந்தால் என்ன என்று அந்த பாடல் வர மறக்கிறது, மாமா அவருக்கு அனுப்பி விடுங்க மாமா உடனே அந்த பாட்டை நீங்க.
1: ஒருவேளை பாட்டு பாட்டு எது மாதிரி படம் எது மாதிரி ஒருவேளை படம் எது பாட்டு பாட்டுதான் ஆனா படம் எது மாறிதான் தெரியல. ஆனா தூங்காத சிம்பி தூங்காத பாட்டு யாபம் எனக்கு இருக்கு எனக்கு வந்து அடரா அதுல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அடராமா நீ நம்ம கிட்ட டூப்பி விடலாமா இந்த பாட்டு தான் வானம் கீழே வந்தால் என்ன சொல்லி தூங்கா தம்பி தூங்கையா இல்ல படம் மாறிடுச்சான்னு தெரியல. ஆனா பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து கமலஹாசன் பாடம் 20 வருடங்கள் நடிச்ச படம் வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன மாயம் இல்ல மாயம் என்ன பாட்டு பாட்டு வறுமை மேடம் அது வந்து
0: அதுதானே வானம் கீழே வந்தால் என்ன சாரி உங்களோட பாட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு வானம் கீழே வந்தால் என்ன
1: அருமையான பாட்டு மேடம் கேட்டு பாருங்க நீங்க நீங்களே பாட்டு ரசிச்சு கேப்பீங்க அப்படி பாட்டு இந்த வரிகள்லாம் நல்லா இருக்கும் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் மேடம் அந்த கலர் அந்த எடுத்த சிச்சுவேஷன் அந்த இயற்கையான காட்சியில காமிக்கும் போது நல்லா இருக்கும் அந்த வானம் அப்படி கீழே வர்ற மணிக்கும் பூமி மேல போற மணிக்கும் எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும் உண்மையிலே படம் அப்படிதான் இருக்கு பாட்டு வானம் அப்படி கீழே வரும் மேடம் பூமி மேல போயிடும்
0: சொல்றது விட்டு கமலஹாசன் அந்த காலத்து கமலஹாசன் அளவு எப்படி பாருங்க
1: அவரு தானே காதல் இளவரசன் அவர் வந்து காதல் இளவரசன் இருக்கிற மாதிரி அப்ப இளவரசர் அவரு
0: காதல் இளவரசன் வந்து சவுந்தர் இல்ல இங்க எங்கட குரூப்ல நீங்க கண்ணனை
1: மாத்திட்டீங்க
0: இல்ல காதல் இளவரசன் கண்ணன் இல்ல அது சவுந்தர் நாங்க மாத்த கூடாது காதல் மன்னன் வந்து எங்களுடைய ஷாவுல் ஹமீத் நீங்க மாத்திராங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் நீங்க குழப்பிடாதீங்க அவங்களுக்குள்ள பாருங்க மஜித்ர குரல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஷாவுல் ஹமீத் வந்து ரெண்டு செருமிட்டு நாம பேசுற எந்த குரல் நல்லா இருக்கான்னு பாருங்க ரெண்டு விரட்டி கேக்குறாருங்க நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இருந்தாலும் நல்ல நல்ல உங்களோட அதை விட சூப்பர்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் இல்லாட்டி அவர் என்ன தச்சலா எதுவும் திருப்பி பேசிட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பேசுறோம் நீங்க உங்களுக்கு எங்க குரல் எல்லாம் நல்லது இல்லையா மஜித் அண்ணாட குரல் மட்டும் நல்லதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு
1: நம்ம நம்மளுடைய அறிவிப்பாளர் குரல் போறோம் காந்த குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்த கவர்ந்து இருந்துறாங்கல்ல
0: அறிவிப்பாளருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நேர்களுக்குமே காந்த குரல் தான் எல்லாரும் நல்லா பேசுறாங்க நல்லா பாடுறாங்க
1: ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த குரல் வளம் இருக்குங்க மேடம் அது வந்து அந்த குரல் வளத்திலே இப்படி அதாவது நம்ம நினைப்போம் இந்த குரல வச்சு ஒரு இப்படிதான் இருப்பாரு நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம் பாத்திருக்கேன் நம்ம எங்க மதுரை வானொலி அறிவிப்பாளர்கள் சென்னை வானொலி பாத்திருக்கேன் நான் வந்து இப்படிதான் இருப்பாங்க கணக்கு போட்டு பாப்பேன் பார்த்தது பார்த்த அப்படி ஆப்போசிட் அமையும் குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லையே ஒரு குரல் மெல்லிய குரலா இருக்கு ஆளப்பத குண்டா இருக்காரு இன்னொரு பார்த்தா குரல் கட்டணமா இருக்கு ஆளப்பத ஒல்லியா இருக்காரு நான் பாத்திருக்கேன்
0: நானு
1: ஆமா அப்பதான் இப்ப இன்னைக்கு கூட நீங்க கதை ஆரம்பிச்ச உடனே ஆண்டராமா வந்தாங்க அப்ப ரேவதி மேடம் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களா அப்ப வந்து அவங்க ரேவதி மேடமா யாரை கேட்டாங்க உங்க போட்டாவை அனுப்பிடுங்க நாங்க பாக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க கேட்டாங்க அவருக்கு உங்க போட்டாவை அனுப்புங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதுதான் பதிவு போட்டிருந்தேன் இது என்ன ஓர வஞ்சனா இருக்கு போட்டாவை நீங்க மட்டும் தான் பாக்கறமா நாங்க பாக்க கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன் நானு எல்லாரும் பாக்கறோம்
0: உங்களுக்கு அதாவது ஒரு என்ன சயனத்துல இருக்கிற அந்த ஐந்து தல நாகத்துல சயனத்துல இருக்கிற இவங்க நல்ல ஒரு கோயில் அந்த பேர் ஞாபகம் வரல எங்கட ஊர்ல இருக்கு அப்ப அந்த பூசை செய்யறவர் வந்து ஒரு நாளும் பூசை செய்ய சொல்லுவாராம் நாராயணா உன்னே நான் இப்படியே ஒரு பார்க்க மாட்டேனா உண்மையாகவே இந்த முன் காட்சி அளிக்க மாட்டியாண்டு ஆனா அவர் கனவுல வந்து சொல்லியிருப்பார் நாராயணர் என்ன நீ இப்படியே பாத்தியா இருந்தா நீ அதுக்கப்புறம் வாழ்றதா வாழலையாண்டுதா அப்ப அந்த அப்புறம் கஷ்டம் நீ அதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்படுறாயண்டு இல்ல எனக்கு உண்மையிலேயே உங்களை அப்படியே பார்க்கணும் போல நாராயணான்னு சொல்லி இவர் நித்தமும் பூசை செய்யும் போது கேட்டாரன் ஒரு நாள் இவர் வந்து அந்த கோயில் கதவை திறக்கும் போது வரதராஜர் பெருமாள் கோயில் அங்க எங்கட ஊர்ல அது அந்த கதை ஒன்று இருக்கு அப்ப அவர் வந்து திறக்கும் போது அந்த அஞ்சு தல நாகம் அப்படியே இவர் பயணத்துல இருக்கிற தோற்றமும் அஞ்சு தல நாகம் அப்படியே அசைஞ்சுதான் எப்படி இருக்குங்க அவ்வளவு அது அது வந்து ஒரு சின்ன நாகம் இல்ல அது பெருசு அது பின்னா பெருசு எங்களால அவ்வளவு பெரிய அஞ்சு தர நாகமும் சயனத்துல நீட்டு சயனத்துல இருக்கிற எங்கட திருமாலும் அப்ப அவரும் அப்படியே காட்சி அந்த பாம்பு அசைஞ்சதை கண்டே அவர் உண்மையிலேயே அதுல மயங்கி விழுந்துட்டார் கனவுல சொல்லி இருந்தாராம். இவர் நித்தம் அதையே நினைச்சு பிரார்த்தனை, அதாவது கும்பிடும் போது மணி அடிச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது கேட்டுக் கொள்றது, உன்னை ஒரு தடவை பார்க்க மாட்டேனான். அப்ப நீ அவர் சொல்லியும் அவர் கேட்காதபடியா, அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலையில அவர் முத்தி நிலை அடைஞ்சிட்டார். அப்ப
1: சினிமால வந்து ஒரு நடிகையோ நடிகரோ பாடும் போது அருமையா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்க பார்த்தோம்னாக்க அந்த பாட்டு கேட்கற ஆசை விட்டு போயிரும். நான்
0: பாத்திருக்கேன்
1: சினிமால ஒரு நடிகை வந்து அவங்க அந்த அழகான தோற்றத்துக்கு அந்த பின்னணி வாய்ஸ் கொடுத்து பாக்கும்போது அழகா இருக்குது. அந்த வயசுக்கு உண்டானவங்களை பார்க்கும் போது உகதான் இப்படி பண்ணாங்களா அப்படிங்கும் போது பாட்டை கேட்கறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிருது.
0: இல்ல நடிகைகளுக்கு எல்லாம் நல்ல வாய்ஸ் இல்ல தானே, அது வந்து டப்பிங் தானே. சில நடிகர்களுக்கு வாய்ஸ் சரியில்லை,
1: சினிமால இருந்து டப்பிங் வாய்ஸ் குடுக்கறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் குடுக்கறவங்க நேரடி பார்க்கும் போது எப்படி இருக்காங்க, வாய்ஸ் அழகா இருக்கே அப்படின்னு அந்த அந்த பாடல் வரை கேட்கறதுக்கு ஆசை குறைஞ்சு போயிருங்கிறேன் நான் வந்து.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மைதான்.
1: ஏன்னா இந்த குரல் வளத்துக்கும் பாக்காத வரைக்கும் குரல் இனிமையா இருக்குது, பாத்துட்டு அந்த குரல் வளம் நம்ம குறைஞ்சு போயிரு கேக்குறதுக்கு.
0: அதனாலதான் சொல்றேன், என்ன பாக்காமலேயே நீங்க நிகழ்ச்சி கேளுங்க சரியா. இப்ப உங்களுக்கு இந்த வாக்காளர்களை இது கேட்க முடியாது, நான் சோர்ந்து போனேன் நினைக்கிறீங்களா, அப்ப சொல்லுங்க நான் வந்து முன்னாள்
1: உங்களை காமிக்க மாட்டேங்கிறதுக்கு எங்கேயே போயிட்டு இருந்துட்டீங்க வந்து. ஆனா நீங்க சொல்ல கரெக்டா
0: வானொலியே கேட்காம நீங்களும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காய்ச்சல் வந்த சாமல் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க. அவங்க யானையை பத்தி எல்லாம் கனவு கனவு மாமா கூட போய் சொல்லியிருந்தா ஞாபகத்தை கேட்டுட்டு போனாங்க உங்கள பாக்கையில போல இருக்கு
1: வார்த்தைகள் வந்து நீங்க அந்த இட்லியை பத்தி பேசினீங்க, இட்லி வந்து எப்படி சோளம் சோளம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி கேட்டாலுமே ஒளியாதா இருப்பேன் அப்படி சொன்னீங்க, அப்பதான் அவங்க கேட்டாங்க உங்க போட்டோ அனுப்பிடுங்க அப்படி வந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்.
0: அதான் இப்ப மாமா வந்து அதாவது மாமாட்ட வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க எப்படி என்ன, ஏன்னா அவர் படமே தான் அனுப்ப மாட்டார், ஆனா அவர் சொல்லுவார் தாங்கள் பட்ட கஷ்டத்தை. அப்படியே 4 மணிக்கு தான் போனேன் விடியப்புறம், அப்படியே காருக்கு ஒரு கார் நான் தூங்கி இருந்தேன், நான் யாரையும் பாக்கல, அம்மா இருக்காங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப ஆச மாமா தான் அந்த பொரியோட வந்து அம்மா அனுபவங்க இந்தாங்கன்னு ஒரு பேக்கெட் அந்த பொரி உருண்டை 2 பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அப்பதான் கண்ணை விழிச்சு பாக்குறது, அதோட பார்த்தவங்க தானுங்க 2 நாளா அவங்க மூச்சு காட்டி பேச இல்ல, 2 நாளை இவ்வளவுதான் என்ன வந்து பார்த்தோம். நான் தமாசா சொன்னது தமாசா சொன்னேன், உண்மையிலேயே அவங்க பார்த்தாங்க வந்து அந்த இரவிலையும் பார்த்தாங்க. நல்லது நல்லது மணிகண்டன், உங்கள் பாடல் உடனே வருது.
1: நன்றி
0: கேக்குறேன், நன்றி
1: நன்றி கேக்குறேன்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். மணிகண்டனுடைய பாடல் இப்பொழுது வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடல் மணிகண்டன் உங்கள் விருப்பமாக காட்டளைக்கு வந்தது. இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா தாங்க விழிச்சிருக்கிறோம் ஒரு பாடல் கேட்டுறல்லவா, அந்த பாடலை இப்ப தூங்கிட்டாரோ தெரியல, பரவாயில்ல. இருந்தாலும் ராணியம்மாக்காகவும் சந்தன்ராஜ் மாமாக்காகவும் இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: Never seen the Rocky Mountains.

0: இந்த பாடலை மீண்டும் காட்டலை எடுத்து வருகிறேன். வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: சரி சரியா, இந்த நேரத்துல வாரீங்க, நீங்க எங்க வேலைக்கு போய் வர்றதா?
1: இல்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், இப்பதான் அனைவரும் வீட்டுக்கு வந்தோம். வந்து சரி, நிகழ்ச்சி உள்ளதா என்று நான் வைத்து பார்த்தேன், தங்கள் குரல் சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயம் இது பழைய ப்ரோக்ராமா என்னன்ட்டு நான் முதல்ல ரிங்கு போட்டேன், நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா இணைப்பவர்கள் எல்லாரும் அப்பொழுதுதான் வந்து பேசுவது போல
0: இருக்கிறது. விஜயகுமார் இப்பதான் வாரார், இணைகிறார்.
1: மகிழ்ச்சியாக உள்ளது.

0: கடைசியில வரலாம். எங்க எங்க எங்க எங்க பழைய
1: பாட்டு படத்துல வரும் அந்த பாட்டு
0: கேட்டுட்டாங்க. அது இப்பதான் அவளுக்கு
1: வானம் நிறைய பாடல்கள் உள்ளது எனக்கு.
0: இன்பத்தை
1: ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல் அது, நல்ல பாடல் அது. அப்படின்னு தாருங்க.

0: நல்ல பாடல் இல்லையா? அது நல்ல ஒரு பாடல்.
1: இன்னொரு பாடம், இன்னொரு பானுமதி அம்மா வந்ததை ஒன்று உணர்வு எனக்கு தோன்றுகிறது.
0: இப்படி பொய்யெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சரியா?
1: அதே மாதிரிதான் இருந்தது. உங்க குரல் ஆரம்பிக்கும் பொழுது அதே வாய்ஸ் வானமதி அவர்கள் பாடியது போலவே இருந்தது. இனிய பாடல் அது. அந்த பாடலையே முடிந்தால் தாருங்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நான், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் அந்த பாடல். எனக்கும் பிடிச்ச பாடல், அதனால கைவசம் இருக்கு, கைவசம் இருக்கு.
1: ஆமா
0: அதனால உடனே தாரேன்னு சொல்லிட்டேன் இல்ல.
1: நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன். காலை நேரத்திலே நிகழ்ச்சி இன்றைக்கு எடுத்து வந்திருந்தேன். நீங்க அந்த குரூப்ல பாருங்க, அவங்க போடு படம் அந்த நிகழ்ச்சியில் வருதுண்டு. அப்ப உடனே நீங்க
1: தெரியல எப்படி நீங்க எதுவும் மெசேஜ்
0: நல்லது. நான் உங்களுக்கு
1: சிலர்ல வச்சு பாக்கும்போது பாடல் போயிட்டு தான் இருக்கும். உங்க குரல கேட்கும் போது ரொம்ப
0: எல்லா அறிவிப்பாளரும் நிகழ்ச்சி எடுத்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம். அதுல காலையும் மாலையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் வருகிறார்கள். இனி என்னோட சேர்ந்து அறிவிப்பாளர்களும் தொகுத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன் மாமாவுடைய பாட்டலுக்கு பின்பாக. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் மாமா. உங்களுடைய பாடல் இடையில நிறுத்தி இருந்தேன். நல்ல ஒரு பாடல் இருந்தாலும் அந்த பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். நாளை எப்படியும் இந்த பாடல் முழுசா கேட்கலாம்.

மாமா, மாமா வணக்கம். மாமா என்ன துண்டிச்சு கொண்டீங்க? மாமா இணைப்புக்கு வந்திருந்தீங்க, சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு நான் உங்களை அழைப்பை எடுப்பதற்கு பதிலாக துண்டித்து விட்டேனோ தெரியாது. சந்திரராஜ் மாமா, நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கும்.

பாடல் வந்து ரெண்டு எக்கோ பண்ணி பாடுது என்று தான் நான் நினைக்கிறேன். மாமா மீண்டும் நான் அந்த பாடலை திரும்பவும் எடுத்து வருகிறேன். ஒருவேளை அந்த அதில் அப்படி பாடுகிறதோ தெரியவில்லை, பார்க்கலாம். நான் திரும்பவும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக திருப்புக்குழி விஜயகுமார், உங்கள் பாடல், அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சண்டி ராணி திரைப்படத்திலிருந்து பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 1 மணி. உங்களுடைய பாடலை மீண்டும் நான் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. அந்த பாடலை காற்றில் இல்ல பாருங்க. எல்லாரும் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க பாருங்க. ஓடி இந்த நேரம் பாருங்க, இப்ப 1:05 இந்த நேரம் போய் இந்த சின்ன பொண்ணு இங்க வந்து இந்த பாட்டு வரையிலே என்று ஓடி வந்திருக்கான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ராணியம்மா.
1: இது வந்து குற்றம் வந்து பிடிச்சுனா வரல.
0: அந்த
1: பாட்டு கேட்டுட்டேன், இதுக்கு பிறகு பாட்டு கேட்டா கம்படுத்துட்டு நீங்க வரக்கூடாது இல்ல,
0: அதனால இப்படி ஒண்ணு சொல்லிட்டு
1: முன்ஜாமீன் வாங்கிட்டு வர.
0: உங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல, என்ன தெரியுமா நீங்க டக்குன்னு என்ன செய்யணும் தெரியுமா, எழுதி போனா இல்லாட்டி வந்து சொல்லணும் உங்களுடைய மகளோட பேர், அல்லாட்டி யாராவது உங்களுடைய தங்கச்சியோட பேர் சொல்லி
1: அவங்க சொன்ன போட்டு போடுங்கன்னு சொன்ன அவங்க மாமா வேண்டாம் மாட்டா உண்மையா பேசணும்னு சொல்லிட்டாங்க.
0: மாமாக்கு தெரியும் அப்படி போய் சொன்னா சரியில்லையாண்டு. அப்படி ஒண்ட நீங்க போட்டுட்டு போய் சொல்லிக்க, நாங்க போய்க்குதான் கேட்டோம் பாட்டு வந்து வானம் என்னும் வீதியில நல்ல பாடல் இல்லையா, அந்த பாடல் இருக்க பாடுங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாடல்
1: எனக்கு அந்த பாட்டு தெரியலையம்மா. வானம் என்னும் வீதியிலே அன்னை வேளாங்கண்ணி அந்த படம்.
0: குளிர் வாடை வரும் ஓடி வரும் கொஞ்சம்
1: உறவுக்கு யார் தலைவர் கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள்.
0: கொஞ்சம் நில்லுங்க, இந்த கள்ளிக்கு யார் தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க. கனவா பாட்டு கேட்கவே பாருங்க எப்படி வந்தா, இந்த பாட்டை மறந்துட்டீங்கம்மா என்று சொல்றேன். நானே ஏதோ அவசரமாக்க வேண்டிய என்னம்மாண்டு எடுத்து கேட்டேன். நீராமா நீங்க இந்த பாட்டு போட மறந்துட்டீங்கண்டு, அப்ப நாங்கிட்ட யாருமே கேட்கலையேண்டு.
1: நீங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு போடணும் ஆண்டாமா.
0: ஆட்டே அப்பா இவ அவ்வளவு தூரம் இருந்தா ஏங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே எல்லாரும் கேட்டுக்கொண்டிருங்க, உங்களோட மனசுக்கு இருக்கிற பாட்டெல்லாம் நான் எடுத்து வர்றேன் எடுத்து வந்திருப்பேன் இல்ல.
1: எடுத்துட்டு வந்து போடணுமா இல்லையா
0: வானம் என்ன இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமா, அவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னும் வளரே இல்ல. இனி அங்க வந்து 2 முட்டையா சாப்பிட்டாதான்
1: காம்ப்ளன் வாங்கி குடிங்க.
0: 2 முட்டையா சாப்பிட்டாதானுங்க அங்க வந்து
1: காம்ப்ளன் வாங்கி குடுங்க. ஐ அம் காம்ப்ளன் கேர்ள்.
0: ஓ
1: நீங்களும் வளரலாம்.
0: ஓ எவ்வளவு தூரத்துக்கு வளரலாம்,
1: மனசு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வளரலாம்.
0: வளரலாம். அதுக்கப்புறம் உடுப்பெல்லாம் யாருங்க தைக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம்?
1: நான் டெய்லர் தானே, நான் தைச்சு தரேன்.
0: என்ன நீட்ட சாக்கு மாதிரி நீட்டு சாக்கு எடுத்து கையையும் கழுத்தையும் வெட்டிட்டு போட்டு விடுவீங்க, இதுக்கு மேல உனக்கு உடுப்பு தைக்கலாம். சரி ராணியம்மா, ராணியம்மா இங்க இப்ப
1: வர்றாங்க
0: உங்களுக்கு. நீங்க தான் ராணியம்மா என்ன முழுசா பாத்தாது சரியா? இங்க வர்றவங்க என்ன போட்டோ அனுப்புங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறீங்களே, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. 2 நாளா நீங்க பேசாம இருந்தீங்க இல்ல, என்ன பாத்துட்டு மூச்சு வராம கண்மூடி இருந்தீங்க இல்ல போமான இல்ல.
1: அழகு மங்கை அன்பு தாய்,
0: அது 2வது சொன்னது சரி, 2வதா சொன்னீங்க பாருங்க. அது சரி, அது நானு நீங்க சொன்னது உண்மை. அந்த முன்னுக்கு எங்க அந்த பொய்ய
1: சொல்லிட்டு அங்க அழகு தானா வந்துருதுல இந்த மங்கைக்கு,
0: மங்கைக்கு வந்துருச்சு. இப்படி பொய்யெல்லாம்
1: சொன்னது உண்மை தானே?
0: நான் உங்களுக்கு பாட்டை தாரேன், இந்த பாட்டை எப்படி இன்றைக்கு எடுத்து வரேன், அதுக்காண்டி எங்க நீங்க இந்த பாட்டு நிச்சயமா நான் எடுத்து வரேன். அது ராணியம்மாக்கு இல்லாம இல்ல,
1: அதுக்காகத்தான் தூங்குவேன்.
0: அதுக்காக ஏன் ராணியம்மா இப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க? கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய ஆசை எல்லாம் வளர்த்துருவாங்க இல்ல. மாமா மட்டும் மாமாவும் சாவுலும் மட்டும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. யானையா யானையை கண்டு அவங்க ஓடுனாங்களா என்று கேட்டுட்டு போறாங்க. அதை சொல்லாம நீங்க ஒரு பாட்டுக்காக இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு இன்றைக்குதான் தெரியும் எனக்கு.
1: அர்ச்சந்திரன் தங்கச்சி
0: அதுதான்டா தெரியுது. சூப்பர். சரி உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுடைய பாடல் சரியா?
1: நன்றியம்மா, நன்றியம்மா.
0: மாமா அனு பாட்டு கேட்க மாட்டேன், இனி நாளைக்கு தான் கேட்பேன். மாமா அனுப்புன அந்த பாடல் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு, 2 பாடுற மாதிரி.
1: ஆமா ஆமா, 2 அது சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் கேக்குறோமா அதனால எப்படி பாத்தீங்கன்னா
2: பாருங்க இது என்னதான் என்ன கேக்குது எனக்கு இப்படி கேக்குது நான் தான் பிள்ளை விட்டுட்டேன் அது ரெண்டா பாடுது அது எப்படி மாமா அப்படி ஒரு வீடியோ எடுத்த அது எனக்கு அனுப்பியிருக்க அந்த பாட்டு
1: நாங்க ரெண்டு பேர் கேக்குறதுனால ரெண்டு ரெண்டா தான் கேட்போம் அந்த பாட்டு
2: ஓ அப்படியா இன்னைக்குதான் தெரியும் பாக்கலாம் இனி இப்ப வானவேணும் வீதி எப்படி பாடுது ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு பேர்
1: மாமா தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் கேட்பேன் ஒரு குறவை தான் கேட்கும்
2: சரி அப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்து அடுத்து வர்றேன் இந்த
1: நன்றிமா நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி பாருங்க எப்படி எல்லாம் சின்ன பொண்ணு போய் சொல்லி இந்த பாட்டு கேக்குறாண்டு சரி விஜயகுமார் உங்களுடைய பாடல் வருகிறது அருமையான பாடலை முழுமையாக கேட்கலாம்

இந்த பாடலை திருப்புக்கலை விஜயகுமார் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அடுத்த பாடல் ஆண்டாளம்மா ராணியம்மாட பாடலுக்கு அடுத்து உங்களுடைய பாடல் வரும். நீங்கள் எண்ணம் தூங்கவில்லை என்று தெரிகிறது. ராணியம்மா உங்களுடைய பாடல்.

பாட்டு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல். பாடல் கேட்டவர்கள், உங்களுடைய பாடல் கேட்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கை அடையாளம், அதாவது நீங்கள் ஹாய் போடுங்கோ, அப்ப உங்களுடைய பாடல் இப்பொழுது தரப்படும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடரலாம்.

காரணை ஆண்டாளம்மா, நீங்கள் விழித்திருந்து கேட்டிருக்கிறீர்கள், நன்றி. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தும் நான் பாடலை எடுத்து வரவில்லை என்றால் அது நல்லாக இருக்காது. சரி, இப்ப எல்லோருடைய பாடலும் விழித்திருந்து கேட்பவர் பாடல் நான் தந்தாகிவிட்டது. என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் காட்டலையில் எடுத்து வரலாம். இனி வருகிற காலத்துல பார்க்கலாம், பாடல்களை எல்லாம் உடனுக்குடனேயே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இப்படி பதிவு செய்து போடுவது சில நேரம் சாத்திய கூறாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

என் இனிய நேய நெஞ்சங்களே, உங்களுக்கு வணக்கம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தில் இணைந்து வந்த நான் வணக்கம் கூறினேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா? நீங்கள் நலம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்திலே உங்களை சந்திக்கின்றேன். காற்றோடு காற்றாக கலந்து வரும் கனடா கலையகத்திலிருந்து அற்புதமான பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து தர வந்த நான் இன்றைய கலம்பத்துக்கு என்ன பாடலை தரப்போகின்ற நீங்கள் கேட்கவில்லையே என்று யோசிக்கலாம். இல்லை, இன்று கலம்பத்திலே நாங்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தினோம். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே ஆரம்ப பாடலாக கொண்டு வந்து நீங்கள் சேர்த்த பாடல்கள் அது சேர்ந்து உங்களுக்கு கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது. அந்த வகையில் இன்று முதலில் ஆரம்பித்து வைத்த செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது காட்டலையில், இதுதானா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது

இனிமையான இந்த பாடல் ஆரம்பித்து வைத்த பாட்டுக்கு பதில் பாட்டு 200 பாடல்களை குவித்து விட்டது. இன்றைய பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பழனி திரைப்படுத்த பழைய பாடல், ஆனால் அது அள்ளிக்கொண்டு வந்தது அந்த சொற்களிலிருந்து பாடல்கள் தெரிவு செய்து ஒவ்வொருத்தரும் வந்து பங்கு பற்றிய வேளையிலே 200 பாடலை தந்தது என்று.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்ப பாடல்கள். இந்த நேயர் விருப்ப பாடல்களாக அவர்கள் விரும்பி பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கொண்டு வந்த பாடல்கள் தெரிவு செய்து உங்களுக்கு மூன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் வழங்குகின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்பம்.

தொடர்ந்து வந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தருவதற்காக நாகப்பட்டினம் பவுனம்மாள் வந்து அற்புதமாக அந்த முதல் வரியை பாடி காட்டி அதற்கு பதில் பாட்டாக தந்துட்டு சென்றார். அந்த பாடல் கர்ணன் தலை படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல். அந்த பாடலையும் கேட்போமா?

பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இறுதி கட்டத்திலே அந்த தர்மத்தின் தலைவன் கொடைவள்ளல் கொடைக்கு கர்ணன் என்று பெயர் பெற்ற அந்த தர்மவான் இறக்க முடியாமல் கிடந்து துடிக்கின்றான். ஏனென்றால் உடல் சோர்ந்து விட்டது, அந்த உள்ளம் சோரவில்லை. ஏனென்றால் அது கொடுக்கின்ற உள்ளம், கொடுத்து மகிழ்ந்த உள்ளம், தர்ம தாயினால் நேசிக்கப்பட்ட உள்ளம். இறக்க முடியாமல் இருக்கும் பொழுதுதான் காக்கும் கடவுள் கண்ணன் ஓடி வந்து அந்த தர்மம் எல்லாத்தையும் தான் வாங்கிக் கொண்டு வெறும் சதையாக இருந்த அந்த கர்ணனை உடலை விட்டு உயிரை பிரிய செய்கின்றார். ஆட்கொண்டு அவனுக்கு அருள் கொடுத்து தர்மம் எப்பொழுதும் தலை காக்கும் என்பதற்கு தலை சிறந்த உதாரணம் இதைவிட வேற ஒன்றுமில்லை என்று நான் கருதுகின்றேன். அன்பு உறவுளை இது ஒன்றிய தமிழ் வானொலியில் இரண்டாவது பாடலாக பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து பாடி சென்ற பவனம்மாள் நீங்கள் கேட்ட பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அறவழியில் வாங்கள் வாழ வேண்டும், தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும், தர்மம் தலை காக்கும், தர்மம் இறுதி வரை எங்களோடு இருக்கும் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு உதாரணமாக எடுத்து கூட்டிய இந்த பாடலை இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பவனம்மாள் நீங்கள் பாடி காட்டிக்கு பதில் பாட்டாக கூறி சென்றது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் வேளையிலே உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்று ஆயிரம் எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்றது, அதையெல்லாம் வெளியிலே சொல்ல முடியுமா என்று பழனி திரைப்படத்திலே வந்த அந்த பாடலை வைத்து ஆரம்பித்த இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு புதுக்கோட்டை செல்வகுமாரனால் ஆரம்பித்து வைக்க வேளையிலே தொடர்ந்து வந்த பவனம்மாள் இந்த தர்மத்தை நிலைநாட்டும் பாடலையும் எங்களுக்கு ஊட்டிச் சென்றது ஒரு பக்குவமான கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து கூறி சென்றது அன்பு உறவுளை இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்த பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆரம்பத்தில் இன்றைய பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு இப்படியான பழைய பாடல்கள் தான் அவர்களுக்கு நினைவிலே நின்று அழியாத நினைவாக வந்திருக்கின்றது. அடுத்த அடுப்பிலே வந்தெல்லாம் பாடல்களை கூறினார்கள். புதிய உறவுகள் இளைஞர்கள் கூட வந்து பங்கு பெற்றும் பொழுது பழைய பாடல்களைத்தான் அங்கே தந்தார்கள். காரணம், அவர்கள் மனதிலே ஆழ பதிந்திருப்பது அந்த பழைய பாடல்கள். காரணம், அந்த பழைய பாடல்களின் குரல்கள், இசை, பொருள் நிறைந்த பாடல்கள், காட்சிகள். அது மட்டுமில்லாமல் அந்த நடித்த பிரபல்யமான நடிகர்கள் நடித்து எங்கள் உள்ளத்திலே பதியவர்த்தி சென்ற பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாடல்களாக வந்து ஒலித்த வேளையில் 200 பாடல்கள் இன்னும் ஒரு பாடல் மூன்றாவது உறவாக தொடர்கின்றார். பாட்டுக்கு பதில் பாட்டை போட்டி ஆரம்பிக்கின்றது. அந்த வேளையிலே அவர் வந்து பாடியிருந்தார். அவர் பிறந்து விட்டாரோ தெரியாது. இந்த திரைப்படம் வந்தபோது படிக்காத மேதை என்ற ஒரு திரைப்படம், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் என்ற பாடலோடு அவர் ஆரம்பித்து இந்த பதில் பாட்டை நிகழ்த்தி எடுத்துச் சென்றிருந்தார்.
1: சொன்னதை செய்வேன் வேறொன்றும்

ஆனால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன்.

கருணையை கண்டதில்லை.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும்.

பாட்டுக்கு பதில் பாட்டு என்னென்ன பாட்டுக்களை தந்தோம் என்றது அவர்களுக்கே தெரியாது. எடுத்த உடனே அவதரமாக ஓடிவந்து நிதானத்தோடு இந்த வரியிலே இந்த பாடலை கேட்டிருந்தார், அதிலே ஒரு சொல்லை எடுத்து அதுக்கு ஒரு பாடல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவுடன் அவர்களின் சிந்தையிலேந்து உதிக்கின்றது இந்த பாடல் என்ற, இந்த பாடல்கள் எவ்வளவு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும், அவரை ஆட்கொண்ட பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் கோடி பாடல்கள் எல்லாம் இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, எல்லா புலனங்களிலும் கேட்கின்றார்கள், ஆனால் எல்லா வலைத்தளங்களிலும் கேட்கின்றார்கள், எல்லா வேளையிலும் எங்கும் பாடுகின்றது, எதை திறந்தாலும் பாட்டு, ஒரு விளம்பரத்தை எடுத்தால் கூட ஒரு பாட்டோடு தான் விளம்பரம் செல்கின்றது. ஆகவே அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாடல்களைத்தான் அவர்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த பாட்டும் பதில் பாட்டு தரும் வேளையிலே இந்த பாடு இந்த கருத்து பாடல்தான் நான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இனி கொடுக்கவில்லை. ஆனால் கொடுத்த பாடல் எல்லாம் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்திருப்பது என்றால் இந்த இசை உலகின் இசையின் சக்தியைத்தான் நாங்கள் உணர வேண்டியா இருக்கின்றது. அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்த எத்தனை 3000 பாடல்கள் இருக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு இந்த பாடல் என்று உடனே தந்துவிடுகிறார்கள். இதிலே கவனிக்க வேண்டியது எதை கூறுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை நான் பாடினார்கள், அதுக்கு என்ன பாடலுக்கு என்ன வரி வந்தது, அந்த வரியிலேயே என்ன பாடல் உள்ளது என்று பல சிந்தனைகளை ஒரு பல விதமான கவனங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்குரிய நிகழ்ச்சியாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு அமைந்தது. வார வாரம் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள் எங்கள் அன்பு நெஞ்சங்கள். அந்த வேளையிலே ஜோஜ் தந்த பாடல் அதனுடைய கருத்து என்னவென்று அவர் தெரிந்து கொடுத்திருக்கின்றார் என்று அல்ல, கொடுக்க வேண்டும் என்பதற்கு உடனே அவருக்கு உதவி செய்திருந்த பழைய பாடல்கள் தான் என்று பெருமையோடு கூறிக்கொள்கின்றது. முன்கில் தமிழ் வானொலியின் காற்றலை தருகின்றேன். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு யார் கேட்டிருப்பார்கள், இப்பொழுது மூவர் வந்து பாடலை தந்துவிட்டார், நான்காவதாக யார் வருகின்றார் என்றால் முதன் முதலாக வந்து இணைந்து கொண்டார் இந்த நிகழ்விலே எரிய நிகழ்விலே வந்து செல்லும் எங்களுடைய மீன்சுருடி ஆர் ராஜா அவர்கள் இன்று பாட்டும் பதில் பாட்டு பல வாரங்களாக கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு ஏன் நானும் பங்கு பெற்றக்கூடாது என்ற வகையிலே அவர் வந்து பங்கு பெற்றிருந்தார். அவருடைய தொலைபேசி சற்று தெளிவில்லாமல் இருந்தாலும் அற்புதமாக அவர் முதலாவது நாளிலேயே சிறப்பாக தன்னுடைய திறமையையும் ஞாபக சக்தியையும் எடுத்து வளமையாக நேரத்துக்கு பாடல் கேட்டு வந்தால் தத்துவமான பாடல்களை தான் அவர் கேட்பது, இந்த எல்லா பாடலையும் அவர் விளாசி தள்ளிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அன்பு கூறவே ராஜா நீங்கள் கேடிய பாடல் வருகின்றது காற்றளவில். அந்த பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றேன். இது கோபுர தீபம் என்று கூட நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. இந்த பாடலுக்கு பதில் பாட்டு கொடுக்க வேண்டும் என்ற உடனே இந்த சொல் உங்கள் உள்ளத்திலே வந்து உள்ளத்தில் அலங்கரித்து உதட்டிலே உதிர்த்து விட்டது இந்த பாடலை. உள்ளமே உனக்குத்தான் என்ற பாடலை நீங்கள் கேட்டு ஆரம்பித்தீர்கள். உங்கள் போட்டியை ஆரம்பித்து நான்காவது நீராக வந்து தொடர்ந்து சிறப்பாக விளையாடினீர்கள்.

காதோரம் வந்து செல்கின்றது கனிவான பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த பாட்டுக்களுள் தெரிவாகி வரும் பாடல்கள் காதோரம் இனிக்கும் வேளையிலே நெஞ்சோறும் நல்ல கருத்தையும் தந்து செல்லும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை உடனே லெனின், இந்த லெனின் தான் முதலில் அழைப்புக்கு வந்தார். இப்பொழுது இந்த அழைப்புகளிலே இருக்கின்ற இடையூறுகள் பல. அவருடைய அழைப்பு எனக்கு வந்து இணைய முடியாமல் இருந்து அவர் திரும்பி சென்றுதான் இப்பொழுது வருகின்றார். இல்லையில் அவர்தான் இன்று இந்த பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பித்து வைத்திருப்பார். அந்த வழியிலே செல்வகுமார் அருகிலே இருந்து ஓடி வந்து அவருடைய இணைப்பு கிடைத்து வந்தார்கள். இப்பொழுது லெனின், நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் வந்த வேளையில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். அண்மையில் ஒரு பாடல், அண்மையில் இப்பொழுது கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு திரைப்பட பாடலே வந்தது தான் இந்த வரியோடு. ஆனால் நீங்கள் கேட்ட வரிகள் இந்த நீலமலை திருடன் திரைப்படத்து பாடல். பாருங்கள், நீலமலை திருடன் என்றால் இந்த காலத்தில் படம் எவ்வளவு காலம், இப்ப கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டை எட்டி பிடிக்கின்ற பாடல். அந்த பாடல் இன்றும் உங்கள் இதயத்தில் இருந்து அதை நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அப்பா பிறந்த அறவும் தெரியாது அந்த காலத்திலே. அப்படியான வயதில் இருக்கு நீங்கள் இந்த பாடலை விரும்பி வந்து கேட்டிருக்க. உள்ளம் கொள்ளை போகுதே என்ற ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகி எங்களுடைய ஜிக்கி அம்மாவின் குரலிலேயே வந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் வந்து பாடுவோர் வந்து பாடுவோர் பாடி செல்லும் வேளை அவர் பாடின பாடல்களுக்கு பதில் பாட்டாக நீங்கள் எடுத்து தருவதற்கு இதயத்தை அழுத்தி இருக்கின்றது இந்த பாடல். இன்றைய பாடல்கள் அவற்றை முந்திக் கொண்டு வந்து உங்கள் வார்த்தையாக பொருத்தமான வார்த்தையாக உள்ளம் என்ற உடனே ஓடி வந்துவிட்டது அந்த பாடல். எவ்வளவு தூரம் வல்லமை வாய்ந்த அந்த பாடல்களை அந்த காலத்து ஜாம்பவான்கள் தயாரித்து தந்திருக்கின்றார்கள் தென்னகத்து துறைவானிலே. ஆனால் இன்றைய தென்னகத்து துறைவானில் வரும் பாடல் இன்று கேட்டால் மறுபடியும் கூற முடியாது. ஒரு தடவை கேட்டால் மறு தடவை கூட முடியாத அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. அது அவர்களுடைய ஒரு தந்திரம், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், மனநம் செய்யக்கூடாது. இந்த பாடலை கேட்க வேண்டும், கேட்டால்தான் ஒளிபரப்புகளுக்கு பலன் உண்டு என்பதில் வியாபார நோக்கத்தோடு எடுத்த பாடல் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு தடவை கேட்டு மறு தடவை அந்த பாடலை பாடிக்க முடியாது. என்னவோ தாளங்கள் மேளங்கள் தப்புகள் எல்லாம் போட்டு அடி அடியே அடிச்சு கூட ரெண்டு வார்த்தையை பாடிவிட்டு போவார்கள். அதில் எந்த வார்த்தையை எடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கும். இன்றைய புதிய கவிஞர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், புதிய பாடகர்கள், புதிய நடிகர்கள் என்று எல்லாம் புதுமை புதுமை புதுமை பாடலே ஒரு புதுமையாக இருக்கின்றது எங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் கொண்டு வந்து ஒப்பிவித்த பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீங்கள் உள்ளம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். உள்ளம் கொள்ளை போகுது என்ற பாடல், நீலமலை திருடன் திரைப்படுத்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அலைந்து வருகின்றது. அதை நாங்கள் கலந்து கேட்டுவிடுவோம் கதம்பம் நேரத்திலே.

விஞ்ஞான திலகம் மருதகாசி ஐயா அவர்களின் காவி வரிகளுக்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அன்று இசை அமைத்துவிட்ட பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகி குயில் குரலை கொண்டு வரும் ஜிக்கி அம்மா பாடிய பாடல். அற்புதமான வரிகள், அற்புதமான இசை, இதமான பாடல். அதை கேட்பதற்கு எங்களுக்கு காது குளிர்ந்த நல்ல கருத்துக்களை தந்த ஒரு குளிர்மையான பாடல். கொள்ளை உள்ளம் கொள்ளை போகுது, அற்புதமான காட்சி. கருப்பு வெள்ளை திரைப்படமாக இருந்தாலும் அற்புதமான காட்சி அமைத்த அந்த பாடல் என்று அவருக்கு பாடு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கை கொடுத்த சொற்களை தாங்கி வந்த ஒரு பிரபல்யமான பாடல். அவர் பிறப்பதற்கு முன்பே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாடல்.

0: என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தான்.
1: அவருக்கு கை கொடுத்திருக்கின்றது வண்டிக்கு சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள். அவர்கள் கூட புதிய பாடல்களும் பாடல் காற்றலைக்கு வராத பாடல்களைத்தான் வந்து கேட்டுவிட்டு போவார். நினைத்து பொழுது ஒரு பாடலை கேட்டோம். அவருக்கு கை கொடுத்தது இந்த பாடல்களே கண்ணே என்ற ஒரு சொல் அவருக்கு தேவை. அந்த சொல்லிலே அவர் பாடலை எடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு அதற்கான பாடல் உடனே அவர் மனதில் வந்தது. எங்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் இறுதி பாடல் அந்த பாடல் மூன்றாம் திரைப்படத்தில் அவர்கள் கண்ணே கலை மானி என்ற பாடலை அவருக்கு உச்சரிப்பில் வந்து அவருடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை மன்னிக்க வேண்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றியாளராக விளையாடுவதற்கு உதவி செய்த அந்த முதல் பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல். அந்த பாடலை கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதிய இறுதி பாடல் என்று கூறப்படும் இசை ஞானியின் இசையிலே வருகின்றது. அந்த பாடலை தொடர்த்துவிட எதிர்பார்க்கவில்லை இந்த பாடலை இன்று நான் பாட வேண்டும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நினைக்கிற சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு கை கொடுத்தது சிந்தையிலே வந்தது இந்த பாடல். இந்த பாடல் என்று அவ்வளவு சிறப்பான பாடலாக இருக்க வேண்டும். இந்த பாடல்கள் தான் இல்லாமல் இணைந்து 200 பாடல்களாக இன்று எங்கள் காற்றலை சென்றது என்று உறவுகளே அந்த பாடலை கேட்போமா நாங்கள் கண்ணே கலைமானே என்று ஆரம்பித்த அந்த பாடல்.

சிறப்பான பாடல்களை சிறப்பாக கொண்டு வந்து சிறப்பாக விளையாடினார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு விளையாட்டை அதை விளையாட்டாகத்தான் எடுத்து வேடிக்கையாக வைத்துக் கொண்டு சகோதர பாசத்தோடு அன்போடு எந்த விதமான காழ்ப்பு உணர்வு போட்டி மனப்பான்மை இல்லாமல் தாங்கள் எல்லோரும் ஒரு குடைக்கில் இருந்து வரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அண்ணன் தம்பி அந்த உறவு முறையை வைத்துக் கொண்டே அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி இல்லாமல் போட்டி மனப்பான்மை இல்லாமல் போட்டியை விளையாடியது பெருமைக்குரிய விடயம். அதை அவர்கள் வந்து பாடல்களை தரும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்னும் பாடலை என்னாருடைய பாடலுக்கு நான் இந்த பாடலை தருவேன், அவர் இந்த பாடல் பாடியிருந்தார், அதுக்கு இந்த பாடலை தருகின்றேன் என்று ஓடி வருவார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு வழியிலே தான் அவர்கள் வர வேண்டும். போட்டி அதுதான், ஒரு அழைப்பு மணி இருக்கின்றது, ஒரு அழைப்பு இலக்கம், அந்த இலக்கத்தை தான் அவர் முண்டி அடித்துக்கொண்டு யார் முந்துவோம் பிந்துவோம் என்று ஓடி வருவார்கள். அது பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது உறவுகளே. அதை நான் காற்றலையில் இருந்து காதோரம் என்னுடைய காத ஒலியை வைத்து கேட்கு இருக்கும் பொழுது என்ன அறியாமல் எனக்கு மகிழ்வு ஏற்படுது, எனக்கு களைப்பை தெரிவதில்லை. அன்பு செல்வங்கள் ஓடி வந்து நான் முந்தி நீ முந்தி என்று கேட்டுக்கொண்டு வரும்பொழுது அவர்களை நகைச்சுவையை ஏற்படுத்தி அவர்களை தலைப்படைய வைக்காமல் செய்த வேளையிலே அன்பு நெஞ்சம் நாச்சியார் கோவில் தேவா அவர்கள் ஓடி வந்தார். அவர் விரைவாக பேச முடியாதவர்கள், அவர் கலந்து கொள்வார். வந்து வழக்கமாக அவர் கடந்த வாரம் நான் நினைக்கிறேன் அவர்தான் ஆரம்பித்து வைத்தவர் நினைக்கின்றேன். அப்படி ஒவ்வொருத்தரும் இவர் இப்பொழுது அவர் வந்தார். அவர் வந்து அவருக்கும் ஒரு பாடலை தர வேண்டும், உடனே ஒரு பாடலை தந்தார். எப்படி அவருடைய மனதிலே இந்த பாடல் ஆழமாக பதிந்து இருக்கின்றது, அதுதான் காரணம். அத்தனை உயிரோட்டம் உள்ள பாடல்கள் அந்த பாடல். கௌரவம் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், கண்ணா நீயும் நானுமா என்ற அந்த பாடல் எவ்வளவு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல். அந்த பாடல் எவ்வளவு எனரஞ்சகமான பாடல். ஒரு காலத்தில் எத்தனை பேருடைய உதட்டிலே உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பாடல் இன்று அவருக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பங்கு பற்றி அவர் அதை இணைந்து கொள்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அவருக்கு அவர் நினைத்து வரவில்லை இன்று நான் இந்த பாடலை தான் பாட வேண்டும். அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருடைய பாடல் வந்து சென்றபோது அந்த பாடலை மனதுக்குள்ளே வைத்து அதில் என்ன சொற்கள் வந்தது என்று எனக்கு முன்பு யார் பாடியிருக்கின்றார்கள் அந்த பாடல்களை நினைத்து அதற்கு ஒரு பாடலை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று பொழுது அவரை அறிய அவர் உதட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டது. இந்த பாடல் என்றால் எவ்வளவு வல்லமை பொருந்திய பாடல் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை நெஞ்சங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து பாடிக்காட்டிய 200 பாடல்களுக்கும் அன்பினை நெஞ்சங்கள் தெரிந்தெடுத்து வந்தது. அந்த பாடல்களை தெரிவு செய்து காற்றலையில் தருகின்றேன். வருகின்றது அவர் பாடல், கேட்போமா? கண்ணா நீயும் நானுமா.

இனிமையான கருத்தாளமுள்ள ஒரு பாடல். இந்த பாடல் 60-20 வெல்லுமா உலகிலே அனுபவமா என்றதுதான். அனுபவம் தான் அதற்கு காரணம். அறிவோடு அனுபவமும் வேண்டும் என்பதை எடுத்து கூறும் திரைப்பட பாடல் ஒன்று. அது கௌரவம் திரைப்படத்து பாடல். அந்த பாடலைத்தான் பாட வேண்டும் என்று தேவா வரவில்லை. அந்த இடத்திலே அவரை இதில் இணைப்பதற்கு அந்த பாடல் சிந்தையிலிருந்து உதித்து வந்த ஒரு பழைய பாடல். நான் இதில் கூறுவதனால் நான் பழைய பாடலுக்குத்தான் ஆதரவாளவன் என்று அல்ல. புதிய பாடல்களை, நல்ல பாடல்களை நான் வரவேற்பேன். பாடல் என்றால் கருத்து இருக்க வேண்டும், நல்ல வசனம், அதிலே எழுத்து அந்த சொல் ஓவியம் இருக்க வேண்டும், நல்ல இசை வேண்டும், நல்ல குரலோடு பாட வேண்டும், நல்ல காட்சி அமைப்போடு அந்த நடிகர்கள் அதுக்கு உயிரூட்ட வேண்டும். இது ஒரு கூட்டு தயாரிப்பு. அப்படியான அந்த பாடல்களை உலகளாக இருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் தென்னகத்து திரைப்பட துறையில் வெளிவரும் அந்த தமிழ் திரைப்படத்தை தான் இந்த அகிலம் முழுவதும் பிறந்து வாழும் தமிழர்கள் பார்க்கின்றார்கள், கேட்கின்றார்கள். அந்த திரைப்படத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அகில உலகத்தில் உள்ள மக்கள் பார்க்கும் பொழுது இந்திய கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடுகளை உணர்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ற ஒரு நெறிமுறை இருக்கின்றது என்ற வரைமுறைகளை காட்டுவதை இந்த பாடல்களின் மூலம், ஒரு திரைப்படத்தின் சாராம்சத்தை அந்த பாடலே 3.5-4 நிமிட பாடலே தந்து விடுகின்றது. அந்த வல்லமை இருக்க வேண்டும், அது இப்பொழுது இருக்கின்றதா என்ற கேள்வி ஒன்று எழுதுகின்றது. அந்த வேளையிலே நான் குறைவுபடக் குறவில்லை, அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் வந்தது 1 மணி நேரத்துக்கு மேல் போராடி இணைப்பு கிடைக்காமல் ஓடி வந்த இணைப்பு அன்பு மகள் மேர்சி ராணி ஜெயம் கொண்டத்திலிருந்து. அழைத்து அழைத்து களைத்து விடாமல் அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு ஓடி வந்து ஒரு பாடலை தந்து ஆரம்பித்து அதை புகுந்தார். அவர் கேட்ட பாடல் முதலில் வந்து விட்டது. உடனே திடீரென்று இன்னும் ஒரு பாடலை கூறக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம் கலைவாணன் முன்பு ஆரம்ப காலத்தில் எத்தனை பாடகர்கள், எத்தனையாவது பாடகர்களாக வந்து என்ன பாடலை பாடினார்கள் என்று கூட உற்று கவனித்து எங்களுக்கு கூறுவார். அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான அற்புதமான நிகழ்வு எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து சென்றது என்று அந்த நேரத்தில் இவர்களுடைய வாயிலே வந்து அந்த பாடல் புகுந்து அந்த பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டை கொடுத்து நிகழ்ச்சியை நீடித்து 200 பாடல்கள் வரை எடுத்து கூறினார்கள். இந்த உறவுகள் என்றால் எண்ணி பார்க்க முடியுமா ஞாபக சக்தியை? அற்புதமான பாடல் மெர்சி ராணி, நீங்கள் வந்து பாடி கேட்டு பாடிய பாடல். அந்த பாடல் முதல் வரியை பாடுங்கள் என்ற இடத்திலே முதல் வரி 2 வரியை கூட பாடி சென்றார்கள் அற்புதமாக. காதல் கசக்குதையா ஆண் பாவம் திரைப்படத்து பாடலை மேசிராணி உடனே தந்துவிட்டு சென்றார். அந்த பாடல் வருகின்றது காற்றலையில்.

ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்த பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்து விட்டது. பாட்டுக்கு பதில் பாட்டிலிருந்து வந்த பாடல்கள் 200 பாடல்கள் என்று வந்தாண்டு அந்த 200 பாடல்களும் சிறப்பான பாடல்களாக தான் வந்திருக்கிறது. காரணம் அவர்கள் சிறப்பானது என்று தெரிவு செய்து வந்தது அல்ல, அவர்கள் சிந்தனையிலே உடனே ஞாபகத்துக்கு வந்த பாடல்கள் என்றால் தனரஞ்சகமான பாடல்கள் தான் ஞாபகத்திலே இருக்கும். அந்த பாடலை அந்த நேரத்தில் தெரிவு செய்து கொண்டு வந்து சிறப்பித்த வேளையிலே பாடல்கள் கூடுதலான யார் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற வரிசையின்படி பார்த்து முதலாவது இரண்டாவது மூன்றாவது பரிசுகள் வழங்கி அவர்களுக்கான பாடல்களும் அங்கே கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பேரும் வந்து எல்லோருக்கும் முதல் பரிசு கிடைக்காது தானே, அதனால் யார் கூடுதலான தொகை பாடல் தந்தார்கள் என்று பார்த்த வேளையிலே ஒரு சிலருக்கு தொலைபேசியாக இருந்து பிந்தி தாமதித்து தங்களுடைய சந்தர்ப்பத்தை இழந்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் இன்னொருவர் கூறிய பாடலை திருப்பி வந்து கூறியபடியால் அது தெரிவு செய்யப்படாமல் இருந்தது. இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது. இந்த நகைச்சுவைகளும் நடந்திருக்கின்றது. உல்லாசமாக அவர்கள் மனம் சளைக்காமல் 200 பாடல் வரை இவ்வளவு பேரும் எடுத்து வந்து கொடுத்தபடியால் அந்த 200 பாடலையும் ஒளிபரப்ப முடியாது. அங்கே முதலாவது இரண்டாவது பரிசாக வந்த பாடல்கள், முதலாவது பரிசாக வந்தது என்று பங்கு பெற்றவர்கள் லெனின் அவர்கள் அதிகூடுதலான பாடல் 44 பாடலை தந்திருக்கின்றார் என்று எவ்வளவு விரைவாக அவருடைய ஞாபக சக்தி வேலை செய்திருக்கின்றது. அதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக அவ்வளவு விவேகமாக ஓடி வந்தார்கள். உடனே அந்த பாடல்களை எடுத்து வந்தவர்கள் எல்லோரும் ஒரு பாடல் ரெண்டு பாடல் வித்தியாசத்தில் தான் ஒன்று ரெண்டுக்கு வந்திருக்கு. அந்த வேளையில முதலாவது பரிசை தட்டி கொண்டு சென்ற எங்கள் லெனின் அற்புதமாக காற்றலை விவேகமாக எல்லோருடைய மனதையும் கவர்ந்து விளையாடிய வேளையிலே அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார், தேவ ராகம் திரைப்பாடல் என்று தாருங்க. இந்த தேவை என்று கேட்டு பெற்ற பாடல்கள். ஆனால் இதற்கு முன்பு பாடுவோர் அந்த பாடல்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டாக வந்து அவர்கள் நினையா பிரியாக அவர்கள் எண்ணாமல் கொள்ளாமல் நினைத்து வராமல் வரும்பொழுது அவர் தானாக வந்து உதித்தது அவர்கள் சிந்தனையிலே. அந்த பாடலை சென்று வரிசையாக தந்திருந்தார்கள். இது அவர்கள் விரும்பி வேண்டி கேட்ட பாடல். தேவராகம் திரைப்படுத்து ஒலித்தது அவருக்காக அங்கே காட்டலே, இப்பொழுதும் அவருக்காக ஒலிக்கின்றது. லெனின் உங்கள் பாடல் ஒலிக்கின்றது, உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை தந்த உங்களுக்கு முனையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கதம்பம் தருகின்றது. இது தேவராகம் பாடல் வருகின்றது.

இனிமையா அந்த பாடல் இந்த காற்றலையை அலங்கரித்தது அந்த உறவுகளை வெற்றியாளர் பாடல்களாக விரும்பி வந்து கேட்ட பாடலாக. அதைத் தொடர்ந்து இரண்டாவது வெற்றியாளராக இடம் பிடித்திருந்தார் எங்கள் சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள். அவர்கள் தான் விரும்பி கேட்கின்ற எல்லோருக்குமாக இந்த பாடலை தாருங்கள் என்று. இது இந்த பாடல்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். ஆனால் முதலே அவர் விரும்பியோ விரும்பவங்களோ போட்டியிலே வந்து பங்கு பற்றிய போது அற்புதமான பாடல்கள் எல்லோருடைய வாயிலும் வந்தது. இந்த பாடல் வருகின்றது காற்றிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இருந்து கேட்டிருந்தார் எஸ் ஜானகி அம்மாவின் குரலே வருகின்ற பாடலை. இந்த பாடலை தாருங்கள் வெற்றியாளர்களுக்கான பாடல்களை. இரண்டாவது வெற்றியாளராக வந்தவர் எல்லோரும் கேட்டு மகளும் வண்ணம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அவர் குறிவிட்டு கேட்டிருந்தார் இந்த பாடலை.

பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த அன்பு நேயர்களின் பாடல்கள் அத்தனையும் காற்றலையில் கதம்பமாக உருவாகி வந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் இனிமையான நினைவுகளையும் மகிழ்வையும் தந்து செல்கின்றது. மிகவும் ஒரு அற்புதமான உல்லாசமான வேளையாக இருந்தது அந்த வேளை. வெற்றியாளர்கள் கூட தாங்கள் வெற்றி பெற்ற பெருமிதம் இல்லாமல் ஏனையோர்களோடு இணைந்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற அந்த நல்ல புரிந்துணர்வோடு எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். அந்த இடத்திலே மூன்றாவது வெற்றியாளராக வந்தார். அநேகம் பிரத்யேகமான முயற்சி எடுத்து வந்து வெற்றி பெற்றார் மூன்றாவது இடத்தை பெற்ற ஜோஜ் அவர்கள். அவருடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் எல்லோருக்கும் மகிழ்வாக இருந்தது. எத்தனையோ வாரமாக அவர்கள் இணைந்து வந்து மூன்றாவது நான்காவது என்று வந்தார். இன்று மூன்றாவது நிலையை எட்டி பிடித்தவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்னவென்றால் அவர்கள் இன்னும் கூடுதலான பாடல்களை கொண்டு வந்தார்கள். இந்த பின்னுக்கு வந்தவர்கள் கூட அவர்களுடைய தொலைபேசி இணைப்பிலே தடைகள் மற்றது போட்டி யார் முன்னுக்கு செல்வது என்று ஒருவருடைய அழைப்பை இன்னொரு அழைப்பு ஒரு நுண்ணிய வினாடிக்குள்ளே ஒரு நொடிக்குள்ளே மாறிவிடுகின்றது அந்த அழைப்புகள் எல்லாம். மிகவும் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மூன்றாவது பாடலாக வந்த ஜோர்ஜ் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தார். அவர் தான் விரும்பி கேட்கின்ற பாடல் இந்த பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இசைஞானின் இசையிலே வருகின்ற குரலிலே வருகின்ற ஒரு பாடல். அட வீட்டுக்கு வீடு, இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசல்படிதானே, வெற்றியும் தோல்வியும் வருவது சகசந்தானே என்ற கருத்தோடு சொன்னாரோ தெரியவில்லை. அற்புதமான ஒரு சகிப்புத்தன்மையோடு வந்தவர் இனிமையான பாடலை தந்திருந்தார். அவருக்காகவும் இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. அது இப்பொழுது காற்றலையில் கலந்து வருகின்றது. கதம்பம் நேரலை பதில் பாட்டு நிகழ்விலே வருகின்றது அன்பு உறவுகளே.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பங்கு பற்றி அன்பு உறவுகளின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வெற்றியாளர்களுடைய பாடலை கேட்ட வேளையில் மிகுதி வெற்றியாளர்களை விட்டு மற்றவர்கள் ஒவ்வொரு புள்ளிகளால் தான் குறைந்தனர். ஒவ்வொரு பாடல் முன்பின்னாக வந்திருக்கின்றது. அதனால் அவர்களுடைய பாடல் அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஆறுதல் பாடல் ஒன்று கொடுத்திருந்தோம். ஆறுதல் பரிசு அவர் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பாடல் என்ற வேளையில் மீன் சூட்டியிலிருந்து ராஜா அவர் வந்து அவர் அடுத்த வரிசையில் அவர் தான் நின்றிருந்தார். 27 பாடல்களை தந்து 4வது நிலைக்கு வந்திருந்தார். 4, 5, 6, 7, 8 என்று அந்த நிலையிலே வந்தவர்களுக்கு பாடல்களை விரும்பி ஒரு பாடலை கேளுங்கள் என்றபோது எல்லோருக்கும் பொதுவாக ஆர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை கேட்டு அந்த பாடலையும் தெரிவு செய்து முன்னியல் தமிழ் வானொலி காற்றலில் ஒளிபரப்பியது அன்பு உறவுகளை என்று அந்த நிகழ்விலே ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு போட்டி என்று வந்து அதிலே பங்கு பெற்றும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லோரும் வருவார்கள். அந்த வெற்றியோடு வரவேன் என்ற எண்ணத்தோடு வருபவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக வருகின்றார்கள். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். போட்டியிலே சிறந்த பாடலை என்று நாங்கள் சிறந்த பாடலை கேட்கவில்லை தானே, ஒரு பாடல், அந்த பாடலே வருகின்ற வரியிலே ஒரு பாடல். அப்ப ஒரு சிலர் முன்பு வந்து எங்களோடு இணைந்த இடத்திலே பழகிக் கொள்ளும் வேளையிலே தங்களுடைய திறமை விரைவு கூட இல்லை ஒரு சிலரிலே. இதுக்கு விரைவு வேண்டும் இல்லையென்றால் அந்த பாடலங்களுக்கு அவர்கள் போட்டியில் வெற்றி பெற முடியாது. விரைவு இல்லாமல் தாமதித்து வந்தால் அது ஒரு பக்கம். அடுத்தது அவர்களுடைய தொலைபேசி இணைப்பை சரியாக எண்ணுவது, தனக்கு மட்டும் கேட்கின்றது மற்றவர்கள் கேட்கும் என்ற எண்ணத்தோடு அந்த பாடலை கூறுவார்கள். ஒரு சிலர் வந்து பாடல்களை கொண்டு வருவார்கள், பாடல் வரியை மாறி கொண்டு வருவார்கள், தாங்கள் நினைத்தபடி சொற்களை போட்டுக் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் அதை எடுத்து கூறியவுடன் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்று மற்றவர்களை ஒப்பீடு செய்து காட்டுவார். அப்படியான காழ்ப்புணர்வோடு இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய முன்னிலை தமிழ் வானொலி அப்படி இல்லை. இன்று நீங்கள் எல்லோரும் பகிரங்கமாகத்தான் இந்த நிகழ்வை கேட்கின்றீர்கள். இங்க யாருக்கும் சலுகை செய்வதற்கு இங்கே இடம் இல்லை. அதை அப்படி கூட முன்பு அதாவது தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள், தங்களுடைய தகுதி தெரியாதவர்கள், தங்களுடைய திறமை தெரியாதவர்கள் இந்த போட்டிக்கு தாங்கள் தகுதி இல்லை என்று தெரிந்தும் வலுக்கட்டாயமாக வந்து தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போவார்கள். அந்த பாடல் பிள்ளைகள் இல்லை இல்லை நான் அது இப்படித்தான் சொன்னேன் என்று வாதாடுவார்கள். நேரத்தை மினைக்கடத்திக் கொண்டிருப்பார்கள், நேரத்தை ஊனடித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் இன்றைய நிகழ்விலே கூட நீங்கள் கடந்த வார நிகழ்வை பாருங்கள், அப்படி எந்த விதமான சலனங்களும் இல்லை. எல்லோரும் சரியான முறையில் வந்தார்கள். தகுதி இல்லாதவர்கள் கூட சிலவுகளை தட்டி கொடுத்து நாங்கள் விடுவது உண்டு. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்வு நடந்தது. காழ்ப்புணர்வு இல்லாமல் நல்ல பொறுப்புணர்வோடு வந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நிகழ்த்தி அலங்கரித்து இன்றைய கதம்பத்தை சென்ற அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கு நலங்கூறும் வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் ஏனையோருக்கான பாடல்கள். இந்த போட்டியிலே பங்கு பெற்று அந்த முதல் 2-3 நடத்தி எல்லோரும் பிடிக்க முடியாது தானே. பிடித்தவர்களுக்கோ பிடிக்காதவர்களையும் நாங்கள் விட்டுவிட அவர்களையும் ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு பாடல் ராஜா தெரிவு செய்து கொண்டு வந்திருந்தார். அதன் பின்பு மெர்சுராணி ஓடி வந்தார் ஒரு பாடலை தருவதற்கு. ஆனால் அதற்கு ராஜா தந்தபடியால் மற்றவர்கள் இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமாக இந்த பாடல்கள் காற்றலை ஒலிக்கின்றது என்பவர்களை இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்த பாடல்களை கதம்பம் நேரலை விருப்பமாக எடுத்து தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்றது இறுதி.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலை. பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அன்பு நேய நெஞ்சங்கள் வந்து கேட்ட பாடல்களும் தந்த பாடல்களும். அந்த பாடல்களை வரிசை கிரமமாக்கி உங்களுக்கு காற்றலை தந்து மகிழ்ந்தது உங்களோடு இணைந்து முன்னியர் தமிழ் வானொலி. இன்றைய கதம்பம் நிகழ்விலே வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தர்க்கம் எதுவும் இல்லாமல், குதர்க்கம் எதுவும் இல்லாமல், சர்ச்சை எதுவும் இல்லாமல், அன்போடு இணைந்து ஒற்றுமையாக நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விடயமாக எண்ணி போட்டியாகவும் எண்ணிக்கொண்டு அதை நாம் நட்பார் ரீதியாகவும் ஏற்றுக்கொண்டு முடிவுகளையும் நட்பு ரீதியாக ஒரு நல்ல மனப்பான்மையோடு நீங்கள் எடுத்து ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி தந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தனிப்பட்ட முறையிலே தெரிவித்துக் கொள்வதோடு முன்னியல் தமிழ் வானொலியும் உங்களை வாழ்த்துகின்றது. மென்மேலும் இந்த நிகழ்வு வளர வேண்டும், கூடுதலான நண்பர்கள் அன்பு நேயர்கள் வந்து பங்கு பெற்ற வேண்டும். இன்றைய தினம் அநேக உறவுகள் வேற இருந்தார்கள், அவர்கள் காற்று எங்கள் காற்றலை அவர்களுடைய சீதோஷ்ண நிலை இன்றைய இந்த புரேவி புயல் காரணமாக வந்த சில அசம்பாவிதங்களினால் அவருடைய தொடர்புகள் இணைத்துக் கொள்ளப்பட முடியாமல் இருந்தது. அத்தோடு ஒரு சிலருக்கு பணி இருந்திருக்கின்றது. ஆதலால் அடுத்த வாரம் மீண்டும் நாங்கள் வரும் கதம்பத்திலே வரும் பாடுவோர் பாடலாம் போன்று பாட்டுக்கு பதில் பாட்டையும் எடுத்துக்கொண்டு போட்டியாக நினைத்துக் கொண்டு நல்ல மனப்பான்மையோடு சிநேகித மனப்பான்மையோடு நட்புறவோடு அந்த நிகழ்ச்சியை வளர்த்து உங்கள் விவேகத்தை, உங்கள் வேகத்தை, உங்கள் ஞாபகத்தை, உங்கள் கவனத்தை, எண்ணத்தை, சொற்பிரயோகத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது விடுமுறை நாட்களிலே வந்து விடுமுறை மன்னிக்க வேண்டும், நிறைவு பெற்றது இன்றைய கதம்ப நிகழ்வை வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பாடல்களை தேர்வு செய்த கதம்பம் நேரலை நிகழ்வு அன்பு உறவுகளே. மீண்டும் ஒரு தடவை உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.